You're listening to CMR FM 101.3. Listen to us around the universe. www.cmr.fm. பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 101.3 FM அலைவரிசையூடாக இப்பொழுது முதல் CMR தமிழ் FM இரவு நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். இன்று மே மாதம் 29 தேதி வெள்ளிக்கிழமை. இந்த இரவு பொழுது அனைவருக்கும் நள்ளிரவாக மகிழ்ச்சிகரமான இரவாக அமையட்டும். இன்று மே 29 தேதி பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் CMR கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் 23 செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்கு நோக்கி மணிக்கு 35 முதல் 51 கிலோமீட்டர் வரை லாபகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 9 செல்சியஸாக இருக்கும். நாளை சனிக்கிழமை பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 22 செல்சியஸாக இருக்கும். சூரியோளி நிறைந்த ஒரு நாளாக இருக்கப்போகிறது. தொடர்ந்து வரும் நாட்கள் அனைத்துமே சூரியோளி நிறைந்த நாட்களாக இருக்கப்போகிறது. இரவு பொழுது 11 செல்சியஸாக இருக்கப்போகிறது. சராசரி வெப்பநிலை இரவு பொழுது அனைத்து நாட்களுமே 10 செல்சியஸாக இருக்கப்போகிறது. ஞாயிற்றுக்கிழமை சூரியொலியோடு 25 செல்சியஸ், திங்கட்கிழமை 22 செல்சியஸ் சூரியொலியோடு இருக்கும். செவ்வாய்க்கிழமை 24 செல்சியஸ் சூரியொலியோடு இருக்கும். புதன்கிழமை சூரியொலியோடு 24 செல்சியஸ், வியாழக்கிழமை சூரியொலியோடு 28 செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை விதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நள்ளிரவுக்கு பின்பு ஏற்படும் நிலையில் சிறிய மாற்றம் ஏற்பட இருக்கிறது. 2% அதிகரிக்க இருக்கிறது. 12 பின்பு 122.9 விற்பனை செய்யப்பட இருக்கிறது. பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களில் இப்பொழுது இதனை விட மிக குறைந்த விலையிலே விற்பனை ஆகிக் கொண்டிருக்கிறது. சாதாரண தர எரிபொருள். எனவே எரிபொருள் நிரப்ப வேண்டிய அவசியம் இருப்பவர்கள் நீங்கள் நிரப்பிக் கொள்ளலாம் என்ற தகவலையும் உங்களுக்கு தருகிறோம். எனவே நீங்கள் சாலையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது சாலையோரத்திலே பாருங்கள், இந்த எரிபொருள் நிலையத்திலே குறிக்கப்பட்ட விலையை விட குறைவான விலையிலே விற்பனையாகிறது. அந்த எரிபொருள் நிலையத்திலே நீங்கள் நிரப்பிக் கொள்ளலாம். நள்ளிரவுக்கு பின்பு 2% அதிகரித்து 172.9 விற்பனை செய்யப்பட இருக்கின்றது. நேரம் 9:05. இப்பொழுது முதல் நீங்கள் கேட்க இருப்பது
1: ரெடி? Absolutely.

0: ஆர் தமிழ் எஃப்எம் இரவில் ஓர் இன்ப உலா.
1: இப்பொழுது முதல் வெளிமூடாயிரம் நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். 12 மணி வரை வெளிமூடாயிரம் நிகழ்ச்சியிலேயே 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். 10 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். 10:30 குறுங்கவை. இன்றைய குறுங்கவையில் நீங்கள் நிறைவு செய்து வைக்க வேண்டிய கவிதை இதுதான். மலர்கள் சேர்ந்து உருவானதோ இந்த மலர்விழி, மலர்கள் சேர்ந்து உருவானதோ இந்த மலர்விழி, மலை துளிகள் மௌனமாக வந்து குடியிருந்த விழி, மலை துளிகள் மௌனமாக வந்து குடியிருந்த விழி, காலை நேர பனித்துளியில், காலை நேர பனித்துளியில் என்று நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். நீங்கள் தொடர்போர்கள் 416-593-0055. மலர்கள் சேர்ந்து உருவானதோ இந்த மலர்விழி, மலைத்துளிகள் மௌனமாக வந்து குடியிருந்த விழி, காலை நேர பனித்துளியில் என்று நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். தொடர்போர்கள் 11 மணிக்கு சொல்லாடற் போட்டி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். 12 மணியிலிருந்து 1 மணி வரை உங்களுக்கு ஆட்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். தொடர்ந்து நேர்கள் பின்னிரவு அதிகாலை நிகழ்ச்சியோடு காலை 6 மணி வரை இணைந்திருக்கலாம். 6 மணியிலிருந்து 10:30 வரை பல்கலாச்சார நிகழ்ச்சியினை கேட்கலாம். 10:30 மீண்டும் சேமார் தமிழ் எஃப்எம் சனி காலை ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். 24 மணியிலும் சேமார் H2 தமிழ் ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். இன்றைய வெளிமூடாயிரம் நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க யாரை அழைக்கலாம்? SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடுகின்ற பாடலோடு தொடங்குவோம். அலை ஓசை திரைப்படத்திலிருந்து

0: மனது மறக்கா இனிய பாடல்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் 9:12 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். விளிமூடாயிரவு நிகழ்ச்சி. விளிமூடாயிரவு நிகழ்ச்சியை முதலில் நேரில் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு வடமை போலித்தான். ஒரு சொல்லை தரப்போகிறோம். வடமொழி சொல், அந்த சொல்லுக்கு பொருத்தமாக நாங்கள் தருகின்ற 3 சொற்களுக்கிலிருந்து ஒரு தமிழ் சொல்லை நீங்கள் தெரிவு செய்ய போகிறீர்கள். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4965930055. இன்று ஒரு ஆச்சரியமான விடயம் என்னவென்றால், ஆச்சரியம்தான், விடயமே ஆச்சரியம்தான். ஆச்சரியம் என்ற சொல்லுக்கு பொருத்தமாக இது இருக்கும் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. வியப்பு, மகிழ்ச்சி, ஆவல். ஆச்சரியம் என்ற சொல்லுக்கு பொருத்தமாக வியப்பு, மகிழ்ச்சி, ஆவல் இது பொருத்தமாக இருக்கும்.

0: கவிஞர்கள் எழுத்தில் வார்த்தெடுத்த வரிகளில் தமிழ் தேசிய கலைஞர்களின் உருவாக்கத்தில் கண்ணீருடன் நாயகன் பிரிகேடியர் டீபன் மற்றும் விடுதலை கேர்னல் கீபன் ஆகியோரின் உண்மை வரலாற்று உணர்வுடன் உணர்வின் வழியாக திருமதி இலக்கியா தீபன் அவர்களின் எண்ணத்திற்கும் செயலாற்றிற்கும் அமைவாக தேசக்காற்று ஆவண காப்பகத்தின் உருவாக்கத்தில் வெளிவரும் பிரிகேடியர் தீபன் களமுனையின் செருக்கள நாயகன் புத்தகம் மற்றும் ஒலிப்பேளை வெளியீட்டு விழா 30ஆம் தேதி வருகின்ற சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு ஸ்காப்ரூவிலே தமிழிசை கலா மன்றம் 11:20 டேப்ஸ் கோர்ட்டில் அமைந்திருக்கும் தமிழிசை கலா மன்றத்தில் நடைபெறுகிறது. தேசிய ஆளுமைகளின் நிர்வாகத்தில் மாணவர்கள் வழங்கும் இசை நிகழ்வு அனுமதி இலவசம். பிரிகேடியர் தீபன் மல்லாக்க குழு உங்களை அழைக்கின்றார்கள். 416-450-6167 தேசக்காற்று.com என்ற தளத்துக்கு சென்று நீங்கள் விவரங்களை பார்த்துக் கொள்ளலாம்.
1: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை விரைவான இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும் இலவசம்.
2: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4665-4661.
4: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
0: நேரம் 9:15.
5: CMR
0: தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். இலங்கையின் சில மாவட்டங்களில் எண்டோரோ வைரஸ் எனும் வைரஸ் காய்ச்சல் பரவி வருவதாக சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை எச்சரித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் பஜில் ராஜபக்ச உள்ளிட்ட சிலரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் வசந்த அமரசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். எரிபொருள் விலை உயர்வு காரணமாக இந்தியாவின் முன்னணி விமான நிறுவனங்களான இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா ஆகியவை விமான பறப்புகளை குறைக்க உள்ளன. ஒட்டுவா தனது மானிய திட்டத்தை கடந்த பிப்ரவரி மாதம் மீண்டும் அறிமுகப்படுத்தியதிலிருந்து புதிய மின்சார வாகனங்களுக்காக கனடியர்கள் $122 மில்லியன் அதிகமான மானியங்களை மத்திய அரசிடம் கோரியுள்ளனர். பென்டகனில் ஸ்ரேலிய மற்றும் லெபனான் இராணுவ பிரதிநிதிகள் பிரச்சுவத்தை நடத்திய பொழுது ஸ்ரேலுடன் போர் நிறுத்த தை உறுதி செய்வது மிக முக்கியம் என்று லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ருபியோவிடம் கூறினார். சிம்மா தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள். விழிமூட ஆய்வு நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. ஆச்சரியம் என்னவென்றால் அதுதான், வாய்ப்பு கிடைத்ததே ஆச்சரியம்தான். அது வியப்பாக இருக்கிறதா, மகிழ்ச்சியாக இருக்கிறதா, ஆவலாக இருக்கிறதா என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. 416-593-0055 வழியாக இணைந்து கொள்ளும் நேர்களை சந்திப்போம். வடக்கு வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், செந்தில், நான் பஞ்சாச்சரம் பேசுகிறேன்.
0: பஞ்சாச்சரம் சொல்லுங்கள், என்னபடி பொருத்தமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? வியப்பாக இருக்கிறதா, மகிழ்ச்சியாக இருக்கிறதா, ஆவலாக இருக்கிறதா உங்களுக்கு?
6: ஆச்சரியம் என்றால் வியப்பு.
0: வியப்பு தான்.
6: இப்ப திருமணமான சம்பதிகள் மகிழ்ச்சியா இருக்க முடியும், ஆவலா இருக்க முடியும்,
0: அது ஆச்சரியமான விடயமா? வியப்பாக இருக்கிறேன்னு சொல்லுகிறீங்களா?
6: ஆச்சரியம் என்றால் வியப்பு.
0: அப்ப வியப்பு தான். புதுமான தம்பதிகள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்,
6: இருக்க முடியும், ஆவலா இருக்க முடியும், அது வியப்பங்க ஒன்றும் இல்லை தான்.
0: வியப்பன் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறேன்.
6: ஆச்சரியம் என்றால் வியப்பு.
0: வியப்பு தான் சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம் மற்றவர்கள் வியந்திருக்கிறார்களா என்று. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டபைக்கு அடுத்த நேர சந்திப்போம். வணக்க வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம்,
0: சொல்லுங்கள், எது பொருத்தமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
7: அவளாக பெண்பாக்க போனவன் அவளை
5: அவளை பார்த்து வியந்து அவள் அழகில் மகிழ்ச்சி அடைந்தார்.

0: இன்று என்ன பெண் பார்க்கும் படலமாகவே இருக்கிறது. மாத கடைசி மகிழ்ச்சி அடைந்தான், எனவே வியப்பாக இருக்கிறது அவள். வியப்பு தான் சரி என்று சொல்லி, சரி இன்று பெண் பார்க்கும் படலத்தில் எல்லோரும் இறங்கி இருக்கிறீர்கள் பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சரி, அவருடைய இணைப்பு தவறுதலாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அழைக்கலாம் 4169530055. அழைப்பில் இருக்கும், அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
1: வணக்கம், நான் சுந்தரி. அதற்கு
0: சுந்தரி சொல்லுங்கள், எந்த விடை பொருத்தமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
1: வியப்பு.
0: வியப்பு என்றுதான் நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள். வியப்பு. சரி, உதாரணம் ஏதாவது சொல்ல போறீர்களா இல்லை வியந்து போயிருக்கிறீர்களா? வியப்படைகிறீர்கள்னு சொல்லி. சரி பார்ப்போம். நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போய் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள். ரமேஷ் சொல்லுங்கள். ரமேஷ், எது பொருத்தமாக இருக்கும் ரமேஷ்? ஆச்சரியம், வியப்பு, மகிழ்ச்சி, ஆவல்.
3: வியப்பு தான். திருமணத்திற்கு வியப்பா இருக்கும்.
0: திருமணம் என்ன சொன்னீர்கள்?
3: திருமணத்தில் கூட வியப்பா இருப்பது. காரணம் என்னன்னா,
0: தாலி கட்டும் போது அந்த மனைவி அவரப்புற தலை குனிந்திருக்கிறாரே அந்த வேளையில் என்று வியப்படைந்து விட்டீர்கள்.
3: அதுக்கப்புறம்
0: சரி பார்ப்போம். நன்றி ரமேஷ். ரமேஷ் தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம் சேதுராடா.
0: குமார் சொல்லுங்கள்.
5: என்ன
0: விடை பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? என்று நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், ரவி.
0: ரவி சொல்லுங்கள், எது பொருத்தமாக இருக்கும் ரவி? எதிர்பார்ப்பு, மகிழ்ச்சி என்று சொன்னால் மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி அடைகிறது என்று சொல்லியிருக்கிறார். சரி பார்ப்போம். ரவி நன்றி. ஆமாம், மனிதர்களுமே சரியாக சொல்லியிருக்கிறார். ஆச்சரியம் என்றால் வியப்பு என்பது மிக சரியான தமிழ் சொல்லாக இருக்கிறது. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். 10 கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள். 10:30 குறுங்கவி. இன்றைய குறுங்கவியிலே நீங்கள் நிறைவு செய்து வைக்க வேண்டிய கவி, மலர்கள் சேர்ந்து உருவானதோ இந்த மலர் விழி, மலை துளிகள் மௌனமாக வந்து குடியிருந்த விழி, காலை நேர பனித்துளியில் என்று நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். நீங்கள் தொடரப்போறீர்கள். இது
7: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 6479 9757 6479 9757.
8: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
9: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
8: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
9: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
9: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
8: 416-834-2266.
10: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
11: இது வெளிமூடா இரவு.
0: நேரம் 9:22 சீமா தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது வருமான வரி தாக்கல் செய்வதற்கான காலம் முடிவடைந்து விட்டது. இருந்தாலும் கூட பலர் தாக்கல் செய்யாமல் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கான கவனத்திற்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது இன்கம் டேக்ஸ் இ ஃபைலிங் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது உங்களின் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்து நிறைந்த நன்மைகளை பெறுவதற்கு KM பிஸ்னஸ் சொல்யூஷனை நீங்கள் நாடலாம். 6475221775 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். ஃபுட் ஹேண்டலிங் சர்டிஃபிகேட் மற்றும் ஸ்மார்ட் சர்வீஸ் லைசன்ஸ் இருக்கிறது, அல்லது PTC லைசன்ஸ் மற்றும் உங்கள் வியாபாரத்துக்கான பேரோல் அண்ட் அக்கௌண்டிங் சர்வீஸ் இவற்றுடன் நீங்கள் ஆல் டைப் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்பு PR சிட்டிசன்ஷிப்பு இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப் போன்ற சேவைகளுக்கு மிகவும் நம்பிக்கையான தெரிவாக விளங்குகிறது KM பிஸ்னஸ் சொல்யூஷன். கனடியன் ஷெப்பர்ட் சந்திப்புக்கு அருகிலே வாரத்தில் 7 நாட்களுமே உங்களுக்காக சேவை வழங்குகிறார்கள். KM பிஸ்னஸ் சொல்யூஷன் அடையுங்கள். 6475221775 ஒரு முறை தமிழில் சொல்லி பார்ப்போம். 647-522-1775 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம்.
5: இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
11: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
12: Everything okay, no problem indigenam.
13: Barakalam closing da tadikira nadik.
14: The customer you're trying to reach is not available.
15: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
12: Last minute le closing cheyda Pradesh Chellathukku thanks.
13: Selvam
12: sari sari
16: thuduvalayala rachi
0: mano S Janaki
16: tondayila dananachi
0: thai manasu

0: நேரம் 9:30 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இலங்கை இந்திய செய்திகள். வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன். செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் சில மாவட்டங்களில் எண்டோரோ வைரஸ் எனும் வைரஸ் காய்ச்சல் பரவி வருவதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சு எச்சரித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச உள்ளிட்ட சிலரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதிவான் வசந்த அமரசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டுள்ளார். எரிபொருள் விலை உயர்வு காரணமாக இந்தியாவின் முன்னணி விமான நிறுவனங்களான இண்டிகோ மற்றும் ஏர் இண்டியா ஆகியவை தங்களது விமான பறப்புகளை குறைக்க உள்ளன. தமிழக வெற்றிக்கழக அரசு தடுமாற்றமின்றி மாநில உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என மார்க்சிஸ்ட கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச, சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் முன்னாள் தலைவர் பாஸ்வர குணரத்னம் மற்றும் அதன் முன்னாள் முகாமைத்துவ பணிப்பாளர் ரூமி ஜஃபர் உள்ளிட்டோரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கோட்டை நீதவான் பசன் அமரசேன இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடந்த 2014 ஊவா மாகாண சபை தேர்தல் பரப்புரைக்காக சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்துக்கு சொந்தமான 7.8 மில்லியன் ரூபாய் பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் பொதுச் சொத்து சட்டத்தின் கீழ் பசில் ராஜபக்ச உள்ளிட்டோரை இந்த வழக்கில் சந்தேக நபர்களாக பெயரிடுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று நீதிமன்றத்தில் மனு ஒன்றினூடாக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்தே சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான உத்தரவை நீதவான் பிறப்பித்தார். எனினும் இவர்களை கைது செய்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இவர்களது வீடுகளுக்கு சென்றபொழுது சந்தேக நபர்கள் இவர்களும் அங்கு இல்லை என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. சந்தேக நபர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதை தடுக்கும் வகையில் அவர்களுக்கு வெளிநாட்டு பயணத்தை விதிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் விடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதவான் பயணத்திரை உத்தரவை பிறப்பித்துள்ளதன் அது குறித்து குடிவரவு குடி அகல்வு கட்டுப்பாடலுக்கு உடனடியாக அறிவிக்குமாறு உத்தரவிட்டார். அரசின் இணைந்த சேவைகளில் உள்ள உத்தியோகத்தர்களின் வருடாந்த இடமாற்றங்கள் பல்வேறு காரணங்களால் நடைமுறைப்படுத்தப்படாமைக்கு தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக புதிய சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அமைச்சர்களின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்த அறிவுறுத்தல்களும் வழிகாட்டலும் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட இடமாற்ற நடைமுறையின்படி இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் இந்த வருடாந்த இடமாற்ற சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வருடாந்த இடமாற்ற செயல்முறையின் மூலம் உத்தியோகத்தர்கள் பல்வேறு பணிஸ்தலங்களில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைப்பதுடன் இதனூடாக உத்தியோகத்தர்களின் ஊக்கத்தை அதிகரிப்பதும் நிறுவனங்களின் சேவையை தேவைகளையும் பூர்த்தி செய்வதும் எதிர்பார்க்கப்படுகிறது. இணைந்த சேவைகளின் உத்தியோகத்தர்களது வருடாந்த இடமாற்ற செயல்முறைக்குரிய முக்கிய படிமுறைகள் குறித்தும் இந்த சுற்றறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை பகுதியிலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற 2 படகுகள் காணாமல் போயுள்ள நிலையில் அதில் சென்ற தந்தை மகன் உள்ளிட்ட மீனவர்கள் 4 பேர் காணாமல் போயுள்ளனர். இது பற்றிய செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: பருத்தித்துறை பகுதியிலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற 2 படகுகள் காணாமல் போயுள்ள நிலையில் அதில் சென்ற தந்தை மகன் உள்ளிட்ட மீனவர்கள் 4 பேரும் காணாமல் போயுள்ளனர். பருத்தித்துறை முனை மற்றும் கற்கோளம் பகுதிகளிலிருந்து நேற்று முன்தினம் புதன்கிழமை கடலுக்கு சென்ற 4 மீனவர்களை காணாமல் போயுள்ளனர். பருத்தித்துறை முனை கடற்றொழல் சங்கத்தைச் சேர்ந்த 52 வயதுடைய கதர்காமம் சோதிலிங்கம், 37 வயதுடைய சுமியோம்பிள்ளை சுஜித்குமார் மற்றும் கற்கோவளம் பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடைய பாலச்சந்திரமூர்த்தி ராமகிருஷ்ணன் மற்றும் அவரது மகனான 24 வயதுடைய ராமகிருஷ்ணன் ரவிராஜ் ஆகியோரை காணாமல் போயுள்ளனர். இதனிடையே கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அனைத்த முகாமைத்த அமைச்சினூடாக தேடுதல் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு பணிப்புரை விடுத்திருப்பதாக ஊடகப் பிரிவு அறிவித்திருக்கிறது. இன்று அதிகாலை விமானப்படையுடன் உதவியுடன் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. அண்டை நாடுகளின் கடற்படை பாதுகாப்பு பிரிவுகளுக்கும் காணாமல் போன மீனவர்கள் தொடர்பான தகவல்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச மட்டத்திலும் தேடுதல் நடவடிக்கைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு வருவதாக அமைச்சரின் ஊடகப் பிரிவு இன்று அறிவித்திருக்கிறது.
0: தற்பொழுது சில மாவட்டங்களில் பரவி வரும் எண்டோரோ வைரஸ் நோய் நிலைமையை கட்டுப்படுத்துவது குறித்து எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது தொடர்பான வழிகாட்டுதல்களை சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சருடன் இணைந்து கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கும் வழங்கியுள்ளது. இது தொடர்பாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சின் ஊடாக அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கும் அவசர சுற்றறிக்கை ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சிறுவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் அதிகம் பாதிக்கும் இந்த வைரஸ் காய்ச்சல் கடந்த ஏப்ரல் மாதம் மாத்தறை மாவட்டத்தில் தெனியாய பிரதேசத்தில் முதல் முறையாக இனம் காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது நுவரெலியா, கண்டி மற்றும் பதுளை ஆகிய மாவட்டங்களிலும் இந்த நோய் பரவியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொற்று நோயில் மற்றும் சூழியல் ஆய்வுகளின்படி பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இந்த நோய் அதிகளவில் பரவுவது கண்டறியப்பட்டது. அதன்படி மாணவர்கள் உணவு உட்கொள்ளும் முன்பும் கழிவறைகளை பயன்படுத்திய பின்பும் சவக்காரம் கொண்டு கைகளை சுத்தமாக கழுவுதல், பாடசாலை வளாகங்களை சுத்தமாக பேணுதல் மற்றும் சிற்றுண்டி சாலைகளில் சுகாதாரத்தை பலப்படுத்துதல் போன்றவற்று கட்டமைக்கப்பட்டுள்ளன. மக்கள் மத்தியில் தேவையற்ற அச்சத்தை தவிர்த்து சுகாதார வழிகாட்டுதலை சரியாக பின்பற்றுவதன் மூலம் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியும் என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புயல் அனர்த்தத்தின் பின்னரான அவசர சூழ்நிலையை கருத்துக்கொண்டு பரந்தளவில் பொது சேவைகளை பொருந்தும் அத்தியாவசிய சேவைகளாக ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்க பிரகடனப்படுத்தியுள்ளார். இது தொடர்பான செய்தியோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: இலங்கையில் புயல் அனர்த்தத்தின் பின்னரான அவசர சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பரந்தளவிலான பொது சேவைகளை பொருந்தும் அத்தியாவசிய சேவைகளாக இலங்கை ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்க பிரகடனப்படுத்தியுள்ளார். இன்று வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமான அறிவித்தல் மூலம் அத்தகைய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை ஜனாதிபதியின் அலுவலகம் அறிவித்திருக்கிறது. அரச கூட்டு ஸ்தாபனங்கள், அரசாங்க திணைக்களங்கள், உள்ளூராட்சி நிறுவனங்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் ஆகியவற்றின் மூலம் வழங்கப்படும் பிரதான சேவைகள் வர்த்தமானில் உள்ளடங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி மின்சார விநியோகம், எரிவாயு உட்பட பெட்ரோலியம், எரிபொருள் விநியோகம், நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு, பொது போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, ஊடக சேவைகள், நீர்ப்பாசனம், விவசாயம் மற்றும் விவசாய காப்புறுதி சேவைகள் அத்திய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அத்துடன் வைத்தியசாலைகள், முதியோர் இல்லங்கள் மற்றும் மருந்தகங்கள் உள்ள நோயாளிகளின் பராமரிப்பு, உணவு வழங்குதல், சிகிச்சை உள்ளிட்ட அனைத்து சுகாதார சேவைகளும் அத்திய சேவைகளுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. ஆம்புலன்ஸ் சேவைகள், இலங்கை மத்திய வங்கி உள்ளிட்ட அரசு வங்கி மற்றும் காப்புறுதி சேவைகள், உள்ளூராட்சி அதிகார சேவைகளால் மேற்கொள்ளப்படும் நீர், மின்சாரம், கழிவகற்றல், தீயணைப்பு மற்றும் கழிவு மேலாண்மை ஆகியவையும் அடங்கியிருக்கின்றன. இலங்கையின் தெற்கில்
0: கடந்த 5 வருடங்களில் முதல் முறையாக 515 பட்டதாரி தாதியர்களுக்கு இன்று உத்தியோகபூர்வ நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த புதிய நியமனங்கள் அனைத்தும் தரம் 3 தாதிய உத்தியோகத்தர்கள் பதவிகளுக்காக வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கடந்த 2021 ஆண்டுக்கு பின்னர் பட்டதாரி தாதியர்களுக்கான நியமனங்கள் எதுவும் வழங்கப்படாதிருந்த நிலையில் நீண்ட இடைவெளிக்கு பின்னரே இந்த ஆட்சியேற்பு நடவடிக்கைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு புதிதாக நியமனம் பெறும் பட்டதாரி தாதியர்கள் அனைவரும் நாடுதழுவிய ரீதியில் உள்ள முக்கிய அரசு மருத்துவமனைகள் மற்றும் போதுராம் மருத்துவமனைகளில் உடனடியாக பணிகளில் அமர்த்தப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதேபடி தற்போதைய நிலவரப்படி இலங்கையின் பொது சுகாதாரத்துறையில் மொத்தமாக 453 தாதிய உத்தியோகஸ்தர்கள் சேவையாற்றி வருவதாக சுகாதார அமைச்சு மேலும் உறுதிப்படுத்தியுள்ளது. இலங்கையின் தெற்கில் விசாக் கொண்டாட்ட கொடிகள் பறக்கவிடப்பட்டுள்ள நிலையில் மயிலட்டி பகுதியில் தமது காணிகளிலிருந்து ராணுவம் வெளியேற வேண்டும் என கோரி கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு காணி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான செய்தியோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: இலங்கையின் தெற்கில் விசாக் கொண்டாட்ட கொடிகள் பறக்கவிடப்பட்டுள்ள போதிலும் இலங்கையின் யாழ்ப்பாணத்தின் மயிலட்டி பகுதியில் உள்ள தமது காணிகளிலிருந்து இலங்கை ராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் என கோரி கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு காணி உரிமையான தமிழர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். வலிகாமம் வடக்கு பகுதியில் உள்ள உயர் பாதுகாப்பு வலியமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரியே காணி உரிமையாளர்கள் ராணுவத்தின் பலாலி கொமாண்டோ பங்களா முன்பதாக இன்றைய தினம் 6வது வெள்ளிக்கிழமை போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். வலிகாமம் வடக்கில் கடந்த 1990 ஆண்டு ஜூன் மாதம் அப்பகுதியிலிருந்து மக்கள் ராணுவ நடவடிக்கைகள் காரணமாக வெளியேற்றப்பட்டிருந்தனர். மக்கள் வெளியேற்றப்பட்ட பகுதிகளை கடந்த 37 வருடங்களாக உயர் பாதுகாப்பு வலியம் என கூறி இலங்கையர் ஆக்கிரமித்திருக்கிறது. யுத்தம் முடிவடைந்து 11 வருடங்கள் கடந்த போதிலும் அந்த பகுதியிலிருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேற மறுத்து வருவதால் உயர் பாதுகாப்பு வலியமாகவே தொடர்ந்து பேணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமது 651 ஏக்கர் காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வருகின்றனர். இந்த நிலையில் அவை விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு கோரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் பலாலியில் தமது போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் அறிவித்திருந்தனர். அந்த வகையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையும் பலாலியில் உள்ள ராணுவ முகாம்கள் முன்பதாக போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர். அவர்கள் கருப்பு கொடிகளை கையில் ஏந்தியவரர் பலாலி சந்தி வரையாக பேரணியாக தமது போராட்டத்தை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை.
1: இந்திய செய்திகள்
0: எரிபொருள் விலை உயர்வு காரணமாக இந்தியாவின் முன்னணி விமான நிறுவனங்களான இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா ஆகியவை ஜூன் முதலாம் தேதி முதல் 250 விமான பறப்புகளை குறைக்க உள்ளதாக தெரிவித்திருக்கிறது. டெல்லி, மும்பாய், பெங்களூர் பயணிகள் நெருக்கடிக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேற்காசிய போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. இதனால் விமான எரிபொருள் விலையும் உயர்ந்துள்ளது. விமான நிறுவனங்களின் ஒட்டுமொத்த செலவில் எரிபொருளுக்கு அதிகமாக செலவிடப்படுகிறது. தற்போதைய வெளியேற்றம் நிறுவனங்களுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி வருகிறது. இது தொடர்பாக மத்திய அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என விமான நிறுவனங்கள் கடந்த மே மாதம் கோரிக்கை விடுத்திருந்தன. கடந்த சில வாரங்களில் முக்கிய வழித்தடங்களில் விமான கட்டணம் 30% வரை உயர்ந்துள்ளது. இதற்கிடையே எரிபொருள் விலை உயர்வை ஈடுகட்ட பயணி ஒருவருக்கு 400 முதல் 450 ரூபாய் வரை கூடுதல் கட்டணத்தை நிறுவனங்கள் வசூலிக்க தொடங்கியுள்ளன. இந்த நிலையில் விமானங்களின் பறப்பு எண்ணிக்கையை ஜூன் முதலாம் தேதி முதல் குறைக்கப்பட உள்ளன. தினமும் 500 உள்நாட்டு விமானங்களை இயக்கி வரும் ஏர் இந்தியா ஜூன் முதலாம் தேதி முதல் நாளொன்றுக்கு 100 மேற்பட்ட விமான பறப்புகளை ரத்து செய்துள்ளது. அதேபோன்று தினமும் 2200 உள்நாட்டு விமானங்களை இயக்கி வரும் இண்டிகோ 100 மேற்பட்ட விமான பறப்புகளை ரத்து செய்ய உள்ளது. இதனால் டெல்லி, மும்பை, பெங்களூர் ஆகிய விமான பயணிகள் கடும் நெருக்கடிக்கு ஆளாகும் நிலை ஏற்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றி கழக அரசு தடுமாற்றமின்றி மாநில உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. மாநில உரிமையை நிலைநாட்டும் வகையில் உச்சநீதிமன்றம் வரை சென்று பெறப்பட்டுள்ள தீர்ப்பை செயல்படுத்த தமிழகத்தில் அமைந்துள்ள தமிழக வெற்றி கழக அரசு முன்வர வேண்டும் என்றும், மாநில அரசு மாறலாம், ஆனால் மாநில உரிமைகள் என்பது கூட்டாட்சி என்பதும் அரசியல் சட்டத்தின் அடிப்படை மாண்புகளாகும். இதில் சமரசத்துக்கு இடமில்லை என்று மாநில உரிமைகளை நிலைநாட்டுவது தமிழக வெற்றி கழக அரசு தடுமாறக்கூடாது என்று அந்த கட்சி வலியுறுத்தியுள்ளது. மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சிப்பதை தடுக்கக் கோரி இடதுசாரி கட்சிகள் சார்பில் தஞ்சாவூரில் வருகின்ற 29 தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் சில மாவட்டங்களில் எண்டோரோ வைரஸ் எனும் வைரஸ் காய்ச்சல் பரவி வருவதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சு எச்சரித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் பசுல் ராஜபக்ச உள்ளிட்ட சிலரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதிவான் வசந்த அமரசேன குற்றப்பல்லாமை திலக்கத்துக்கு உத்தரவிட்டுள்ளார். எரிபொருள் விலை உயர்வு காரணமாக இந்தியாவின் முன்னணி விமான நிறுவனங்களான இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா ஆகியவை விமான பறப்புகளை குறைக்க உள்ளன. தமிழக வெற்றி கழக அரசு தடுமாற்றமின்றி மாநில உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. 10 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை நீங்கள் கேட்கலாம்.

9:43.

0: தொண்டபெரும் பாக்கத்தில் 19 செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடக்கு திசை நோக்கி மணிக்கு 39 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலே வீசிக்கொண்டிருக்கிறது. சற்று பலமான காற்று வீசுகிறது. வெளியிலே அதிகாலை பொழுது 9 செல்சியஸாக இருக்கும். நாளை சனிக்கிழமை பகல் பொழுது 22 செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்த நாட்களாக வருகின்ற வியாழக்கிழமை வரை இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. இரவு பொழுது சனிக்கிழமை இரவு பொழுது 11 செல்சியஸாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 25 செல்சியஸ் சூரிய ஒளி நிறைந்திருக்கும். இரவு பொழுது 10 செல்சியஸாக குறைவடைந்து திங்கட்கிழமை 22 செல்சியஸாக இருக்கும் சூரியொலியோடு. செவ்வாய்க்கிழமை 24, புதன்கிழமை 24, வியாழக்கிழமை 28 செல்சியஸாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரவு வெப்பநிலை சராசரி 10 செல்சியஸாக இருக்கும். நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருள் விலையில் சிறிய மாற்றம் ஏற்பட இருக்கிறது. 2 அதிகரிக்க இருக்கிறது. 172.9 விற்பனை செய்யப்பட இருக்கிறது. பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களில் இப்பொழுது அதனை விட குறைந்த விலையிலே எரிபொருள் சாதாரண தர எரிபொருள் விற்பனை ஆகிக்கொண்டிருக்கிறது. எனவே தேவை ஏற்படுபவர்கள் நீங்கள் நிரப்பிக் கொள்ளலாம் என்ற தகவலையும் இப்பொழுது தருகின்றோம். இன்று ஐக்கிய நாடுகள் சர்வதேச அமைதி காப்போர் தினம் என்று ஐக்கிய நாடுகள் சர்வதேச அமைதி காப்போர் தினம் இன்று இந்த மே 29 நாள் இது அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என்று எந்த ஆண்டிலே தீர்மானிக்கப்பட்டது என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. எனவே இந்த நடவடிக்கையின் பொழுது உயிர் நீத்தவர்களை நினைவூட்டுவதற்காக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை பிரகடனப்படுத்தியது. இது எந்த ஆண்டு என்பது உங்களுக்கான கேள்வி. 2000, 2001, 2002 2001, 2002 இதில் எது பொருத்தமாக இருக்கும் எந்த ஆண்டு என்பது உங்களுக்கான கேள்வி. நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விடிய தெரிவிக்க 4169 3005 5.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
2: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $899 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வெக்யூமை இலவசமாகவும் $899 6 கதரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும் $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து LED டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494 கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462
0: நேரிடம் கேட்கப்பட்ட கேள்வி. ஐக்கிய நாடுகள் சர்வதேச அமைதி காப்போர் தினம் என்று இந்த மே 29 தேதி இது கடைபிடிக்க வேண்டும் என்று எத்தனையாம் ஆண்டிலே ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை இதை தெரிவித்தது என்பது 2000, 2001, 2002 என்பது உங்களுக்கான கேள்வி. நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். அதோடு இப்பொழுது ஒரு முக்கியமான விடயம், அந்த வாழ்நாளிலே உங்களுடைய குடும்பம் அதற்கு பிறகு உங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த காப்புறுதி மிக மிக அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காப்புறுதியிலையுமே, அதாவது உங்கள் வாழ்நாள் சேமிப்பிலே வாங்கிய வீடு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமாக வருகின்ற வாகனம், அதுக்கும் முக்கியமாக காப்புறுதி இருக்கிறது. எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகமான காப்புறுதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளில் உள்ளாகாமல் இருக்க சிறந்ததோர் ஆயுள் காப்புறுதி. எங்களுக்கு இந்த ஆயுள் காப்புறுதி செய்வதற்கு ஒருவரும் இல்லை. எனவே எங்களுக்காக, எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுக்கு வேண்டியவர்களுக்கு நாங்கள் இந்த ஆயுள் காப்புறுதியை செய்வதன் மூலம், அவர்களுடைய எங்களுக்கு செய்வதன் மூலம் அவர்களுடைய வாழ்வை சிறப்பிக்க வைக்கலாம். அவர்களுக்கு அவர்களுடைய பரம்பரைக்கும் செய்து கொள்ளலாம். இதனை உங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு உங்கள் காப்புறுதி தேவைகளை அறிந்து சிறந்ததோர் காப்புறுதியினை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வாகனத்துக்கும் குறைந்த மாதாந்த கட்டணத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒருவர். கவனிக்க வேண்டும், குறைந்த மாதாந்த கட்டணம் அங்குதான் பிரச்சனை. என்றால் மாதம் மாதம் நிறைய செலவுகள் இருக்கின்றன. எனவே குறைந்த மாத கட்டணத்திலே தரமான ஒரு காப்புறுதியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு முகவர், அதற்காக சரியான காப்புறுதியை தெரிவு செய்து அது எடுப்பது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக, கவலைக்குரிய விடயமாக இருந்தால் டோன்ட் வோரி, கவலை வேண்டாம் என்று சொல்கிறார்கள். உங்கள் மக்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து கொண்டு மிக சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தருகின்றால் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் நவீன் 416-837-7795. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நேரடி ஒலிபரப்பு. இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சொல்லுங்கள். இந்த ஐக்கிய நாடுகள் சர்வதேச அமைதி காப்போர் தினம்,
4: உலகெங்கும் இந்த அமைதி நிலை நாட்டுறதுக்கு பாடுபடுற இந்த அமைதியாக்கும் படைக்கு அவங்க அங்கீகரிக்கிறதுக்காக இலங்கைக்கு வந்து அமைதியா
0: ஒன்பதாம் ஆண்டு கைவிட்டு விட்டார்கள். சில சில விடயங்களை நாங்கள் பேசாமல் விடுவது அல்லது தவிர்த்து விடுவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். என்ன எங்களுக்கு சாதகமாக அல்லது எங்களுக்கு நியாயமாக எதுவுமே நடக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
4: சரி,
0: நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம்,
0: வெண்பா சொல்லுங்கள்.
5: ஐக்கிய
0: நாடுகள் சர்வதேச அமைதி காப்போர் தினம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? எப்பொழுது முதல் இந்த மே 29 கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது? 2002 இல்லையா?
5: என்ன
0: குழப்பீர்கள், 2001 படித்தது ஞாபகம். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சொல்லுங்கள். 2001 நீங்களும் சொல்லி இருக்கிறீர்கள். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. ஏதாவது மேலதிகமாக சொல்ல போறீங்களா?
5: நன்றி.
0: ஆமாம், ஐக்கிய நாடுகள் சர்வதேச அமைப்பு அமைதி காப்போர் தினம் எனப்படுவது ஐக்கிய நாடுகளின் அமைதிக்கும் அதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டு ஆண் பெண் இருசாரையும் பெருமைப்படுத்துவதற்காகவும் சமாதானத்துக்கான இந்த நடவடிக்கையின் பொழுது உயிர் நீத்தவர்களை நினைவூட்டுவதற்காகவும் சமாதான நடவடிக்கைகளின் பொழுது உயிர் நீத்தவர்களை நினைவூட்டுவதற்காகவும் 2001 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை பிரகடனப்படுத்திய தினம்தான் இன்றைய தினம். மே 29 இது 2001 அவர்கள் பிரகடனப்படுத்தினது என்பது குறிப்பிடத்தக்கது. நேரம் 9:52. நேர்கள் 10:30 குறுங்கவி கேட்கலாம். இன்றைய குறுங்கவிலே நீங்கள் நிறைவு செய்து வைக்க வேண்டிய கவிதை: மலர்கள் சேர்ந்து உருவானதோ இந்த மலர் விழி, மலை துளிகள் மௌனமாக வந்து குடியிருக்கும் விழி, காலை நேர பனித்துளியில் மலர்கள் சேர்ந்து உருவானதோ இந்த மலர் விழி. மலர் விழி யாருடைய பேரோ? சே, மலைத்துளிகள் மௌனமாக வந்து கூடியிருந்த விழி, விழியை பற்றி தான் சொல்லியிருக்க, மலர் விழி. காலை நேர பனித்துளியல் என்று நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு போறீங்க 4169-0005 இப்பொழுதல்ல 10:30.
6: ஆயிஷா செல் கோடை காலம் முழுக்க தரும் சம சேல், புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம், அனைத்தும் 30% தொடக்கம், 70% தள்ளுபடியில். நியூ டிசைன் காஞ்சிபுரம், டிசைனர் காஞ்சிபுரம், பியோர் கோல்ட் காஞ்சிபுரம், ஃபேன்சி சாரீஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், ஷல்வார், பஞ்சாபி சூட்ஸ், மென் ஷர்வானி, குர்தா செட்ஸ், ஜுவல்லரி, இன்னும் பல. பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பிரீத்தி ஸ்டீல் $190, ஸ்மித் $200. ஆயிஷா செல் 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 4162986116. ஐஷா சில்க்.
7: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
8: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
9: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
10: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் காஷ் பாயிண்ட் 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03
0: பத்து மணிக்கு கனடிய உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். ஒலிக்கும் இந்த பாடலோடு SP பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடிய பாடலை கட்டிகள் அணு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது.
1: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

0: நேரமிரவு 10 மணி, சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன், செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஒட்டுவா தனது மானிய திட்டத்தை கடந்த பிப்ரவரி மாதம் மீண்டும் அறிமுகப்படுத்தியிலிருந்து புதிய மின்சார வாகனங்களுக்காக கனடியர்கள் $122 மில்லியனுக்கும் அதிகமான மானியங்களை மத்திய அரசிடம் கோரியுள்ளனர். கனடா மற்றும் யுக்ரைனிய ட்ரோன் தயாரிப்புகளுக்கு இடையே ஒரு புதிய பெருநிறுவன கூட்டாண்மை காரணமாக கனடாவில் தயாரிக்கப்படும் ட்ரோன்கள் யுக்ரைனுக்கு அனுப்பப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. பென்டகனில் ஸ்ரேலிய மற்றும் லெபனான் ராணுவ பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது ஸ்ரேலுடன் போர் நிறுத்தத்தை உறுதி செய்வது மிக முக்கியம் என்று லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவிடம் கூறினார். லெபனானின் லெட்டானி ஆற்றை ஸ்ரேலிய படைகள் கடந்துவிட்டதாக ஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உறுதிப்படுத்தாத வெளிநாட்டு ஊடகங்கள் அந்த தகவலை தெரிவித்துள்ளன.
1: கனேடிய செய்திகள்.
0: கனடா மற்றும் உக்ரைனிய ட்ரோன் தயாரிப்பாளர்களுக்கு இடையே ஒரு புதிய பெருநிறுவன கூட்டாண்மை காரணமாக கனடாவில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள் யுக்ரைனுக்கு அனுப்பப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த வாரம் நாட்டின் தலைநகரில் நடைபெற்ற கேன்சி பாதுகாப்பு வர்த்தக கண்காட்சியின் ஒரு பகுதியாக ட்ரோன்களின் கூட்டு தயாரிப்பை ஆதரிப்பதற்கான ஒரு ஒப்பந்தத்தில் கனடா மற்றும் உக்ரைனிய பாதுகாப்பு அமைச்சர்கள் கையெழுத்திட்டனர். இந்த ட்ரோன் உக்ரைனிய நிறுவனமான எலர்ஜிக் மற்றும் கனடாவின் ஹாமில்டன் ஒன்டாரியோவை தளமாக கொண்ட ட்ரோன் தயாரிப்பு நிறுவனமான சென்டினல் R&D ஆகியவற்றால் தயாரிக்கப்படும் என்று தேசிய பாதுகாப்புத்துறை கூறுகிறது. இந்த கூட்டு முயற்சியின் கீழ் யுக்ரைனின் ராணுவத்திற்காக அனுப்பப்படும் ட்ரோன் அமைப்புகளை இரு நிறுவனங்களும் கனடாவில் தயாரிக்கின்றன. இரு நாடுகளிலும் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை இணைந்து தயாரிப்பதற்காக கனடாவும் யுக்ரைனும் கடந்த இலையுதிர் காலத்தில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. யுக்ரைன் ரஷ்யா போர் முழுவதும் ட்ரோன் தொழில்நுட்பம் விரிவான பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளது. மேலும் அந்த மோதலில் ஏற்பட்ட பெரும்பாலான உயிரிழப்புகளுக்கும் இதுவே காரணமாகும். பிப்ரவரியில் ஒட்டோவா தனது தள்ளுபடி திட்டத்தை மீண்டும் அறிமுகப்படுத்தியதிலிருந்து புதிய மின்சார வாகனங்களுக்காக மத்திய அரசின் மானியமாக கனடியர்கள் $122 மில்லியனுக்கும் அதிகமாக கோரியுள்ளனர். ஆனால் தங்களுக்கு சேர வேண்டிய நிதியை பெறுவதற்காக இன்னும் காத்திருப்பதாக பல வாகன விற்பனையாளர்கள் கூறுகின்றனர். பிப்ரவரி 16 அன்று இந்த திட்டத்தை மீண்டும் தொடங்கிய 3 மாதங்களுக்கு பிறகு இபாப் என அழைக்கப்படும் புதிய மின்சார வாகனங்களுக்கான மலிவு விலை திட்டத்தின் தரவுத்தளத்தை கனடா போக்குவரத்துத்துறை செவ்வாய்க்கிழமை வெளியிட்டது. இந்த தரவுத்தளத்தில் 24,389 கோரிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காட்டுகிறது. ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒவ்வொரு கோரிக்கைக்குமான டாலர் மதிப்பு குறித்த விவரம் இன்னும் வெளியிடப்படவில்லை. கோளாறு சரி செய்யப்பட்டவுடன் தரவுகள் புதுப்பிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதுவரை பெறப்பட்ட மொத்த கோரிக்கைகளின் தொகை $122 மில்லியன் என்றும் மீதமுள்ள $2.1 பில்லியன் அதிகமான நிதி பயன்பாட்டில் உள்ளதென்றும் கனடா போக்குவரத்துத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. 5 ஆண்டுகள் வரை நீடிக்கவுள்ள இந்த தள்ளுபடி திட்டத்துக்காக ஒட்டுவா $2.275 பில்லியனை ஒதுக்கியுள்ளது. ஆனால் புதிய திட்டத்துக்கு கீழ் பல விற்பனையகங்களுக்கு இன்னும் பணம் திருப்பி செலுத்தப்படவில்லை என்றும் சில விற்பனையகங்கள் $200,000 அதிகமான தள்ளுபடி தொகைக்காக காத்திருக்கின்றன என்றும் கனடிய வாகன விற்பனையாளர் சங்கம் கூறுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இன் கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: உலகச் செய்திகள்.
0: லெபனானின் லெட்டானி ஆற்றை ஸ்ரேலிய படைகள் கடந்துவிட்டதாக ஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உறுதிப்படுத்தியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. லெபனான் எல்லைக்கு அருகிலுள்ள ராணுவ வீரர்களை சந்தித்தபொழுது பேசிய நெத்தன்யாகு, ஸ்ரேலிய படைகள் மூலோபாயாக முக்கியம் வாய்ந்த ஆற்றுப்பகுதியை தாண்டி லெபனானுக்குள் பல முனைகளில் செயல்பட்டு வருவதாக கூறினார். எங்கள் படைகள் லெட்டானியை கடந்துவிட்டன. அவை ஆதிக்கம் செலுத்தும் பகுதிக்கு முன்னேறியுள்ளன. நாங்கள் பெய்ரூட்டிலும் பெக்காவிலும் முழு முனையிலும் செயல்பட்டு ஹிஸ்புல்லாவை நேரடியாக தாக்கி வருகிறோம் என்று நெத்தன்யாகு கூறினார். ஆஸ்திரேலிய எல்லையிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் வடக்கே அமைந்துள்ள லெட்டானி 6 நீண்டகாலமாக நீடித்து வரும் ஸ்ரேல் ஹிஸ்புல்லா மோதலில் மிகப்பெரிய ராணுவ மற்றும் அரசியல் முக்கியத்தை கொண்டுள்ளது. 2006 லெபனான் போரை முடிவுக்கு கொண்டு வந்த ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் தீர்மானம் 1701 கீழ்ப்படி ஹிஸ்புல்லா போராளிகள் லிட்டானிக்கு வடக்கே தங்கியிருக்க வேண்டும் என்றும், தெற்கு லெபனான் ராணுவம் மற்றும் ஐக்கிய நாடுகள் அமைதிப்படியால் கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. எனவே ஸ்ட்ரெயில் ஆற்றை கடப்பது என்பது ஒரு தந்துரோபாய போர்க்கட நகர்விட மேலான ஒன்றை குறிக்கிறது. லெபனான் எல்லைக்குள் ஒரு ஆழமான இடைநிலை மண்டலத்தை உருவாக்கும் நோக்குடன் ஸ்ட்ரெயிலின் விரிவடைந்து வரும் நோக்கத்தை காட்டுவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். பென்டகனில் ஸ்ட்ரெயிலிய மற்றும் லெபனான் ராணுவ பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தியபொழுது ஸ்ட்ரெயிலுடன் போர் நிறுத்தத்தை உறுதி செய்வது மிக முக்கியம் என்று லெபனான் ஜனாதிபதி ஜோசப் பவுன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோவிடம் கூறினார். அவனின் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையின்படி போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் லெபனான் ஜனாதிபதி தொலைபேசி உரையாடல் பொழுதும் வலியுறுத்தினார். மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்வதற்காக ஒரு முக்கிய நுழைவாயில் என்றும் அவர் அதனை விவரித்தார். வாஷிங்டனில் நடைபெற்ற ஸ்ரீலுக்கும் லெபனானுக்கும் இடையே முந்தைய தூதுதர் மட்டத்திலான பேச்சுவார்த்தைகளின் முடிவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் அமெரிக்க நிர்வாகம் உறுதியாக உள்ளது என்பதனை ரூபியோ மீண்டும் உறுதிப்படுத்தினார் என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனானின் ஸ்திரத்தன்மை, சுதந்திரம் மற்றும் இறையாண்மைக்கு ரூபியோ தனது ஆதரவை தெரிவித்தார் என்றும் அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. அமெரிக்காவும் ஈரானும் தங்களது போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கான ஒரு ஒப்பந்தத்தை எட்டக்கூடும் என்று முதலீட்டாளர் நம்பிக்கை அதிகரித்ததால் இன்று உலக பங்கு சந்தைகள் கலவையான போக்கில் வர்த்தமாகின. அதே நேரத்தில் எண்ணெய் விலைகள் மேலும் சரிந்தன. வாஷிங்டனுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு திருப்புமுறை ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை சந்தைகள் ஆராய்ந்ததால் இந்த வாரம் எண்ணெய் விலைகள் கடுமையாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டன. புதன்கிழமை இரவு ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய புதிய தாக்குதலுக்கு பிறகு அதைத் தொடர்ந்து ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை அந்த பகுதியில் உள்ள ஒரு அமெரிக்க விமான தளத்தை தாக்கியதிலும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை சிறிது நேரம் இழந்தது. இருப்பினும் வியாழக்கிழமை மாலைக்குள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் ஒப்புதலுக்கு உட்பட்டு இந்த நிலையற்ற போர் நிறுத்தத்தை 60 நீடிப்பதற்கான முன்மொழியப்பட்ட ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தையாளர்கள் நெருங்கி விட்டதாக ஏபிஐ செய்தி வெளியிட்டுள்ளது.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் தடகள போட்டித் தொடரில் இலங்கையின் மிகின்சா அபிரத்னா மகளிர் உயரம் பாய்தல் பிரிவில் தங்கப்பதக்கம் பதக்கம் வென்றுள்ளார். பெண்களுக்கான உயரம் பாய்தல் போட்டியில் கலந்து கொண்ட அவர் வெண்கலப் பதக்கத்தை சுவீகரித்துள்ளார். இந்த போட்டியில் அவர் 1.72 மீட்டர் உயரத்தை பாய்ந்து இந்த திறமையை வெளிப்படுத்தினார். இதேவேளை இப்பிரிவில் முதலிடத்தை பிடித்த இந்தியா தங்கப்பதக்கத்தையும் இரண்டாம் இடத்தை பிடித்த சீனா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒட்டவா தனது மானிய திட்டத்தை கடந்த பிப்ரவரி மாதம் மீண்டும் அறிமுகப்படுத்தியிலிருந்து புதிய மின்சார வாகனங்களுக்காக கனடிகள் $122 மில்லியனுக்கும் அதிகமான மானியங்களை மத்திய அரசிடம் கோரியுள்ளனர். கனடா மற்றும் யுக்ரேனிய ட்ரோன் தயாரிப்பாளர்களுக்கிடையே ஒரு புதிய பெருநிறுவன கூட்டாண்மை காரணமாக கனடாவில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள் உக்ரைனுக்கு அனுப்பப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. பென்டகனில் ஸ்ட்ரேலிய மற்றும் லெபனான் ராணுவ பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தியபொழுது ஸ்ட்ரேலுடன் போர் நிறுத்தத்தை உறுதி செய்வது மிக முக்கியம் என லெபனான் ஜனாதிபதி ஜோசப் பவுன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோவிடம் கூறினார். லெபனானின் லிட்டானி ஆற்றை ஸ்ட்ரேலிய படைகள் கடந்துவிட்டதாக ஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உறுதிப்படுத்தாதா வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் இரவு செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை காலை 5 மணிக்கு இடம்பெறும்.

வெளிமடா இரவு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:30 குறுங்கவி நிகழ்ச்சியை நீங்களும் கலந்து கொள்ளலாம். இன்றைய குறுங்கவியிலே நீங்கள் நிறைவு செய்து வைக்க வேண்டிய கவிதை இதுதான். மலர்கள் சேர்ந்து உருவானதோ இந்த மலர் விழி, மலை துளிகள் மௌனமாக வந்து கொடியிருந்த விழி, கால் நேர பனித்துளியில். மலர்கள் சேர்ந்து உருவானதோ இந்த மலர் விழி, மலை துளிகள் மௌனமாக வந்து குடியிருந்த விழி, காலை நேர பனித்துளியில். நிறுத்தியிருக்கிறோம். நீங்கள் தொடர்புகள் 4165935055 தொடர்ந்து விரிவாக்கத்திலே 16 செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தற்பொழுது வடக்கு திசை நோக்கி மணிக்கு 41 முதல் 56 கிலோமீட்டர் வரையிலான வேகத்திலே வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 9 செலுத்ததாக குறைவடைந்து மீண்டும் சனிக்கிழமை நாளை பகல் பொழுது அதிகுடிய வெப்பநிலை 22 செலுத்ததாக இருக்கும். சூரியோளி நிறைந்த நாட்களாக வருகின்ற வியாழக்கிழமை இருக்கும் என்று வியாழக்கிழமை வரை இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் சொல்லியிருக்கிறது. சனிக்கிழமை இரவு பொழுது 11 செல்சியஸாக குறைவடைந்து மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை 25 செல்சியஸ், திங்கட்கிழமை 22, செவ்வாய்க்கிழமை 24, புதன்கிழமையும் 24, வியாழக்கிழமை 28 செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது சராசரி வெப்பநிலை 10 செல்சியஸாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருளின் விலையில் சிறிய மாற்றம் ஏற்பட இருக்கிறது. 2% அதிகரிக்க இருக்கிறது. 172.9 வேட்பினை செய்யப்பட இருக்கிறது. அதற்கு முதல் இப்பொழுது பார்த்துக்கொண்டிருந்தால் பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களை இதை விட குறைவான உடனடி பண தேவைகளை பூர்த்தி செய்து வந்த தாமோர் நிறுவனம் இப்பொழுது மார்க்கத்திலும் சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இலக்கம் 75.95 மார்க்க புரோடிஜின் இலக்கம் 5 இவர்கள் சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார். வாடிக்கையாளர் உடனடி பண தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக கூலகலமாக தொடங்கப்பட்டிருக்கிறது சில மாதங்களுக்கு முன்பு. மேலும் அடுத்த ஒரு மாதத்துக்கு 0% வட்டி வீதத்திலே நகைக்கு பணம் கொடுக்கப்படும் என்று சொல்லி, வட்டி இல்லாமல் நீங்கள் நகையை கொடுத்து பணம் பெற்றுக் கொள்ளலாம். மேலதிகமாக பணமாற்று மற்றும் 120 ரெமிட்பி ஊடாக கட்டணம் இல்லாமல் பணம் அனுப்ப முடியும் என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த மகிழ்ச்சியான செய்திகளோடு தாமோர் நிறுவனம் உங்களுடைய அன்போடு வரவேற்கிறது. இப்பொழுது மார்க்கத்திலே இலக்கம் 75.95 மார்க்கம் ரோடு இலக்கம் 5 மேலது விவரங்களுக்கு 9056772000 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். எனவே அந்த தகவலை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். உங்களுக்கான பணத்தேவைகள் உடனடியாக இப்பொழுது எல்லோருக்குமே பிரச்சனை இருக்குதுதான். பணத்தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது தாமோர் நிறுவனத்திலே. இப்பொழுது மார்க்கத்திலுமே தமிழர்கள் வாழ்ந்து

0: நான்கு மணிக்கு. ஸ்காப்ரோவிலே இலக்கம் 11:20 டாப்ஸ்கோர் ரோடு ஜெனிலக்கம் 3 அமைந்திருக்கின்ற தமிழிசை கலா மன்றத்திலே நடைபெறுகிறது. மேலதிக விவரங்களுக்கு 416-450-6167 அல்லது 647-8334-366 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். இசையமைப்பாளர் இசைப்பிரியன் இசையிலே, மூத்த தமிழ் கவிஞர்கள் எழுத்திலே, வார்த்தெடுத்த வரிகளிலே, தமிழ் தேசிய கலைஞர்களின் உருவாக்கத்திலே, கண்ணீருடன் நாயகன் பிரிகேடியர் தீபன் மற்றும் விடுதலை கர்னல் கீபன் ஆகியோரின் உண்மை வரலாற்று உணர்வின் வழியாக திருமதி இலக்கியா தீபன் அவர்களின் எண்ணத்திற்கு சில செயலாக்கத்திற்கும் அமைவாக தேசக்காற்று ஆவண காப்பகத்தின் உருவாக்கத்தில் வெளிவரும் பிரிகேடியர் தீபன் களமுனை சிறுக்கள நாயகன் புத்தகம் அதனுடைய ஒளிப்பேலை வெளியிட்டு விழா வருகின்ற சனிக்கிழமை மாலை தமிழிசை கலா மன்றத்தில் நடைபெறுகிறது என்பதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். நேரம் 10:14.
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3.
2: யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்க கனடா கிளை நடாத்தும் பல்கலைச்சங்கமம் கலை நிகழ்ச்சி மே மாதம் 30 சனிக்கிழமை மாலை 4 மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில், இலக்கம் 550 மார்க்கம் ரோடில் அமைந்திருக்கின்ற சீதபரே கொலேஜியேட் இன்ஸ்டிடியூட்டில் நடைபெறும். 6479919362 பிரிகேடியர் தீபன் மலராக்க குழுமம் நடாத்தும் பிரிகேடியர் தீபன் கலமுனைகளின் செருக்கலநாயகன் புத்தகம் மற்றும் ஒளிப்பேழை வெளியீட்டு விழா மே மாதம் 30 சனிக்கிழமை மாலை 4 இலக்கம் 1120 டாப்ஸ்கோட் ரோடு யூனிட் 3 அமைந்திருக்கின்ற தமிழிசை கலாமன்றத்தில் நடைபெறும். 4372251286 கனடா நெல்லியடி மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் வருடாந்த ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் மே மாதம் 31 ஞாயிற்றுக்கிழமை, இலக்கம் 1555 நீல்சன் ரோடில் அமைந்திருக்கின்ற நீல்சன் பார்க்கில் நடைபெறும். 416-844-7390
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 முன்னர் அனுப்பி வையுங்கள்.
3: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
4: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்,
4: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம், 905-667-7200, 9-667-6672. கிச்சன ஓட்டலூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாட் இப்பொழுது ஸ்காப்ரூவில். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு, முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்னோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.

நேரம் 10:18 விளிமூட 1000 மணி நிகழ்ச்சியை கேட்டுக் கொடுக்கிறீர்கள். இப்பொழுது வருமான வரி பூர்த்தி செய்வதற்கான காலம் முடிந்து விட்டது. இருந்தாலும் கூட நீங்கள் பணம் செலுத்த வேண்டியிருந்ததுன்னு சொன்னால் அதற்கான தண்டப்பணத்தோடு தான் நீங்கள் பணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்று சொன்னால் 30 ஏப்ரல் கடைசியோடு நீங்கள் முடித்திருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் கூட உங்களுக்கு பணம் வருகிறது சொன்னால் பிரச்சனை இல்லை. எனவே இன்கம் டேக்ஸ் ஃபைலிங், உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்து நிறைந்த நன்மைகளை பெறுவதற்கு KM பிஸ்னஸ் சொல்யூஷனை நீங்கள் அழைக்கலாம். 6475221775 6475221775 என்ற தொலைபேசிலக்கத்துக்கு அழைக்கலாம். ஃபுட் ஹேண்ட்லிங் சர்டிஃபிகேட் இருக்கிறது, ஸ்மார்ட் சர்வீஸ் லைசன்ஸ் இருக்கிறது, PTC லைசன்ஸ் மற்றும் உங்கள் வியாபாரத்துக்கான பேரோல் அண்ட் அக்கௌண்டிங் சர்வீஸ் இவற்றுடன் ஆல் டைப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் PR மற்றும் பெர்மனன்ட் PR பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஸ்பான்சர்ஷிப் PR சிட்டிசன்ஷிப் மற்றும் இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப் போன்ற சேவைகளுக்கு மிகவும் நம்பிக்கையான தெரிவாக விளங்குகிறது KM பிஸ்னஸ் சொல்யூஷன். கனடியன் ஷெப்பர்ட் சந்திப்புக்கு அருகிலே வாரத்தில் 7 நாட்களுமே சேவை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் KM பிஸ்னஸ் சொல்யூஷன். அழையுங்கள் 6475221775 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழையுங்கள். தமிழில் சொல்கிறோம் 6472521775 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். மறந்துவிடாதீர்கள் KM பிஸ்னஸ் சொல்யூஷன். நேரம் 10:20 சிமார் தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். விளிமூடா இரவு உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக TVIC வார் அப்பப்போது அவருடைய பாடல்களை ஒளிபரப்பு செய்கிறது. இதைவிட முன்னைய காலங்களிலே பல காணொளிகளையும் மற்றும் இசை தொகுப்புகளை கூட வெளியிட்டிருக்கிறது பல உள்ளூர் கலைஞர்களை வைத்து. இதை இப்பொழுது பிரத்யோகமாக நாங்கள் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் செவ்வாய்க்கிழமை தோறும் 8:00 முதல் 9:30 வரை TVIST தொலைக்காட்சியிலே நேரடியோ ஒளிபரப்பு நடைபெறுகிறது. மியூசிக் கனெக்ட் இசையால் இணைவோம் என்ற ஒரு நேரடி இசை நிகழ்ச்சி. இதிலே உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து பாடி உங்களை மகிழ்த்து வருகிறார்கள். எனவே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய உறவினர்கள் கூட அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிப்பார்கள். எனவே அந்த நிகழ்ச்சியை தாயத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் பார்க்க விரும்புவார்கள் TVIST தொலைக்காட்சியின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் தளத்திலே நேரடியாக அந்த ஒளிபரப்பினை கண்டு களிக்கலாம். அதோடு இங்கே தொடர்ந்து பெரும்பாகத்திலே வீட்டிலே இருப்பவர்கள் TVI தொலைக்காட்சியிலே பார்க்கலாம். ஆனால் வெளியில் இணைப்பவர்கள் வாகனத்திலே கேட்க வேண்டும் என்று சொன்னால் HD2 அந்த நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் 8:00 முதல் 9:30 வரை என்ற தகவலோடு இன்னும் ஒரு செய்தி, அதாவது இன்று CMR தமிழ் FM இந்த இணையதளம் செயல்பட மறுக்கிறது என்று பலர் தெரிவித்திருக்கின்றார்கள். சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது செயல்படவில்லை. அதை சரி செய்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நமது தொழில்நுட்ப கலைஞர்கள். எனவே விரைவில் அது சரி செய்யப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே தொடர்ந்தும் இணைந்திருங்கள் CMR தமிழ் FM. இப்பொழுது இணையத்தில் கேட்பவர்களுக்கு சரி சிரமமாகத்தான் இருக்கும். இணையத்தில் கேட்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அது கூடிய விரைவில் சரி செய்யப்படும் என்றும் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே இணையத்தில் கேட்பவர்களுக்கு தெரியாது, இந்த அறிவித்தல் நாங்கள் சொல்வது தெரியாது. எனவே நீங்கள் யாருக்காவது அழைத்து சொல்லுங்கள். இணையத்தில் கேட்பவர் இருந்தால் அவருக்கு தொலைபேசியில் அழைத்து இப்படி என்று சொல்ல வேண்டும். சரி, இப்பொழுது நம்ம ஒரு பாடல் அளிக்கப் போகிறது. சிம்மை சிவகுமார் பாடுகின்ற பாடல் இது. இந்த பாடல் காதல் ஆனந்தம் இசைத்தோப்பிலிருந்து ஒலிக்கிறது. சிம்மை சிவகுமார்

0: காதுக்கினிய எம் கலைஞர்களின் படைப்புகள் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இல். புதிய
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
4: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்.
5: வெர்கோ வெட்ஸ் லோ, 416-993-8443.
6: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாறு 101.3
7: சீமார் தமிழ் பங்கு எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். 11 மணிக்கு சொல்லாடல் போட்டி நிகழ்ச்சியினை கேட்கலாம். உங்கள் வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் சேமிப்பில் வாங்கிய வீடு, உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனம் எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகமான காப்புறுதி திட்டம் அவசியம் என்று நீங்கள் நினைக்கலாம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்க வேண்டும் சிறந்ததோர் ஆயுட்காப்புறுதி அவசியம். இதனை உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு உங்கள் காப்புறுதி அவர்களை அறிந்து சிறந்ததோர் காப்புறுதினை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வாகனத்துக்கும் குறைந்த மாத அந்த கட்டணத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு முகவர் வேண்டும். அதற்கான சரியான காப்புறுதியை தெரிவு செய்வது கவலைக்குரிய விடயமாக இருக்கிறதா? கவலை வேண்டாம் என்று சொல்கிறார்கள். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து கொண்டு மிகச்சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தருகின்றார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆல்ஸ்டேட் இன்சூரன்ஸின் அதிகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். அடையுங்கள், விவரங்களை கேளுங்கள். 416-837-7795 416-837-7795 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். 10:31

தொடபெரும்பாக்கத்தில் 16 பாகை செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடக்கு திசை நோக்கி மணிக்கு 41 முதல் 56 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலைப்படுது 9 பாகை செலுத்ததாக குறைவடைந்து சனிக்கிழமை பகல் பொழுது 22 பாகை செலுத்ததாக இருக்கும். தொடர்ந்து வரும் நாட்கள் வருகின்ற வியாழக்கிழமை வரை சூரியோலை நிறைந்த நாட்களாக இருக்கப் போகிறது. இரவு பொழுது சனிக்கிழமை 11 பாக செலுத்ததாக இருக்கும். பின்பு ஞாயிற்றுக்கிழமை 25, திங்கட்கிழமை 22, செவ்வாய்க்கிழமை 24, புதன்கிழமை 24, வியாழக்கிழமை 28 பாக செலுத்ததாக இருக்கும். பகல் பொழுதிலே இரவு பொழுது சராசரி வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ். நேர்கள் இப்பொழுது முதல் கேட்க இருப்பது குறுங்கவை நிகழ்ச்சி. உங்களுக்காக ஒரு கவிதை ஒன்று தரப்போகிறோம், குறுகிய கவிதையாக. அந்த கவிதையை நீங்கள் நிறைவு செய்து வைக்க வேண்டும். நிறைவு செய்யாமல் அந்த கவிதையை தருவோம், நீங்கள் தான் நிறைவு செய்து வைக்கப் போகிறீர்கள். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். 416-593-0055. சில வாரங்களாக இந்த குறுங்கவை நிகழ்ச்சி இடம்பெறவில்லை. எனவே நேயர்கள் பலரும் ஆவலோடு காத்திருந்தார்கள், இந்த நிகழ்ச்சி வருமா வராதா என்று. எனவே இன்று உங்களுக்காக மலர்கள் சேர்ந்து உருவானதோ இந்த மலர்விழி, மலர்கள் சேர்ந்து உருவானதோ இந்த மலர்விழி, மலை துளிகள் மௌனமாக வந்து குடியிருந்த விழி, மலை துளிகள் மௌனமாக வந்து குடியிருந்த விழி, காலை நேர பனித்துளியில் என்று நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். நீங்கள் தொடரப் போறீர்கள். 416-593-0055. மலர்கள் சேர்ந்து உருவானதோ இந்த மலர்விழி, மலை துளிகள் மௌனமாக வந்து குடியிருந்த விழி, காலை நேர பனித்துளியில். 416-593-0055. பாடலை தொடர்ந்து எங்களை சந்திப்போம்.

0: fun thing. More music, more fun. Yeah.
1: நேரம் 10:39 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகம் இணையத்திலே கேட்க முடியாமல் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் பல நேயர்கள். நீங்கள் சிஜேஎஸ்ஏ சிஎம்ஆர் 101.3 எஃப்எம் என்று நீங்கள் பார்கோட்லே அழுத்தினீர்கள் சொன்னால் லிசன் டு சிஎம்ஆர் ரேடியோ சிஎம்ஆர் சிஜேஎஸ்ஜே எஃப்எம் லிசன் லைவ் 101.3 டொரண்டோ அப்படி என்று வருகின்ற அந்த இணையத்தை, அதாவது ஆன்லைன் ரேடியோ பாக்ஸ் .com ஆன்லைன் ரேடியோ பாக்ஸ் .com என்ற இணையதளத்துக்கு சென்றீர்கள் சொன்னால் கேட்கக்கூடியதாக இருக்கிறது என்று தகவலும் இருக்கிறது. முயற்சித்து பார்த்தேன், கேட்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. எனவே ஆன்லைன் ரேடியோ பாக்ஸ் .com அதற்கு சென்று பாருங்கள். சார், இப்பொழுது நாங்கள் குறுங்கவி நிகழ்ச்சியில் தொடரப்போகின்றோம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திக்கலாம். வணக்கம், மலைபில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம் செந்தில், நான் பஞ்சாச்சரம் பேசுவோம்.
1: சரி, சொல்லுங்கள், எப்படி நீங்கள் இந்த கவிதையை நிறைவு வைக்கவர்கள்? மலர்கள் சேர்ந்து உருவானதோ இந்த மலர் விழி, மலை துளிகள் மௌனமாக வந்து குடியிருந்த விழி, காலை நேர பனித்துளியில். உங்கள் மனதுக்கு பிடித்தமான கவிதை வரிகளோடு தொடங்கியிருக்கிறோம், நீங்கள் முடிக்க போறீர்கள்.
2: ஆரம்பத்திலிருந்தே ஆரம்பிக்க போறோம்.
1: எதை, வாழ்க்கையா கவிதையா?
2: இரண்டையும் தான். மலர்கள் சேர்ந்து உருவானதோ இந்த மலர் விழி, மலைத்துளிகள் மௌனமாக வந்து குடியிருந்த வழி, காலை நேர பனித்துளியில் துள்ளிமானாய் துள்ளியோடி வந்த அவள் புன்னகை தவளும் அழகிய முகம் வைரத்தை மிஞ்சி ஜொலித்தது. முற்றத்தில் பூத்திருக்கும் மல்லிகையின் நறுமணமோ அல்லது சேலை கட்டி வந்த அந்த மலர் விழியாளின் வாசமோ ஒன்று சற்று கிறங்கித்தான் போய்விட்டேன். நன்றி.
1: கிறங்கித்தான் போய்விட்டேன் என்று சொல்லி அப்படி கிறக்கத்தில் இருக்கிறீர்கள். மீண்டும் ஒருவரை கேட்போம் அந்த நல்ல கவிதையை.
2: மலர்கள் சேர்ந்து உருவானதோ இந்த மலர் விழி, மலைத்துளிகள் மௌனமாக வந்து குடியிருந்த விழி, காலை நேர பனித்துளியில் புள்ளிமானாய் துள்ளியோடி வந்த அவள் புன்னகை தவளும் அழகிய முகம் வைரத்தை மிஞ்சி ஜொலித்தது. முற்றத்தில் பூத்திருக்கும் மல்லிகையின் நறுமணமோ அல்லது சேலு கட்டி வந்த அந்த மலர் விழியாளின் வாசமோ என்று சற்று கிறங்கித்தான் போய்விட்டேன்.
1: கிறங்கித்தான் போய்விட்டேன் என்று நிறுத்தியிருக்கிறீர்கள். நல்லொரு கவிதை இருந்திருக்கிறீர்கள், பாராட்டுக்கள்.
2: நன்றி.
1: நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்கி, சாரி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், வெண்பா.
1: வெண்பா சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இந்த கவிதையை நிறைவு செய்து வைக்க போறீர்கள்?
3: மலர்கள் சேர்ந்து உருவானதோ இந்த மலர்களில், மலைத்துளிகள் மௌனமாக வந்து கொண்டிருந்த வழி, காலை நேர பனித்துளி கண்ணம் தொட்டு சிரிக்க, கனவுகளும் கைகோத்து காத்திருக்கும் வழி, காதல் மொழி பேசாமல் கதைகள் சொல்லும் வழி, காணும் போதெல்லாம் மனதை கொள்ளை கொள்ளும் வழி.
1: எல்லாம் விழி விழி என்று விழித்திருக்கிறீர்களா?
3: ஆமாம்,
1: நீங்களும் விழித்திருக்கிறீர்கள், கவிதையும் விழித்திருக்கிறது. சரி, நல்ல கவிதையை தந்திருக்கிறீர்கள், மீண்டும் ஒருமுறை கேட்போம்.
3: மலர்கள் சேர்ந்து உருவானதோ இந்த மலர் விழி, மலைத்துளிகள் மௌனமாக வந்து குடியிருந்த வழி, காலை நேர பனித்துளி தன்னம் தொட்டு சிரிக்க, கனவுகளும் கைகோர்த்து காத்திருக்கும் வழி, காதல் மொழி பேசாமல் கதைகள் சொல்லும் வழி, காணும் போதெல்லாம் மனதை கொள்ளை கொள்ளும் வழி.
1: பாராட்டுகள், நல்ல கவிதையை தந்திருக்கிறீர்கள், விழி விழி என்று விழித்திருந்து கவிதையை விழித்து விழித்து தந்திருக்கிறீர்கள். நன்றி, பாராட்டுகள். வெண்பா, நன்றி.
3: நன்றி.
1: நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். 416-593-0055 ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
4: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000 புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
7: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
8: இல்லடா.
7: ஹலோ, காசு வந்ததாடா?
8: இன்னும் வரல காசு.
7: காசு வந்துச்சா?
8: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
9: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசான்?
10: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
11: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
1: நேரம் 10:46 சிபார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். குறுங்குபதி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
12: வணக்கம் ரமேஷ்.
1: ரமேஷ் சொல்லுங்கள், எப்படி நீங்கள் இந்த கவிதையை நிறைவு செய்து வைக்கப்பீர்கள்? உங்களுடைய முதலாவது கவிதையா?
12: இரண்டு கவிதைகள். காலை நேர பனித்துளியில் காதல் பணி கொடுத்து மகிழ்வித்தாலும் நான் மலர் விழியும், ஆனால் மாலை நேர வெயிலில் பிரிவு என்ற பிணி கொடுத்து அழ வைத்து விட்டாலே.
1: யார்?
12: அதே
1: மலர் விழிதான் சொல்லியிருக்கீர்கள். சரி, நல்ல கவிதையை தந்திருக்கிறீர்கள். மீண்டும் மறுபடி இந்த கவிதையை கேட்போம்.
12: காலை நேர பனித்துளியில் காதல் பணி கொடுத்து மகிழ்வித்தால் அந்த மலர் விழி, ஆனால் மாலை நேர வெயிலில் பிரிவு என்ற பிணி கொடுத்து அழ விட்டாலே அந்த மலர் விழி.
1: சரி, பாராட்டுகள், நன்றி. அடுத்த கவிதையை கேட்போம்.
12: காலை நேர பனித்துளியில் அவள் தங்கை கயல்விழி படர்ந்தாள், மலர்விழிக்கோ வியப்பு, கயல்விழிக்கோ திகைப்பு, ஊருக்கோ பகைப்பு, ஆனால் எனக்கோ நகைப்பு.
1: எங்களுக்கோ விதி விழுங்குகிறது. சரி, மீண்டும் மீண்டும் ஒரு முறை கேட்போம் ரமேஷ்.
12: காலை நேர பனித்துளியில் அவள் தங்கை கயல்விழி படர்ந்தாள், மலர்விழிக்கோ வியப்பு, கயல்விழிக்கோ திகைப்பு, ஊருக்கோ பகைப்பு, ஆனால் எனக்கோ நகைப்பு.
1: நகைப்பு. சரி, விழிப்பு, நகைப்பு, பகைப்பு எல்லாம் வந்திருக்கிறது. நன்றி, பாராட்டுகள். நன்றி ரமேஷ். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
13: வணக்கம், தேவகுமார்.
1: தேவகுமார் சொல்லுங்கள், நீங்கள் மலர்கள் சேர்ந்து உருவானதோ இந்த மலர் விழி, மலை துளிகள் மௌனமாக வந்து குடியிருந்த விழி, காலை நேர பனித்துளியில் என்று நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம்.
13: காலை நேர பனித்துளியில் அவள் விழி, மையிட்ட விழித்திரையில் மௌனமாய் கதை பேசுவாள், மையிட்ட விழித்திரையில் மௌனமாய் கதை பேசுவாள், கயல்விழி என்ற பெயருக்கு கவிதையாய் அவள் இருப்பாள், கயல்விழி என்ற பெயருக்கு கவிதையாய் அவள் இருப்பாள், நீளும் கரைவிழிகள் இருந்தும் நெஞ்சை அள்ளி கொள்ளுதே, நீளும் கரைவிழிகள் இரண்டும் நெஞ்சை அள்ளி கொள்ளுதே, அவள் பார்வை வீசினால் என் அகிலமே மயங்குதே, அவள் பார்வை வீசினால் என் அகிலமே மயங்குதே, உன் ஒட்டை பார்வையில் விடைபெறும் என் சோகங்கள், என் இதயத்தின் வாசத்தில் நின்றே ஆளுகின்றால் என் கைவிழி அவள்.
1: நல்ல ஒரு கவிதையை தந்திருக்கிறீர்கள். மீண்டும் ஒரு முறை கேட்போம்.
13: மையிட்ட விழித்திரையில் மௌனமாய் கதை பேசுவாள், மையிட்ட விழித்திரையில் மௌனமாய் கதை பேசுவாள், கைவிழி என்ற பெயர் விற்று கவிதையாய் அவள் இருப்பாள், கயல்வெளி என்ற பெயருக்கு கவிதையாய் அவள் இருப்பாள். மேலும் கரைவெளிகள் இரண்டும் நெஞ்சை அள்ளி கொள்வது அவள் பார்வையில் வீசினால் அகிலமே மயங்குது. அவள் பார்வை வீசினால் என் அகிலமே மயங்குது. உன் ஒற்றை பார்வையில் விடைபெறும் சோகங்கள், ஒற்றை பார்வையில் விடைபெறும் சோகங்கள் என் இதயத்தில் பாசம் நின்றே ஆளுகின்றாள் என் கயல்வெளி அவள் விழியாள்.
1: பாராட்டுகள், நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்க.
13: நன்றி.
1: ஆமாம், நிகழ்ச்சியிலே நீங்களும் கலந்து கொள்ள 416-5953-0055 அழைப்பிலே காத்திருங்கள். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.
14: வளரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
15: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-ville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ, மற்றும் Airbrake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
16: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
14: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
17: 905-270-8800
14: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
18: இது வெளிமூடா இரவு. இரவு
1: குரங்கவை நிகழ்ச்சியை கேட்டுக் கொடுக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
19: வணக்கம், காந்தி.
1: காந்தி சொல்லுங்கள்.
19: அதிகாலையில் மலரும் பனித்துளியே என் பேத்தி துள்ளி துள்ளி புள்ளிமான் போல குதித்து விளையாடும் புல்வெளியில் உன் புள்ளக்கை முத்துக்களை சிதறுகின்றாய், சிரிக்கின்றாய், சிங்காரமிடுகின்றாய் பனித்துளியே என்றும் நன்றி.
1: ஒரு குட்டி கவிதையாக தந்திருக்கிறீர்கள் குறுங்கவியை. மீண்டும் ஒருமுறை கேட்போம் காந்தி, உங்களுடைய கவிதையை.
19: அதிகாலையில் மலரும் பனித்துளியே என் பேத்தி துள்ளி புள்ளிமான் போல குதித்து விளையாடும் புல்வெளியில் உன் புன்னகை முத்துக்களை சிதறுகின்றாய், சிரிக்கின்றாய், சிங்கரமிடுகின்றாய் பனித்துளியே என்றும் நன்றி.
1: பாராட்டுக்கள் காந்தி, நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கும். அதோடு இந்த இணையத்தினூடாக கேட்கலாம் என்ற தகவலை தந்தமைக்கும் நன்றி காந்தி.
19: நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேயர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
20: தமிழ்மாறன்.
1: தமிழ்மாறன் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி நிறைவு செய்து வைக்க போறீர்கள் இந்த கவிதையை?
20: கதிரவனின் தொடுதல் பரசவ கதிரவனின் தொடுதலின் பரசவத்தில் மலரவள் தன்னில் மலரவள் தன் விழித்துளிகளை மாயமாக்கிக் கொண்டாள், மாயமாக்கிக் கொண்டு மௌனம் கலக்கின்றாள்.
1: மாயமாகிக் கொண்டு மௌனம் கலைக்கின்றாள் சொல்லியிருக்கீர்கள். பனித்துளி பட்டதுமே மௌனம் எல்லாம் கலைந்து போகிறது என்று சொல்லியிருக்கீர்கள். மீண்டும் ஒருமுறை கேட்போம் தமிழ் மாறன் உங்களுடைய கவிதையை.
20: கதிரவனின் தொடுதலின் பரசவத்து மலரவள் தன் விழித்துளிகளை மாயமாக்கிக் கொண்டாள், மாயமாக்கிக் கொண்டு மௌனம் கலைக்கின்றாள்.
1: மாயமாக்கிக் கொண்டு மௌனம் கலைக்கிறாள் என்று உங்களுடைய மௌனத்தையும் கலைத்திருக்கிறீர்கள். பாராட்டுகள் தமிழ் மாறன்.
20: நன்றி.
1: இப்பொழுதுதான் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். சரி, பாராட்டுகள். நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வரும் அடுத்த நேயர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அவர் விடை பெற்று சென்று விட்டார். எனவே நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம். 11:04 5953005555 மலர்கள் சேர்ந்து உருவானது, மலர்கள் கொண்டு உருவானதோ இந்த மலர் விழி, மலைத்துளிகள் மௌனமாக வந்து கூடியிருந்த விழியும் காலை நேர பனித்துளியில் என்று நிறுத்தி இருக்கிறோம். 411-5953005555
0: சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca
21: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும் $299 ஆறு கதரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும் $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து LED டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494 கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
22: அவசர உலகில் வேகம் விவேகம் சுவாரஸ்யம் CMR தமிழ் FM அதிர்வெண் 101.3
1: நேரம் 10:55 CMR தமிழ் FM கேட்டுக் கொடுக்கிறீர்கள். இன்றைய குறுங்கபி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. CMR இணையதளம் சில இடங்களிலே வளமையான இணையதளம் CMR ரேடியோ ஸ்டேஷன் அல்லது லிசன் டு CMR ரேடியோ இந்த இணையதளம் இப்பொழுது செயற்பாட்டில் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது, செயல்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் CMR CJSA -FM லிசன் லைஃப் 101.3 அந்த இணையதளத்துக்கு தெரிவித்தால் கேட்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். சரி, கடைசி நேரத்தில் ஒருவர் இணைந்திருக்கின்றார், அவர் கவிதை நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளப் போகிறாரா என்று கேட்டுவிடுவோம். வணக்கம், வளைவில் இருக்கிறீர்கள்.
23: வணக்கம்.
1: ஹலோ சிஎஸ், கவிதை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போறீங்களா?
23: ஆமாம்.
1: சரி, கேட்போம் உங்களுடைய கவிதையை நிறைவாக.
23: மலர்கள் சேர்ந்து உருவாகியதோ இந்த மலர் வழி, மலர்கள் சேர்ந்து உருவாகியதோ இந்த மலர் வழி, மலைத்துளிகளின் மௌனங்களில் வந்த வழி, மலைத்துளிகளின் மௌனமாக வந்த குடியிருந்த வழி, காலை நேர பனித்துளி உங்கள் கண்களில் கலந்திருப்பது கஞ்சாவா, காலை நேர பனித்துளி இவள் கண்களில் கலந்திருப்பது கஞ்சாவா, பஞ்சாக பறக்கின்றது என் மனம், பஞ்சாக பறக்கின்றது என் மனம், ஒரு முறை கொஞ்சுவாளா என்று என் மனம் இயங்குகின்றது.
1: கஞ்சா கண்களால் கொஞ்சுவாவா என்று எதிர்பார்க்கிறீர்களா?
23: ஆமாம்.
1: சரி, மீண்டும் தர முடியுமா அந்த கவிதையை? நீங்கள் உடனடியாகவே இது எழுதியிருக்கிறீர்கள் என்று தெரிகிறது, அல்லது ஞாபகம் வைத்து சொல்லுகிறீர்கள் போல் தெரிகிறது. மீண்டும் சொல்ல முடியுமா?
23: என்ன, இவள் கண்களில் கலந்திருப்பது கஞ்சாவா, இவள் கண்களில் கலந்திருப்பது கஞ்சாவா, பஞ்சாக பறக்கின்றது என் மனம், பஞ்சாக பறக்கின்றது என் மனம், ஒரு முறை குஞ்சுவாளா என்று தேங்குகின்றது என் மனம், ஒரு முறை குஞ்சுவாளா என்று தேங்குகின்றது என் மனம்.
1: சரி, உங்கள் மன ஏக்கம் நிறைவடைய வாழ்த்துக்கள். நன்றி. அலோசியஸ் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. சரி, அவர் படிப்பட்டு சென்று விட்டார். இன்றும் பலர் இணைந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். எனவே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது இந்த மலர்கள் கொண்டு உருவானதோ இந்த மலர் விழி பாடல் AI மூலம் உருவாக்கப்பட்டிருக்கிறது, கேளுங்கள். நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.

0: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3
1: நேரம் 11:03.
2: சிஎம்ஆர்
1: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். வசூல் ராஜபக்ச உள்ளிட்ட சிலரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டித்து யாழில் கண்டன போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. எரிபொருள் விலைகளை பொருளாதார நிலைத்தன்மைக்காக கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர் தெரிவித்துள்ளார். கனடிய பொருளாதாரம் தற்பொழுது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். யுக்ரைன் மீது பாரிய தாக்குதலை முன்னெடுக்க ரஷ்யா தயாராகி வருவதாக யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
3: உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி.
4: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி இருக்கிறேன்.
5: உங்கள் விருப்ப கானங்களை கேட்டு மகிழலாம்.
6: உங்கள் முன் கொண்டு வரும் நிகழ்ச்சியாக மலர இருக்கிறது.
7: இந்த யந்திரம் ஞாபகம் தெரிந்த முதலாவது
8: மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
9: வானிலை மேடையில் ஏற்றுவதற்கு சிஎம்ஆர் தமிழகம் தயாராக இருக்கிறது.
1: நேரம் 11:04 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெப்பநிலை 15 செல்சியஸாக இருக்கிறது. காற்று வடக்கு திசை நோக்கி 30 முதல் 42 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 9 செல்சியஸாக குறைவடைந்து நாளை சனிக்கிழமை 22 செல்சியஸாக இருக்கும். சூரியோலி நிறைந்த நாளாக இருக்க போகிறது. சனிக்கிழமை இரவு பொழுது 11 செல்சியஸாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 25 செல்சியஸ் சூரியோடியோடு இருக்க போகிறது. வருகின்ற வியாழக்கிழமை வரை நாட்கள் திங்கட்கிழமை 22 செல்சியஸ், செவ்வாய்க்கிழமை 24, அதிபர் புதன்கிழமை 24, வியாழக்கிழமை 28 செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது சராசரி வெப்பநிலை 10 செல்சியஸாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருளின் விலையில் சிறிய மாற்றம் ஏற்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது 2% அதிகரிக்க இருக்கிறது. 172.9 விற்பனை செய்யப்பட இருக்கிறது. பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களில் இப்பொழுது மிக குறைந்த விலையிலே விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் எரிபொருள் தேவைப்படுபவர்கள் நிரப்பிக் கொள்ளலாம் என்ற செய்தியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே நீங்களும் அருகிலுள்ள இடத்துக்கு சென்று நீங்கள் நிரப்பிக்கொள்ளலாம். சரி, நன்றி. சரி, இப்பொழுது முதல் நேயர்கள் கேட்க இருப்பது

இவ்வளவு முதல் சொல்லாடல் போட்டி நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். இன்றைய நிகழ்ச்சியிலும் நீங்கள் சொல்லை கண்டுபிடிக்கிறவர்கள் உங்களுக்கான தரவுகள் தரப்படும். அந்த தரவுகளை வைத்துக்கொண்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் இரண்டு கேள்விகளை கேள்விட்டு நேர்களுடைய கூறலாம். முதல் வருகின்ற மூன்று நேர்கள் இரண்டாவது முறை கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது முறை கலந்து கொள்ளும் பொழுது அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு வெளியே கூற வேண்டும். கேள்வி என்று கேட்கும் பொழுது இப்பொழுது ஒரு பொருளாக இருந்தால் அந்த பொருள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது, யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது போன்ற கேள்விகளை தவிர்க்க வேண்டும். அதில் அந்த சொல்லின் முதலெழுத்து, கடைசி எழுத்து, நடுகெழுத்து போன்ற கேள்விகளையும் நீங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நாங்கள் சரியான பதிலை தருவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இருந்தாலும் சில நேரங்களே சுற்றி வளைத்து பேசுவோம், சுற்றி வளைத்து சில வழிகளிலும் மழுப்பலான பதில்களையும் தருவோம். ஏனென்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியும் அதாவது விறுவிறுப்பாக இருக்க வேண்டும், எதிர்பார்ப்போடு இருப்போனும் ஒரு வேடிக்கை வினோத நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதோடு அது அது என்ன சொல் என்பதை கண்டுபிடிப்பான முயற்சியில் நாங்கள் ஈடுபட வேண்டும். எனவே அதற்காகத்தான் இந்த மழுப்பலான பதில்கள் எல்லாம் இருக்கும். ஒரு நேயர் கேட்கின்ற கேள்விகளுக்கு நாங்கள் அந்த பதில்களை வழங்கும் பொழுது அடுத்த நேயருக்கு கேள்வி கேட்பதுக்கு இலகுவாக இருக்கும், வேறு விதமாக கேள்விகளை கேட்கலாம். எனவே இந்த விடியை கண்டுபிடிக்கின்றது ஒருவராக இருந்தாலும் அவருக்கு முதல் கலந்து நேயர்கள் அவர் கேட்ட கேள்விகளுக்கும் அதற்கான பதில்களையும் வைத்துக் கொண்டுதான் அந்த நேயர் விடையை கண்டுபிடிப்பார். எனவே தயங்காமல் நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கேள்விகளை கேட்கலாம். 416-5193-0055 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்களும் அழைத்து கேள்விகளை கேட்கலாம். சரி, பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். எங்கும் உள்ளது பயன் தரும் இதை வைத்துக்கொண்டு உங்களால் கேள்விகளை உருவாக்க முடியும். 4169-5305 எஸ்பி பாலசுப்ரமணியம் பிசிசிலா பாடுகின்ற பாடலை தொடர்ந்து இந்த பாடலா சரி

0: வழங்கப்படுகிறது. உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: நேரம் 11:12 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். பல நேயர்களும் ஆவலோடு இன்று அழைத்திருக்கின்றார்கள். எனவே அவர்களை ஒவ்வொருவராக சந்திக்கப் போகின்றோம். அங்கும் இருக்கும் அனைவருக்கும் பயன்படும் என்று சொல்லியிருந்தோம். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். வணக்கம், அடைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், நான் சுரேன் கலைக்கின்றேன்.
1: சுரேன், மகிழ்ச்சியாகவே இருக்கிறோம் சுரேன். நன்றி. இப்பொழுது மீண்டும் வலு சேர்க்கப்பட்டு இணையதளம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதனை இந்த வேளையிலே நேயர்களுக்கும் அறிய தந்திருக்கிறோம். சரி, நன்றி சுரேன். சொல்லுங்கள் சுரேன்.
2: எங்கும் இருக்கும், எல்லோருக்கும் பயன்படும்.
1: பயன்படும், பொதுவாகவே எல்லோருக்கும் பயன்படும். அப்படிதான் நாங்கள் தொடங்குவோம் முதல்ல.
2: என்ன நிறம் எனக்கு?
1: நிறம், நிறம், நிறத்தை கேட்டிருக்கிறீர்கள். நிறம், நிறம், நிறம் இல்லை.
2: நிறம் இல்லை.
1: நிறம் இல்லை.
2: நிறம் இல்லை. ஓகே, அப்ப பொருள் இல்லை. என்ன
1: சரி?

0: இல்லை
1: இல்லையா? அப்ப எல்லோருக்கும் பயன்படும்.
0: விளங்கவில்லை. என்ன என்ன சொல்கிறீர்கள்?
1: வாயு வாயு ஆக்சிஜன்
0: வாயு என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வாய்ப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லுங்கள்.
2: இது பொருள் செயல்?
0: இது செயல் என்று வைப்போம்.
2: செயல் என்று வைப்போம். செயல் என்று வைப்போம் சொல்லியிருக்கீங்க. ஓகே, இது எந்த மாதிரி செயல்?
0: என்ன மாதிரியான செயல் என்று சொன்னால், இதில் பலவிதமான பொருள்படக்கூடிய ஒரு சொல்லு தான் இது ரமேஷ், இப்போவே சொல்லுகிறேன். சரி, பலவிதமான பொருள்படக்கூடிய சொல் இது. ஒரு
2: எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த செயல் இருக்கும்?
0: எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த செயல் இருக்கும் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால், இந்த சொல் எந்த ஒரு சந்தர்ப்பத்தை எப்படி சொல்வது? பலவிதமான சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் சில வேளைகளிலே ஒரு வாழ்வியலுக்கு தேவையான ஒரு பொருள், ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கும்.
2: வாழ்வியலுக்கு தேவையான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கும்.
0: பலவிதமான கருத்து கொண்ட ஒரு சொல்லாக இருக்கிறபடியால் ஒரு ஒரு ஒரு கருத்து அப்படியாக இருக்கலாம்.
2: வாழ்வியலுக்கு தேவையானது, இந்த காலத்துக்கு தேவையானது சேமிப்பு. போட்டு வைக்கணும்.
0: சேமிப்பு என்று சொல்லுகிறீர்கள். எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள் சேமித்து?
2: வைத்ததெல்லாம் காண போச்சு.
0: சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்கி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அடைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், குயின்சன்.
0: குயின்சன் சொல்லுங்கள்.
3: இதுக்கு இது வினை சொல்லா லைக்
0: பெயர் சொல்
3: திரவம்
0: பெயர் சொல் இது
3: பெயர் சொல் ஆமாம் இத ஆறு கூட யூஸ் பண்ணுவார்.
0: இதுலேயும் பலவிதமான பொருள் படுகிறவரையால் பொதுமக்களுக்கு, பொதுவாகவே பொதுமக்கள் பயன்படுத்துவார்கள் எல்லோருமே. சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பைக்கு. குயின்சன், குயின்சனை தொடர்ந்து அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அவர் சென்று விட்டால் அடுத்த நேயருக்கு வாய்ப்பு. வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்?
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
4: மூன்று
0: வாரங்களாக நடைபெறவில்லை, நேர்காணல் நிகழ்ச்சி நடைபெற்ற நடைபெறவில்லை.
4: முடிய நித்திரியா
0: போனேன். அப்ப நேர்காணல் உங்களை நித்திரி ஆகி இருக்கிறது. சரி,
4: ஒன்றுமே
0: சொல்லவில்லை, பதில் ஒன்றும் சொல்லவில்லை.
4: கேள்விகள்
0: பெயர் சொல்லாண்டு கேட்டிருந்தார். யாருக்கு பயன்படும்? பொதுமக்களுக்கு பயன்படும். ஒரு சில அதாவது பல பொருள் கொண்ட, பொருள் கொண்ட பல கருத்து கொண்ட சொல்லாக இது சொல்லியிருப்பதனால் ஒரு ஒரு பயன்பாடும் பொதுமக்களுக்கு என்று சொல்லியிருந்தோம்.
4: இது என்ன தொழிலோடையோ அல்லது
0: தொழிலோடும் தொடர்பு இருக்கிறது?
4: தொழிலோட வருமானத்தோட வரியோட சம்பந்தம் இருக்கா?
0: வரியோடு, வரி வரி வரிகட்டு வரி வட்டி கிஸ்தி அந்த வரியா? வரியோடு தொடர்பு இருக்கிறது என்று சொன்னால் வரிக்கும் இதுக்கும் தொடர்பில்லை.
4: அங்க போட்டியலை அந்த வட்டியோட தொடர்பு இல்ல. தொழிலோடு என்ன மாதிரியான தொழில்?
0: எத்தனையாவது கேள்வி?
4: என்ன ரெண்டாவது இது
0: தொழிலோடு தொடர்பு இருக்குதான் சொன்னீர்கள். நான் தொழிலோடு நாட்டுக்கு தேவையானது, நாட்டின்

0: ஒரு அரசாங்கத்தின் வருமானத்தை கூட்டுவது, கூட்டு தொழில். ஆம் ஆமாம்,
1: வருமானத்தை பெருக்கிறது. அப்ப முதலீடு என்று சொல்லி கொண்டு போறேன்.
0: ஓஹோஹோ, எவ்வளவு முதலீடு செய்ய போறீர்கள்?
1: ஒரு கோடி கணக்கில். எங்கடா வீட்டு கோடிய
0: நன்றி சொல்லுங்கள். அதோடு இன்னொரு தகவலை பரிமாறிக்கொள்கிறோம். அதாவது இப்பொழுது வலுவூட்டப்பட்டிருக்கிறது எமது இணையதளம், இப்பொழுது கேட்போரின் எண்ணிக்கையை அதிகரித்து செல்கிறது என்றும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. சரி, நன்றி சொல்லுங்கள்.
2: நன்றி. ஓகே, இது வந்து இந்த சொல்லு வந்து இயற்கையோடு சம்பந்தப்பட்டதா?
0: இயற்கையோடு ஒரு ஒரு ஒரு கருத்து இயற்கையோடு தொடர்பு இருக்கிறது.
2: ஒரு கருத்து இயற்கையோடு
0: தொடர்பு இருக்கிறது. ஆமாம்,
2: இன்னொரு கருத்து என்ன? இயற்கையோடு
0: இன்னொரு கருத்து நாங்கள் உருவாக்க வேண்டும்.
2: இந்த இது வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுறதா இல்ல?
0: ஆமா, நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தப்படும்.
2: நான் வந்து ஆக்சிஜன் என்று சொல்றேன்.
0: ஓஹோஹோ, ஆக்சிஜன் என்று சொல்லுகிறீர்கள். வாயு. சரி, பார்ப்போம். நன்றி.
2: நன்றி.
0: அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம் அண்ணா. வளமையான நேரில் எல்லாம் ஒவ்வொரு தொண்டோடைய தொண்டு வெட்டப்படும்.
0: ஆமா, ஓடத்துக்கு போயிட்டாங்க.
3: ஆமா, ஓகே. இது வந்து பேச்சல் தான், பேச்சல் இதன் பயன்பாடு என்ன?
0: பயன்பாடுன்னு சொல்லி ஒரு விதத்திலே பொதுமக்களுக்கு மிகவும் பயன்படக்கூடியது, பொதுமக்களுக்கு பயன்படக்கூடியது. இந்த சொல் பல கருத்துக்கள் கொண்டு சொல்லாக இருக்கிறது குமார். எனவே அதிலே ஒரு ஒரு ஒரு பயன்பாடுன்னு சொன்னால் மக்களுக்கு பயன்படும். அதோடு அந்த அந்த அந்த சொல்
3: என்ன வகையில் பயன்படும்?
0: மக்களின் வாழ்வாதாரத்துக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கும் இது. இதோடு சேர்ந்து உருவாகும் இன்னொரு சொல்லை நாங்கள் சேர்த்து கொண்டோம் என்று சொன்னால் மக்களின் வாழ்வாதாரத்துக்கு மிக மிக முக்கியமானது அனைத்து நாடுகளிலுமே.
3: அரச முதலீடு
0: முதலீடு அரச முதலீடு அதையும் குறித்திருக்கிறேன், பார்ப்போம். நன்றி.
3: நன்றி.
0: நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். 4165930055 நேரம் 11:22 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம்,
0: யாரு?
4: கண்ணன்.
0: கண்ணன் சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்கப்படுகிறீர்கள் கண்ணன்?
4: இதை செய்யறதுக்கு வழிமுறைகள் இருக்குதா?
0: செய்வதற்கு நிச்சயமாக வழிமுறைகளின் படிதான். ஒரு கருத்துக்கு வழிமுறை
4: வரையறுக்கப்பட்ட வழிமுறைகள் மாதிரி அப்படி ஏதாவது இருக்கலாம்.
0: வழிமுறைகள் வரையறுக்கப்பட்ட என்று எதை கேட்கிறீர்கள்? நிபந்தனைகள் அல்லது இந்த முறையில் தான் செய்ய வேண்டும் என்று நிச்சயமாக விளங்கவில்லை.
4: மதங்களோடு
0: சம்பந்தப்பட்டிருக்கு சம்பந்தமாக அல்ல, மதங்களோடு எந்தவித தொடர்புமே இல்லை.
4: வழிபாடு என்ற
0: வழிபாடு என்று சொல்லி வழிபாடு தொழுதலை பற்றி முன்பு பேசியிருக்கோம் 2-3 வாரங்களுக்கு முதல். அப்படியோ? தொழுதல் என்று சொல்லி இருந்தோம். சரி, பார்ப்போம். நன்றி கண்ணன் நன்றி. ஆமாம், நிகழ்ச்சியிலே நீங்களும் கலந்து கொள்ளலாம். 4169930055 எங்கும் உள்ளது. பொதுவாக எல்லோருக்குமே பயன்படும் இந்த சொல் பல பொருள் கொண்ட சொல்லாக இருக்கிறது. இந்த சொல்லோடு இணைகின்ற இன்னொரு சொல்லை வைத்துக்கொண்டு பார்த்தோம் என்று சொன்னார். இந்த சொல்லோடு இன்னொரு சொல் இணைந்தார். பொதுவாகவே இது பார்க்கும் பொழுது இது இருக்கிறது. இதோடு ஒவ்வொரு சொல்லு சேரும் பொழுது ஒவ்வொரு பொருள்படுகிறது, ஒவ்வொரு கருத்துப்படுகிறது. எனவே இது நிறமில்லாதது என்று சொல்லியிருந்தோம், அது பொதுவானதுதான். நிறமில்லை என்பது பொதுவானது, அது எந்த சொல்லோடு சேர்ந்தாலும் நிறமில்லை என்பதுதான், பெரும்பாலும் அப்படி தான் வரும். அதோடு கல்விக்கும் இதற்கும் தொடர்பில்லை என்று சொல்லியிருந்தோம். செயல்பாடு ஒரு செயல்பாட்டோடும் தொடர்பு இருக்கிறது. இந்த குறிப்பாக இந்த எது எதற்குன்னு சொன்னால் இந்த மக்களின் வாழ்வியலுக்காக தேவைப்படுகிறது. பெயர் சொல் என்று சொல்லியிருந்தோம், பொதுமக்கள் இதை பயன்படுத்துவார்கள். சில வழியிலே இது நன்மையாகவும் இருக்கும். ஒரு சில அந்த பல பொருள்படுகின்றது, பல கருத்து பொருள்படுகிறது, அதிலே ஒன்று சில வழியிலே தீமையும் அளிக்கும். அது தீமையும் அளிக்கக்கூடியதாக இருக்குது, நன்மையும் அளிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த ஒவ்வொரு சொல்லோடு சேர்கின்ற இன்னொரு சொல்லை பொறுத்து தான் நன்மை தீமை பொறுத்து இருக்கிறது. அதோடு தொழிலோடு தொடர்பு இருக்கிறது என்று சொன்னால், ஆமாம், தொழிலோடு தொடர்பு இருக்கிறது. ஒரு ஒரு நாட்டின் வருமானம் அவற்றையோடு இதை தொடர்பு படுத்தலாம். இதை விட உருவாக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறோம். நல்ல விடயங்களுக்கும் பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கின்றோம். அந்த ஒரு கருத்து நல்ல விடயத்துக்கு பயன்படுத்தப்படுது. இன்னொரு கருத்து சில வழிகளிலே அது மக்களுக்கு பாதிப்பாக கூட இருக்கலாம், பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதற்கென்று அந்த ஒரு சில விடயங்களில் ஒரு கருத்தின்படி பார்த்தால் இதற்கென்று வழிமுறைகள் இருக்கிறது. அதனால் மதங்களோட இந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லியிருந்தோம். எனவே வழிபாடு, அரச மூலதனம், முதலீடு, சேமிப்பு, வாயு, இப்படி பல பதில்கள் வந்திருக்கின்றன. அந்த பதில்களை எல்லாம் வைத்துக் கொண்டு நீங்களும் கேள்விகளை கேட்கலாம். 4169 3005 5. இப்பொழுது இணையதளம் சற்று இயங்குவதற்கு மறுத்திருந்தது, இப்பொழுது மீண்டுமே எமது இணையதளம் கூடுதலான வலு சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது. கூடுதலான நேர்கள் ஒரே நேரத்தில் கேட்கக்கூடியதாக இருக்கும். அத்தோடு எண்ணிக்கை நேர்களின் எண்ணிக்கையும் இப்பொழுது கேட்பவரின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே செல்வதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே வானொலியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், தொடக்கத்திலே இணையத்திலே கேட்க முடியாமல் இருந்தவர்களுக்கு, உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களுக்கு தெரியாது. விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் சந்திக்க போகிறோம். நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4169 3005 5.
5: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
6: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
7: நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
9: மியூசிக் கனெக்ட்ஸ்.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: Everything okay? No problem.
11: Bar closing da. Tadikira nadi.
12: The customer you're trying to reach is not available.
13: Prithi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kondurukkundeerkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam. 416-268-0155. 416-268-0155.
10: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
11: செல்லம் இல்லடா, செல்வம்.
10: சரி சரி.
14: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: நேரம் 11:29 திருமதி இலக்கியா தீபன் அவர்களின் எண்ணத்திற்கும் செயலாக்கத்திற்கும் அமைவாக தேச காற்று ஆவண காப்பகத்தின் நிர்வாகத்தில் வெளிவரும் பிரிகேடியர் தீபன் களமுனைகளின் செருக்கலநாயகன் புத்தகம் மற்றும் ஒலிப்புகளை வெளியிட்டு விழா நாளை சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு இலக்கம் 11:20 டப்ஸ்கோர்ட் ஜென்ரகம் 3 ஸ்காபரூலே அமைந்திருக்கின்ற தமிழிசை கலாமன்றத்தில் நடைபெறுகிறது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறார்கள். அனுமதி இலவசம். தேசிய ஆளுமையின் நிர்வாகத்தில் மாணவர்கள் வழங்கும் இசை நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் பிரிகேடியர் தீபன் வரலாக்க குழு. மேலும் விவரங்களுக்கு 416-5506-7 அல்லது 647-7833-3466 மறந்துவிடாதீர்கள். நாளை தமிழிசை கலாமன்றத்தில் மாலை 4 மணிக்கு நடைபெறுகிறது பிரிகேடியர் தீபன் களமுனை செருக்கள நாயகன் புத்தகம் அதோடு ஒலிப்புகளை வெளியிட்டு விழா என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
1: நான் ரவி அழைக்கிறேன்.
0: சரி ரவி, என்ன கேள்வி கேட்க போறீர்கள் ரவி?
1: நான் விட சொல்றேன், இன்டர்நெட்டா இருக்கலாம்.
0: ஓஹோ, இணையதளம் என்று சொல்லுகிறீர்கள். இணையதளம் என்று எங்களுடைய இணையதளம் சிலது சிறிது நேரம் இயங்காமல் இருந்தது, அதை வைத்துக் கொண்டு நீங்கள் இணையதளம் என்று சொல்லுங்கள். இப்பொழுது மெருகூட்டப்பட்டிருக்கிறது. சரி, வலிச்சேர்க்கப்பட்டிருக்கிறது. பார்ப்போம் இணையதளம் என்று ரவி விடியை சொல்லியிருக்கின்றார், அதை குறித்து வைத்திருக்கின்றோம். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? கோபால் சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்கப்படுகிறது கோபால்?
1: வங்கிக்கும் காசுக்கும் காசு உலகின் சம்பந்தம் இருக்கா? ஒரு பதில்.
0: தந்திக்கும்
1: வங்கிக்கும்
0: காசோலைக்கும் தொடர்பு இல்லை. தரகரா? தரகர் தொடர்பு தேவையில்லை. விளங்கவில்லை.
1: ஏற்றுமதி இறக்குமதி.
0: ஓ, ஏற்றுமதி இறக்குமதியா? ஏற்றுமதி இறக்குமதி. அவர் அந்த மதி தெரிஞ்சாக்களா? சரி, இரண்டு மதி வருகிறது, ஏற்றுமதியும் வருகிறது இறக்குமதியும் வருகிறது. சரி, நன்றி கோபால் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், குயின்சன்.
0: குயின்சன், இரண்டாவது முறை கலந்து கொள்கிறீர்கள். சரி, என்ன கேள்வி கேட்கப்படுகிறீர்கள் குயின்சன்?
2: இது பல பொருள் பண்ணும் சொன்னீங்க, அந்த பொருட்கள் மீனிங் என்ன?
0: இல்லை, அதாவது பொருள்படும் என்றால் பொருட்கள் என்றது அல்ல, இதோடு
2: இல்லை
0: இதோடு
2: அந்த பொருள்படும் சொற்கள் ரெண்டு மூன்று தருவீங்கம்மா?
0: ஆஹா, அது எப்படி தருவது? நான் சூழலுக்கு ஏற்ப பயன்படுத்தப்படுகிறது இந்த சொல். இயற்கையாகவும் இது இருப்பதை குறிக்கிறது. இதை விட நாங்கள் செயற்காகவும் இதை உருவாக்கலாம். செயற்காக உருவாக்குவதன் மூலம் மக்கள் பயனடைகின்றார்கள், அரசாங்கமும் பயனடைகிறது செயற்கையாக உருவாக்கும் பொழுது. இயற்கையாக இருப்பது அது இயற்கையாகவே இருக்கிறது. எனவே இயற்கையாக இருக்கும் பொழுது இந்த சொல்லை இயற்கையாக இருக்கிறது சொல். ஆனால் இயற்கையாக இருப்பதை நேரடியாக நாங்கள் பாவிக்க முடியாது. உருவாக்கினால் அதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். உருவாக்கினால் அது பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் குயின்சர். கொஞ்சம் குழப்பம்.
2: உருவாக்கினால் பயன்பாடு
0: இயற்கையாக இருப்பதை பொதுவாகவே பயன்படுத்த முடியாது. சில வழியிலே இயற்கையாக இருப்பது மக்களுக்கு பாதிப்பை கூட ஏற்படுத்தலாம். இது ஏதாவது ஒன்றின் மூலம் உருவாகுவதாகவும் இருக்கலாம். சரி, இப்பொழுது நிறைய கேள்வி. பொருள் இல்லை.
2: நான் வச்சிருக்கிறேன் நிவாரணம்.
0: ஓ, நிவாரணம் எடுத்துருக்கீர்கள். நிவாரணம், நிவாரணத்தையும் குறித்திருக்கின்றோம். பார்ப்போம். நன்றி
2: நன்றி.
0: நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கேள்விகளை கேட்கலாம். 416-5903-0055. நேரம் 11:33. தொண்ட பெரும்பாக்கத்தில் இப்பொழுது வெப்பநிலை எப்படி இருக்கிறது என்றால் 15 செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்றின் வேகம் சற்று குறைந்திருக்கிறது. வடக்கு திசை நோக்கி 30-42 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 9 செல்சியஸாக இருக்கும். நாளை சனிக்கிழமை பகற்பொழுது சூரிய ஒளியோடு 22 செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது 11 குறைந்து மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை 25 பாக செல்சியஸ் சூரியஒளி நிறைந்திருக்கும். வருகின்ற வியாழன் வரை சூரியஒளி நிறைந்த நாட்களாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை வதான நிலையம் தெரிவித்திருக்கிறது. திங்கட்கிழமை 22, செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையும் 24, வியாழக்கிழமை 28 பாக செல்சியஸாக இருக்கும். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கேள்விகளை கேட்பதற்கு 4165930055 கேள்விகளை கேட்டால்தான் விடியை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே எங்கும் இருக்கிறது பயன்தரும் என்று சொல்லியிருந்தோம், நிறம் இல்லை என்று சொல்லியிருந்தோம், கல்வி தொடர்பான தொடர்பு இல்லை என்று சொல்லியிருந்தோம். இது ஒரு செயல்பாட்டுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. எந்த ஒரு வாழ்வியலுக்கு தேவையானதாக இருக்கும். ஒரு கருத்தின்படி பார்த்தால் வாழ்வியலுக்கு தேவையாக இருக்கும், பெயர்ச்சொல்லாக இருக்கும், பொதுமக்களுக்கு பயன்படுத்தப்படும். இது தொழில் ரீதியான தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கிறோம். வரியோ தொடர்பு இருக்குதான்னு சொன்னால் இல்லை என்று சொல்லிடுவோம். இது நாட்டுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு செயற்பாடாகவும் இது மாற்றிக்கொள்ளலாம். இயற்கையாக கிடைக்கிறது, இயற்கையாக கிடைக்கும் பொழுது மக்களுக்கு சில வழிகளே பாதிப்பை உருவாக்குறது. செயற்கையாக நாங்கள் உருவாக்கினோம் என்று சொன்னால் மக்களுக்கு பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். இது பெயர் சொல், பொதுமக்கள் இதை பயன்படுத்தலாம். வழிமுறைகள் இருக்கிறதா பயன்படுத்துவதற்கு என்று சொன்னால் ஒரு கருத்து அல்லது ஒரு கருத்துப்பட வருவது பொழுது அது வழிமுறை இருக்கிறது. இப்படி இப்படி செய்தால்தான் அது பயன்படுத்தலாம் என்று இருக்கிறது. மதங்களோடு தொடர்பு இருக்கிறதா என்றால் மதங்களோடு தொடர்பு இல்லை என்று சொல்லியிருந்தோம். இது வங்கிகளோடு தொடர்பு இருக்கிறதா, தரகரோடு தொடர்பு இருக்கிறான் சொன்னால் இல்லை என்று சொல்லியிருந்தோம். பொருளாக இருக்கிட்டால் இல்லை. எனவே நிலக்கரி என்று ஏற்றுமதி இறக்குமதி வந்திருக்கிறது, வழிபாடு வந்திருக்கிறது, அரச மூலதனம் வந்திருக்கிறது, வாய் வந்திருக்கிறது, முதலீடு வந்திருக்கிறது, சேமிப்பு வந்திருக்கிறது, இப்படி பல உடைகள் வந்திருக்கின்றன. எந்த உடையுமே பொருத்தமாக இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கேள்விகளை கேட்க வேண்டும். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4165930055 இந்த சொல் அதாவது பல பல பல பல அதாவது பல இடத்திலிருந்தும் இந்த சொல்லை நாங்கள் உணரலாம். அதாவது உணரக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும். இந்த சொல்லை உணரக்கூடியதாக இருக்கும். பல விடயங்களை பறிக்கும் பொழுது ஒரு அதாவது ஒத்த கருத்துள்ள ஒரு சொல்லிலிருந்து இதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். ஒத்த கருத்துள்ள சொல்லிலிருந்து இதனை நாங்கள் இந்த சூழலுக்கு ஏற்ற உணரக்கூடியதாக இருக்கும். இதை நாங்கள் உருவாக்கியும் உணர்ந்து கொள்ளலாம். இது இயற்கையாக சில வழியில் கிடைக்கும் பொழுது இது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் செயற்கையாக நாங்கள் இதோடு சேர்த்து இன்னொன்றை சேர்த்து நாங்கள் உருவாக்கினோம் என்று சொன்னால் அது மக்களுக்கு பயன்படும், அதோடு அரசாங்கத்துக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும், அல்லது ஒரு நிறுவனத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனவே அந்த பொருள் அது எங்கே எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதனை பொறுத்துத்தான் இருக்கிறது. எனவே அல்லது சில வேளைகளிலே ஒரு சிலருக்கிடையிலே நடக்கின்ற பொழுது கூட இந்த சொல்லை பாவிப்பார்கள். ஒரு சிலருக்கிடையிலே ஏதாவது சண்டை சச்சரவுகள் நடக்கும்போது கூட இந்த சொல்லை பாவிப்பார்கள் என்ற சொல்லையும் தந்திருக்கிறோம். எனவே இந்த சொல் பலவிதமாக பயன்படுத்தப்படுகிறது. தொழில் முறைக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதை விட சாதாரணமாக பொதுவாக இயற்கையாக கிடைக்கும் பொழுது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதை விட நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம். உருவாக்கும் பொழுது மக்களுக்கு இது பயன் தரக்கூடிய ஒன்றாக நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம். நேரடியாகவே இது பயன்படாது. ஆனால் ஏதோ ஒரு விதமாக வேறு ஒரு சொல்லோடு சேர்த்து நாங்கள் உருவாக்கும் பொழுது இது பயன்படுத்தக்கூடியதாக. இது இயற்கையாக கிடைக்கின்ற ஒன்று, இயற்கையாக கிடைக்கின்ற ஒன்று. ஆனால் இயற்கையாக கிடைக்கும் பொழுது அளவுக்கு மறுநாள் அமுதும் நஞ்சு என்று சொல்வார்கள். எனவே இயற்கையாக கிடைக்கும் பொழுது கூடுதலாக கிடைத்தால் இது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. நீங்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கேள்விகளை கேட்க வேண்டும். 4165930055 இது ஒரு சில பொருட்களிலிருந்தும் பெறலாம், இதை பெறலாம், ஆனால் பொருள் அல்ல.
3: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 6700 2222 J.CA.
0: எல்லா நாடுகளிலும் இது இருக்கிறது. இயற்கையாகவே இது எல்லா நாடுகளிலும் கிடைக்கும். சில நாடுகளிலே தொடர்ச்சியாக இது இருக்கும். சில நாடுகளிலே ஒவ்வொரு காலப்பகுதியிலே இதை உணரக்கூடியதாக இருக்கும். எல்லா நாடுகளிலுமே இது இருக்கும். சில நாடுகளிலே தொடர்ச்சியாக இது இருக்கும். சில நாடுகளிலே ஒவ்வொரு காலப்பகுதியில் இதை உணரக்கூடியதாக இருக்கும். 4165930055 எல்லா நாடுகளிலும் இருக்கும். சில நாடுகளிலே தொடர்ச்சியாக இருக்கும். சில நாடுகளிலே காலத்துக்கு காலம் மாறுபடும், காலத்தை பொறுத்து இருக்கும். எனவே வெளிநாடுகளில் கூட, புலம்பெய்ந்த நாடுகளில் நாங்கள் மேலத்தேயங்கள் கூட இது இருக்கும், ஆனால் காலத்தை பொறுத்து மாறுபடும். நீங்களும் கேள்விகளோடு இணைந்து கொள்ள வேண்டும். 4165930055
3: ஆயிஷா செல் கோடை காலம் முழுக்க தரும் சமசேல், புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம், அனைத்தும் 30% தொடக்கம், 70% தள்ளுபடியில். நியூ டிசைன் காஞ்சிபுரம், டிசைனர் காஞ்சிபுரம், பியோர் கோல்ட் காஞ்சிபுரம், ஃபேன்சி சாரீஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், ஷல்வார், பஞ்சாபி சூட்ஸ், மென் ஷர்வானி, குர்தா செட்ஸ், ஜுவல்லரி, இன்னும் பல. பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பிரீத்தி ஸ்டீல் $190, ஸ்மித் $200. ஆயிஷா Silk 2140 Morningside and Finch 416-298-6116 Aisha Silk வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் பால் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். உங்களுக்காக ஒரு அலைவரிசை எங்களோடு நீங்கள், உங்களோடு நாங்கள்.
0: நேரம் 11:41. வேறு சில பொருட்களை கொண்டும் இதை உருவாக்க முடியும். வேறு சில பொருட்களை கொண்டு உருவாக்கும் பொழுது அது மக்களுக்கு பயனுள்ளதாக நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதைவிட இரண்டு பேருக்குள் அல்லது இரண்டு குழுக்களுக்குள் ஏதாவது விவாதங்கள் வந்தால் கூட இந்த சொல்லை இவர்கள் பயன்படுத்துவார்கள். ஏதாவது விவாதங்கள் வந்தால் கூட இந்த சொல்லை பயன்படுத்துவார். எனதான் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், இந்த சொல் பலவிதமான இடங்களிலே பயன்படுத்தப்படுகிறது, பலவிதமான பொருள் கொண்டதாக இது இருக்கப் போகிறது. எனவே இந்த சொல்லோடு சேருகின்ற மற்ற சொல்லை பொறுத்து தான் அந்த சொல்லின் பயன்பாடு இருக்கப் போகிறது. எனவே இந்த சொல் ஒரு பொதுவான சொல்லாக இருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலுமே இந்த சொல்லோடு சேர்ந்து பயன்படுத்தப்படுது. தனியாக இருக்கும் பொழுது கூட அது கூடுதலாக எல்லா நாடுகளிலுமே இருக்கிறது. கூடுதலாக பார்த்துக்கொண்டால் நாடுகளில் இருக்கும். அதை வந்து காலநிலைக்கு ஏற்ற இது மாறுபடும் என்றும் தெரிவித்திருக்கிறோம். எனவே நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கேள்விகளை கேட்பதற்கு 4165930055 ஒரு சொல்லு தான். அந்த சொல்லோடு இன்னொரு சொல் சேரும் பொழுது இது பலவிதமான பொருள் படுகிறது, அதாவது கருத்து கொண்டதாக இருக்கிறது. எனவே இது ஒரு பெயர் சொல். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போன்று பல விளக்கங்களை தந்திருக்கின்றோம். இது ஒன்றிலிருந்து உருவாகுவது, ஒன்றிலிருந்து உருவாகும் பொழுது சில வேளைகளிலே பாதிப்பை ஏற்படுத்தும். நாங்கள் அதை உருவாக்கினால், இதோடு சேர்த்து இன்னொரு செல்லை சேர்த்து நாங்கள் உருவாக்கினால் அது மக்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும், அரசாங்கத்துக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒன்றாக இருக்கும். சில வேளைகளிலே குழுக்கள் அல்லது ஒருவர் இருவருக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வரும் பொழுதும் இதை பாவிப்பார்கள்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
8: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
9: இல்லடா.
8: ஹலோ, காசு வந்ததாடா?
9: இன்னும் வரல காசு.
8: காசு வந்துச்சா?
9: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
10: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.

0: நேரம் 11:46 இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? ரண்ணா சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க போறீர்கள் ரண்ணா?
1: வெப்பநிலை என்ன மாதிரி?
0: வெப்பநிலை என்றால் இதை கேட்கிறீர்கள்?
1: குளிரானதா சூடானதா?
0: ஓ, சூடாகத்தான் இருக்கும்.
1: அப்ப இது சமையலறையில பால் வைப்பாங்களா?
0: சமையலறையும் ஆமாம் இருக்கும், இருக்கும் சமையலறையிலையும். எரிவாயு என்று சொல்லுகிறீர்கள், சமையலறையிலும் இருக்கும் என்று சொன்னால் எரிவாயு என்று சொல்லுகிறீர்கள். பார்ப்போம், அதையும் குறித்து வைத்திருக்கின்றேன் ரண்ணா, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேர சந்திப்போம். மடக்க வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: பிரபா.
0: பிரபா சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க போறீர்கள் பிரபா? ஒரு சொல்லு அதோடு சேரும் பொழுது அது இன்னொன்றோடு சேரும் பொழுது வேறு வேறு பொருள் படுகிறது. நேரடியாக இந்த இன்னொரு பொருள் இருந்து கூட இந்த சொல்லை உருவாக்கலாம். ஒரு விடயத்துக்கு மட்டும் இன்னொரு சொல்லை சேர்த்துக் கொள்ளலாம், மற்றபடி ஒன்று இரண்டு விடயங்களுக்கு, அதாவது ஒருவர் அல்லது இரண்டு மூன்று பேர் சச்சரவு அந்த பிரச்சனைகளின் பொழுது இன்னொரு சொல்லை சேர்க்கலாம், அல்லது மக்கள் பயனடைய வேண்டும், அரசாங்கத்துக்கு வருமானம் வரும்பொழுது இன்னொரு சொல்லை செய்து கொண்டால்தான் அந்த பொருள் சரியான பொருளாக இருக்கும். இதை விட நாங்கள் வைத்திருக்கின்ற அந்த சொல் தனிப்பட்ட முறையிலுமே அது ஒரு சொல்லாகத்தான் கருதப்படுகிறது. பல விடயங்களிலிருந்து அதை பெற்றுக்கொள்ளலாம், பல பொருட்களை தயாரிக்கலாம் என்று சொன்னால் சில வீடுகளிலே அதை பயன்படுத்தி பொருட்களை தயாரிக்கலாம் என்று வைத்துக்கொண்டாலும், ஆனால் பெரும்பாலும் அந்த நேரடியான தயாரிப்பு மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். சூரியனிலிருந்தும் பெறலாம். கதிர்வீச்சு என்று சொல்லுகிறீர்கள், கதிர்வீச்சு.
2: நீங்க சொல்றீங்க இந்த ஒரு ஆளு பேசுற அந்த உரையாடைக்குள்ள கோபத்தோட சொல்ற அப்படியும் பயன்படுத்தலாம் என்றா?
0: அப்படியும் பயன்படுத்தலாம், ஆனால் விடை சொல்லி இருக்கீங்களா? கதிர்வீச்சு
2: சூடு
0: சூடு என்று சொல்லுகிறீர்கள், சூடாக இருக்கிறாய் என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம், அதோடும் தொடர்பு இருக்கிறது, ஆனால் அதுவல்ல சொல் பிறப்பா, பார்ப்போம். நன்றி, அடுத்து நேரில் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யாரு? ரஞ்சனா? ரஞ்சன், சரி சொல்லுங்கள். ரஞ்சனா பஞ்சனா?
3: ரஞ்சன்.
0: சரி ரஞ்சன், என்ன கேள்வி கேட்க போறீர்கள்? சூடோடு தொடர்பு இருக்கிறேன் சொல்லி கடைசியாக சொல்லி இருக்கிறோம். சமையலறையிலும் இது கிடைக்கும், சமையலறையில் கிடைக்கும்.
3: ஐம்பூதங்களில் ஒன்றாக இருக்குமோ?
0: இல்லை. எதை மனதில் வைத்திருக்கிறீர்கள்?
3: சுடுதண்ணீர் என்று சொல்லுகிறீர்கள்.
0: சுடுதண்ணி அல்ல விடை, ஆனால் அதிலிருந்தும் கிடைக்கப்படலாம், சுடுதண்ணியிலிருந்தும் கிடைக்கப்படலாம், வெளிநாடுகளில் கிடைக்கப்படலாம், இப்பொழுது கோடை காலங்களில் கிடைக்கப்படலாம், மத்திய கிழக்கு நாடுகளில் எப்பொழுதுமே கிடைக்கும். இதை வைத்துக்கொண்டு பல வருமானத்தை கிடைக்கக்கூடிய தொழில்களை செய்யலாம், அரசாங்கமும் செய்யலாம், தனியாரும் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதோடு இருவருக்கிடையே பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் பேசிக்கொள்வார்கள். சரி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மழை பிள்ளை இருக்கிறீர்கள்?
4: வணக்கம்.
0: யோகா சொல்லுங்கள்.
4: நெருப்போடு தொடர்பு இருக்குன்னு சொன்னீங்க,
0: ரைட்? நெருப்போடு தொடர்பு இருக்குன்னு நான் சொல்லவில்லை, ஆனால் யாராவது கேட்டார்களா? இல்லி, நெருப்போடு தொடர்பு
4: இருக்குதா?
0: சூரியனோடு தொடர்பு இருக்குன்னு கேட்டிருந்தார் பிரபா. சூரியன்ல இருந்து புற முடியுமா? ஆமாம்.
4: இந்த சொல்லோட இன்னொரு சொல்ல சேர்க்கக்குள்ள ஏதாவது ஒரு இப்ப மின் நிலையம் அப்படி என்ற மாதிரி வருமா இந்த சொல்லோட சேர்க்கக்குள்ள?
0: சேர்த்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன்.
4: அனல்,
0: அனலா?
4: ஓ, இந்த ஒரு ஆள் கடைசிக்குள்ள சண்டை விடுக்கல, அனலா, அனல் பேச்சு என்று சொல்லுவாங்களோ
0: பேசும்பொழுது அனல் பேஜ் அப்படி சொல்லுவார்கள் இல்லையா?
4: சொல்றது மற்ற அனல் மின் நிலையம் உற்பத்தி ஆகிற அதுக்கு தான் கேட்டேன். அந்த சொல்லோட இன்னொரு உற்பத்தி அனல் மின் நிலையம் கூட அந்த அனல் என்று சொல்லு வருது இல்ல, அப்ப அனலா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அனல் கூட நெருப்பு எல்லாம் சேர்ந்து வருதானே, நீங்க சொன்னீங்க சூடு அதுகள் எல்லாம் இருக்கும். மற்றது சமையல் அறையிலையும் கிடைச்சு நீங்க
0: சமையல் அறையிலும் கிடைக்கலாம்னு சொல்லியிருந்தோம்.
4: அப்ப அனலும் கிடைக்கும் சமையல் அறையிலையும்?
0: சமையல் அறையிலையும் எப்படி கிடைக்கும்? சமையல் அறையில
4: நெருப்பு நீங்கள்
0: நினைக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பைக்கு அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், நான் காந்தி. நானும் அதே பதிலாக அனல் பதில சொல்ற வந்து அந்த பேச்சாளர் பேசும் அனல் பறக்கு பேச்சு என்று சொல்லுவாங்க.
0: அனல் பறக்கும் பேச்சு என்று சொல்லுவார்கள். எங்கே பறக்குறது அனல்?
5: அனல் வந்து வாழ்ந்து அது வந்தாலும் ஒரு அனலாகத்தானே வரும்.
0: அனலாக வரும் என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். அனல், அனல் என்று சொல்லுகிறீர்கள். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வாய்ப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள்.
6: யோகாக்கு பாராட்டுகள்.
0: விட யோகாக்கு பாராட்டுகளா?
6: வாழ்த்து. அனல்,
0: அனல் என்று சொல்லுங்க.
6: உங்களுக்கு விழிகளில் மலர்ந்த இளையராகத்துக்கும் பாராட்டுகள்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம்,
0: தேகுமார். என்ன கலைஞ்சு போறீர்கள்? சொல்லுங்க.
7: அனல், அனல் தான் பாதையில் என்றால் அனல் மின் நிலையம் அரசாங்கம் உருவாக்கும் வீடுகளுக்கும் பாய்க்கும். அந்த மத்திய கிழக்கு நாடுகள் அனல் நடுக அனல் காற்று அடிக்கிறது அனல் பறக்கிறது சொல்லுவேன். அனல் பறந்த பேச்சு என்று சொல்லுவேன். ரெண்டு பேர் பழைய
0: எல்லாத்துக்கும் பொருத்தமாக இந்த அனல் தான் வருகிறது.
7: அனல் தான் வரும்.
0: சரி, அனல் வருகிறதா இல்லையான்னு பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில கலந்து கொண்ட மைக்கையும்
7: பேச்சுக்களும்
0: இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? சரி, பார்ப்போம். நன்றி, நன்றி நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
8: வணக்கம், பிரபா.
0: பிரபா சொல்லுங்கள்.
8: உங்களோட பாட்டு அப்பா இந்த ஒவ்வொன்னு ஒரு இழுத்த எழுதிய பார்க்க நான் பயந்துட்டேன். அப்ப உங்களோட ரகுமானாக்கள்லாம் உங்களை தேடி வர போயினோம்.
0: அது கொஞ்சம் கூடுதலாக போய்விட்டது பிரபா. நன்றி பிரபா.
8: சரி, கூடுதலாக போயில பாட்டு நல்லா இருந்தது. நன்றி. மற்றது ஜோகாக்கு பாராட்டுகள்.
0: ஜோகாக்கு பாராட்டுகள். எனவே நீங்கள் அனல் பறக்க பேசுகிறீர்கள் சொல்லுகிறீர்கள். சரி, நன்றி பிரபா.
8: சூடு பிடிச்சிருக்கேன்.
0: சூடு பிடிச்சிருக்கேன் சொல்லி. நன்றி,
8: நன்றி,
0: நன்றி. ஆமாம், விளம்பரங்களை தொடர்ந்து அது என்னபடி சரியானபடி வந்திருக்கிறது. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.
9: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
10: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
9: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
10: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
9: 416-271-5992.
10: Markham in Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
11: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293
12: வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட a funeral and cremation center, Lotus, 401 க்கு அருகில், Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-வில். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.
13: இது விழிமூடா இரவு.
0: விழிமுடா இரவின் நிறைவு நேரத்துக்கு வந்திருக்கின்றோம். ஆமாம், அனல் என்பது மிக சரியான பதில். ஜோகா அந்த பதிலை முதலில் சொல்லியிருந்தார். பின்பு வந்த காந்தி, வெண்பா, தேவகுமார் அனைவருமே, பிரபா அனைவருமே அது சரியானபடி என்று தெரிவித்திருந்தார்கள். நிகழ்ச்சியிலே தொடக்கி வைத்த சுரேன், ரமேஷ், குயின்ஸ்டன் இவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து ஐந்தாவதாக சாரா மற்றும் ஆங்கிரன் இணைந்து கொண்டு சிறப்பித்திருந்தார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனல் என்பது நெருப்பு, வெப்பம், சூடு அல்லது தீயை குறிக்கின்ற சொற்களிலே ஒன்றாக இருக்கலாம். அல்லது இந்த நெருப்பு மூலம் அனல் வருகிறது என்று சொல்லி சொல்கிறார். சூழலுக்கு ஏற்ப இந்த சொல்லு பல்வேறு இடங்களிலே பயன்படுத்தப்படுகிறதாக தெரிவிக்கப்படுகிறது. இயற்கையான வெப்பம், நெருப்பு மற்றும் இதனால் ஏற்படும் தீவிர வெப்பத்தை குறிக்கின்றது அனல். அனல் காற்று, அனல் பறக்கும் வெயில், இப்படியெல்லாம் அந்த சொல்லை பயன்படுத்துவார்கள். எனவே இது இயற்கையான வெப்பத்தின் மூலம் கிடைக்கிறது. இது சில வழிகளிலே கூடுதலாக இருந்தால் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதைத்தான் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அனல் மின்சாரம் நிலையம், அனல் மின்சாரம் என்று சொன்னால் நிலக்கரி போன்ற எரிபொருள்களை எரித்து அதன் வெப்பத்தினால் நீராவி உற்பத்தி செய்து மின்சாரம் தயாரிக்கும் நிலையங்கள் அனல் மின் நிலையம் என்று தெரிவிக்கப்படுகிறது. விவாதங்களிலே தீவிரமான அல்லது விறுவிறுப்பான விவாதங்கள், அனல் பறக்கும் விவாதம் அல்லது அனல் பறக்க பேசுகிறார்னு சொன்னால் அது கடுமையான துணியிலே கடுமையான நல்ல விடயங்களை தருகின்றது அனல் பறக்கும் விவாதம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த அனல் என்று சொன்னால் அதை சொல்லுவோம், அனல் ஆனால் மூன்று சுழி நாணா இல்லாம் வந்தான்னு சொன்னால் அது இந்த விலங்குகளின் கழுத்து பகுதியை அல்லது தாடையை குறிக்கின்ற சொல்லாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே அனல் என்பது அது இயற்கையான வெப்பம், நெருப்பு, அதனால் ஏற்படுகின்ற ஒரு தீவிரமான உணர்வு. அனல் காற்று, அனல் பறக்கும் வெயில் அடிக்கிறது என்று சொல்வார்கள். எனவே அனல் என்பது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அனலை உணர முடிகிறது எங்களால் என்று சொன்னால் அது நெருப்பு மூலம் அல்லது ஒரு தீ அது அந்த சொல்களிலிருந்து உருவாக்கப்படுகிறது. அனல் மின் நிலையம், இது ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போன்று நிலக்கரி போன்ற எரிபொருள்களை உருவாக்கி மின்சாரம் தயாரிப்பது, நீராவி உற்பத்தி செய்து மின்சாரம் தயாரிப்பது. சரி, எனவே அனல் என்பதை யோகா தெரிவித்திருக்கின்ற அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. அனல் எங்கிருந்து வந்தது? வாரணம் ஆயிரத்திலிருந்து வந்தது.

0: நேரம் 12:04 நிமிடம். CMR CMR தமிழகம் செய்தி சுருக்கம். பசில் ராஜபக்ச உள்ளிட்ட சிலரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டித்து யாழில் கண்டன போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. எரிபொருள் விலைகள் பொருளாதார நிலைத்தன்மைக்காக கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர் தெரிவித்துள்ளார். கனடிய பொருளாதாரம் தற்பொழுது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். யுக்ரைன் மீது பாரிய தாக்குதலை முன்னெடுக்க ரஷ்யா தயாராகி வருவதாக யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி எச்சரித்துள்ளார். CMR தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது CMR தமிழ் FM. உங்கள் மனம் விரும்ப

0: நேரம் 12:06 இப்பொழுது முதல் 1 மணி வரை உங்களுக்காக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 416-593-0055 தொண்ட பெரும்பாக்கத்தில் 13 பாக செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தற்பொழுது வடக்கு திசை நோக்கி மணிக்கு 32-43 கிலோமீட்டர் வரையிலான வேகத்திலே வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 9 பாக செலுத்ததாக இருக்கும். இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 22 பாக செலுத்த சூரியோடி நிறைந்தொரு நாளாக இருக்கும். இரவு பொழுது 11 பாக செலுத்ததாக குறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமை 25 பாக செலுத்ததாக இருக்கும். சூரியோடி நிறைந்த நாளாக இருக்கும். புதிய நாள் தொடங்கியிருக்கிறது. இன்று மே மாதம் 30 சனிக்கிழமை. இந்த தொடக்க நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமைத்தும் இன்னும் ஒரு நாளிலே அடுத்த மாதம், அதாவது அரையாவது ஆண்டு காலில் எடுத்து வைக்கப் போகிறோம். சரி, இன்று 30 மே மாதம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சிஎம்ஆர் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது முதல் 1 மணி வரை நீங்கள் பாடல்களை கேட்டு மகிழலாம். 416-593-0055 வழியாக இணைந்து கொள்ள முதல் நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், காந்தி.
0: காந்தி சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: தீனா படத்திலிருந்து பத்தி குச்சி பத்தி
0: பெட்டி நினைந்து விட்டதோ. கவனமாக இருக்கிறார் காந்தி. சரி, இதோ எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுகிற பாடல் உங்களுக்கு ஆகோலிக்கிறது, தீனா திரைப்படத்திலிருந்து. நன்றி காந்தி.
1: நன்றி, வணக்கம்.

0: அட்டகாசமான பாடலுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-465-4661-416-475-4761.
3: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும்

0: பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிராம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
1: நேரம் 12:15 நிமிடம் உங்களுக்கு ஆலோசனை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரத்தில் இப்போ வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? பென் சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள் பென்? பாடல் ஒலிக்கிறது பென். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு.
2: நன்றி.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
1: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
2: நேரம் 12:23. ஒரு மணி வரை பாடல்களை கேட்கலாம். 416-593-0055. நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? ஜோகா, உங்களுக்கு பாராட்டுகள். நீங்கள் தான் அனலை கண்டுபிடித்தவர்கள் என்று சொல்லுகிறார்.
3: நன்றி, பாராட்டிய அன்பு உள்ளங்களுக்கும் உங்களுக்கும் நன்றி.
2: சரி,
3: உங்களோட கவிதைக்கு வந்த பாடல்களும் மிகவும் அருமை.
2: நன்றி. சரி, என்ன பாடல்?
3: எனக்கு இன்னைக்கு கவிஞர் வாலிட வரிகள இசையப்பாளர் அவர் கேஜே ஜோய் அவர்களின் இசையில
2: பாடல் நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
3: நன்றி. நன்றி, வணக்கம்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: ஐஷா செல் கோடைகாலம் முழுக்க தரும் சமர் சேல், புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம். அனைத்தும் 30% தொடக்கம், 70% தள்ளுபடியில். நியூ டிசைன் காஞ்சிபுரம், டிசைனர் காஞ்சிபுரம், பியூர் கோல்ட் காஞ்சிபுரம், ஃபேன்சி சாரீஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், ஷல்வார், பஞ்சாபி சூட்ஸ், மென் ஷர்வானி, குர்தா செட்ஸ், ஜுவல்லரி, இன்னும் பல. பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பிரீத்தி ஸ்டீல் $190, ஸ்மித் $200. ஐஷா செல்க், 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. ஐஷா செல்க்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
5: Dr. Sabavathi Ravindran, Braces, Implant and Wisdom Tooth Extraction, பட்சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, OB Dental, Airport and Queen Street East, 905-790-8002. 3 இடங்களில் Dr. Sabavathi Ravindran.

0: நேரம் 12:30 செய்ய தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். தொடர்ந்து பின்பாக்கத்திலே 13 பாக செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடக்கு திசை நோக்கி மணிக்கு 32 முதல் 43 கிலோமீட்டர் வரையிலான பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 9 பாக செலுத்ததாக குறைவடைந்து இன்றைய பகல் பொழுது 22 பாக செலுத்ததாக இருக்கும். சூரியோலை நிறைந்திருக்கும். இரவு பொழுது 11 பாக செலுத்ததாக குறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமை நாளை 25 பாக செலுத்ததாக இருக்கும். திங்கட்கிழமை 22, செவ்வாய்க்கிழமை 24, அதேபோன்று புதன்கிழமை 24, வெள்ளிக்கிழமை 28 பாக செலுத்ததாக இருக்கும். இரவு பொழுது சராசரி வெப்பநிலை 10 பாக செலுத்ததாக இருக்கும். உங்களுக்கு ஆராய்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம் அண்ணா,
0: சிவகுமார் சொல்லுங்கள். இந்த பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்.
1: எனக்கு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த படத்திலே இருந்து எனக்கு என்ன அந்த பாடலை கேட்போம். இன்சூரன்ஸ் முதல் போட்டு வைப்போம். லவ்
0: இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறீர்கள். அது யாரு குறித்து, யாரு குறித்தாக வந்து இன்சூரன்ஸ்? ஆமாம், நன்றி. இன்சூரன்ஸ் யாரு குறித்தாகும் என்று போடுறதெல்லாம் பிரச்சனையே இருக்கு, போடுறது பிரச்சனை
1: இல்லை.
0: அதை யோசித்து செய்யுங்களா. ஆபத்து செலவழில இங்கே குறைவு, சில இடங்களில் அவருக்கு காப்புறுதி இருக்குமா இருந்தால் அவருக்கு அந்த காப்புறுதியே சில வழியில பாதிப்பாக வந்து விடுமே. சரி, பார்ப்போம். இதோ அனுருத் மற்றும் ஆனந்தகிருஷ்ணன் பாடுகின்ற பாடல் தேவகுமாரின் விருப்பமாக ஒலிக்கிறது. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி.

0: புத்தம் புது பாடல்களை அள்ளி வழங்குவது மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
1: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு 66CMR தமிழ் FM.
2: நேரம் 12:38 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஒரு மணி வரை பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அடைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: நன்றி.
2: நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கும்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
2: தமிழை இங்கு குட்டி தீரா
1: ஆண்ட்ரியா
2: ஓ சொல்றியா
1: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
5: உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
6: நேரம் 12:44. ஒரு மணி வரை பாடல்களை கேட்க 4165935 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், சிஎம்ஆர் ஊடாக உடுப்பிட்டியூர் ராஜா செந்தில்.
6: ராஜா சொல்லுங்கள், என்ன பாடல்?
7: பாடலுக்கு முதல் உங்களுக்கு ஒரு நாங்கள் ஒரு வாழ்த்து சொல்லுவோம். என்னன்னு சொன்னால், நல்ல ஒரு தமிழை நீங்கள் சிதறாமல் உடையாமல் பக்குவமாக கொண்டு சேர்த்து எங்களோட மக்களோட ஒரு விதமான புணக்கில்லாக கொண்டு இந்த ஊடகத்தில் கொண்டு இந்த கேட்டலில் கொண்டு மிகவும் பாராட்டு சொல்ல வேண்டிய கடமை எங்கள் எல்லாருக்கும் இருக்கு. தமிழர்கள் நல்ல ஒரு குரல் பலம், நல்ல ஒரு அன்பான தமிழ்.
6: நன்றி. உங்கள் அன்புக்கு நாங்கள் நன்றி. சரி,
7: இந்த நேரம் சொன்னா நானும் 8 சவரங்களோட பிறந்த நாள். ஆனா ஒன்றுமே கனடாவிலேயே இப்பத்து யோகத்துல அஞ்சியத்துக்கு உதவாது. ஆகவே அண்ணன் தம்பி என்னடா அந்த பாடல் இந்த கதை.
6: சரி, இது உங்களுக்காக அந்த பாடல் மனதை தேட்டிக் கொள்ளுங்கள். பழனியிலிருந்து பாடல் வருகிறது உங்களுக்காக. சரி,
7: நன்றி சந்தன். எல்லாருக்கும் வணக்கம். ஜோஹா ராஜபர்மன் மற்றது உங்களுடைய நேர்கள் யாரு பண்பா? மிகவும் சிறப்பு, உங்களோட ஒத்துழைப்பான நல்ல நேர்கள், நல்ல உறவுகள்.
6: நன்றி அனைவருக்குமே. நன்றி, இது உங்களுக்கான பாடல். நன்றி,
7: வணக்கம்.

0: உங்கள் செவியை வருடி இதயத்தை நிறைக்கும் பழைய பாடல்களோடு உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-9902462. விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழ திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட், மிசிசாகா, hindumission.ca. Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-vil, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ, மற்றும் Airbrake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராக்கவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
1: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்ல, கிடைச்சிட்டது.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
3: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
4: நேரம் 12:51. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், இது ராஜவர்மன்.
4: ராஜவர்மன், சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவித்திருக்கிறீர்கள்?
5: பாடல் கேட்பதற்கு முதல் எனக்கு முன் வந்து கேட்ட நேர் உடுப்பிட்டியூர் ராஜாவுக்காக இந்த பாடல். அவர் அண்ணன் என்னடா தம்பி என்னடா என்ற பாடலை கேட்டார். அவருக்கு ஒன்று சொல்ல வேண்டும், சிஎம்ஆர் குடும்பம், குடும்பத்தில் இருக்கும் நாங்கள் எல்லோருமே ஒருவருக்கொருவர் அண்ணன் தம்பி தான். அவருக்கா இந்த பாடல்.
4: சரி,
5: திருப்பாச்சி படத்துல இருந்து நீ எந்த ஊரு நான் எந்த ஊருங்கிற பாடல்.
4: சரி, இது உங்களுக்காக, அவருக்காக ஒலிக்கிறது. நன்றி,
5: நன்றி, வணக்கம்.

0: அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM.
1: உங்களுக்கு ஆலோசனை நிறைவு செய்வர நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள். சரி, அவர் பேசவில்லை. சரி, நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கையும் வரைக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. உங்களுக்காக நிகழ்ச்சியை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையத்தில் அருண்குமார். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் என்றென்றும் அன்புடன் எஸ்டி செந்தில்நாதன். வணக்கம் நேர்களே, மீண்டும் சந்திப்போம்.
2: People want to scream, all the people want to shout, all the people want to

0: அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
1: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு. வேணாம்.

0: என்ன நான் சொல்றது?
1: பாடல்களை உங்களுக்கு வழங்குவது CMR தமிழ் FM 101.3.

ஆசியம்மார் தமிழப்பும் செய்தி சுருக்கம். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச உள்ளிட்ட சிலரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதிவான் பசந்த அமரசேன குற்றப்புலனாய்வுத்துறை திணைக்களத்துக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். எரிபொருள் விலை உயர்வு காரணமாக இந்தியாவின் முன்னணி விமான நிறுவனங்களான இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா ஆகியவை விமான சேவைகளை குறைக்க இருக்கின்றன. ஒட்டோவா தனது மானிய திட்டத்தை கடந்த மாசி மாதம் மீண்டும் அறிமுகப்படுத்தியதிலிருந்து புதிய மின்சார வாகனங்களுக்கான கெனடியர்கள் 122 மில்லியன் டாலருக்கும் அதிகமான மானியங்களை மத்திய அரசிடம் கோரியிருக்கின்றார்கள். கனடா மற்றும் உக்ரேனிய ட்ரோன் தயாரிப்பாளர்களுக்கு இடையேயான ஒரு புதிய பெருநிறுவன கூட்டாண்மையின் காரணமாக கனடாவில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள் உக்ரைனுக்கு அனுப்பப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. லெபனானின் லிட்டானி ஆற்றை இஸ்ரேலிய படைகள் கடந்துவிட்டதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உறுதிப்படுத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சிஎம்ஆர் தமிழப்பும் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம் காற்றலை. மே மாதம் 30 சனிக்கிழமை காற்றலை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிறந்திருக்கின்ற இந்த புதிய நாள் உங்கள் எல்லோருக்குமே சிறந்த நாளாக, மகிழ்ச்சியான பாதுகாப்பான நாளாக அமைய வேண்டும் என்கின்ற நல் வாழ்த்துக்களோடு தொடர்கின்ற காற்றலையில் உங்களோடு உங்கள் அன்பின் அருண்குமார் அனைவருக்கும் இனிய வணக்கம் நேர்களே. நன்றி செந்தில்நாதன். நேர்கள் தொடர்கின்ற காட்டிலையில் பாடல்கள் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து 1:30 நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். வழக்கம்போல 4 உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்பத்திலே பாடல்கள் கேட்கலாம். அதிகாலை 5 பிரதான செய்திகள் ஒலிக்கும். 5:15 இறையோசை நிகழ்ச்சியை கேட்கலாம். 5:30 விடியல் நிகழ்ச்சி ஒலிக்கும். விடியல் நிகழ்ச்சியை தொடர்ந்து 6 வரை வைகரை வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 13.5°C. காற்று மணத்தியாத்திற்கு 32.43 km வரையிலே காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. மெல்லியதொரு குளிர்காற்றோடு கூடிய நிலை காணப்படுவதை வெளியே செல்லக்கூடியவர்கள் அவதானிப்பது உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை தரும் என்பதை கவனத்திலே கொள்ளலாம். இன்று காலை வரையான பொழுது பொதுவாக 9°C வெப்பநிலையாக இருக்கும். சனிக்கிழமை இன்று பகல் பொழுதின் பொதுவான வெப்பநிலை 22°C இருக்கும். இன்றைய பகல் பொழுது சூரிய ஒளி நிறைந்த நாளாக தென்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோலவே ஞாயிற்றுக்கிழமை பகலும் சூரிய ஒளி நிறைந்த நாளாகவே இருக்கும். இன்று பகல் 22°C, ஞாயிற்றுக்கிழமை பகல் 25°C வெப்பநிலையாக இருக்கும். எதிர்வருகின்ற திங்கட்கிழமை பகல் 22°C வெப்பநிலையாக இருக்கும்.

0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM. கிப்ளிங் ஸ்டீல் சந்திப்பில்
1: ஏசியா கோல்டு
0: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள் பொன்னுருக்கு தாலி கொடி நகை திருத்த வேலைகள்
1: விதவிதமான நகை தெரிவு
0: 916 கேடிஎம் முறையில் தரமான நகைகள்
1: லேசர் கட்டிங்
0: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம். துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட் யூனிட் 16B.
2: 20 ஆண்டுகளாக
0: தமிழ் மக்களுடன் பயணிக்கும் நம்பிக்கையான சட்டம். 416-746-2742.
2: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
3: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
2: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
3: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
3: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
5: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
6: Asian Textiles in Marvaram Mega Sale. Towide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2 for $10, nighty $3 for $10. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence, 36 Cypher 1, Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale.

நேர்கள் கேட்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றலை. 1:20 நிமிடம் அடுத்திருக்கின்ற பாடல் இது. மனோ பாடிய பாடல், பாடலுக்கான இசை இளையராஜா.

0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
2: Everything okay? No problem and jinam.
3: Bar kalamu closing da tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
1: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155, 416-268-0155.
2: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
3: செல்லம் இல்லடா, செல்வம்.
2: சரி சரி,
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
5: ஒலிக்கிற பாடல் ஏஆர் ரகுமானி சேமித்து பாடியது. பாடலுக்கான வரிகளை வாலி எழுதியிருக்கின்றார். ஒலிக்கின்ற பாடலை தொடர்ந்து நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம்.

0: நேரம் 1:33 இப்பொழுது முதல் நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். இந்த நேரத்தில் வானொலி கேட்கக்கூடியவர்கள் கூடுதலாக நீங்கள் வாகன பயணங்களில் இருக்கக்கூடும் அல்லது வேலையில் இருக்கக்கூடும். எனவே உங்களை கருத்தில் கொண்டு ஒரு எழுதுகோல் இல்லாமலும் ஒரு தாள் இல்லாமலும் தரவுகளை உள்வாங்கி நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வகையிலே இலகுவான தரவுகள் கொண்டு இந்த நிகழ்ச்சியை அமைக்கின்றேன். நிகழ்ச்சியோடு நீங்கள் கலந்து கொள்ள 416-593-0055 416-593-0055 உங்களுக்கான முதலாவது கேள்விக்கான தரவுகள். இதிலே 5 எழுத்திலே வரக்கூடிய விடையாக இது வரும். இந்த விடை 5 எழுத்துக்களை கொண்டிருக்கும். இந்த 5 எழுத்திலே முன்னுக்கு வரக்கூடிய முதல் 2 எழுத்து என்பது உலகம் என்கின்ற ஒரு பொருள் தரக்கூடிய சொல். உலகம் என்கின்ற ஒரு பொருள் தரக்கூடிய சொல் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு 2 எழுத்து சொல்லாக இருக்கும். இதிலே கடைசியில் வரக்கூடிய ஒரு 3 எழுத்து சொல்லாக நீங்கள் ஒரு பிரித்தறியக்கூடிய சொல்லாக வரும். நாங்கள் தமிழை முத்தமிழ் என்போம். அந்த முத்தமிழின் ஒரு வகை, அந்த முத்தமிழுக்குள்ளே அது 3 பிரிக்கிற போது வரக்கூடிய அந்த ஒரு வகை இந்த கடைசியிலே வரக்கூடிய ஒரு 3 எழுத்து சொல்லாக நீங்கள் பிரித்தறியலாம். தமிழின் 3 பிரிவுகளில், அதாவது 3 வகைகளில் 1 கடைசியில் வரக்கூடிய 3 எழுத்தாக இருக்கும். அது நேரடியாக நீங்கள் காண கிடைக்காது, நீங்கள் பிரித்தறிய வேண்டிய சொல்லாக இருக்கும். இந்த 2 தரவுகளை வைத்துக்கொண்டே விடை காணலாம். மேலதிகமான தரவாக முதல் எழுத்தோடு கடைசி 2 எழுத்துக்கள் சேர்த்தால், முதல் எழுத்தோடு கடைசி 2 எழுத்துக்கள் சேர்த்தால் காற்றின் ஒரு வகை நீங்கள் கண்டறியலாம். முதல் எழுத்தோடு கடைசி 2 எழுத்துக்கள் சேர்த்தால் காற்றின் ஒரு வகை நீங்கள் கண்டறியலாம். விடை என்பது மொத்தமாக 5 எழுத்துக்களை கொண்டிருக்கும். மீண்டும் தரவுகள். கொண்டு வரக்கூடிய விடை என்பது 5 எழுத்திலே வர வேண்டும். இதிலே முன்னுக்கு வரக்கூடிய 2 எழுத்து என்பது உலகம் என்று பொருள் தரக்கூடிய சொல்லாக இருக்கும். முன்னுக்கு வரக்கூடிய 2 எழுத்து உலகம் என்று பொருள் தரும். இதிலே கடைசியில் வரக்கூடிய 3 எழுத்து என்பது முத்தமிழின் ஒரு வகை, அதாவது தமிழை நாங்கள் முத்தமிழ் என்கின்ற சிறப்பு அழைப்போம். 3 வகையான பிரிவுகளை அது தனக்குள்ளே கொண்டிருக்கும். அந்த 3 வகையிலே ஒன்று கடைசியில் வரக்கூடிய ஒரு 3 எழுத்து சொல்லாக நீங்கள் பிரித்தறியலாம். இதிலே முதல் எழுத்தோடு கடைசி 2 எழுத்துக்கள் சேர்த்தால், முதல் எழுத்தோடு கடைசி 2 எழுத்துக்கள் சேர்த்தால் காற்றின் ஒரு வகை என்கின்ற ஒன்றை அறியலாம். காற்றை நாங்கள் பல காற்று எங்களுக்கு கிடைக்கின்ற வடிவத்தை பொறுத்து, அதன் வேகத்தை பொறுத்து நாங்கள் பல பெயர்களை கொடுக்கின்றோம். அந்த வகையில் முதல் எழுத்தோடு கடைசி 2 எழுத்துக்கள் சேர்த்தால் காற்றின் ஒரு வகை இருப்பதை நீங்கள் அறியலாம். அழைக்கலாம் 416-593-0055.
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவை பாக்குறேன்
2: உங்களுக்கு இப்பவும் ஹாலிடே சீசன் வருது. வீட்டுக்கு ஆத்தா சாப்பிட வர போயிருந்த கோசலியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். நீங்களே
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: 905-270-8800
3: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
6: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
7: 96-99 ஜேன் ஸ்ட்ரீட் மேப்பிள்
6: 905-417-6069
7: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069

0: ஒரு மணி 38 நிமிடம் வரைக்கின்ற பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம். கொண்டு வரக்கூடிய விடை 5 எழுத்தில் வர வேண்டும். இதிலே முன்னுக்கு வரக்கூடிய 2 எழுத்து என்பது இது உலகம் என்று பொருள் தரக்கூடிய சொல்லாக வரும். முதல் 2 எழுத்து, கடைசியில் வரக்கூடிய 3 எழுத்தை நீங்கள் பிரித்தறைகின்ற சொல்லாக பார்க்கிற போது அது முத்தமிழின் ஒரு வகை காணலாம். தமிழை முத்தமிழ் என்று நாங்கள் சிறப்பித்து அழைக்கின்றோம். அதிலே 3 வகையான சிறப்புகள் இருக்கிறது. அந்த 3 வகையிலே ஒன்று இதிலே கடைசியில் வரக்கூடிய ஒரு 3 எழுத்தாக நீங்கள் பிரித்தறிய கிடைக்கும். இதிலே முதல் எழுத்தோடு கடைசி 2 எழுத்துக்கள் சேர்த்தால் காற்றின் ஒரு வகையை அறியலாம். காற்றை நாங்கள் பல வகையிலே நாங்கள் அறிகின்றோம். அதனுடைய வேகம் மற்றும் அதனுடைய இயல்பு தன்மைகள் கொண்டு நாங்கள் பல பெயர்களை காற்று கொடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே காற்றின் ஒரு வகை என்பது இந்த முதல் எழுத்தோடு கடைசி 2 எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும். மொத்தமாக இணைக்கிற போது விடை என்பது 5 எழுத்துகளில் வரும். ஒலிக்கின்ற பாடல் எஸ் பி பாலா பாடியது. பாடல் திறந்த நேர்களை சந்திக்கலாம்.
1: இளைய நிலா பொழிகிறதே இதயம்.

0: இது உங்கள் வானொலி CMR 101.3 FM. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM காற்றில். இப்போது அழைப்பிலேயே காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம் இந்த வேளையிலே. வணக்கம். வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் சாந்தி அழைக்கிறேன்.
0: வணக்கம் சாந்தி, நலம் தானே?
1: நலமா இருக்கிறேன், நன்றி. நீங்க
0: நலமா இருக்கிறேன் சொல்லுங்க, என்ன பதில் எல்லாம்?
1: புவியியல்
0: பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்க நடத்தவர் வணக்கம்.
2: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள், நலம் தானே?
2: ஆமாம், நான் நலம், நன்றி. நீங்கள்
0: நலமாக இருக்கிறேன் சொல்லுங்கள், என்ன பதில் உங்களிடம் இருக்கிறது?
2: அதே பதில் தான், புவியியல்
0: பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அழைப்போடு காத்திருக்க நடத்தவர் வணக்கம்.
3: வணக்கம், குமார் அழைக்கிறேன்.
0: குமார் நலம் தானே? புவியியல். நன்றி தீபன். அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
4: வணக்கம்,
0: சிவபாலன். நலம்
4: தானே?
0: நலம். என்ன பதில் இருக்கிறது?
4: புவி கூட்டலியல், புவியியல்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
5: வணக்கம், குமார்.
0: குமார் நலம்
5: தானே?
0: நலமாக இருக்கிறேன். என்ன பதில் வரலாம்?
5: அதே பதில்.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா, நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி? என்ன பதில் வரலாம்? நன்றி உங்களுக்கு. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
7: வணக்கம்,
0: நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி? நலம்
7: தானே? மகிழ்ச்சியா இருக்கின்றோம். நாடகம் புவியியல்.
0: நன்றி உங்களுக்கு.
7: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
8: வணக்கம், இது அருண், கணேசன்.
0: அருண் கணேசன், நலம்
8: தானே?
0: நலமா இருக்கிறேன். என்ன பதில் வரலாம்?
8: புவியியல்.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
9: சாரா கிடைக்கிறேன், எப்படி இருக்கிறீங்க?
0: நலமா இருக்கிறேன் சாரா. நீங்கள் நலம் தானே?
9: புவியியல் மற்றது அந்த முதல் ஒரு நேயர் உடுப்பிட்டி ராஜா வந்து ராஜவர்மன் பாட்டு கேட்டவர், அதுக்கு ஒரு நன்றி சொல்ல வேணும். நல்ல பாட்டு உண்டு.
0: நான் வேறொரு நிகழ்ச்சியை பற்றி கதைக்கிறீங்களா? சரி, நன்றி. நேரம் 1:46 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM காற்றலை. புவியியல் என்பது சரியான பதில். இங்கே புவி என்பது உலகை குறிக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது அழைப்போடு வந்திருக்கின்ற இன்னொருவரையும் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
10: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க? தீபனா? தீபன், நலம்
10: தானே?
0: சொல்லுங்கள், நல்ல பேர் ஒன்று இருக்கிறது உங்களுக்கு, சொல்லுங்கள்.
10: புவியியல்
0: தீபன் என்பது தேசத்தினுடைய ஒரு அடையாளங்களிலே ஒன்று. பிரிகேடியர் தீபன், ஒரு ஒரு ஒரு என்ன, இந்த இறுதிச் சண்டை காலத்துங்களிலே ஒரு ஆசியாவின் ஒரு மிக நீண்ட போர்மின் என்று சொல்லக்கூடிய வடபோர் முனையை தன்னுடைய, அதாவது வடபோர் முனையை முகமாலை முன்னிறங்கு பகுதியை எதிரிகளால் எந்த காலத்திலும் உடைக்க முடியாத ஒரு காப்பரனாக வைத்திருந்தவர். கடைசி முயற்சி வரை அவர்களால் உடைக்க முடியவில்லை. பிறகு இவர்களாகத்தான் நம்மவர்கள் தான் பின்வாங்கினார்கள் வேறு மாற்று தந்திரத்துக்காக. கடைசி வரை அந்த முகமாலை முன்னிறங்கு உடைக்கப்பட முடியாத முன்னிறங்காக இருந்தது. காரணம் அங்கே தீபன் அவருடைய கட்டளை மையமாக இருந்தது. அவருடைய பொறுப்பில் அந்த பகுதி இருந்தது. இப்படி நிறைய இருக்கிறது. ஆனால் அதிலே மிக குறிப்பிட்டு சொல்லக்கூடியவற்றிலே அந்த முகமாலை முன்னிறங்கு அந்த களம் என்பது மிக முக்கியமானது தீபனுடைய வரலாற்றிலே. மிக முக்கியமாக இன்றைய நாள் தீபனுடைய புத்தக வெளியீடும் இருக்கிறது. தீபனுடைய புத்தகம் அவருடைய நினைவுகள் சுமந்த பல்வேறு விடயங்களை வெளியிட்டு வைக்கின்ற ஒரு நிகழ்வு இன்று மாலையிலே நடக்க இருக்கிறது. நன்றி உங்களுக்கு.
10: நன்றி,
0: நன்றி. அழைப்போடு காத்திருக்கு அடுத்த நேரம் சந்திக்கலாம். அவர் சென்று விட்டார். ஆமாம், புவியியல் என்பது சரியானது. புவியியல் என்பது புவி கூட்டலியல், புவியியல் சேர்ந்து வரும், புவி இயல் என்று வரும் சேர்ந்து. அது சொல்கிற போது கவனமாக சொல்ல வேண்டும். புவியியல் என்று சொன்னால் அது புவி ஈனா வந்து யானா வருவது போல வரும். புவியியல் என்று சேர்ந்து வருகிற போது ஈனா யானா இல்லைன்னா சேர்ந்து வரும். அது பிரிக்கிற போது மட்டும்தான் புவி கூட்டல் இயல் என்று வரும். எனவே புவியியல் என்பது சரியான உச்சரிப்பாக இருக்கும். சில நேரங்களில் கொஞ்சம் வேகமாக சொல்கிற போது ரெண்டுக்கும் இடையில ஒரு மயக்கம் கூட வரும். அது இதுவா அதுவான்னு சொல்லி எனவே அது சரியாக உச்சரிப்பது சிறப்பானது. புவி என்பது முன் இரண்டு எழுத்து, கடைசியில் வரக்கூடியது மூன்று எழுத்து இயல். முதல் எழுத்தோடு கடைசி இரண்டு எழுத்துக்கள் சேர்த்தால் புயல் என்று வரும். எனவே புயல் என்பது காற்றின் ஒரு வகையாக நாங்கள் அறியலாம். தென்றல் என்று அறிவோம், புயல் என்று அறிவோம். காற்றினுடைய பல வடிவங்களை நாங்கள் அறிகின்றோம். எனவே அந்த சொல்லுக்காக அழைத்த முயற்சி தினவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும்.
11: ஐஷா செல் கோடைகாலம் முழுக்க தரும் சம சேல். புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம். அனைத்தும் 30% தொடக்கம், 70% தள்ளுபடியில். நியூ டிசைன் காஞ்சிபுரம், டிசைனர் காஞ்சிபுரம், பியூர் கோல்ட் காஞ்சிபுரம், ஃபேன்சி சாரீஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், ஷல்வார், பஞ்சாபி சூட்ஸ், மென் ஷர்வானி, குர்தா செட்ஸ், ஜுவல்லரி, இன்னும் பல. பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பிரீத்தி ஸ்டீல் $190, ஸ்மீட் $200. ஐஷா சில்க் 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. ஐஷா சில்க்.
12: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
11: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
12: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
11: 416-489-2000 GTA கிரெடிட்.
0: நேர்கள் கேட்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காட்டிலே. உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இது மொத்தமாக 6 எழுத்தில் வரக்கூடிய விடையாக வரும். இது 6 எழுத்துக்களை கொண்ட விடையாக வரும். இந்த 6 எழுத்திலே முன்னுக்கு வரக்கூடிய ஒரு 4 எழுத்து சொல்லாக நீங்கள் பிரித்தறியக்கூடியது. முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்தாக நீங்கள் பிரித்தறியக்கூடியது. போற்றுவதோடு தொழுவதோடு, போற்றுவதோடு தொழுவதோடு, மரியாதை செய்வதோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு சொல். இங்கே அதை பிரித்து அறிகிற போது கட்டளை சொல்லாக வரும், அதாவது ஒரு ஏவல் நிலை சொல்லாக வரும். போற்றுவதோடு தொழுவதோடு, மரியாதை செய்வதோடு, துதிப்பதோடு, இவையெல்லாம் வெற்றோடும் சம்பந்தப்படக்கூடிய ஒரு சொல். ஒரு கட்டளை சொல்லாக இருக்கும், ஒரு அதாவது சொல்கிற போது ஒரு ஏவல் நிலையாக ஒருவருக்கு அதை செய்ய சொல்லி சொல்வது போல இருக்கும் கட்டளை சொல்லாக. அது பிரித்தறிகிற போது அவ்வாறு ஒரு 4 எழுத்து சொல்லாக வரும். கடைசியில் வரக்கூடிய 2 எழுத்து என்பது இது உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருதராலும் நேசிக்கப்படுகின்ற ஒன்று. உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருதராலும் என்று சொல்கிற போது அந்த நேசிப்புக்குரியோரால் நேசிக்கப்படுகின்ற ஒன்று, அதாவது நல்ல மனம் படைத்தோரால், இயற்கையை நேசிப்போரால், நல்ல மனம் படைத்தோரால், அல்லது தான் பிறந்து வளர்ந்த ஊரை நேசிப்பவர்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒன்று இந்த கடைசியில் வரக்கூடிய 2 எழுத்து சொல்லாக இருக்கும். பொதுவாக ஒரு நிலம் சார்ந்த சொல்லாக அந்த கடைசியில் வரக்கூடிய 2 எழுத்து என்பது இருக்கும். இந்த 2 தரவுகள் முதல் 4 எழுத்தாக அது பிரித்தறிகிற போது 1 எழுத்து ஒரு பிரித்தறியக்கூடிய 800 எழுத்தாக வரும். அது ஆவண்ணாவாக வரும். அந்த ஆவண்ணாவை நான் உங்களுக்கு தருகின்றேன். அந்த ஆவண்ணா என்பது பிரித்தறியக்கூடிய 800 எழுத்தாக வரும். அந்த ஆவண்ணா என்பதை நான் உங்களுக்கு தருகின்றேன். விடை என்பது மொத்தமாக 6 எழுத்தாக இருக்கும். அழைக்கலாம் 416-593-0055. மீண்டும் உங்களுக்கான தரவுகள், மொத்தமாக 6 எழுத்தில் வரக்கூடிய விடை. இதிலே முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்து நீங்கள் பிரித்தறியக்கூடிய சொல்லாக பிரித்தறிய வேண்டும். அந்த 4 எழுத்து எது அர்த்தம் தரும் என்று சொன்னால், போற்றுதல், துதித்தல், மரியாதை செய்தல், இவற்றோடு, போற்றுதல், தொழுதல், துதித்தல், மரியாதை செய்தல், இவற்றோடு சம்பந்தப்பட்டு வரக்கூடிய சொல் ஒரு 4 எழுத்து சொல்லாக இருக்கிறது. முன்னுக்கு பிரித்து அறிகிற போது அது ஒரு ஏவல் நிலை சொல்லாக, ஒரு கட்டளை சொல்லாக வரக்கூடிய சொல். அது முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்து. இதிலே கடைசியில் வரக்கூடிய 2 எழுத்து என்பது இது தாங்கள் பிறந்து வளர்ந்த ஊரை நேசிப்போரால், இயற்கையை நேசிப்போரால் நேசிக்கப்படுகின்ற ஒன்று. ஒரு நிலம் சார்ந்த சொல்லாக இருக்கும். அது கடைசியில் வரக்கூடிய ஒரு 2 எழுத்து சொல்லாக இருக்கும். அந்த கடைசியில் வரக்கூடிய 2 எழுத்து என்பது முழுமையாகவே வரும். இது பிரித்தறியக்கூடிய சொல்லாக அந்த முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்தை சொன்னதனால் அந்த 4 எழுத்தை தாண்டி அடுத்து வரக்கூடிய 1 எழுத்தும் பிரித்தறியக்கூடிய 1 எழுத்தாக வருகிறது. அந்த எழுத்து ஆவண்ணா என்று வரும். ஆனா இல்லை, ஆவண்ணா நெடிலாக வரும். அது இந்த முதல் 4 எழுத்தை தாண்டி பிரித்து அறியக்கூடிய ஒரு 1 எழுத்தாக இருக்கிறது. அந்த ஆவண்ணாவை நான் உங்களுக்கு தருகின்றேன். இப்போ நீங்கள் 2 தரவுகளை சேர்த்து அந்த ஆவண்ணாவையும் சேர்த்து ஒரு முழுச்சொல்லாக அதை கொண்டு வர வேண்டும். அழைக்கலாம் 416-593-0055.
11: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
13: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753lotusfunnelandcremation.com. கிச்சனர் ஓட்டலூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாட் இப்பொழுது ஸ்காப்ரூவில். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரூ, 416-299-9393.
0: நேர்களுக்கு எடுக்கொண்டிருப்பது CMR தமிழகம் காற்றலை. 1:54 நிமிடம் மீண்டும் அந்த தரவுகளை சொல்லிவிடுகின்றேன். கொண்டு வரக்கூடிய விடை என்பது மொத்தமாக 6 வர வேண்டும். இந்த 6 முன்னுக்கு வரக்கூடிய அந்த 4 என்பது பிரித்தறியக்கூடிய சொல்லாக வர வேண்டும். விடை 6, ஆனால் முன்னுக்கு வரக்கூடிய 4 பிரித்தறிகிற போது அது போற்றுதல், தொழுதல், மரியாதை செய்தல் போன்றவற்றோடு சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய ஒரு ஏவல் நிலை சொல். அது பிரித்தறைகிற போது அது ஏவலாக வரும். ஏவல் என்பது ஒரு கட்டளை, அதாவது ஒருவருக்கு ஒன்றை செய்ய சொல்லி சொல்வது. அந்த வகையில் வரக்கூடிய ஒரு கட்டளை சொல்லாக வரும். அது முன்னுக்கு வரக்கூடிய ஒரு 4 சொல்லாக இருக்கும். இதிலே கடைசியில் வரக்கூடிய 2 என்பது அது முழுமையாக இருக்கும். அது பிரித்தறிய தேவையில்லை, அது முழுமையாக இருக்கும். அது ஒரு எல்லோராலும் அநேகமாக பொதுவாக எல்லோராலும் நேசிக்கப்படுகின்ற ஒன்று. அதாவது தாங்கள் பிறந்து வளர்ந்த ஊரை, இயற்கையை நேசிப்போரால் அது நேசிக்கப்படுகின்ற ஒன்று. இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு உரிமை சார்ந்த ஒரு சொல்லும் கூட, ஒவ்வொருதற்குமான அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமை சார்ந்த சொல்லும் கூட. அதே வேளையில் அது ஒரு நிலம் சார்ந்த சொல்லாக இருக்கிறது. அது கடைசியில் வரக்கூடிய 2. முன்னுக்கு வரக்கூடிய அந்த 4 சொல் பிரித்தறியக்கூடிய சொல்லாக சொல்வதனால் அந்த 4 தாண்டி வரக்கூடிய ஒற்றை எழுத்து ஆவண்ணா என்று வரும். அதுவும் பிரித்தறிகின்ற ஒரு ஒற்றை எழுத்தாக வரும். முன்னுக்கு வரக்கூடிய 4 அது பிரித்தறிய வேண்டும். அதை பிரித்தறிகிற போது இன்னொரு ஒற்றை எழுத்து அதன் 5 எழுத்தாக அந்த ஆவண்ணா வரும். அந்த ஆவண்ணா நான் உங்களுக்கு தருகின்றேன். அதை வைத்துக்கொண்டு 2 சொற்களை கண்டுபிடித்து அதை சரியாக அந்த ஆவண்ணாவோடு சேர்த்து இணைக்கிற போது ஒரு சொல் வரும். தமிழ் மக்கள் அதிகம் இதே இந்த மே மாதம், ஏப்ரல் அல்லது இந்த தை மாதம் தொடக்கம் இந்த வைகாசி வரை காலங்களிலே அதிகம் அறிந்த ஒரு சொல் அது. அழைக்கலாம். 4165930055. விஜய் ஜெயசுவாஸ் பாடிய பாடல்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காற்றலை. நேரம் 2:01. அழைப்போடு காத்திருக்கின்ற நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள், பார்க்கலாம் என்ன பதில் வரலாம்.
1: வணங்காமன்.
0: ஓ, பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம்.
0: யோகா சொல்லுங்கள், என்ன பதில்.
2: வணங்காமன்.
0: பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம். தீபன்.
0: தீபன் சொல்லுங்கள், என்ன பதில்.
3: வணங்காமன்.
0: பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு.
3: நன்றி
0: நன்றி நன்றி. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த ஒரு வணக்கம்.
4: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள், என்ன பதில்.
4: வணங்காமன்.
0: பார்க்கலாம். நன்றி. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
5: வணக்கம் சுதன்.
0: வணக்கம் சுதன் சொல்லுங்கள், என்ன பதில் இருக்கிறது. நலம் தானே.
5: நீங்கள்
0: நலமா இருக்கு சொல்லுங்கள், என்ன பதில்.
5: வணங்காமன்.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த ஒரு வணக்கம்.
6: வணக்கம், குமார்.
0: குமார் சொல்லுங்கள், என்ன பதில். நன்றி குமார். அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
7: வணக்கம், வைக்கின்றேன். வணங்காமன்.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
8: வணக்கம்,
0: தேவகுமார் சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்.
8: வணங்காமன்.
0: நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு. நேரம் 2:03.

0: வணங்காமண் என்பது சரியான பதில். முன்னுக்கு வரக்கூடிய நான்களுக்காக பிரித்தறியக்கூடியது வணங்கு என்று வரும். அதாவது போற்றுதல், தொழுதல், துதித்தல், மரியாதை செய்தல். போற்றுவதோடும் வணங்குவது சம்பந்தப்படும், தொழுவதோடும் வணங்குதல் சம்பந்தப்படும். அங்கே அது இறை வழிபாட்டோடு, போற்றுதல் துதித்தல் என்று வருகிற போது இறையோடு சம்பந்தப்படும். ஆனால் மரியாதை செய்கின்ற போது என்பது சக மனிதர்கள் மட்டத்திலே கூட நாங்கள் மரியாதை செய்வது போது ஒருவருக்கொருவர் வணங்குகிற முறை எங்களிடம் இருக்கிறது. நாங்கள் வணக்கம் சொல்லி வணங்குகிற ஒரு மரபு எங்களின் ஒரு அழகு, தமிழ் மக்களுடைய ஒரு பாரம்பரிய அழகு, வணக்கம் சொல்லி வணங்குவது. எனவே நாங்கள் கைகுலுக்கிக் கொள்வது எங்களுடைய தமிழ் மரபின் வழி வந்த பண்பு அல்ல. கைகுலுக்கு நாங்கள் கையெடுத்து வணங்குவது எங்களுடைய மரபு. அது ஒரு இந்த உலகத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பு மிக்க ஒரு வணக்க முறையாக இருக்கிறது. எனவே போற்றுதல், தொழுதல், துதித்தல் என்று வருகிற போது அதை இறையோடும் சம்பந்தப்படுத்தலாம், அல்லது ஒரு உயர்நிலையோடும் சம்பந்தப்படுத்தலாம். ஆனால் மரியாதை செய்தல் என்று வருகிற போது அது சக மனிதர்கள் மட்டத்திலே பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது இயற்கையாக நேசிக்க, இயற்கையை நேசிப்போராலும் நேசிக்கக்கூடிய ஒன்று, தான் பிறந்த ஊரை நேசிப்போரால் நேசிக்கக்கூடிய ஒன்று. இவை எல்லாவற்றையும் தாண்டி எங்கள் உரிமை என்று வரக்கூடிய ஒன்று, எங்கள் மண், எங்கள் உரிமை என்று வரக்கூடிய ஒன்று. நிலம் சார்ந்த சொல்லாக இருப்பது மண் என்பது. அப்போ வணங்கு மண் இருக்கிறது, இடையில் வரக்கூடிய ஒற்றை எழுத்து ஆவண்ணா என்று வரும். வணங்கு கூட்டல் ஆ கூட்டல் மண், வணங்கா மண். வணங்கு கூட்டல் ஆ கூட்டல் மண், வணங்கா மண் என்று வரும். இதில் அந்த எதிர்மறை பொருள் உணர்த்துகின்ற மிகுதியாக அந்த ஆ வருவதை நாங்கள் கவனிக்கலாம். அந்த ஆ என்பது எதிர்மறை பொருள் உணர்த்துகின்ற ஒரு மிகுதியாக அந்த இடையில் வரக்கூடிய ஆவை நாங்கள் கவனிக்கலாம். எனவே அந்த சொல்லை நீங்கள் அறிந்து வைத்திருப்பது சிறப்பு. குறிப்பாக இந்த மே மாதம் முடியப் போகின்ற ஒரு காலத்தில் இருக்கின்றோம். இது 2009 ஐரோப்பிய தேசத்திலிருந்து எங்கள் மக்களுக்கான பல்வேறு அத்தியாவசிய தேவைக்குரிய பொருட்களை ஏற்றிக்கொண்டு வன்னியை நோக்கி அனுப்பப்பட்ட ஒரு கப்பலாக அறியப்பட்ட ஒன்று. 2009 இறுதி காலங்களிலே பொருளாதார தடைகளால் சிக்கி தவித்த, பசியால் பட்டினியால் வாடிக்கொண்டிருந்த எங்கள் மக்களுக்கு பல்வேறு வகையான நிவாரணப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு அந்த மக்களுக்கான விநியோகம் செய்வதற்காக புலம்பெயர் தேச தமிழ் மக்களால் அனுப்பப்பட்ட ஒரு கப்பலை குறிக்கின்ற ஒன்று. ஐரோப்பிய நாடுகளில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் ஒன்றிணைந்து இந்த உலருணவு, உடை மற்றும் மருத்துவ பொருட்களை சேகரித்து அந்த கப்பல் வழியே அனுப்பி வைத்தார்கள். அந்த கப்பலுக்கான பேராகத்தான் அந்த வணங்காமண் என்கின்ற அந்த கப்பல் அறியப்பட்டது. இந்த கப்பல் அங்கே சென்று சேர்வதற்கு ஸ்ரீலங்கா என்கிற சிங்கள தேசம் முற்றுமுழுதான வகையிலே அனுமதியை மறுத்திருந்தது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே அந்த கப்பல் அங்கே போய் சேரவில்லை என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. அந்த வகையில் வணங்காமண் அதை அறிந்து வைத்திருப்பது மிக முக்கியமானது. இந்த குறிப்பாக இந்த மே மாதத்தோடு சம்பந்தப்படுகின்ற காலப்பகுதியிலே அது அறிந்து வைத்திருப்பது ஆகச்சிறந்தது. அந்த சொல்லுக்காக அழைத்த முயற்சித்தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளை முறித்தாகட்டும். 2:06:30.
1: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து Vacuum இலவசமாகவும், $299 6 கதரைகளுடன் Dining Table கொள்வனம் செய்து Microwave இலவசமாகவும், $699 Sofa, Love Seat, Chair கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். Bramptonil Queen and Gateway சந்திப்பில், இலக்கம் 294 Walker Drive. Grand Home Furniture 905-302-9494. Grand Home Furniture.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000. 416-284-7000.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காற்றலை. அடுத்து நீங்கள் கொண்டு வரக்கூடிய விடை என்பது எட்டு எழுத்துக்களில் வரும். இந்த விடை எட்டு எழுத்துக்களை கொண்ட விடையாக வரும். இந்த எட்டு எழுத்துக்களிலே முன்னுக்கு வரக்கூடிய ஒரு மூன்று எழுத்து என்று பார்க்கிற போது, இது எட்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு விடையாக வரும். இந்த எட்டு எழுத்துக்களிலே முன்னுக்கு வரக்கூடிய ஒரு மூன்று எழுத்து சொல்லை கவனிக்கிற போது, முன்னுக்கு வரக்கூடிய சொல் மூன்று எழுத்து அல்ல, அது நான்கு எழுத்து சொல்லாக வரும். அது பணிதல் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல், பணிவு அல்லது பணிதல் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல். அதுவும் கூட ஒரு கட்டளை சொல்லாகவே இருக்கிறது. அது ஒரு கட்டளை சொல்லாக, ஒரு ஏவல் நிலை சொல்லாக இருக்கிறது. பணிவு அல்லது பணிதல் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல், பணிவு அல்லது பணிதல் என்பதோடு சம்பந்தப்படக்கூடிய சொல்லாக இருக்கிறது. கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது பிடிப்பு என்பதோடு சம்பந்தப்படும், விருப்பம் அல்லது பிடிப்பு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல் கடைசியில் வரக்கூடிய ஒரு மூன்று எழுத்து சொல்லாக இருக்கிறது. இதிலும் கூட அந்த முதல் நான்கு எழுத்தை தாண்டி வரக்கூடிய அந்த ஒரு எழுத்து ஆவண்ணா என்று வரும். அந்த ஆவண்ணாவை நான் உங்களுக்கு தருகின்றேன். அதோடு சேர்த்து நீங்கள் இரண்டு சொற்களை கண்டுபிடித்து நீங்கள் விடையை காண வேண்டும். விடை என்பது மொத்தமாக எட்டு எழுத்துக்களில் வரக்கூடிய விடையாக வரும். இந்த எட்டு எழுத்துக்களிலே முன்னுக்கு வரக்கூடிய நான்கு எழுத்து என்பது பணிவு அல்லது பணிதல் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற, பணிவு அல்லது பணிதல் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு நான்கு எழுத்து சொல். அது ஒரு ஏவல் நிலை சொல்லாக, கட்டளை சொல்லாக இருக்கிறது. அது நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய நான்கு எழுத்தாக பிரித்தறிய வேண்டிய சொல்லாக வரும். இந்த முதல் நான்கு எழுத்தை தாண்டி அடுத்து வரக்கூடிய ஒரு எழுத்து, பிரித்தறிகிற போது வரக்கூடிய ஒரு எழுத்து என்பது ஆவண்ணா என்று வரும். அந்த ஆவண்ணா உங்களுக்கு என்னால் வழங்கப்படுகின்ற ஒரு எழுத்தாக இருக்கட்டும். கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது, கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது விருப்பம் மற்றும் பிடிப்பு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல்லாக இருக்கும். கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது விருப்பம் மற்றும் பிடிப்பு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல்லாக இருக்கிறது. சரியாக எல்லாவற்றையும் இணைக்கிற போது, அதாவது முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து நான்கு, முன்னுக்கு வரக்கூடிய நான்கு எழுத்து சொல், கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து சொல், இடையில் வரக்கூடிய ஒரு எழுத்து, இவை எல்லாவற்றையும் சரியாக இணைக்கிற போது விடை என்பது எட்டு எழுத்துக்களில் வரக்கூடிய விடையாக வரும். அழைக்கலாம் 4165935055.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: சம்மர் டைமில் ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
5: தமிழை இங்கு கொட்டி தீரா,
4: ஆண்ட்ரியா,
5: ஓ சொல்றே அம்மா, ஓ சொல்றே.
4: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் .kilikoot.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
6: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
7: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில், 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
6: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
7: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-6-6-7-7-2-0-0. 9-5-6-6-7-7-2-0-0. 9-5-6-7-7-2-0-0. 9-5-6-7-7-2-0-0. 9-5-6-7-7-2-0-0. 9-5-6-7-7-2-0-0.

நேர்கள் கேட்டுக்கொண்டு புது சிஎம்ஆர் தமிழகம் காற்றலை மீண்டும் உங்களுக்கான தரவுகளை சொல்லிவிடலாம். கொண்டுவரக்கூடிய விடை என்பது மொத்தமாக 8 எழுத்துக்களில் வரக்கூடிய விடையாக வர வேண்டும். இந்த 8 எழுத்துக்களிலே முன்னுக்கு வரக்கூடிய ஒரு 3 எழுத்தாக நீங்கள் பிரித்தறியக்கூடிய சொல் பணிதல் மற்றும் பணிவு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு கட்டளை சொல். அதுக்கு கொஞ்சம் மேலதிகமான விளக்கங்களை பார்க்குற போது அந்த முன்னுக்கு வரக்கூடிய அந்த 4 எழுத்து என்பது கீழ்ப்படிய சொல்லி சொல்ல சொல்லிய ஒரு கட்டளை. அதாவது பணிவது என்பது போல கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல் அல்லது ஒடுங்குதல், சுருங்குதல், ஒடுங்குதல், சுருங்குதல், கீழ்ப்படிதல் அல்லது நிறுத்துதல் அல்லது சிலவற்றுக்குள் காணப்படக்கூடிய உட்சேர்க்கைகள் இவற்றோடு சம்பந்தப்படக்கூடிய சொல். அதாவது முன்னுக்கு வரக்கூடிய அந்த 4 எழுத்து என்பது பிரித்தறிகிற போது வரக்கூடிய 4 எழுத்து என்பது பொதுவாக கீழ்ப்படிதல் என்பதோடு சம்பந்தப்படும், கீழ்ப்படிதல் என்பதோடு சம்பந்தப்படும், பணிதல் என்பதோடு பணிவு அல்லது பணிதல் என்பதோடு சம்பந்தப்படும். அதே வேளையிலே அது ஒடுங்கு என்பதோடு ஒடுங்குதல் என்பதோடு சம்பந்தப்படும், அதுபோலவே சுருங்குதல் என்பதோடு சம்பந்தப்படும். இப்படி பல்வேறு நிலையிலே காணக்கூடிய ஒரு ஏவல் நிலையாக அது இருக்கிறது. அதே வேளையிலே சிலவற்றுக்குள் இருக்க

பிரித்து அறிகின்ற சொல்லாக வரும். கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது விருப்பம் மற்றும் பிடிப்பு என்பதோடு சம்பந்தப்படும். விருப்பம் மற்றும் பிடிப்பு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல் கடைசியில் வரக்கூடிய ஒரு மூன்று எழுத்து சொல்லாக வரும். இதிலே அந்த முதல் நான்கெழுத்தை தாண்டி வரக்கூடிய ஒற்றை எழுத்து பிரித்தறைகிற போது வரக்கூடிய முதல் நான்கெழுத்தை தாண்டி வரக்கூடிய ஒற்றை எழுத்து ஆவண்ணா என்று வரும். அந்த ஆவண்ணா என்பது என்னால் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒற்றை எழுத்தாக இருக்கும். விடை என்பது மொத்தமாக எட்டு எழுத்துக்களை கொண்டிருக்கும். அழைக்கலாம் 4165935.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 J.CA. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.CA.

நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு செய்யும் மார் தமிழப்பம் காட்டிலே. ஆமாம், நேர்கள் நீங்கள் நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வதிலே தொலைபேசி வாயிலான அழைப்புகளிலே ஒரு தடங்கல் வந்திருக்கிறது என்பதை உணர்கின்றேன். நீங்கள் அழைக்கிற போது உங்கள் அழைப்புகள் இங்கே வந்து சேராதபடியான தடங்கல் ஒன்று வந்திருப்பதை தொழில்நுட்ப தடங்கலாக உணரக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நீங்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு அழைப்புகளை ஏற்படுத்துகிற போது உங்கள் அழைப்புகள் இங்கே வந்து சேராத வண்ணம் ஒரு தடங்கல் ஒன்று தொலைபேசி சார்ந்த தொழில்நுட்ப தடங்கலாக ஏற்பட்டிருப்பதை உணரக்கூடியதாக இருக்கிறது. அதற்கான வருத்தங்களையும் இந்த வேளையிலே உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள், பார்க்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 91.3.
1: Everything okay, no problem indigenam.
2: Bar gulam closing da tadikira nadik.
3: The customer you're trying to reach is not available.
4: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
1: வட்டி
4: வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
0: ஆலோசனைகளும்
4: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் District Realty, Vithagan, 416-475-4661, 416-475-4661. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்,
5: 2462 4662.
6: நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ள முடியாதபடி தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு தடங்கள், தொலைபேசி சார்ந்த ஒரு தடங்களாக அமைந்திருப்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். நீங்கள் அழைக்கிற போது உங்கள் அழைப்புகள் எங்களுக்கு வந்து சேரா வண்ணம் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு தடங்கள், தொலைபேசி அழைப்புகளுக்கான தடங்களாக ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான வருத்தங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். தொடர்ந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளோடு இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இப்போது தடைபட்டிருக்கிறது என்பதை நேர்களுக்கு அறிய தருகின்றேன். தொடர்ந்து உணர்ந்திருங்கள், அது சரி செய்யப்படுகிற போது உங்களை அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளிலே இணைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிகழ்ச்சியோடு இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு நன்றி. நேரம் 2:35.

0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 எஃப்எம்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம் காரிலே 2:40. நேர்கள் போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். போட்டி நிகழ்ச்சியின் இடையிலே நீங்கள் நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ள முடியாதபடி தொலைபேசி அழைப்புகளிலே ஒரு தடங்கல் ஏற்பட்டது. அதனால் தொடர்ந்தும் போட்டி நிகழ்ச்சியை முன்னெடுத்துச் செல்களுடைய சாத்தியங்கள் குறைவாக இருக்கிறது. எனவே போட்டி நிகழ்ச்சியை நிறுத்தப்படுகிறது. கேள்விகளிலே இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்களுக்கு நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் நன்றி. போட்டி நிகழ்ச்சிக்கான இந்த நேர பகுதி என்பது நிறுத்தப்படுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாளில் புதிய சொற்கள் மற்றும் புதிய தேடலோடு உங்களை சந்திக்கலாம். நிகழ்ச்சிகளோடு கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உறவுகளுக்கு அன்பையும் நன்றியையும் பகிர்ந்து கொள்கின்றேன். எனவே போட்டி நிகழ்ச்சிக்கான அந்த நேரம் என்பது நிறைவுக்கு வருகிறது என்பதை அறியத் தருகின்றேன். தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சிகளோடு இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். 4:00 to 5:00 வரை உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் தொலைபேசி அழைப்புகள் அந்த தொழில்நுட்பம் சரி செய்யப்பட்டால் நீங்கள் நிகழ்ச்சியிலே 4:00 உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்பத்திலே பாடல்கள் கேட்கலாம். அதிகாலை 5:00 செய்திகளை கேட்கக்கூடியதாக இருக்கும். 5:15 இறையோசை நிகழ்ச்சி ஒலிக்கும். 5:30 விடியல் நிகழ்ச்சியை கேட்கலாம். விடியல் நிகழ்ச்சியை தொடர்ந்து 6:00 வரை வைகரை வசந்தம் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். தொடர்ந்து 6:00 வரை தமிழ் நிகழ்ச்சிகளை நீங்கள் இதே காற்றறையில் கேட்டு மகிழக்கூடியதாக இருக்கும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்.
4: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
5: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
6: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் 130,000 டாலர் வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462.
1: டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். காற்று மடத்தியாத்திற்கு 32 km வேகத்திலே காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. சற்றே கூடுதலான வேகத்தில் காற்றின் வேகம் இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். இன்று சனிக்கிழமை பகல் பொழுதை பொறுத்தவரையிலே 22 °C பொதுவான வெப்பநிலையாக உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை பகல் 25 °C உணரப்படும். எதிர்வருகின்ற திங்கட்கிழமை 22 °C உணரப்படும். சனி ஞாயிறு திங்களாகிய 3 நாட்களுமே சூரிய ஒளி நிறைந்த நாட்களாக தென்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேரம் 2:44:30. ஒலிகின பாடல் இது. திப்பு பாடியது. பாடலுக்கான இசை தேனிசை தென்றல் தேவா.

0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM. கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
6: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஆண்ட்ரியா, ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ், 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் events.kilikoot.ca. ஐஷா செல் கோடைகாலம் முழுக்க தரும் சம சேல், புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம். அனைத்தும் 30% தொடக்கம், 70% தள்ளுபடியில். நியூ டிசைன் காஞ்சிபுரம், டிசைனர் காஞ்சிபுரம், பியூர் கோல்ட் காஞ்சிபுரம், ஃபேன்சி சாரீஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், ஷல்வார், பஞ்சாபி சூட்ஸ், மென் ஷர்வானி, குர்தா செட்ஸ், ஜுவல்லரி, இன்னும் பல. பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பிரீத்தி ஸ்டீல் $190, ஸ்மித் $200. ஐஷா சில்க், 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. ஐஷா சில்க். வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
7: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம் காற்றில். நேரம் 2:54. ஜிடிஏ பெருமாகத்தில் எரிபொருள் விலை தொடர்பான தகவலை கவனிக்கலாம். நேற்றைய நாள் எரிபொருள் விலை என்பது ஜிடிஏ பெரும்பாகத்தில் பெரும்பாலும் 170.9% இருந்தது. நேற்றைய நாள் மே மாதம் 29 நாளிலே எரிபொருள் விலை என்பது 170.9% இருந்தது. இன்று மே மாதம் 30 நாள் பிறந்திருக்கின்ற இந்த புதிய நாளில் ஜிடிஏ பெரும்பாகத்தின் எரிபொருள் விலை என்பது ஒரு லிட்டருக்கானது 172.9% அறிய கிடைக்கிறது. இன்று சனிக்கிழமை மே மாதம் 30 நாள் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலை என்பது ஒரு லிட்டருக்கு 172.9% அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஜிடிஏ பெரும்பாகத்தின் பெரும்பான்மையான எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீங்கள் காணக்கூடிய விலையாக இருக்கும் என்பதும் சொல்லிக்கொள்ளக்கூடியது. நேரம் 2:54.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம். காற்றில் நேரம் 3:01. சிஎம்ஆர் தமிழப்பம் செய்திச் சுருக்கம். ஸ்ரீலங்காவின் சில மாவட்டங்களில் என்ட்ரோவைரஸ் என்கின்ற வைரஸ் காய்ச்சல் ஒன்று பரவி வருவதாக ஸ்ரீலங்காவின் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சே உள்ளிட்ட சிலரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதிவான் பசந்த அமரசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். எரிபொருள் விலை உயர்வு காரணமாக இந்தியாவின் முன்னணி விமான நிறுவனங்களான இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா ஆகியவை விமான சேவைகளை குறைக்க இருக்கின்றன. ஒட்டோவா தனது மானிய திட்டத்தை கடந்த மாசி மாதத்தில் மீண்டும் அறிமுகப்படுத்தியதிலிருந்து புதிய மின்சார வாகனங்களுக்காக கனேடியர்கள் 122 மில்லியன் டாலருக்கும் அதிகமான மானியங்களை மத்திய அரசிடம் கோரியிருக்கின்றார்கள். கனடா மற்றும் உக்ரேனிய ட்ரோன் தயாரிப்பாளர்களுக்கு இடையிலான ஒரு புதிய பெருநிறுவன கூட்டாண்மையின் காரணமாக கனடாவில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள் உக்ரைனுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பென்டகனில் இஸ்ரேலிய மற்றும் லெபனான் ராணுவ பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்திய போது இஸ்ரேலோடு போர் நிறுத்தம் உறுதி செய்வது மிக முக்கியம் என்று லெபனான் ஜனாதிபதி அமெரிக்க வெளியுறவு அமைச்சரிடத்திலே கூறியிருக்கின்றார். லெபனானில் லிட்டானி ஆற்றை இஸ்ரேலிய படைகள் லெபனானில் லிட்டானி ஆற்றை இஸ்ரேலிய படைகள் கடந்துவிட்டதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உறுதிப்படுத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி தெரிவித்திருக்கின்றன. நேர்கள் இதுவரை கேட்டது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் மணத்தியால செய்திச் சுருக்கம்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 647-849-4444 Smart Restoration.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
2: மஜா சூப்பர் பாடி மஜா. ஹே திஸ் சுமார் மை கார் மை பெட்ரோல் மை ரோட் நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட்.
3: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
4: If we know it's wrong, why do we still do it?
5: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன். அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றில். நேரம் 3:08. தொடரும் காற்றலையில் தாய் நிலத்தின் நினைவு பகிர்வுகளை நேர்கள் கேட்கலாம். தேச விடுதலைக்காய் தங்கள் உயிர்களை விதையாக்கிய மாவீரர்கள், தேச விடுதலைக்கான போர்க்களங்களிலே தங்கள் உயிர்களை விதையாக்கிய எங்கள் தேசத்தின் எல்லைப்படை வீரர்கள் மற்றும் துணைப்படை வீரர்கள், தமிழக காவல்துறையில் பணியாற்றி தேச விடுதலைக்கான களப்பணிகளில் வீரச்சாவி தழுவிய காவல்துறை வீரர்கள் எனவும், தமிழ் ஈழத்துக்கு உள்ளேயும் வெளியேயுமாக எங்கள் தேச விடுதலைக்கான பாதையில் அர்ப்பணிப்போடு செயல்பட்ட எங்கள் தேசத்தின் மாமனிதர்கள் மற்றும் நாட்டுப்பற்றாளர்கள் எனவும், தேசத்துக்காய் வாழ்ந்தவர்களின் வரலாற்று தடங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய காற்றலையாகவும், சிங்கள தேசம் சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து இன்று வரை அதன் கட்டமைக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைகள் அதன் வரலாறுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய காற்றலை பொழுதாகவும், சமகால தமிழ் ஈழ அரசியல் நிலவரங்கள் பற்றி பேசிக் கொள்ளக்கூடிய காற்றலையாகவும், இந்த காற்றலை ஈழத்தின் நினைவுகளை தொட்டு பயணிக்கின்ற காற்றலையாக அமைகிறது. தேச விடுதலைக்கான பாதையில் தங்கள் உயிர்களை விதையாக்கிய எங்கள் தேசத்தின் மாவீரர்கள், இன்பம் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட எங்கள் தேசத்தின் மக்கள் என அனைவருக்குமான அகவணக்கத்தை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

தேச விடுதலைக்கான பாதையில் தங்கள் உயிர்களை விதைத்தோரின் வரலாறுகளை, தேச விடுதலைக்கான பாதையில் தங்கள் உயிர்களை தாய் நிலத்துக்காய் வழங்கியோரை, நாட்டுப்பற்றாளர்கள் மாமனிதர்கள் என்று, மாவீரர்கள் என்றும், எங்கள் தேசத்தின் மக்கள் என்றும், அவர்கள் வரலாற்று சுவடுகளின் தடங்கள் வழியே அவர்கள் வரலாற்றை பகிர்ந்து கொள்கின்ற காற்றலை பொழுதாக இது

இந்தியில் சிறிலங்கா படைகளோடு ஏற்பட்ட நேரடி களச்சமரின் போது வீரச்சாவை தழுவிய தமிழ் ஈழ தேசத்தின் முக்கியமான ஆளுமைகளில் ஒருவராக இருக்கக்கூடிய சுவர்ணன் அவர்களுடைய தடங்கள் பற்றிய பதிவுகளை பார்க்கலாம். ஓயாதலைகள் மூன்று காலம். ஓயாதலைகள் என்பது தேச விடுதலைக்கான போரியல் வரலாற்றிலே எங்கள் தேசத்தில் பேர் சூட்டி எதிரிகள் குந்தியிருந்த நிலங்களை மீட்பதற்காக சிறப்பு பேர் சூட்டலாக ஓயாதலைகள் 1, 2, 3 என்று பல்வேறு தொடர் நடவடிக்கைகளாக எங்கள் தேசம் முன்னெடுத்த பெரும் சமர்களுக்கான ஒரு பேர்தான் அந்த ஓயாத அலைகள் என்பது. முல்லைத்தீவு முகாம் மீதான நடவடிக்கை ஓயாத அலைகளாக அறியப்பட்டது. அதன் பின்னே வந்த பல்வேறு சமர்கள் ஓயாதலைகள் 2, 3 என்று பல்வேறு தொடர்களை கொண்டதாக இருந்தது. நீண்ட காலமாக எதிரிகள் பல்வேறு இழப்புகளை சந்தித்து எங்கள் நிலங்களை வல்வளைப்பு செய்து பல ஆண்டுகள் வல்வளைப்பு செய்த நிலங்களை மிக குறுகிய காலப்பகுதியிலே எங்கள் தேசத்தின் தமிழர் சேனை பிள்ளைகள் மீட்டெடுத்த வரலாற்றை கொண்ட பெயர்தான் இந்த ஓயாத அலைகள் என்பது. அந்த வகையில்தான் ஓயாத அலைகள் 3 என்கின்ற பெயரிலே தமிழர் தேசத்தின் சேனைகள் பெரும் தொடர் சமர் ஒன்றை சிறிலங்கா அரச படைகளின் மீது தொடுத்திருந்த நேரமாக இருந்தது. 1999 நவம்பர் மாத தொடக்க நாளில் வன்னிக்காடுகளில் சுழன்றடிக்க தொடங்கிய அந்த ஓயாத அலைகள் இப்போது யாழ்ப்பாணத்தை நோக்கிய ஒரு பார்வையில் திரும்ப ஆரம்பித்திருந்தது. அதன் முதற்கட்டமாக கட்டைக்காடு வெற்றிலைக்கேணி கடற்கரைகளை கைப்பற்றிய எங்கள் சேனைகள் கைப்பற்றிய நிலையில் யாழ் சாலையில் நெஞ்சை நிமித்தியிருந்த பரந்தன் படத்தளத்தையும் தமிழ் மக்களின் சேனைகள் கைப்பற்றி அடுத்த கட்ட நகர்வுகளுக்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டிருந்த நேரம். இப்போது உமையாள்புரம் பகுதியிலே குந்தியிருந்த சிறிலங்கா படை முகாமை சூழ அவ்வப்போது சில்லறை சண்டைகள் மூண்டு தணிந்து கொண்டிருந்த நேரமாக இருந்தது. ஒரு நாள் இரவு உமையாள்புரத்திலே தமிழர் சேனையின் நடவடிக்கை அணி ஒன்று எதிரிகள் மீதான திகைப்பு தாக்குதலுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தது. அந்த இடத்தில் நிலை கொண்டிருந்த இம்ரான் பாண்டியன் படையணியைச் சேர்ந்த மேஜர் சங்கர் தலைமையிலான ஒரு கொம்பனி அந்த தாக்குதலுக்கான ஆயத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தது. அது ஒரு பெரும் எடுப்பிலான நிலமீட்பு நடவடிக்கை அல்ல. எதிரிகள் சிலரை கடுமையான காயங்களுக்குள்ளாக்கும் நோக்கத்தோடு நடத்தப்பட இருக்கின்ற ஒரு சிறப்பு நடவடிக்கையாக அது அமைய இருந்தது. இவையாவும் சுவர்ணன் என்கின்ற அந்த தனித்தன்மை கொண்ட ஆளுமையின் தலைமையிலான அணியொன்றை மையமாக வைத்துத்தான் நடத்தப்பட இருந்தது. இந்த நடவடிக்கை திட்டம் வெற்றி பெறப்போகும் நேரத்தில் சுவர்ணன் தனது அணியோடும் அதற்கு தேவையான பொருளோடும் சிறிலங்கா இராணுவம் குந்தியிருந்த முன்னணி நிலைகளை கடந்து தென்மராட்சி பகுதியிலே நிலை கொண்டிருந்தான். சுவர்ணனுடைய போராட்ட வாழ்க்கையின் இன்னொரு பகுதியொன்றை சொல்லிக்கொண்டு மீண்டும் அந்த இடத்துக்கு வரலாம். 1996 ஆனி மாதத்தின் நடுப்பகுதியிலே ஒரு நாள் வன்னிக்காட்டு பகுதியில் ஓரிடத்திலே நம்மவர்கள் மும்மரமாக வேலை செய்து கொண்டிருந்த நேரம் வேறு இடத்திலிருந்து கலற்றப்பட்டு கொண்டுவரப்பட்டிருந்த லக்ஷபானா மின் கோபுரம் ஒன்றை காட்டுக்குள் ஓரிடத்திலே மீள பூட்டுகின்ற வேலையாக அது இருந்தது. அதற்கான கற்றூனை நிலத்திலே நாட்டுகின்ற வேலை நடந்து கொண்டிருந்த போது ஆழக்கிண்டிய கிடங்கிலே கற்றூனை இறக்க வேண்டும். இறக்கியாச்சு. இனி நிமிர்த்தி வைத்து மண் போட்டு மூட வேண்டும். கல்லோ தொன் கணக்கிலே நிறையுடையதாக இருந்தது. மூன்று பக்கத்திலும் இருந்து கேபிள்கள் போட்டு இழுத்து நிமிர்த்தி வைத்திருக்க ஒருவர் தூணிலே கீடர்கள் பொருத்தி நிலைப்படுத்த வேண்டும். அதன்படி நம்மவர்கள் மூன்று பக்கமிருந்தும் இழுத்து தூணை நிமிர்த்துவிட்ட நிலையில் கேடரை பூட்ட வேண்டிய சுவர்ணன் அதை செய்யாமல் எங்கோ பராக்கு பார்த்து கொண்டிருந்ததை மற்ற போராளிகள் கவனித்தார்கள். தூணை இழுத்து வைத்துக் கொண்டிருந்த போராளிகளுக்கு அது கையிலே அதிக பாரத்தை சுமந்த ஒரு நிலையாக இருந்தது. டே சுவர்ணா, என்ன மிலாந்தி கொண்டிருக்கிறாய், கெதியா கீடர பூட்டு என்று ரகு என்பது என்கின்ற போராளி அதிலே சொல்லிய போது சுவர்ணன் மாஸ்டரண்டல்லோ கூப்பிட சொன்னான், அப்படி கூப்பிட்டு வேலையை சொல்லுங்கோ, செய்யலாம், மற்றபடி இயலாது என்று விட்டு சுவர்ணன் மற்ற பக்கத்தில் திரும்பி பார்த்தார்.
டேய் ஆளப்பார், தீவாங்கு மாதிரி இருந்து கொண்டு மாஸ்டரோ பகுடியை விட்டுட்டு கெதியா போட்டு கை கடுக்கு.

து என்று ஒரு பக்கத்தில் கேபிளை இழுத்து பிடித்துக் கொண்டிருந்த மைந்தன் என்கின்ற போராளி சொன்னார். சுவர்ணனோ அசைவதாக இல்லை. செங்கோல் பிடித்த மன்னன் போல ஒரு கையில் கேடரை பிடித்தபடி, மறுகையை இடுப்பில் வைத்தபடி, ஒயிலாக ஒரு வகையான ஒரு மாதிரி ஒரு போஸ் கொடுத்து கொண்டு அங்கே நின்று கொண்டிருந்தார். அந்த இடத்தில் வேறு ஆட்களும் இல்லை. அடிக்கடி இப்போ பிடித்து கொண்டிருந்த அந்த கற்தூணை விட்டுவிட்டு அடிக்கப் போவதாக இருந்தாலும் ஒருவர் கேபிளை விட்டுவிட்டு தான் போக வேண்டியிருக்கும். எனவே வேறு வழியில்லாமல் சுவர்ணன் மாஸ்டர், அச்சா மாஸ்டர் இல்லோ, ஒரு காக்கீடரை பூட்டி விடுங்கோ மாஸ்டர். ஒரு முனையில் இருந்த குமுதன் என்கின்ற இன்னொரு போராளியை கெஞ்சினான். அதன் பிறகுதான் சுவர்ணன் தனது வேலையை செய்தான். அன்றைய செயலுக்கு பரிகாரமாக தேங்கி நின்ற சேற்று நீரில் எங்களால், அதாவது நம்மவர்களால், அந்த அவரோடு கூட நின்ற போராளிகளால் அந்த சேற்று நீரிலே சுவர்ணன் என்கின்ற அந்த போராளி விளையாட்டாக பகுதியாக புரட்டி எடுக்கப்பட்டார். இப்படித்தான் சுவர்ணனின் அந்த இயல்பு இருந்தது. அதற்காகத்தான் அந்த இடைச்செருகளாக அந்த கதையை கூறியிருந்தோம். ஒரு கடுமையான நேரத்திலும் ஒரு விளையாட்டு, ஒரு பகுடித்தனம் என்கின்ற ஒன்று சுவர்ணனின் இயல்பாக இருந்தது. தன்னை மாஸ்டர் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று சிறப்பு பயிற்சி, அதாவது அடிப்படை பயிற்சி முடிந்து சிறப்பு இராணுவ பயிற்சிகள் தொடங்கிய காலத்திலேயே அவன் தன்னுடைய சக தோழர்களுக்கு கதைக்க தொடங்கினான். உச்சி வெயிலில் வாட்டி எடுக்கப்பட்ட நிலையில் கொட்டிலுக்கு வந்தால் சுவர்ணனின் சேட்டைகள் இன்னும் கொதியை கிளப்புகின்ற சேட்டைகளாக அமையும். அதுவும் கோபம் உச்சத்துக்கு வருகின்ற போது திக்க தொடங்கி விடுகின்ற நேரத்தில் ரகுவண்ணாவை வேண்டுமென்றே அவன் படுத்துகின்ற பாடு சொல்லி மாளாமல் இருக்கும். தன்னை மாஸ்டர் என்று சொல்ல சொல்லி அவன் நச்சரிக்கின்ற நிமிடங்கள் அவ்வளவு மகிழ்ச்சியாகவும் அதே வேளையிலே கடுப்பையும் தருகின்ற விடயங்களாக இருக்கும். ஆனால் இவ்வளவையும் பகுடியாக செய்கின்ற அவன் சிறு புன்னகையை கூட வெளியே காட்டாமல் அவ்வளவு இறுக்கமாக இருந்து கொண்டு அதை செய்ய சொல்லி நாண்டு கொண்டிருப்பான். புதிதாக அவனோடு பழகுவவர்கள் அவன் சீரியஸாகவே கதைப்பதாக நினைத்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். ஆனால் அதை அவன் சீரியஸாக சொல்வதே இல்லை. அவன் இருக்குமிடம் எப்பொழுதும் கலகலப்பாக இருக்க வேண்டும் என்பதே அவன் எண்ணம். ஆனால் அவன் சிரிக்க மாட்டான். மற்றவர்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதில் அவன் விடாமுயற்சியாக இருப்பான். யாழ்ப்பாணத்தை விட்டு வன்னிக்காட்டுக்குள் வந்த புதிதிலே சுவர்ணன் அணி பட்ட பாடு சொல்லி மாளாத ஒன்றாக இருந்தது. மிக கடுமையான வேலைகள், போராளிகளுக்கு அது சுமையான வேலைகளாக இருந்தாலும் அதை செய்தாக வேண்டும் என்கின்ற நிலை இருந்தது. கிணறு வெட்டுவது, காட்டுக்குள் பாதைகள் போடுவது, தளம் அமைப்பது, பதுங்கு குழிகள் வெட்டுவது என்று மிக மிக கடுமையான வேலைகளை போராளிகள் சுமந்து நின்ற நேரம். அந்த நேரத்தில் சுவர்ணன் செய்கின்ற சேட்டைகள் சம்பந்தப்பட்டவர்களை விட மற்றவர்கள் வயிறு குலுங்கி சிரிக்கும் அளவுக்கு அந்த வேலைகளை இலகுவாக்குகின்ற ஒன்றாக மாறிவிடும். ஒரு கட்டத்தில் போராளிகளின் கம்பெனியொன்று மறுசீரமைக்கப்பட்டது. அப்போது புதிதாக 50 கலிபர் கருவிக்காக 8 பேர் கொண்ட அணியொன்று உருவாக்கப்பட்டது. அதில் சுவர்ணனும் ஒருவனாக இருந்தான். இவ்வளவு நாளும் சுவர்ணன் வேறு அணியில் இருந்ததால் அவனது குறும்புகளை ரசித்துக் கொண்டிருந்த எமக்கு இப்போது அதை அனுபவிக்க வேண்டியிருந்தது. அதில் ஒன்றுதான் மேலே சொல்லிய அந்த கற்றூனை நிலைநிறுத்துகின்ற அந்த வேலையாக இருந்தது. இப்படி ஏராளமான சம்பவங்கள் சுவர்ணனின் பகுடிகள், சேட்டைகள், குறும்புத்தனங்கள் என்கின்ற வகையிலே அமையும். ஒவ்வொரு முறையும் புதிது புதிதாக ஏதாவது குறும்பு செய்து கொண்டே இருப்பது அவருடைய வழக்கம். அந்த மாஸ்டர் என்று அழைக்க வேண்டும் என்றிருப்பதற்காக அவன் ஒவ்வொரு புதிய புதிய உத்திகளை, புதிய புதிய வடிவங்களை கையாண்டாலும் ஒவ்வொரு முறையும் அவன் சிரிக்க வைத்து விடுவான் என்பதில் மட்டும் மாற்றம் இருக்காது. அந்த குறிப்பிட்ட 50 கலிபர் அணி தேர்வு செய்யப்பட்டு விட்டது என்றாலும் எமக்கான அந்த கருவிகள் வழங்கப்படவில்லை. சுமார் கலிபர் டீம் என்கின்ற பெயரிலே அவர்கள் அந்த குழு அலைந்து கொண்டிருந்தது. உண்மையில் அது ஒரு கனரக கருவிக்கான பிரிப்பாக இருக்கவில்லை. கனரக வேலைகளுக்கான அணிப்பிரிப்பாகவே அது அமைந்திருந்தது. வேலைகள் பங்கிடப்படும் போது ஆக கடுமையான வேலைகளே இந்த கலிபர் டீமுக்கு வழங்கப்படும். அந்த வழியே வந்ததுதான் டவர் பூட்டுகின்ற வேலையாகவும் இருந்தது.
உங்கள் கலிபர் ஒன்றும் தரப்போறதில்லை. இது சும்மா மடார் வேலை செய்கிறதுக்கு ஒரு டீம் தேவை என்ற பெயரில் இப்போ கலிபர் டீம் என்கின்ற ஒன்றை உருவாக்கி விட்டுருக்கிறாங்களோண்டு சுவர்ணன் அடிக்கடி பகுதியாக முன்முணுத்து கொண்டிருப்பான்.

அதுவரையாக அணியின் பேரிலே மட்டுமே இருந்து கொண்டிருந்த அந்த கலிவர் ஒரு நாள் இரவிலே எமது அணிக்குரிய ஒன்றாக எமது கொட்டிலுக்கு வந்தது.

அதற்கு முன்பும் போராளிகள் அந்த கலிபர் வகையான கருவியை பார்த்திருக்கின்றார்கள். அமைப்பிலே இணைய முன்னும் பார்த்திருக்கின்றார்கள், இணைந்த பின்னரும் பார்த்திருக்கின்றார்கள். சிறப்பு பயிற்சி பெற்ற தளத்திலே இந்த கலிபர் வகை கருவி அணியொன்றும் பிரிம்பாக பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்ததும் கவனிக்கப்பட்டதுதான். அப்போது இன்னும் நெருக்கமாக அந்த கருவியை இவர்கள் அறிந்திருந்தார்கள், தூக்கி பார்த்திருக்கின்றார்கள். அதுவரை இவர்கள் பார்த்ததெல்லாம் பெல்ஜிய தயாரிப்பாக இருந்த அந்த 50 கலிபர் என்கின்ற கருவிதான். நல்ல உருப்படி, நல்ல நிறையும் கூட. அதை தாங்குவதற்கும் தூக்குவதற்கும் இயக்குவதற்கும் மிகுந்த உடற்பலமும் பயிற்சியும் தேவை. அந்த கருவியை பார்த்தாலே ஒரு பயமும் ஒரு மதிப்பும் இயல்பாக தோன்றும். அதை இயக்குபவர்களை வித்தியாசமாக பார்க்க தோன்றும். ஆனால் இப்போது எமக்கு தரப்பட்டது, இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படிப்பட்ட கருவி அல்ல. அதை 50 கலிபர் என்று சொன்னபோது முதலிலே இவர்களுக்கு சிரிப்புத்தான் வந்தது. அந்த 50 கலிபர் கருவிக்கென்று இவர்கள் மனதிலே இருந்த அந்த பிம்பம் இந்த கருவியை பார்த்ததோடு பொருந்தவில்லை. இது மிகவும் நிறை குறைந்த ஒல்லியான ஒரு கருவியாக இருந்தது. இது சீன நாட்டு தயாரிப்பாக வந்தவர்கள் சொன்னார்கள். அதை கொண்டு வந்தவர்கள் இறக்கி வைத்துவிட்டு போய்விட்டார்கள். நம்ப முடியாமல் குமுதன் குழல் விட்டத்தை அளந்தான். 12.7 mm ஆக அது இருந்தது. அப்போ சரிதான், இது 50 கலிபர் வகைதான் என்று அவன் சொல்லியிருந்தான். முன்பு எம்மை பிஸ்டல் காயாக எச்சில் படுத்திய மகிழ்ச்சி படுத்திய சுவர்ணன் உண்மையிலேயே ஒரு கையடக்க கருவியை தனது திறமைக்கான பரிசாக பெற்றுக்கொண்ட நேரமாக அது இருந்தது. மறுநாள் காலையிலே குறிப்பிட்ட அந்த கருவியை தூக்கிக் கொண்டு எமது தளத்தின் ஒன்று கூடலுக்கு செல்ல வேண்டும் என்பது கட்டளை. இதை கொண்டு போனால் 50 கலிபர் என்று யாரும் நம்பப்போவதில்லை. நம்பினாலும் எமக்கான மதிப்பும் இருக்கப் போவதில்லை. இதைவிட ஒரு PKLMG போன்ற கருவிகள் யாராவது தந்தால் கூட பரவாயில்லை என்று நினைக்க தோன்றியது. இதுவரை கட்டி எழுப்பியிருந்த அந்த பிம்பம் கலந்து போய்விடும் நிலை இருந்தது. சுவர்ணன் ஒரு திட்டத்தை போட்டான். அந்த குறிப்பிட்ட கருவியை பாய்களால் சுற்றி பிறகு படுக்கை விரிப்பால் சுற்றி கொஞ்சம் பெரிய உருப்படியாக்கியிருந்தான் சுவர்ணன். அடுத்து வந்த ஒரு கிழமைக்கு எமது கொம்பனிக்கு அப்படி உருப்பெருப்பிக்கப்பட்ட உருப்படியைத்தான் எமது 50 கலிபர் என்று காட்டிக்கொண்டிருந்தோம். எமது கொட்டில் பக்கம் யாரையும் வரவிடாமலும் இந்த போராளிகள் பார்த்து கொண்டார்கள். மீட்கப்பட்ட முல்லைத்தீவு முகாமிலிருந்து 97 தை மாதம் 50 கலிபர் பயிற்சிக்காக நம்மவர்கள் போயிருந்தார்கள். அங்கும் சுவர்ணனின் சேட்டைகள் தொடர்ந்தது. கடற்புலிகள் அணியிலிருந்து பயிற்சிக்கு வந்திருந்த சிலரை இவனை உண்மையிலேயே ஒரு பயிற்சி ஆசிரியர் என்று நினைக்க வைத்துவிட்டான். பயிற்சியின் இறுதிக்கட்டத்திலே தொடர் சூட்டு பயிற்சிக்கான நாளாக அது இருந்தது. 10 ரவைகள் தந்து பனையிலே கட்டப்பட்டிருக்கும் பட்டத்துக்கு இலக்கு வைக்க சொன்னார்கள். ஒரு விசை அழுக்கத்தில் எவ்வளவு குறைவான ரவைகளை செலுத்துகின்றோமோ அவ்வளவுக்கு அம்மால் அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் என்பது போராளிகளுக்கான நிலையாக இருந்தது. ஒரு விசை அழுத்தத்தில் அதிகபட்சம் 3 ரவைகளுக்கு மேல் சுடாமல் இருப்பது நல்ல பெறுபேற்றை பெற உதவும் என்பது விதி. அதே நேரம் மொத்த சூட்டு நேரமும் கவனிக்கப்படும். 10 வினாடிகளுக்குள் 10 ரவைகளையும் அங்கே இலக்காக அடித்திருக்க வேண்டும். போராளிகள் எல்லோரும் 3 அல்லது 4 விசை அழுத்தங்களில் 10 ரவைகளை முடித்திருந்தார்கள். ஓரளவு நல்ல பெறுபோராகவே அது அமைந்தது. சுவர்ணனின் முறை வந்தது. ஒரே விசை அழுத்தம்தான். ஒரே விசை அழுத்தத்தில் 10 பறந்து போனது. 3/4 முன்கால் அப்படியே எழுந்து அந்தரத்தில் நின்றது. அந்த நிலையிலேயே எங்களை திரும்பி ஒரு பார்வை பார்த்தான் சுவர்ணன். எருமை எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டு பெரிய ரம்போ மாதிரி போஸ் கொடுக்கிறான் பார் என்று பக்கத்தில் இருந்த போராளி சொன்னார். அந்த பயிற்சிக்கான பொறுப்பான பயிற்சி ஆசிரியர் முகத்திலே கடுப்பு. ஆனால் சுவர்ணனை பொறுத்தவரை எல்லாம் நல்லபடியாகவே நடந்தது போல் அவன் நடந்து கொண்டான். இலக்கை அடித்துவிட்டு நேரே ஆசிரியரிடத்திலே போன சுவர்ணன் நிறுத்தற் கடிகாரத்தை பார்த்தபோது அது 2 வினாடிகள் சொச்சத்தை காட்டியது. உது புல மாஸ்டர், 10 ரவுண்ட்ஸும் ஒரே அடியாக அடிக்க 1 செகண்டுக்கும் குறைவாகத்தான் பிடிக்கும். நீங்கள் சரியான நேரத்திலே அமர்த்தியிலே என்றான் சுவர்ணன் வாத்தியாரை பார்த்து. பயிற்சி முழுவதும் முடிந்து முல்லைத்தீவிலிருந்து எமது தளத்துக்கு
போராளிகள் திரும்பியிருந்தார்கள். அப்போது புதிதாக வேறு படையணியில் இருந்த 100 பேர் வரை எமது தளத்துக்கு வந்திருந்தார்கள். வேறொரு அலுவலக அலுவலாக கர்ணன் சுவர்ணன் தவிர்த்து வேறு சில போராளிகள் வெளியே ஒரு கிழமை சென்றுவிட்டு தளம் திரும்பிய போது புதிதாக வந்த அந்த கொம்பனி சுவர்ணன் மாஸ்டர் என்று அவனை கூப்பிட்டுக் கொண்டிருந்தது. இவ்வளவு நாளும் அவன் பட்ட கஷ்டங்கள் வீண் போகாமல் தனது இலக்கை அடைந்திருந்தான் சுவர்ணன் என்று மத்திய ஏற்கனவே அவனோடு பழகிய போராளிகள் தலையில் அடித்துக் கொண்டார்கள். இப்போது சுவர்ணனோ அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருந்தான். தான் ஒரு பிஸ்டல் காய் என்று சொல்லவும் அதை நடைமுறைப்படுத்தவும் தொடங்கியிருந்தான். இந்த கொடுமைகளை சகித்துக் கொண்டு சக போராளிகளும் பயணப்பட்டுக் கொண்டிருந்தோம். இயக்கத்திலே பிஸ்டல் என்பது தகுதியை நிர்ணயிக்கின்ற ஒரு கருவியாக அப்போது இருந்தது. பிஸ்டல் காய் என்றால் அவர் ஒரு பெரிய தளபதி என்பது கருத்தாக அமைந்தது. சுவர்ணன் தன்னை ஒரு பிஸ்டல் காயாக பாவனை பண்ண தொடங்கியிருந்த நேரம் அது. இந்த புது கொடுமை தொடங்கியதால் மாஸ்டர் கொடுமையிலிருந்து சக போராளிகள் கொஞ்சம் தப்பித்துக் கொண்ட நேரமாக அது இருந்தது. இப்படியாக எவ்வளவு கடுமையான பயிற்சிகள் எப்படி கடுமையான நேரங்கள் சூழ்நிலைகள் அமைந்தாலும் இவனோ தான் கொண்ட அந்த தன்னுடைய முனைப்புகளிலிருந்து சற்றும் விலகாத ஒருவனாக எவ்வளவு சீரியஸான நேரமாக இருந்தாலும் அதை நகைச்சுவையாக்கி அந்த சூழலை இயல்பாக்கி அங்கே இருக்கின்ற பயிற்சியாளரை கூட தன்னோடு சேர்த்து விடுகின்ற அளவுக்கு அவனுடைய கதைகளும் அவனுடைய இயல்பும் குறும்புகளும் அமையும். இது எல்லா போராளிடத்திலும் அமையாத ஒன்று. சில பேர் கடுமையான நேரங்கள் வருகிற போது அவர்கள் அதை கடுமையாகவே உணர்ந்து கொள்வார்கள். ஆனால் சுவர்ணனை பொறுத்தவரையில் எத்தகைய கடுமையான நேரங்களும் அவன் கடுமையாக உணர்ந்ததாக வரலாறு இல்லை. அவன் அதை இயல்பாக எடுத்துக்கொண்டு அதை நகைச்சுவை சூழலாக்கி அதை சூழ இருக்கின்ற எல்லோரையும் மிக இயல்பாக வைத்திருப்பான். இப்படியான காலச்சூழலில்தான் வெறுமனே கதைகளூடாக பேச்சுக்களூடாக விளையாட்டுக்களை நடத்தி சக போராளிகளை சக நண்பர்களை எரிச்சல் படுத்தி மகிழ்வித்து வந்த அந்த சுவர்ணன் இப்போது நிச்சயமாகவே உண்மையாகவே பிஸ்டல் காய் என்கின்ற தகுதிக்கு வந்திருந்தான். அதுவும் சாதாரணமாக அல்ல, தேசிய தலைவரிடமிருந்து அவன் அந்த கையடக்க கருவியை பரிசாக பெற்றுக்கொண்டான். அவன் செய்து நின்ற ஒரு வேலைக்காக ஒன்றாக இருந்த சுவர்ணனோடு ஒன்றாக இருந்த சக போராளிகள் கால ஓட்டத்திலே பிரிந்து வெவ்வேறு அணிகளாக மாற்றப்பட்டு வெவ்வேறு பயணங்களுக்காக நாங்கள் சென்றிருந்தோம். லெப்டினல் ராதா வான்காப்பு அணியிலே சுவர்ணன் கடமையாற்றினான். 2002 ஆண்டிலே சிறிலங்கா அரசாங்கத்துக்கும் தமிழர் தேசத்தின் சேனைகளுக்குமான யுத்த நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படும் வரைக்கும் லெப்டினல் ராதா வான்காப்பு அணி இம்ரான் பாண்டியன் படையணியின் ஓரங்கமாக செயல்பட்டு வந்தது. இப்போது ஆரம்பித்த இடத்துக்கு மீண்டும் வரலாம். உமையாள்புரத்திலே ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த சண்டைக்கு மீண்டும் இந்த வரலாற்று பகுதியூடாக உங்களை அழைத்துச் செல்லலாம். உமையாள்புரத்தில் ஆயத்தப்படுத்தப்பட்ட சண்டைக்கு ஆன பகுதிக்கு வருகிற போது ஆனரவை சூழ உள்ள பகுதிகளின் நடவடிக்கைகள் நடத்தப்படும் போது கடுமையான காயங்களுக்குள்ளாகும் சிறிலங்கா படைகளை பலாலி மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்வதற்கு சிறிலங்காவின் வான்படையைச் சேர்ந்த பெல் ரக உலங்கு வானூர்திகள் பயன்படுத்தப்பட்டு வந்தது. வரும் வழியிலோ அல்லது திரும்பி செல்லும் போதோ அந்த வானூர்திகளை தாக்கியளிக்கும் விதமாக ஒரு திட்டம் தீட்டப்பட்டது. இதற்காக விமான எதிர்ப்பு ஏவுகணையை சுமந்தபடி ஒரு அணி தென்மராட்சி பகுதிக்குள் ஊடுருவி நிலையெடுத்திருந்தது. அந்த அணியின் தலைவனாகவும் ஏவுகணையை இயக்குபவனாகவும் சுவர்ணன் அங்கே நின்றான். சிறிலங்கா வான்படையின் வானூர்தியின் பாதை ஒழுங்கு ஏற்கனவே வேவு பார்க்கப்பட்டிருந்தது. சுவர்ணனுக்கான இலக்கை விரைவதற்காகவே இம்ரான் பாண்டியன் படையணியின் ஓர் அணி மேஜர் சங்கரின் தலைமையில் களத்தில் இறங்கியிருந்தது. ஆனால் அந்த நடவடிக்கையின் பின்னாலுள்ள உண்மை காரணம் சிலரை தவிர வேறு எவருக்கும் தெரியாமல் இரகசியம் பீணப்பட்டது. உமையாள்புர இராணுவ தளம் மீதான தாக்குதலுக்கான திட்டம் மட்டுப்படுத்தப்பட்ட அளவை கொண்டது. இராணுவ தரப்பில் கடுமையான காயக்காரரை
உண்டாக்குவதன் ஊடாக குறிப்பிட்ட உலங்கு வானூர்தியை வரவழைப்பதே முதன்மை நோக்கமாக இருந்தது. திட்டத்தின்படி நடவடிக்கை நடத்தப்பட்டு எதிரிகளுக்கு பெரும் சேதம் ஏற்படுத்தப்பட்டது. திட்டமிட்டபடியே காயக்காரர்களை ஏற்றுவதற்கு சிறிலங்கா வான்படையின் அந்த உலங்கு வானூர்தி வந்தது. வரும்போது நடவடிக்கை நடத்தப்படவில்லை, திட்டம் தெரிந்தவர்களுக்கு பதட்டம். ஏவுகணையோடு நிலை எடுத்திருக்கும் சுவர்ணனின் வீரச் செயலை தாண்டி வானூர்தி பயணித்ததனால் திட்டத்துக்கு பிசகு ஏற்பட வாய்ப்பு உண்டு என்று உணரப்பட்டது. அல்லது எதிரியின் பகுதிக்குள் நிலையெடுத்திருக்கும் அணியை எதிரியின் அணிகள் கண்டு நம்மவர்கள் மீது நடவடிக்கை தாக்குதல் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருந்தது. சுவர்ணனோடு சீரான தொடர்பு இருந்தது, எல்லாம் சரியாக நடக்கும் என்று தகவல் தந்து கொண்டிருந்தான் சுவர்ணன். காயக்காரர்களை ஏற்றிக்கொண்டு பலாலி திரும்பிக் கொண்டிருந்த உலங்கு வானூர்தி எதிர்பார்த்தபடியே சுவர்ணனின் எல்லைக்குள் இப்போது வந்தது. அன்று அந்த இலக்கு சுவர்ணனால் மிகச்சரியாக துல்லியமாக அளிக்கப்பட்டது. அந்த வெற்றிகர நடவடிக்கையை நடத்தியதற்கு பரிசாகத்தான், அந்த வெற்றிகரமான நடவடிக்கையை நிறைவேற்றியதற்கு பரிசாகத்தான் தேசிய தலைவர் அவர்களால் சுவர்ணனுக்கு அந்த பிஸ்டல் பரிசாக வழங்கப்பட்டது. முன்பெல்லாம் சக போராளிகளை, அவனோடு பயணப்பட்டவர்களை பிஸ்டல் காயாக தன்னை பாவனைப்படுத்தி எரிச்சல் படுத்திய அந்த வீரன் இப்போது உண்மையிலேயே தேசிய தலைவரின் கைகளினாலேயே அந்த கருவியை பரிசாக பெறுகின்ற நிலைக்கு தன்னை தகுதிப்படுத்தியிருந்தார். ஈழ விடுதலைக்கான போராட்ட பயணத்தில் தொடர்ந்தும் லெப்டினன்ட் ராதா வான்காப்பு அணியிலே பணியாற்றிய மேஜர் சுவர்ணன்

0: 2000 ஆண்டு
1: தாய் மண்ணே உன்னை மறவே, மனதில் ஆயிரம் ஆயிரம் கனவுகள் கண்ணில்.
0: 5 மாதம் 29 நாளிலே மன்னார் தீவு பகுதியில் சிறிலங்கா படைகளோடு ஏற்பட்ட நேரடியான கள்ளச்சமர் ஒன்றிலே வீரச்சாவை தழுவியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.

சுவர்ணன் அவர்களுடைய வீரச்சாவு நினைவேந்தலுக்குரிய நாளாக மே மாதம் 5ஆம் நாள் மன்னிக்கவும் மே மாதம் 29ஆம் நாள் அமைகிறது. எனவே நேற்றைய நாள் அவருடைய வீரச்சாவு நினைவேந்தலுக்குரிய நாளாக அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சுவர்ணனுக்கும் அவரோடு கூடவே அந்த களத்தில் வீரகாவியமான மாவீரர்களுக்கும் அதே நாளில் பல்வேறு களப்பகுதிகளிலே வீரச்சாவை தழுவிய அத்தனை வேங்கைகளுக்கும் இந்த வேளையில் எமது அகவணக்கத்தை தெரிவித்து நிற்கின்றோம்.

இரவு 3:44 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழகம் காட்டலை. தேச விடுதலைக்கான பாதையில் தங்கள் உயிர்களை விதையாக்கிய மாவீரர்கள் மற்றும் தேச பெற்றாளர்கள் மாமனிதர்கள் என்று எங்கள் தேசத்துக்காய் வாழ்ந்தவர்களின் நினைவுகளை பகிர்கின்ற காட்டிலையாக இந்த காட்டிலை இணைந்திருக்கிறது. அந்த வேளையில் தமிழ் ஈழத்தினுடைய ஆகச்சிறந்த ஆளுமைகளில் ஒருவராக வெளியுலகம் அதிகம் அறிந்திராமல் இரகசியமாகவே பாதுகாக்கப்பட்ட அதேவேளையில் சதாகாலமும் போர்க்களங்களிலே உலாவி வந்த ஒரு ஆளுமை பற்றிய ஒரு தகவலை பார்க்கலாம். இன்று அவருடைய பிறந்த நாள் நினைவுக்குரிய நினைவு நாளாக இருக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. அம்பலவாணன் நீமிநாதன் என்கின்ற இயற்பெயரை கொண்டவர். யாழ்ப்பாணம் ஈழாலயத்திற்கு சுன்னாகத்தை பிறப்பிடமாக கொண்டவர். தமிழ் ஈழ விடுதலைக்கான வரலாற்றில் ராஜு என்கின்ற பெயரால் அல்லது குயிலன் என்கின்ற பெயரால் போராளிகள் மத்தியிலே தளபதிகள் மத்தியிலே அறியப்பட்ட ஒருவர். அவருடைய வீரச்சாவு நாள் வரை நெருக்கமான தளபதிகளையும் தலைவரையும் தாண்டி வெவ்வேறு மட்டத்திலிருந்த பலருக்கும் அதிகம் அறியப்படாத ஒருவராக அவர் இருந்தார். ஆனால் சதா காலமும் அவர் போர்க்களங்களில்தான் தன் வாழ்க்கையை கொண்டிருந்தார். அவருடைய முக்கியத்துவம் கருதி அவருடைய பொறுப்புகள் கருதி அவர் அதிகம் அறிமுகப்படுத்தப்படாத ஒருவராக தேசிய தலைவரால் அவருடைய கவனிப்பு மேற்கொள்ளப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.

அந்த செய்தி புற்றுநோயைப் போல மெல்ல மெல்ல தமிழ் ஈழமெங்கும் ஆக்கிரமிக்க தொடங்கியது. அதை கடல் கடந்து காவி வந்த காற்று எங்கள் தேசத்தின் தேகத்தை வாட்டியது. யாராம் இந்த வினாவுக்கு விடைகாண எங்கள் மக்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள். எல்லாமே ரகசியமாகவே வைக்கப்பட்டிருந்தன. எங்கள் போரியல் சாதனைகளுக்கெல்லாம், தமிழ் ஈழத்தின் போரியல் சாதனைகளுக்கெல்லாம் வித்தாக இருந்தவர்களில் ஒருவர்தான் இந்த கேணல் ராயு அல்லது குயிலன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஆளுமை. நாங்கள் பேசும் போதும் எழுதும் போதும் விழித்திருந்து விடாதபடி, அவர் பற்றி பேசுகிற போதும் அவர் பற்றி எழுதுகிற போதும் தமிழீழத்தின் சாதனை போர்க்களங்கள் பற்றி வெளி உலகோடு பகிர்கின்ற போதும் விழித்திருந்து விடாதபடி பக்குவமாய் மறைத்து வைத்திருந்த ஈடு இணையற்ற போரியலாளனாகத்தான் தமிழ் ஈழ தேசம் குயிலனை தாங்கி நின்றது. கேணல் ராயு அவர்கள் பதற்றமற்ற, அமைதியான, திடகாத்திரமான ஒரு இரும்பு மனிதன். பல விடுதலை இயக்கத்தின் புதிரான பல பக்கங்களின் பின்னால் வைக்கப்பட்டிருந்த இரகசிய மனிதன். நாளும் பொழுதும் உயிர் தின்னுகின்ற போர்க்களங்களில்தான் அவர் வாழ்ந்த போதிலும் தமிழ் ஈழ தேசம் விடுகின்ற நாள் வரை வாழ்வார் என்றே நாங்கள் நம்பியிருந்தோம். இயக்கத்தின் இரகசிய தன்மை கருதி வெளித்தெரியாது வைக்கப்பட்டிருந்த அந்த வீர தளபதியை போர்க்களங்களிலும் பொத்தி பொத்தி பாதுகாத்தே வைத்திருந்தது தமிழர் தேசம். இப்போது அவரை அவர் நேசித்த மக்களுக்கு ஒரே இரவில் அறிமுகம் செய்ய முடியாதபடி நிலைமை இருந்தது. எப்படி ஒரே இரவில் இவர் இன்னார் என்று மக்களுக்கு அறிமுகம் செய்வது? ஓய்வு ஒளிச்சலற்ற உழைப்பில் கழித்த 19 வருடங்களாக, கடந்த 19, அதாவது அவர் வீரச்சாவு அடைகின்ற வரை 19 ஆண்டுகளுக்கு மேலாக போர் சூழ்ந்த வாழ்வில் வாழ்ந்தவனை ஒரே நாளில் எப்படி மக்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பது? தான் ஒரு பொறியியலாளனாக வர வேண்டும் என்று துடித்த இளைஞனின் கல்வி சிங்கள தேசத்தினுடைய கல்வி தரப்படுத்தலால் வீழ்த்தப்பட்டது. லண்டன் பல்கலைக்கழகம் ஒன்றினூடாக அந்த இலக்கை அடைந்துவிடும் அவாவோடு 83 ஆண்டு தனது 22 வயதில் சிங்கள தேசத்தின் தலைநகரில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களவை 83 ஆண்டு வெளிநாட்டுக்கு சென்று உயர்கல்வியை படிக்கின்ற நோக்கத்தோடு அவன் சிங்களத்தின் தலைநகரிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்போதுதான் சிங்களம் பெரும் கொலைவரி நடவடிக்கையை தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்துவிட்டது. தமிழர், தமிழ் மக்களின் குழந்தைகள், தமிழ் பெரியோர், பெண்கள், ஆண்கள் என்று வேறுபாடுகளின்றி தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வெட்டி சாய்க்கப்பட்ட காலமாக 83 ஆண்டு ஜூலை மாதம் அமைந்தது. தமிழர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டதோடு தமிழ் மக்களுடைய உடைமைகள் சூறையாடப்பட்டது. அவை எரித்தும் அழிக்கப்பட்டது. கொழும்பில் இருக்கிற போது தனக்கும் எந்தவிதமான பாதுகாப்பும் இல்லை என்பதை உணர்ந்த ராயு எவ்வாறோ கஷ்டப்பட்டு தாயகம் வந்து சேர்கின்றான். சிங்களத்தின் கொடுமைகளிலிருந்து தமிழர்கள் மீட்சி பெற வேண்டுமென்றால் விடுதலை போரே சாத்தியம் என்று அவன் எண்ணுகின்றான். அந்த நிலையில்தான் இந்தியாவில் 3வது பயிற்சி முகாமில் பயிற்சி பெறும்போது அவனுக்குள் இருந்த திறமைகள் பொன்னம்மான் என்கின்ற தளபதியால் இனங்காணப்பட்டது. 5வது பயிற்சி முகாமின் பொறுப்பாளர் ராதா அவர்களின் துணைவனாக ஆரம்ப காலத்தில் ராயு அவர்கள் செயல்பட தொடங்கியிருந்தார்.

தொலைத்தொடர்புகள், இலத்திரனியல் மற்றும் வெடிப்பொருட்கள் ஆகியவற்றிலே ராயு அவர்கள் கொண்டிருந்த ஆற்றல் தளபதி விக்டர் அவர்களின் வழிகாட்டலில் மன்னாரில் தமிழர் சேனை பெற்ற பல்வேறு பெறுமதியான வெற்றிகளுக்கு வழிகோலியது. களங்களில் நேரடியாகவும் அவர் களமாடினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருகோணமலைக்கு நடவடிக்கை ஒன்றுக்காக சென்ற அணியிலே இடம்பெற்ற அவர் தன் மார்பிலே விழுப்புண்ணையும் சுமந்திருந்தார். பின்னர் மன்னாரில் நடந்த சண்டை ஒன்றிலும் தன் கால்களில் ஒன்றில் எதிரியின் குண்டடிபட்டு பெரிய விழுப்புண்ணை தாங்கி நின்றார். தளபதி விக்டர் அவர்கள் அடம்பநிலை வீரச்சாவை இழந்த பின்னர் தளபதி ராதாவின் தலைமையில் அவர் பணியாற்றியிருந்தார். துரோகி ஒருவன் வீசிய குண்டினால் கேணல் கிட்டு அவர்கள் தன் காலை இழந்த பின்னர் ராதாவின் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் ராயுவின் பணி தொடர்ந்தது. ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட தொலைத்தொடர்பு பிரிவு ராயுவின் பொறுப்பில் மேலும் வளர்ச்சி கண்டது. அவரின் தொழில்நுட்ப சிந்தனைகளுக்கு போர்க்களங்களிலே எதிரிகள் அதிக விலை கொடுக்க தொடங்கினார்கள். பலாலி காங்கேசந்துறை வீதியில் எதிரியின் விநியோக அணிகள் மீது தமிழர் தேசத்தின் பிள்ளைகள் ராயுவால் நடத்தப்பட்ட நடவடிக்கைகளில் பலதும் அந்த நேரத்தில் பேசப்பட்ட விடயங்களாக அமைந்தது. அந்த வேளையில் தமிழ் ஈழத்தின் வீதிகளிலே எப்போதும் ஒரு பையிலே கந்தகத்தை சுமந்து திரிகின்ற ஒரு தாடிக்கார ராயுவாகத்தான் மக்களுக்கு ஆரம்ப காலங்களில் அவர் அறியப்பட்டார். பல்வேறு துறைகளிலும் ராயு அவர்கள் வெளிப்படுத்திய ஆற்றலை தலைவர் அவர்களும் அறிந்து கொண்டார். எமது விடுதலை இயக்கத்தை வலுவான மரபு படையணியாக கட்டியமைக்க வேண்டிய தேவையொன்றை தலைவர் அவர்கள் உணர்ந்த போது தன்னுடைய கனவை நினைவாக்கக்கூடியவர்களுள் ஒருவராக ராயுவை தேசிய தலைவர் அவர்கள் அடையாளம் கண்டார். அவரை மென்மேலும் வளர்த்திருப்பதில் அதிக கவனம் செலுத்தினார். தளபதி கேணல் ராதா லெப்டினன்ட் ராதா வீரச்சாவை சந்தித்த பின்னர் ராயுவை தன் நேரடி பணிகளில் தேசிய தலைவர் அவர்கள் ஈடுபடுத்தினார். அன்றிலிருந்து தன் இறுதி நாள் வரை தலைவரின் அருகிலிருந்தே ராயு அவர்கள் செயல்பட்டிருந்தார். தலைவரின் அருகிலிருந்த ராயு செயல்பட்ட காலத்தில் போரியலில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டது. எமது இனத்துக்கு பெரும் கேடுகளை விளைவிக்கக்கூடிய தடைகளை உடைக்கும் போதெல்லாம் ராயுவின் அறிவும் ராயுவின் ஆளுமையும் கடின உழைப்பும் போர்க்களங்களில் பெரும் பங்கை வகித்தன. தமிழர் தேசத்தின் படைத்துறையின் ஒவ்வொரு வளர்ச்சி படிநிலைக்கும் ராயு கடுமையான வலுவை சேர்த்து கொண்டிருந்தார். தேசிய தலைவரின் மிக கவனத்துக்குள்ளாகும் படைத்துறை பணிகள் ராயுவிடமே ஒப்படைக்கப்பட்டன. தமிழர் சேனையின் படைத்துறை வளர்ச்சிக்கு இன்றியமையாத தொலைத்தொடர்பு மற்றும் கந்தக பாவனைகள் இலத்திரனியல் ஆகிய பகுதிகளை பொருட்படுத்து பெரும் வளர்ச்சி நிலைக்கு இட்டுச் சென்ற ராயுவின் இரவு பகல் பாராத உழைப்பு என்பது விடுதலை அமைப்பை பேரியக்கமாக வளர்த்து எடுத்தது. இந்திய படைகள் எங்கள் தேசத்தை வல்வளைப்பு செய்திருந்த காலத்தில் இந்திய படைகளுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட ஜொனி என்கின்ற பொறி கருவியில் இருந்து சிங்கள படைகளின் அக்னிகோலா நடவடிக்கையை முறியடைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட பல்வேறு பொறி கருவிகள் வரை இரண்டாம் ஈழப்போரில் எதிரிகளை கலங்கச் செய்த தேசத்தின் சிறந்த தயாரிப்புகளில் ஒன்றான பசீலன் 2000 என்பது முதல் மூன்றாவது ஈழப்போரில் எமது மோட்டார் ஆர்டிலரி கருவிகளின் செயல்திறன் மிக்கனவாய் வளர்த்து எடுத்தது வரை தமிழர் சேனையால் நடத்தப்பட்ட முதலாவது கந்தகப்பூக்கள் வடிவிலான நடவடிக்கைகள் வரை 2009 வரை எங்கள் தேசத்தின் சமர்க்களங்களிலே தமிழர் சேனை சாதித்த பல்வேறு சாதனைகளின் பின்னால் ராயுவின் மூளையும் ராயுவின் செயல்திறனும் ராயுவின் சிந்தனைகளும் தேசிய தலைவரின் கனவுகளுக்கு செயல்படிவம் கொடுத்த ராயுவின் அயராத உழைப்பும் பக்கபலமாய் அமைந்திருந்தது. வெளியிலே சொல்லிவிட முடியாத சொல்லவும் கூடாத பல்வேறு இரகசிய நடவடிக்கைகளில் ராயுவின்
செயல்திறங்கள் உள்ளடங்கியிருந்தது. இந்திய அமைதிப்படைகளின் வன்கொடுமை காலத்தில் விசேட பணியொன்றுக்காக வெளிநாடு ஒன்றுக்கு தேசிய தலைவர் அவர்களால் ராஜு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டும் இருந்தார்.

0: ராஜு அவர்கள் மீண்டும் தமிழ் ஈழம் திரும்பி வந்தபோது மணலாட்டு காட்டுக்குள் தேசிய தலைவர் இருந்த பகுதியை இந்திய படைகள் சுற்றி வளைத்திருந்த காலமாக இருந்தது. இறுதி போர் என்று மாறுதட்டி பெரும் போருக்கான ஆயத்தங்களில் இந்திய படைகள் காடுகளை சுற்றி வளைத்திருந்த நேரத்தில்தான் தமிழர் தேசத்தின் போராளிகளும் அந்த சுற்றி வளைப்பை முறியடிப்பதற்கான தீவிர ஆயத்தங்களில் ஈடுபட்டார்கள். தேசிய தலைவர் அவர்கள் அவர்களின் இருப்பிடத்தை ராயு அவர்கள் சென்றடைந்து தேசிய தலைவரின் சிந்தனைகளுக்கு ராயு அவர்கள் இரவு பகல் பாராமல் தூக்கம் துளைத்து அவர் கொடுத்த அந்த உழைப்புத்தான் அந்த காடுகளின் இந்திய படைகளின் சுற்றி வளைப்பை முறியடிப்பதற்கு மிக முக்கியமான காரணிகளாக அமைந்தது. இந்திய படைகளை புறமுதுகிட்டு ஓட வைத்த ஜொனி கருவி என்பது தேசிய தலைவரின் சிந்தனைக்கு ஏற்ப ராயு அவர்களால் உருவாக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு கருவியாக இருந்தது. உண்மையில் அந்த கருவியை உருவாக்கிய போது ராயுவிடத்திலே பெரிதாக ஒன்றுமில்லை என்பதை விட ஒன்றுமே இல்லை என்பது சொல்லிவிடலாம். ஆம், ஒரு சுவிஸ் நைஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய கத்தி மட்டுமே ராயுவின் கைகளில் இருந்தது. அதைவிட வேறு எந்த அடிப்படை வசதியும் இருக்கவில்லை. தலைவர் அவர்கள் திட்டத்தை கூறி அதன் மூலம் போரிலே எவ்வாறு வெற்றிகளை ஈட்டலாம் என்று விளக்கிய போது அதன் முக்கியத்துவத்தை ராயு அவர்கள் சரியாகவே உணர்ந்து கொண்டார். அந்த ஜொனி கருவியை உருவாக்குவதற்கு தன் நித்திரையை மறந்தார். வாள் இல்லை, உளி இல்லை, கத்தி இல்லை என்ற காரணங்களை தேடாமல் அவர் வெற்றியை தேடினார். பலமுறை தோற்ற போதும் விடாமல் திரும்ப திரும்ப அதற்காக முயன்று கொண்டே இருந்தார். அத்தகைய தொடர் முயற்சியின் வெற்றியாகத்தான் அந்த ஜொனி என்கின்ற பொறிகருவி தமிழர் தேசத்தின் சாதனை களங்களை உருவாக்கியிருந்தது. இந்திய படைகள் வெளியேறிய பின்னர் இரண்டாம் ஈழப்போர் காலத்தில் தமிழர் தேசத்தின் கந்தக களஞ்சியங்களுக்கு பொறுப்பாக இருந்து பல வெற்றிகளுக்கு காரணமான உற்பத்திகள் பலவற்றை ராயு அவர்கள் மேற்கொண்டார். தமிழ் ஈழ தேசத்தில் சிறிலங்கா படைகள் குந்தியிருந்த பல்வேறு இராணுவ முகாங்களின் வீழ்ச்சிக்கு காத்திரமான பங்கை வகித்த பசீலன் 2000 என்கின்ற அற்புத தயாரிப்பு ராயுவின் சிந்தனை வடிவங்களில் ஒன்றாகும். இயக்கத்தின் படைத்துறை வளர்ச்சியில் பெரும் பங்கு செலுத்திய அதே அக்கறையை தன் பொறுப்பின் கீழ் செயல்பட்ட போராளிகளின் நலனிலும் அவர் பொறுப்பெடுத்துக் கொண்டார். நாள்தோறும் வெடிமருந்துகளோடு பணியாற்றுகின்ற போராளிகளை பாதுகாப்பதற்கான வழிவகைகளை கண்டறிவதற்கான புத்தகங்களை தேடி பிடித்து வாசித்து அதன் நுணுக்கங்களை ஆராய்ந்து சரியான நடைமுறைகளை செயல்படுத்துவதில் அவர் கண்ணாக இருந்தார். தமிழர் தேசத்திலே உற்பத்தி செய்யப்படுகின்ற கந்தக கருவிகள் எமது போராளிகளின் சாதனை படைப்புக்காய் இருக்க வேண்டுமே தவிர மாறாக அது போராளிகளின் அழிவுக்கு காரணமாக இருந்துவிடக்கூடாது என்பதில் அவர் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டார். குறிப்பாக எங்கள் தேசத்தின் கந்தக பூக்கள் அணியைச் சேர்ந்த வீரர்கள் தற்கொடை வீரர்களாக அவர்கள் இலக்குகளை தேடிச் செல்லும்போது அந்த அருமையான உயிர்களை எந்த சந்தர்ப்பத்திலும் தவறுதலாக இழந்துவிடக்கூடாது என்பதில் அவர் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டார். அந்த பொறி கருவிகளை அதற்கான தயாரிப்புகளை செய்கிற போது அதில் ஈடுபடுகின்ற போராளிகளுக்கு ராஜு அவர்கள் சொல்லுகின்ற விடயம், நாங்கள் ஒவ்வொருவருமே கந்தகப்பூக்கள் அணிதான் என்ற சிந்தனையோடு இந்த உற்பத்திகளை செய்யுங்கள். அப்போதுதான் இது தவறி வெடித்தால் என்னவாகும் என்கின்ற நிலையில் நீங்கள் அதில் ஈடுபடுகிற போது அதை காவிச் செல்கின்ற போராளிகளுக்கு அது கவனம் கொடுக்கின்ற, பாதுகாப்பை கொடுக்கின்ற ஒன்றாக அமையும் என்று அவர் அடிக்கடி சொல்லிக்கொள்வதுண்டு. போர்க்களங்களில் தமிழர் தேசத்துக்கான இழப்புகளை மிக குறைத்து எதிரிகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்துவதில் ராஜுவின் உழைப்பு பெரியதாக இருந்தது. முக்கியமான போர்க்களங்களுக்கான திட்டங்கள் வகுக்கப்படும் போது சிக்கல்கள் ஏற்படும் என்றால் அந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கு தலைவர் தெரிவிக்கின்ற அல்லது தலைவர் காட்டுகின்ற ஆளுமையாக ராயு அவர்களே இருந்து வந்தார்.
1: இருக்குது.
0: அத்தகைய சிக்கல்களை தீர்க்கும் வரை ராயுவும் ஓய்வதே கிடையாது. 92 தமிழ் ஈழத்தின் சேனைகளுக்கு கந்தகம் சார்ந்த கருவிகளின் பற்றாக்குறை ஒன்று நிலவிய காலமாக இருந்தது.

கந்தகம் சார் பொருட்களின் பற்றாமை இருந்த காலத்தில் நெருக்கடிகளை தமிழ் ஈழத்தின் சேனைகள் சந்தித்த காலம். ஒவ்வொரு போராளிகளும் ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் ஆள் ஆயுத இழப்புகளை குறைத்து எதிரிகளுக்கு அதிக இழப்புகளை ஏற்படுத்தி எதிரிகளின் ஆயுதங்களையும் எதிரிகளின் வெடிபொருட்களையும் பெருமளவிலே கைப்பற்ற வேண்டும் என்பதில் தலைவர் கண்ணுங்கருத்துமாக இருந்த காலமாகவும் அது இருந்தது. அப்பொழுதுதான் பலாலி முன்னரங்க நிலைகள் மீது ஒரு சிறப்பு நடவடிக்கை ஒன்றுக்கான திட்டம் தீட்டப்பட்டது. எதிரியின் முன்னரங்களை எளிதாக சிதைத்து அளித்தபடி கடல் வழியால் முகாமுக்குள் ரகசியமாக நுழைவதற்கான திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட்டது. ஆனால் கடல் வழியால் கருவிகளை நகர்த்துவதில் எதிர்பார்க்கப்பட்ட சிக்கல்கள் அதை நடைமுறைப்படுத்துவதை தடையாக்கியிருந்தது. அந்த தடையை நீக்குவதற்கு ராயுவால் முன்மொழியப்பட்ட தீர்வு திட்டத்தை செயல்படுத்தவும் உதவியது. குறிப்பிட்ட அந்த நடவடிக்கை ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட வெற்றியாகவே நிறைவடைந்தது. இப்படி இரவு பகலாக ராஜு அவர்கள் தேசத்தின் களங்களில் உழைத்துக் கொண்டிருந்த காலத்தில் அவரால் நேசிக்கப்பட்ட மக்களோ அல்லது பெரும்பாலான போராளிகளோ கூட ராஜு என்றால் யார் என்று அறிந்து இருக்கவில்லை. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய போராளிகளுள் சிலருக்கு மட்டுமே அவர் அறிமுகமானவராக இருந்தார். ஆனாலும் செயல்களூடாக எல்லோருக்குள்ளும் அவர் வாழ்ந்து கொண்டே இருந்தார். இரண்டாம் ஈழப்போர் ஆரம்பித்த காலப்பகுதியில் சில ஆண்டுகளில் பல நூற்றுக்கணக்கான போராளிகள் உள்ளடக்கிய புதிய படைப்பிரிவொன்றின் உருவாக்கத்துக்கு பொறுப்பாக ராஜு அவர்களை தேசிய தலைவர் நியமித்திருந்தார். உயர் செயல்திறன் மிக்க மரவழி படையாக அதை உருவாக்க வேண்டுமென்கிற தேசிய தலைவரின் எண்ணங்களுக்கு அவர் நிறைவேற்றம் கொடுத்து கொண்டிருந்தார். பகல் இரவு, வெயில் மழை என்று பாராமல், ஓய்வு உறக்கமின்றி ராஜு அவர்கள் தேசிய தலைவரின் சிந்தனைக்கு கடுமையான உழைப்பை கொடுத்து செயல்படுவம் கொடுத்தார். பயிற்சி பாசறையில் போராளிகளோடு ராஜு எப்படி வாழ்ந்தார் என்பதை ஒரு போராளி சொல்கின்ற போது, சிறுத்தை படையணியில் கடுமையான பயிற்சிகளில் ஈடுபட்டோம். வெளித்தொடர்புகள் எதுவும் இல்லாமல் ஆண்டுக்கணக்கான எமது பயிற்சிகள் தொடர்ந்தும் தொடக்கத்தில் எல்லாமே எங்களின் ஆற்றலுக்கு அப்பால் பட்டவையாக இருந்தது. நாங்கள் எல்லாவற்றிலுமே கடுமையாக எங்களை வருத்திக் கொண்டிருந்தோம். அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு மென்மேலும் உறுதியை ஊட்டி ராஜு அன்னையின் செயல்கள்தான் எங்களை வலுப்படுத்தியது. அவர் எமது அடிப்படை தேவைகளை ஒரு தந்தை ஒருவருக்குரிய அக்கறையோடு கவனித்துக் கொண்டிருந்தார். போராளிகளில் அனைவரிலும் அன்பும் அக்கறையும் செலுத்தினர். ராஜு அன்னை பயிற்சி செய்வதை பார்த்தாலே கூட இருக்கும் போராளிகளுக்கு அதில் இயல்பாகவே ஆர்வம் வந்துவிடும். ராயுவால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஆற்றல் நிறைந்த சிறுத்தை படையணி மூன்றாம் ஈழப்போரிலே முக்கியமான பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டது. போர்க்களங்களில் நேரடி சண்டை அணிகளாக ஈடுபடுத்தப்பட்டதோடு சிறுத்தை படையணியின் போராளிகளால் படைத்துறை உள்கட்டமைப்புகள் பலவும் ஏற்படுத்தப்பட்டன. இந்த காலகட்டத்தில் ராஜுவின் பொறுப்பிலிருந்த பொறியியல் துறை மேலும் மேலும் பெரிய அளவில் விரிவுபடுத்தப்பட்டது. இயக்கத்தின் சுமைகளை மேலும் மேலும் தாங்கியபடியே ஒரு சுமை தாங்கி போலேயே ராஜு அவர்கள் வாழ்ந்து வந்தார். தன் அறிவையும் தன் ஆளுமையையும் வளர்த்து அவர் பல்வேறு போராளிகளையும் உருவாக்கியிருந்தார். நினைத்து பார்க்கும் போது பிரமிக்க வைக்கும் பணிகளையெல்லாம் அந்த மனிதர் எப்படி செய்து முடித்தார் என்பதை அவரோடு நீண்ட காலம் வாழ்ந்த போராளிகள் பலரும் பகிர்வு செய்திருக்கிறார்கள். இருபது ஆண்டுகளாக தமிழ் ஈழத்தின் சமர்க்களங்களிலும் தமிழ் ஈழத்தின் போர்க்கருவிகள் உற்பத்தியிலும் தமிழ் ஈழத்தின் படை அணிகளை மரபு வழி படையணியாக்கி அதில்
சாதனைமிக்க உள்கட்டமைப்புகளை உருவாக்கி அதிலெல்லாம் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியதில் ராயுவின் ஆளுமையும் ராயுவின் சிந்தனையும் ராயுவின் உழைப்பும் அங்கே மிக முக்கியமான பேராக அமைந்தது. 20 ஆண்டுகளுக்காக எங்கள் தேசத்தில் சுழன்றடித்து அந்த ஆளுமையை 20 நிமிடங்களுக்குள் சொல்லிவிடுவதென்பது வாய்ப்பான பொழுதல்ல. நேற்று 29ஆம் நாள், மன்னிக்கவும், இன்றைய நாள் 30ஆம் நாள், 5ஆம் மாதம் அவருடைய பிறந்த நாள் நினைவுக்குரிய நாளாக அமைந்ததால் அவர் பற்றிய சிறு வழித்தடங்களின் துளிகளை உங்களோடு பகிர்ந்திருக்கின்றேன். அம்பலவாணன் நேமிநாதன் என்கின்ற இயற்பெயர் கொண்ட கீணல் ராஜு அல்லது குயிலன் என்ற தேசத்தின் ஆளுமையாக அறியப்பட்ட எங்கள் தளபதி மே மாதம் 30ஆம் நாளிலே பிறந்தவர். இன்று அவருடைய பிறந்த நாள் நினைவேந்தலுக்குரிய நாளாக அமைகிறது. இரண்டாம் ஆண்டு 8ஆம் மாதம் 25ஆம் நாளில் சுகையினம் காரணமாக அவர் சாவை தழுவிக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய இறுதி காலங்களில் கீணல் கிட்டு பீரங்கி படையணியின் சிறப்பு தளபதியாக ராயுவாக குயிலனாக போராளிகள் மத்தியிலே அறியப்பட்ட ஒருவராக இருந்தாலும் பெரிதும் வெளித்தெரியாதபடி அவர் இரகசியமாகவே பேணப்பட்ட ஒரு ஆளுமையாகவும் இருந்தார். அவருடைய வாழ்வு என்பது நாள்தோறும் போர்க்களங்களை ஒட்டியதாகவே இருந்த போதிலும், போர்க்களங்களில்தான் அவருடைய நடமாட்டங்களும் அவருடைய வாழ்வும் இருந்த போதிலும், அவர் அதிகம் அறிமுகப்படுத்தப்படாத ஒரு போராளியாக தேசிய தலைவரால் அவர் மீதான கவனம் செலுத்தப்பட்டது. அந்தளவுக்கு அவர் தேசத்தின் களங்களிலும் தேசத்தின் உற்பத்தியிலும் தேசத்தினுடைய அடுத்தடுத்த வளர்ச்சியிலும் ராஜு அவர்கள் ஈடுபட்டிருந்த அந்த பொறுப்பும் அவர் வகித்திருந்த வகிப்பாகவும் தேசிய தலைமையால் நன்கு உணரப்பட்ட நிலையில்தான் அவர் எங்கள் தேசத்தின் பொக்கிசமாக பாதுகாக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. போர்க்களங்களில் வீழ்த்த முடியாத தளபதியை நோய் வந்து காவு கொண்டு போனதாக அவருடைய இறுதிக்காலம் அமைந்தது. 2002ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 25ஆம் நாளிலே அவர் நோயின் காரணமாக சாவை தழுவினார். இந்த வேளையில் குயிலன் மற்றும் ராயு என்று அழைக்கப்படுகின்ற தேசத்தின் தளபதிக்கு எங்கள் அகவணக்கத்தை தெரிவித்து நிற்கின்றோம். இன்று அவருடைய பிறந்த நாள் நினைவேந்தலுக்குரிய நாளாக அமைகிறது.

சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். பசில் ராஜபக்ச உள்ளிட்ட சிலரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டித்து யாழில் கண்டன போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. எரிபொருள் விலைகள் பொருளாதார நிலைத்தன்மைக்காக கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என இந்தியாவில் தலைமை பொருளாதார ஆலோசகர் தெரிவித்துள்ளார். கெனடிய பொருளாதாரம் தற்போது பாதிப்பு அடையக்கூடிய நிலையில் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். உக்ரைன் மீது பாரிய தாக்குதலை முன்னெடுப்பதற்கு ரஷ்யா தயாராகி வருவதாக உக்ரைனிய ஜனாதிபதி எச்சரிக்கை செய்திருக்கின்றார். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம். காற்றிலேயே நிறம் தொடர்ந்து வரக்கூடிய காற்றிலையில் வழக்கமாக உங்களுக்கான நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொண்டு உங்கள் விருப்பத்திலேயே பாடல்கள் கேட்பது வழமை. ஆனால் தொலைபேசி அழைப்புகளிலே நீங்கள் அழைப்புகளை ஏற்படுத்த முடியாத ஒரு தொழில்நுட்ப தடங்கள் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் அழைப்புகளை ஏற்படுத்த முடியாத நிலை ஒன்று காணப்படுகிறது. எனவே தொலைபேசி அழைப்புகளில் ஏற்பட்ட இந்த தொழில்நுட்ப தடங்கள் காரணமாக உங்களுக்கான நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொள்ள முடியாத நிலை காணப்படுவதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். இதற்காக உங்களிடத்திலே எங்கள் வருத்தங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து வரக்கூடிய காற்றலையில் விளம்பரங்களையும் பாடல்களையும் நீங்கள் நிகழ்ச்சியிலே கேட்க முடியும். 5 மணிக்கு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் பிரதான செய்திகளை நீங்கள் கேட்கலாம். 5:15 இறையோசை நிகழ்ச்சி ஒலிக்கும். 5:30 விடியல் நிகழ்ச்சி ஒலிக்கும். அதைத் தொடர்ந்து 6 மணி வரை வைகரை வசந்தம் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கலாம்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC mortgage advisor. I'm here to help you own your dream home.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
0: நேரம் 4:15. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம். காற்றலை டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 9°C. காற்று மணித்தியாலத்திற்கு 17 தொடக்கம், 27 கிலோமீட்டர் வேகத்திலே காற்று தற்போது வீசிக் கொண்டிருக்கிறது. இன்று காலை வரையான பொழுது பொதுவாக 9°C உணரப்படும். இன்று சனிக்கிழமை பகல் பொழுது 22°C உணரப்படும். இன்று இரவு 11°C உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை பகல் 25°C வெப்பநிலை உணரப்படும். இன்றும் நாளையும், அதாவது சனி பகல், ஞாயிறு பகல் ஆகிய 2 நாட்களுமே சூரிய ஒளி நிறைந்த நாட்களாக தென்படும்.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462.
6: மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 தேதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10:00 தொடக்கம் 11:30 வரை மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18 0508 ட்ரூ ரோட் மிசிசாகா.

0: வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
5: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
4: சுகந்தன், 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
6: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸ் இன் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ், 36-01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
8: Franklin Law Firm, ரவி நடராஜா.
9: Working for you.
7: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்ப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிரம்ப்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
9: Working for you.
10: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில், Belfield and Highway 27ல், 121 City View Drive, Etobicoke-ல். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and cremation.com.
11: நேரம் 4:25 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காட்டலை.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
12: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
13: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 38-52 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
14: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரோ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
15: KM Business Solutions, Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca. 647-522-1775. 647-522-1775.
11: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம் காட்டிலே. நேரம் 4:26 ஒதுக்கின்ற இந்த பாடல் இது சித்தஞ்சயமூர்த்தி அவர்கள் இசையமைத்து பாடியது. பாடலுக்கான வரிகளை ஜெயபாஸ்கரன் எழுதியிருக்கின்றார்.

0: இது உங்கள் வானொலி CMR 101.3
1: FM. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு

0: நேரம் 4:33 நம்மிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காற்றலை. தொலைபேசி அழைப்புகளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப தடங்கள் காரணமாக நிகழ்ச்சிகளிலே நேர்கள் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது என்பதை மீண்டும் நேர்களுக்கு அறியத்தரலாம். எனவே நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கான முயற்சிகளை எடுப்பவர்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் அழைக்கிற போது உங்கள் அழைப்புகள் இங்கே வந்து சேராத வண்ணம் தொலைபேசி சார்ந்த தொழில்நுட்ப தடங்கள் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் அழைக்கிற போது உங்கள் அழைப்புகள் இங்கே வந்து சேராது என்பதை நாங்கள் கவனத்திலே உங்களுக்கு அறிய தருகின்றோம். எனவே அழைப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், ஏஷியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சியன் டண்டாஸ், இலக்கு 30-33 பல்ஸ்டான் ரோட், யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental. ஆயிஷா செல் கோடைகாலம் முழுக்க தரும் சம சேல், புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம், அனைத்தும் 30% தொடக்கம், 70% தள்ளுபடியில். நியூ டிசைன் காஞ்சிபுரம், டிசைனர் காஞ்சிபுரம், பியூர் கோல்ட் காஞ்சிபுரம், ஃபேன்சி சாரீஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், ஷல்வார், பஞ்சாபி சூட்ஸ், மென் ஷர்வானி, குர்தா செட்ஸ், ஜுவல்லரி, இன்னும் பல. பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பிரீத்தி ஸ்டீல் $190, ஸ்மிட் $200. ஆயிஷா செல்க், 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. Aisha Silk.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca
2: 416-746-2742.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம் காற்றலை. இன்றைய தினம் ஒரு நூல் வெளியீடு ஒன்று நடக்க இருக்கிறது. இது குறித்த ஒரு நேர்காணல் ஒன்று அண்மையிலேயே சிஎம்ஆர் காற்றலையிலும் இடம்பெற்றிருப்பதும் நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. திருமதி இலக்கியா தீபன் அவர்களுடைய எண்ணத்திற்கும் செயல் ஊக்கத்துக்கும் அமைவாக தீசக்காற்று ஆவண காப்பகத்தின் உருவாக்கத்தில் வெளியீடு காண்கிறது. இன்றைய நாளிலே பிரிகேடியர் தீபன், களமுனைகளின் செருக்கள நாயகன் புத்தக வெளியீட்டோடு ஒலிப்புகளை வெளியிட்டு விழாவும் இன்றைய நாளிலே நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று 30/5/2026 சனிக்கிழமை மாலை 4 மணியளவில் தமிழிசை கலாம் என்ற மண்டபத்திலே இந்த நிகழ்வு நடக்க இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழிசை கலாமன்றம் அமைந்திருப்பது என்பது இலக்கம் 1120 டேப்ஸ்கோட் வீதியில், யூனிட் 3 ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கிறது தமிழிசை கலாமன்றம் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்குதான் பிரிகேடியர் தீபன் அவர்களுடைய நினைவுகளை தாங்கிய களமுனைகளின் செருக்கள நாயகன் பிரிகேடியர் தீபன் என்கின்ற புத்தகமும் அதனோடு ஒலிப்புகளை ஒன்றும் வெளியிட்டு வைக்கப்பட இருக்கிறது. இது திருமதி இலக்கியா தீபன் அவர்களின் எண்ணத்திற்கும் செயல் ஊக்கத்துக்கும் அமைவாக தேசக்காற்று ஆவண காப்பகத்தின் உருவாக்கத்தில் வெளியீடு காண இருக்கின்ற வெளியீடுகள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக அமைகிறது. எனவே தேசப்பற்றுள்ளவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளக்கூடியதாக இருப்பது சிறப்பாக இருக்கும் என்பதை கவனத்திலே கொள்ளலாம். இது குறித்த நேர்காணல் ஒன்று அண்மையிலே சிஎம்ஆர் காற்றலைகள் இடம்பெற்றது என்பதும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தகவலாக அமைகிறது என்பதையும் இங்கே கவனத்திலே கொள்ளலாம். நேரம் 4:38. ஒலிக்கின்ற இந்த பாடல் பாவேந்தர் பாரதிதாசன் வரிகளில் உருவாகிய பாடலாக ஒலிக்கின்றது.

0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 எஃப்எம்.
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன் டீன்கலி.
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன், மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: 905-270-8800 905-270-8800
3: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: Everything okay, no problem indigenam.
6: Bar kalamu closing da tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
3: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
6: செல்லம் இல்லடா செல்வம்.
5: சரி சரி.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
8: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
9: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
8: வட்டி வரும் 1.5 வீதத்தில் இருந்து.
9: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன
9: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
8: 416-834-2266
9: ஜுவல்லர்ஸ்.
10: நேரம் 4:45 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காற்றலை. ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலை தொடர்பான தகவலை பார்க்கலாம். நேற்றைய நாளிலே எரிபொருள் விலை என்பது ஒரு லிட்டருக்கு 170.9 இருந்தது. இன்றைய நாள் 2 அதிகரித்து ஒரு லிட்டருக்கான எரிபொருள் விலை 172.9 இருக்கிறது. இன்று மே மாதம் 30 ஜிடிஏ பெரும்பாகத்தில் பெரும்பான்மையான எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் அதன் விலை என்பது ஒரு லிட்டருக்கானது 172.9 இருக்கும் என்பது தகவலாக அறிய கிடைக்கிறது. 5 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் பிரதான செய்திகளை கேட்கலாம். கவிபாஸ்கர் வரிகளில் உருவாகிய பாடல். சிதன் ஜெயமூர்த்தி பாடியது.

0: நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காட்டிலே. நேரம் 4:52.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
5: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 4169993. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ, முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
6: தமிழை இங்கு கொட்டி தீரா,
5: ஆண்ட்ரியா,
6: ஓ சொல்றியா
5: July 4, Whitby Event Center Hill. ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773. Soul and Fire Events. kilikoot.ca.
7: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 6 கதரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
0: ஒலிகின பாடலத்திலிருந்து நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் பிரதான செய்திகளை கேட்கலாம்.

0: சிஎம்ஆர் தமிழப்பம் செய்திகள் வாசிப்பவர் அருண்குமார், செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். பசில் ராஜபக்ச உள்ளிட்ட சிலரை கைது செய்ய நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலைகள் பொருளாதார நிலைத்தன்மைக்காக கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர் தெரிவித்திருக்கின்றார். கெனடிய பொருளாதாரம் தற்போது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். உக்ரைன் மீது பாரிய தாக்குதலை முன்னெடுப்பதற்கு ரஷ்யா தயாராகி வருவதாக உக்ரைனிய ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார்.
1: இலங்கை செய்திகள்.
0: முன்னாள் அமைச்சரும் சிறிலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளருமான பசில் ராஜபக்ச உள்ளிட்டோருக்கு எதிராக கொழும்பு கோட்டை நீதிவான் பிடியாணை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் முன்னாள் தலைவர் பாஸ்வரா குணரட்ன மற்றும் முன்னாள் முகாமைத்துவ பணிப்பாளர் ரூமி ஜவுஃபர் ஆகியோரும் உடனடியாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டுமென்று நீதிவான் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். இந்த வழக்கு 2014 ஊவா மாகாண சபை தேர்தல் பிரச்சாரத்துக்காக சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்துக்கு சொந்தமான 7.8 மில்லியன் ரூபா பொது நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை அடிப்படையாக கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இவர்களை சந்தேக நபர்களாக நீதிமன்றத்தில் அறிவித்ததைத் தொடர்ந்து பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் கைது செய்ய முயன்றபோது சந்தேக நபர்கள் அவர்களின் இருப்பிடங்களில் இல்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்கள் நாட்டை விட்டு தப்பி ஓடாமல் இருக்க வெளிநாட்டு பயண தடை விதிக்கவும் நீதிவான் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். மேலும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்துக்கு உடனடியாக அறிவிக்குமாறும் கூறப்பட்டும் இருக்கிறது. இந்து சமுத்திர பிராந்தியத்தை அமைதி மற்றும் ஒத்துழைப்பு வலயமாக பேண வேண்டுமென பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்சல் ஜம்பத் தூயகொந்தா வலியுறுத்தியிருக்கின்றார். ரஷ்யாவின் மொஸ்கோ நகரில் நடைபெற்ற பாதுகாப்பு விவகாரங்களுக்கான பொறுப்பான உயர் அதிகாரிகள் பங்கேற்ற 14வது சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை கூறியிருக்கின்றார். இந்து சமுத்திரத்தில் அதிகரித்து வருகின்ற புவியியல் மற்றும் அரசியலை முக்கியத்துவத்தையும் இதன்போது அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அத்துடன் கடல்வழி சுதந்திரம், சர்வதேச சட்டங்களுக்கு மதிப்பளித்தல் மற்றும் நாடுகளுக்கிடையிலான பயனுள்ள உரையாடல்களை நிலைநிறுத்துவதன் மூலம் பிராந்திய போட்டிகள் மோதல்களாக மாறுவதை தடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இணையவழி குற்றங்கள், கடசார் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் அபாயங்கள் போன்ற நவீன சவால்களை எதிர்கொள்ள சர்வதேச ஒத்துழைப்பு, புலனாய்வு தகவல் பகிர்வு மற்றும் கூட்டு நடவடிக்கைகள் மிகவும் அவசியம் என்றும் அவர் அதில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இலங்கையின் இலவச சுகாதார சேவையின் மனிதவள தரம் மற்றும் வினைத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் 515 பட்டதாரிகளுக்கு செவிலியர் உத்தியோகத்தர் நியமன கடிதங்கள் உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டு இருக்கின்றன. இந்த நிகழ்வு கொழும்பு இலங்கை மன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச பங்கேற்று நியமன கடிதங்களை வழங்கியிருக்கின்றார். அரச பல்கலைக்கழகங்களில் செவிலியர் பட்டப்படிப்பை நிறைவு செய்து நாடளாவிய 31 அரச வைத்தியசாலைகளில் 6 மாத கால ஒழுங்கமைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த பட்டதாரிகளுக்கு இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இவர்கள் தரம் 3 செவிலியர் உத்தியோகத்தர்களாக மத்திய அரசாங்கத்தின் கீழுள்ள தேசிய மற்றும் போதனா வைத்தியசாலைகள், மாவட்ட பொது வைத்தியசாலைகளில் நிலவுகின்ற வெற்றிடங்களின் அடிப்படையிலே பணி அமர்த்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் நலிந்த ஜெயதிச 2025 முதல் 2029 வரையிலான அரசாங்கத்தின் முதல் 5 ஆண்டு திட்டத்தின் கீழ் செவிலியர் சேவையில் 13,600 புதிய பணியாளர்களை இணைப்பதற்கு திட்டம் இடப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்.

0: இந்திய செய்திகள்.
1: பாகிஸ்தானில் இருந்து ட்ரோன்கள் மூலம் இந்தியாவுக்குள் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தப்படுகின்ற விவகாரம் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகாமை அதிகாரிகள் 4 மாநிலங்களில் 12 இடங்களில் சோதனைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். சமீபத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தின் எல்லைப்பகுதியில் செயற்கைக்கோள் கட்டுப்பாட்டில் இயங்கும் ட்ரோன்கள் மூலம் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் வீசப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். பின்னர் அவை பஞ்சாப் மாநிலத்துக்கு காரில் கொண்டு செல்லப்பட்ட போது போலீசார் குல்விந்தர் சிங் மற்றும் ராவின் சிங் ஆகியோரை கைது செய்திருக்கின்றார்கள். அவர்களிடத்திலே மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் ட்ரோன்கள் மூலம் கடத்தப்படுகின்ற ஆயுதங்கள் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார் மற்றும் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு விநியோகம் செய்யப்படுவதாக தெரிய வந்திருக்கிறது. விசாரணைகளில் பாகிஸ்தானின் ISI அமைப்புடன் தொடர்பு உடையவர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் இந்திய இளைஞர்களை ஆயுத கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தியிருப்பது கண்டறியப்பட்டதாக இதுகுறித்த அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள். எரிபொருள் விலைகள் பொருளாதார நிலைத்தன்மைக்காக கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர் தெரிவித்திருக்கின்றார். உலகளாவிய எண்ணெய் சந்தை அதிர்வுகள், போக்குவரத்து செலவுகள் மற்றும் உற்பத்தி விலைகள் ஆகியவற்றின் மீது எரிபொருள் விலை நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்துவதனால் அரசுகள் கவனமாக விலை மேலாண்மை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். குறிப்பாக எரிபொருள் விலை உயர்வு உணவுப் பொருட்கள் விநியோகம் மற்றும் அன்றாட வாழ்வின் பல்வேறு செலவுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நிலையில் அதனை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமானதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையில் உலகளாவிய எண்ணெய் சந்தையில் நிலவுகின்ற மாற்றங்கள் காரணமாக பல நாடுகளில் எரிபொருள் விலைகள் ஏற்ற இறக்கமாக காணப்படுகின்றன. இதன் தாக்கம் இந்தியா உள்ளிட்ட இறக்குமதி சார்ந்த பொருளாதாரங்களில் அதிகமாக உணரப்படுவதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM இன் அதிகாலை நேர பிரதான செய்திகள்.
0: கனேடிய செய்திகள்.
1: 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் வரிக்கு முன்பாக 205 மில்லியன் டாலர் நட்டத்தை பதிவு செய்திருப்பதாக கனடா போஸ்ட் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. வருவாய் வீழ்ச்சி மற்றும் வணிக சவால்கள் காரணமாக நிறுவனத்தின் நிதிநிலை தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதிய கூட்டு ஒப்பந்தங்கள் தொடர்பான தொழிலாளர் நிச்சயமற்ற நிலைமையும் இழப்புக்கான முக்கியமான காரணமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இதன் விளைவாக வாடிக்கையாளர்கள் நிலையான சேவைகளை வழங்கும் போட்டி நிறுவனங்களை நாடியதனால் கடித மற்றும் பொதிகளை அனுப்புகின்ற அளவுகள் குறைந்து காணப்படுகின்றன. 2026 முதல் காலாண்டில் பார்சல் வருவாய் மட்டும் கடந்த ஆண்டின் இதே காலத்தோடு ஒப்பிடுகிற போது 79 மில்லியன் டாலர்களால் சரிவை சந்தித்திருக்கிறது. இதேவேளை பொதிகள் விநியோக அளவு 17% வீழ்ச்சியடைந்திருப்பதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. கெனடிய பொருளாதாரம் தற்பொழுது பாதிக்கக்கூடிய நிலையில் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். எனினும் நாடு அதிகாரப்பூர்வமாக மந்த நிலைக்குள் நுழைந்துவிட்டதாக அறிவிக்க இன்னும் காலம் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். கனடா புள்ளிவிவர திணைக்களம் வெளியிட்ட தரவுகளின் அடிப்படையில் 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆண்டு அளவிலான கணக்கீட்டில் 0.1% குறைந்து இருக்கின்றது. இதற்கு முன் 2025 ஆண்டின் இறுதி காலாண்டில் பொருளாதாரம் 1% வீழ்ச்சியை சந்தித்து இருந்தது. தொடர்ச்சியாக இந்த காலாண்டுகளில் பொருளாதார வளர்ச்சி எதிர்மறையாக பதிவாகும் போது அது பொதுவாக மந்த நிலை என்று அழைக்கப்படுகிறது. எனினும் காலாண்டு அடிப்படையில் பொருளாதார வளர்ச்சி குறிப்பிடத்தக்க மாற்றமின்றி காணப்பட்டதாக புள்ளி விவர திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மற்றும் இந்த ஆண்டு மார்ச் மாதங்களில் GDP குறைந்திருந்தாலும் இடைப்பட்ட 4 மாதங்களில் வளர்ச்சி என்பது நிலையாகவோ அல்லது நேர்மறையாகவோ இருந்ததாக இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
0: உலகச் செய்திகள்.
1: ரஷ்யா உக்ரைன் மீது பாரிய தாக்குதலை முன்னெடுப்பதற்கு தயாராகி வருவதாக உக்ரேனிய ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். டெலிகிராம் ஊடாக வெளியிட்டுள்ள தகவலிலும் பின்னர் தனது இரவு நேர காணொலி உரையிலும் அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். ரஷ்யா மிகப்பெரிய புதிய தாக்குதல் ஒன்றுக்கு தயாராகி வருவதாக உளவுத்துறை தகவல்கள் கிடைத்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்கேற்ப தமது பாதுகாப்பு பிரிவுகள் தயார் நிலையில் உள்ளன என்றும், வான்படை மற்றும் வான்வழி பாதுகாப்பு படையினர் வழக்கம் போல 24 மணி நேரமும் பணியாற்றுவார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையில் ரஷ்யா கடந்த திங்கட்கிழமை தலைநகர் கீவ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்த திட்டம் இட்டிருப்பதாக அறிவித்திருந்தது. கடந்த வாரம் ரஷ்ய கட்டுப்பாட்டிலுள்ள லுகான்ஸ்க் பகுதியில் அமைந்திருந்த விடுதியொன்றின் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 21 பேர் மரணமானதாக மோஸ்கோ தெரிவித்திருந்தது. அந்த தாக்குதலுக்கு பதிலடியாகவே புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக ரஷ்யா கூறியிருக்கிறது. ஆனால் குறித்த தாக்குதலை தாம் மேற்கொள்ளவில்லை என்று உக்ரைன் மறுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கர்களுக்கான எபோலோ தனிமைப்படுத்தல் மற்றும் சிகிச்சை மையத்தை கென்யாவில் அமைக்கும் அமெரிக்காவின் திட்டத்திற்கு கென்ய உயர்நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்திருக்கிறது. எபோலோ நோய் தொற்று இதுவரை பதிவாகாத கென்யாவில் அண்டை நாடான கொங்கோ ஜனநாயக குடியரசில் நோய் தொற்றுக்கு உள்ளாகியிருக்கக்கூடிய அமெரிக்கர்களை தனிமைப்படுத்தும் நோக்கில் இந்த மையம் அமைக்கப்பட இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரம் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ எபோலா நோய் தொற்றின் எந்தவொரு சம்பவமும் அமெரிக்காவுக்குள் நுழைய அனுமதிக்கப்படாது என அறிவித்ததைத் தொடர்ந்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கென்யாவின் சிவில் சமூக அமைப்புகள் இது இரட்டை நிலைப்பாட்டை காட்டுவதாக குற்றம் சாட்டி கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றன. கடந்த மே 15 ஹொங்கோவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட எபோலா பரவல் வேகமாக தீவிரமடைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதுவரை குறைந்தது 238 பேர் மரணமாகியிருப்பதாகவும் 1000 மேற்பட்ட தொற்றுக்கள் பதிவாகியிருப்பதாகவும் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்க திட்டம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெறும் வரை அதனை அமுல்படுத்தக்கூடாதென்று கென்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பசில் ராஜபக்ச உள்ளிட்ட சிலரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு சிறிலங்காவின் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எரிபொருள் விலைகள் பொருளாதார நிலைத்தன்மைக்காக கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர் தெரிவித்திருக்கின்றார். கெனடிய பொருளாதாரம் தற்பொழுது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். உக்ரைன் மீது பாரிய தாக்குதலை முன்னெடுப்பதற்கு ரஷ்யா தயாராகி வருவதாக உக்ரைனிய ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். இத்துடன் CMR தமிழ் FM இன் அதிகாலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000. GTA கிரெடிட்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
3: நேரம் 5:16. அடுத்து இணைவது இறையோசை நிகழ்ச்சியை.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றலை. அடுத்து ஒலிப்பது இன்றைய இறையோசை நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற பாடல். இது இஸ்லாமிய பாடலாக ஒலிக்கிறது.

0: நேர்கள் இதுவரை இறையோசை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: இது உங்கள் வானொலி
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோ நிறுவனம், 9056677200, 9557672.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழகம் காற்றலை. நேரம் 5:34. அடுத்து இணைகிறது காற்றலைகளில் விடியல் நிகழ்ச்சி.
5: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். துவண்டு போன உள்ளங்களுக்கு தன்னம்பிக்கை தரும் விடியலோடு கவிதா உதயன்.

டைட்டானிக் கப்பல் விபத்துக்குள்ளான போது செய்தித்தாள்கள் அந்த சம்பவம் குறித்து இரண்டு சித்திரங்களை தாங்கி வந்தன. ஒரு சித்திரத்தில் கப்பல் ஒரு பனிக்கட்டில் மோதி அதில் இருக்கும் 1000 பணிகளும் இறந்து போவது போல் சித்தரிக்கப்பட்டு மனிதனின் பலவீனம் இயற்கையின் பலம் என்கின்ற தலைப்புடன் பிரசுரமாகியிருந்தது. இன்னொரு சித்திரம் பயணிகள் தங்கள் உயிரை மீட்க வந்த படகில் இருந்து விலகி கை குழந்தையுடன் இருக்கும் ஒரு பெண்மணிக்கு வழிபடுவது போல் சித்தரித்தது. இயற்கையின் பலவீனம் மனிதனின் பலம் என்கின்ற தலைப்பை தாங்கி அது நின்றது. விபத்து நேருகின்ற போது நம்மிடம் இருக்கும் மனித தன்மை வெளிவருகிறதா, இல்லை நம்மிடம் இருக்கும் சுயநலம் வெளிப்படுகிறதா என்பது தெரியும். எல்லாம் நன்றாக போய்கொண்டிருக்கும் வரை நாம் எல்லோருமே உயர்ந்தவர்கள் தான். ஆனால் ஒரு சிதைவு வருகின்ற போது, இக்கட்டு ஏற்படுகிற போது, நெருக்கடி வருகின்ற போது நம்முடைய உண்மையான வடிவம் வெளிப்படுகிறது. நம் எல்லோருக்கும் கண்கள் ஒரே மாதிரியாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் பார்வையோ வித்தியாசப்படுகிறது. சிலர் பல்லக்கை பார்க்கும் போது அதில் நாம் பயணிக்க மாட்டோமா என்று ஏங்குகின்றார்கள். ஆனால் ஒரு சிலரோ அந்த பல்லக்கை சுமப்பவர்கள் படுகின்ற உடல் வலிக்காக வருத்தப்படுகின்றார்கள். எல்லோருக்கும் கருணையும் அன்பும் கண்ணில் வந்து விடுவது இல்லை. கடல் நீர் குடிக்க முடியாமல் இருக்கிறதே என்று கவலைப்படுவதை விட சுவையான உப்பை உற்பத்தி செய்ய உதவுகிறதே என்று வாழ்வது மேலான செயல். ட்ரூமன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த போது வெள்ளி மாளிகையில் விருந்து ஒன்று நடைபெற்றது. கலந்து கொண்டவர்கள் களிப்படைந்தார்கள். ஆனால் ட்ரூமனோ களிப்படைந்தார். இந்த வேலையே எனக்கு பிடிக்கவில்லை என்று அங்கலாய்ந்தார். ஒரு நண்பர் ஏன் என்று கேட்க, நீங்களே சொல்லுங்கள், இந்த வேலையிலிருந்து என்ன பலன், பதவி உயர்வு பெற்று முன்னேற வழி இல்லையே என்று சலிப்புடன் சொன்னார் ட்ரூமன். மிக உயர்ந்த நிலையிலும் சலிப்பு வரலாம், மிக சாதாரண செயலிலும் மகிழ்வு வரலாம், மிக பெரிய விருந்தை இனிமையாக நுகர முடியாமல் போகலாம், ஒரு கோப்பை தேநீரை ஒவ்வொரு துளியாக ரசித்து ருசித்து மகிழலாம். நாம் குறை காணும் போதெல்லாம் நம்மிடம் இருக்கும் குறைகள் தெரித்து விழுகின்றன. நிறை காணும் போது நம் உரிமையால் நிரம்பி வழிகின்றோம். நிறை காணும் போது நாம் வளர்கின்றோம். நம் விழிகளின் பார்வை இன்னும் தீட்சணியமாகிறது. நம் அறிவு இன்னும் அகலமாகிறது. நம் விலாசம் இன்னும் விசாலமாகிறது. நம் அடுத்தவர்களின் உன்னதங்களை நேசிக்கின்ற போது அவர்கள் மணற்கேணியாய் ஊற ஆரம்பிக்கின்றார்கள். அவர்கள் தம்மை சுற்றி மகிழ்வு அதிர்வுகளை பரப்புகின்றார்கள். நாம் அதீதமாக குறை கண்டால் தன்னை சுற்றியே ஆக்டோபஸ் சாயத்தை உமிழ்ந்து தன்னை மறைத்துக் கொள்வது போல் யதார்த்தத்தில் இருந்து நம்மை விலக்கிக் கொள்கின்றோம். பார்வைகள் பலவிதம். நல்லது நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியலினோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா.

0: நேர்கள் இதுவரை விடியல் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
6: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3
0: நேரம் 5:39. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காற்றலை. இன்றைய நாளிலே ஒரு புத்தக வெளியீடு நடைபெறவிருக்கிறது. தமிழீழ மண்ணின் விடுதலைக்காக பிரிகேடியர் தீபன் அவர்களின் பாதம் பதிந்த களமும் தளமும் தாங்கிய வரலாற்று கதைகளோடு அந்த வீர தளபதியுடன் பயணித்தவர்கள் கண்ணெதிரே கண்ட வியத்தகு சாதனைகளோடு களத்தில் சரித்திரம் படைத்தவர்கள் வரலாற்றினை புத்தகமாகவும் தமிழ் ஈழத்தின் புகழ் பூத்த இசையமைப்பாளர் இசைப்பிரியனின் இசையில் தமிழீழ கவிஞர்களின் எழுத்தில் வார்த்தெடுத்த வரிகளில் தமிழீழ மற்றும் தமிழக கலைஞர்களின் குரல்களில் களமுனைகளின் நாயகன் பிரிகேடியர் தீபன் மற்றும் லெப்டினன்ட் கில்மன் ஆகியோரின் உண்மை வரலாற்றோடு உணர்வின் வரிகளாக இன்றைய நாள் புத்தகம் மற்றும் ஒலிப்புகளை ஆகியவை வெளியீடு செய்யப்படுகின்றன. திருமதி இலக்கியா தீபன் அவர்களின் எண்ணத்திற்கும் செயல் ஊக்கத்துக்கும் அமைவாக தேசக்காற்று ஆவண காப்பகத்தின் உருவாக்கத்தில் இது வெளியீடு காணுகிறது. களமுனைகளின் செருக்கள நாயகன் பிரிகேடியர் தீபன் அவர்களின் நினைவுகள் சுமந்த புத்தகம் மற்றும் ஒலிப்புகளை வெளியிட்டு விழா 30/5/2026 இன்று சனிக்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு தமிழிசை கலாமன்றம் ஸ்காப்ரூவில், இலக்கம் 11:20 டேப்ஸ்கோட் வீதியில் அமைந்திருக்கும் தமிழிசை கலாமன்றத்தில் இன்று மாலை 4 மணிக்கு இந்த புத்தக வெளியீடு மற்றும் ஒலிப்புகளை வெளியீடு ஆகியவை நடைபெறுகிறது. தேசப்பற்றுள்ளோரை தவறாமல் கலந்து கொள்ளுமாறு ஏற்பாட்டுக் குழுவினர் அழைக்கின்றார்கள். 416-450-6167 416-450-6167

0: இது உங்கள் வானொலி CMR 101.3 FM.
1: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது,
3: ஏற்பட்டால் இந்த
4: சிங்கராஜனால்.
5: Everything okay? No problem, Dijinam.
6: Bar glamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kondirukkindirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
10: இரவு 5:43 அடுத்து இணைகிறது வைகரை வசந்தம். இன்று மே மாதம் 30 நாள் சனிக்கிழமை. இன்றைய நாளிலே பிறந்த நாள் காணுகின்ற மற்றும் திருமண நாள் கொண்டாடுகின்ற அனைவருக்கும் எங்கள் இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

அழகானொரு தூய தமிழிலே அமைந்த ஒரு பாடல் கேட்டீர்கள், வாழ்த்து பாடலாக. இதை நீங்கள் உங்கள் வீடுகளிலும் கூட உங்கள் பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் விழாவை செய்கிற போது அந்த பாடலை தரவிறக்கம் செய்து ஒலிக்க செய்யலாம், அல்லது உங்கள் குழந்தைகளை கொண்டு அதை மனப்பாடம் செய்தே குழுவாக பாட வைப்பது இன்னும் அழகாக இருக்கும். வேற்றுமொழி கலப்பில்லாத தூய தமிழ் கொண்ட ஒரு வாழ்த்து பாடலாக அமைந்தது. உங்கள் வீடுகளிலே பிள்ளைகள் பிறக்கிற போது, அது உங்கள் வீட்டில் மட்டுமல்ல, உங்கள் சொந்தங்களுக்குள், சுற்றங்களுக்குள், உறவுகளுக்குள் புதிதாய் குழந்தைகள் பிறக்கிற போது அந்த பிள்ளைகளுக்கு தூய தமிழிலே பெயர் வைப்பதற்கு ஊக்கப்படுத்துங்கள். நீங்கள் சொல்லுகிற போது சிலர் ஏற்றுக்கொள்ளலாம், பலர் அதில் விருப்பம் இல்லாமல் போகலாம். ஆனாலும் மொழிக்கான கடமையாக இதை தொடர்ந்தும் செய்யுங்கள். உங்கள் வீடுகளுக்கோ அல்லது சொந்தங்களுக்கோ, உறவுகளுக்கோ, நண்பர்கள் வட்டத்திலோ புதிதாக பிள்ளைகள் பிறக்கிற போது, அவர்களுக்கு பேர் சூட்டுகிற போது தூய தமிழில் பேர் வைப்பதற்கான ஊக்கத்தை எல்லோருக்குள்ளும் ஏற்படுத்துங்கள். ஒரு பிள்ளையின் பேர்தானே என்று கடந்து செல்லக்கூடிய விடயம் அல்ல. இது பல தலைமுறைகள் தாண்டியும் நிலைத்து நிற்கின்ற ஒரு மொழிக்கான சிறப்பு இது. பிள்ளைக்காக வைக்கிற போது அது பிள்ளையின் பேராக மாறும். அந்த பிள்ளைகள் திருமணம் செய்கிற போது கணவன் மனைவி பேராக மாறும். பிறகு அந்த பிள்ளைகளுக்கு, அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிற போது தாய் தந்தையின் பேராக மாறும். பிறகு அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறக்கிற போது தாத்தா பாட்டியாக, பூட்டன் பூட்டியாக என்று தலைமுறைகள் கடந்தும் இந்த பேர்கள் நிலைத்து நிற்கிறது. இன்றைக்கு கீழடி அகழ்வுகளிலே கண்டெடுக்கப்பட்ட மிக தொன்மையான பேர்கள் இன்றைக்கு எங்கள் சந்ததிகள், வரலாற்று பிள்ளைகள் தேடி தேடி அதை சூட்டுகின்றார்கள். எனவே ஒரு குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயம் செய்கின்ற அளவிலும் பேர்களுக்கு ஒரு தனியிடம் இருக்கிறது என்பதை வரலாறு காட்டி நிற்கிறது. தூய தமிழில் பேர் வைப்பதென்பது எங்கள் தாய்மொழிக்கு நாங்கள் செய்கின்ற ஆகச்சிறந்த கடமைகளில் ஒன்று. அதுபோலவே உங்கள் குடும்பங்களிலே நீங்கள் பிறந்த நாள் விழாக்களை அல்லது திருமண நிகழ்வுகளை செய்கிற போது நிறைய செலவுகளை செய்வீர்கள். மண்டபங்கள் எடுத்து நிறைய இதர செலவுகள் செய்தெல்லாம் உங்கள் விழாக்களை செய்வீர்கள். அது உங்களுடைய தனிப்பட்ட சொந்த விடயங்கள். ஆனாலும் அப்படியாக பெருமளவில் செலவழித்து இந்த விழாக்களை செய்கிற போதெல்லாம் நீங்கள் எங்கள் ஊர்களிலே இருக்கக்கூடிய எங்கள் தேசத்தின் பிள்ளைகளையும், அதாவது அநாதை இல்லங்களிலே தாய் தந்தை இழந்த பிள்ளைகளாக அல்லது பெற்றோரை இழந்த, சொந்தங்களை இழந்த பிள்ளைகளாக, காப்பகங்களிலே வாழக்கூடிய பிள்ளைகளையும் நினைவில் கொள்ளுங்கள் என்பதை எங்கள் தாய் தேசம் வேண்டி நிற்கிறது.

இங்கே நாங்கள் செலவழிக்கின்ற பெருமளவு பணம் என்பது தாயகத்தின் பிள்ளைகளை நோக்கி செல்கிற போது சிறுதுளி பெருவெள்ளமாக அவர்களின் பசியாற்றவும் அவர்களின் கல்விக்கான பெருநிதியாகவும் மாறும். எங்கே உங்கள் வீடுகளில் கொண்டாடினாலும் சரி, அல்லது இங்கே மண்டபங்களிலே கொண்டாடினாலும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பிறந்த நாட்களை கொண்டாடுகிற போது தாயகத்திலே பெற்றோரை இழந்து காப்பகங்களிலே வாழக்கூடிய பிள்ளைகளையும் கொஞ்சம் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் இங்கிருந்து அனுப்பக்கூடிய சிறுதுளி பணம் அந்த பிள்ளைகளின் பசிபோக்கும் அந்த பிள்ளைகளின் கல்விக்கான வழிகாட்டியாக அமையும். சிறுதொளி பெருவெள்ளமாக உங்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம் என்கின்ற நம்பிக்கையில் அந்த பிள்ளைகளை வாழ வைப்போம்.

0: நேர்கள் இதுவரை வாழ்த்துகள் கேட்டீர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: நிலநிலைகளை அடுத்துரைக்கின்ற இந்த பாடலோடு நானும் இன்றைய காற்றலிலிருந்து விடைபெறுகின்ற நேரம் நெருங்கியிருக்கிறது. இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்ள முடியாத நிலை தோன்றியது. எங்களுடைய தொலைபேசி அழைப்புகளில் ஏற்பட்ட ஒரு தொழில்நுட்ப தடங்கள் அதற்கு காரணமாக இருந்தது. அதற்கான வருத்தங்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்புறவுகள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய செய்திப் பிரிவில் கடமையாற்றிய செய்தி ஆசிரியர் ராம் பிரசன் அவர்களுக்கும் இந்த பொழுதிலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். பிறந்திருக்கின்ற இந்த புதிய நாளும் இந்த வார இறுதி நாட்களும் உங்கள் எல்லோருக்குமே சிறந்தவையாக, மகிழ்ச்சியானவையாக, பாதுகாப்பான நாட்களாக அமைய வேண்டும் என்கின்ற நல்வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு இன்னும் ஒரு புதிய நாளில் புதிய காற்றலை பொழுதில் உங்களை காற்றலை வழியே சந்திக்கும் வரை அனைவருக்கும் அன்பும் நன்றியும் பகிர்ந்து இந்த வேளையில் விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் அருண்குமார். தொடர்ந்து 6 மணி தொடக்கம் நீங்கள் பல் கலாச்சார நிகழ்ச்சிகளை கேட்கலாம். மீண்டும் இதே காற்றலையில் 10:30 நீங்கள் தமிழ் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம் நேர்களே.

0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

சுயமார் தமிழ் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். மற்றும் ஒரு சனிக்கிழமை காற்றலையில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நலமாக இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக விடிந்திருக்கும் என்று நம்புகிறேன். டொரண்டோவினுடைய வெப்பநிலை ஒரு 16°C பதிவாக இருக்கிறது. இன்றைக்கு முழுக்கவுமே நல்ல வெதர் இருக்க போது. போன கிழமை மாதிரி மழை எல்லாம் இல்லை. ஆக இன்றைக்கு எங்கெல்லாம் போக வேணும்னு ஆசையாக இருக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த நாளை உற்சாகமாக நீங்கள் வந்து நிறைவு செய்ய வேணுமென்னு நினைக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு பொருத்தமான ஒரு நாள். நல்ல வெதர் இருக்கு, ஒரு நடந்துட்டு வரலாம், ஒரு லாங் டிரைவ் போகலாம், எங்கேயாவது இன்னுமே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய கேளிக்கை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் இல்லையா. டவுன் டவுன் போகலாம், எல்லாம் விட்டால் பக்கத்தில் இருக்கிற ஒரு கண்ட்ரி சைட் போகலாம், எங்கேயும் போகலாம். அதற்கு பொருத்தமான ஒரு வெதர் இது. அதே நேரம் இது டெய்சி மலர்களினுடைய காலம். டியூலிப் மெதுவாக ஓய ஆரம்பித்திருக்கிறது, மேக்னோலிய மலர்கள் ஓய ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக இந்த காலங்களில் பூக்கள் மலர்ந்து கொண்டே இருக்கும். ஆக நீங்கள் பார்க்கலாம், இந்த நயாகரா ஆன் த லேக் போகலாம், நயாகரா போகலாம். இப்படி முழுக்க முழுக்க இந்த கோடை காலத்தை கொண்டாடுவதற்கு பொருத்தமான ஒரு வானிலையோடு இன்றைய நாள் ஆரம்பித்திருக்கிறது. நல்ல நல்ல பாடல்களோடு பயணிக்க போகிறோம். தொடர்ந்து மனைந்திரங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் பிரியா வின்சென்ட்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக் கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
3: Brakes, Suspension முதல் Full Vehicle Safety Inspection வரை Authorized Michelin Tire Dealer Top Brands க்கு Best Price மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை Tire Rebate உங்கள் Insurance உடன் நேரடியாக பேசி Body and Collision Repairs Markham, Midland and Steels 905-946-1000 Scarborough, Midland and Ellesmere 416-757-1000 mymechanicauto.ca
4: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
5: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
6: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: 905-270-8800
6: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: Listen to us around the universe. www.cmr.fm.
9: ஒலிக்க ஆரம்பிக்கிறது பாடல் இது. அடியே உன் கண்கள் என்ன, மேட் இன் கியூபோவா, கியூபாவா? சரி, அது உதித் நாராயணன் பாடும்போது கியூபாவா என்பது கியூபோவா என்ற மாதிரி கேட்கும். உதித் நாராயணன் மற்றும் சாதனா சர்க்கம் இணைந்து அந்த பாடலை பாடியிருக்கிறார்கள்.

0: சரி, உன் கண்கள் ரெண்டும் மேட் இன் கியூபா என்று சொல்ல சொன்னால், நான் தான் அதனுடைய கேஸ்ட்ரோவா. அது நான் அதை ஆழுவது இல்லாவிட்டால் அதனாலே ஆழப்படுவது நானா என்ற மாதிரி. அதை என்ன சொல்வது, ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து அதை ஒரு வீரத்தன்மையோடு நடத்தினார் இல்லையா, ஒரு புரட்சிகரமாக அதை ஆட்கொண்டார், நடத்தினார், அதை நடத்தி சென்றார். ஆமாம், ஆக அப்படியாக இருந்தால் அந்த கண்களை வந்து நான் ஆழுகிறவனாக இருக்க முடியுமா என்பதுதான். ஆனால் உண்மையிலேயே ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய ஆட்சி வந்து ஒரு ஆட்சி அப்படி என்று சொல்வதற்கு அப்பாலே அது ஒரு கம்யூனிஸ்டினுடைய ஒரு நடத்தையாகத்தான் நடத்துதலாகத்தான் இருந்தது. ஆனால் கவிதைக்கு பொய்யழகுங்கிற மாதிரி பாடல்களுக்கும் எது எது சந்தத்துக்கு பொருந்ததோ அதை தூக்கி வச்சிட வேண்டியது தான். பாடல் அலை தொலைந்திருக்கிறது. நேரம் 10:49. டொரண்டோவினுடைய வெப்பநிலை 16°C பதிவாகி இருக்கிறது. இந்த வாரம் முழுக்கவும் வானிலை எப்படி இருக்கப் போகிறது என்று பார்க்க போகிறோம். இன்றைக்கு 19°C அதை கூடிய வெப்பநிலை நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஆக குறைந்த வெப்பநிலை 9°C வரைக்கும் இருக்கும். அதே நேரம் நாளைக்கு பிறகு வருகிற எல்லா நாட்களுமே இந்த வாரம் உங்களுடைய முழு கோடைக்கான வாரமாக இருக்க போகிறது. அதாவது நல்ல வெப்பநிலையை உணரக்கூடியதான வாரம். 23°C இருந்து 27, 28, 29°C வரைக்கும் தயாராக இருங்க. அதே நேரம் வருகிற வெள்ளி சனிக்கிழமைகள் வெப்பநிலை 29 மற்றும் 28°C அளவுக்கு உயர்வடைவதனால அதை சமன் செய்ய மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக குறைந்த வெப்பநிலை அந்த நாடிலே 17°C மற்றும் 19°C இருக்கும். அதை கூடிய வெப்பநிலை வருகிற வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 28 மற்றும் 29°C இருக்கும். இந்த வாரம் முழுக்கவும் ஒரு வெளிச்சமான காலநிலை, நல்ல சூரியன் பார்க்க போகிறீங்க. அதே நேரம் இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு அழகான நிலவு பார்க்கலாம். எல்லா நிலவும் அழகான நிலவு தான். இது பூரணை, அதை விசாக்காக கொண்டாடுவார்கள், விசாகை பூரணையாக. ஆனால் இன்னைக்கு வந்து இருக்கிற நிலவை ப்ளூ மூன் என்று சொல்வார்கள், நீல நிலா அப்படி என்று சொல்லி. அதை பற்றி மேலதிக விவரங்களில் தொடர்ந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். அது என்ன நீல நிலா என்று யோசிப்பீங்க தானே. அதனுடைய இந்த வாரங்களில் வருகிற என்னென்ன வித்தியாசமான நிலவுகளை இந்த கோடை காலங்களில் நாங்கள் பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய இறுதியிலும் பிறகு மே மாதத்தினுடைய தொடக்கத்திலும் பூரண நிலவுகள் வந்தது. இரண்டு வெவ்வேறு பூரண நிலவுகள், அதுக்கு ரெண்டு விதமான பெயர் சொல்லியிருந்தாங்க. அதில் ஒன்று தான் இந்த மே ஃப்ளவர், மே மூன் என்று சொல்வார்கள். இந்த எல்லா நிலவுகளுக்கும் அர்த்தம் இருக்கிறதாக முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ வரைக்கும் அந்த நம்பிக்கை வந்து கடைபிடிக்கப்பட்டு வருது வேறு வேறு பண்பாடுகளில். நான் அதை குறித்தும் சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். அதே நேரம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் காற்றினுடைய வேகம் 14 km ஆகவும் காற்றினுடைய ஈரப்பதன் 49% இருக்கப் போகின்றது.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
2: Another Don clean with the Don Ducks.
3: Oh, he's doing dishes with Dawn Platinum.
4: The only soap trusted to save wildlife affected by oil.
3: And Platinum removes up to 99% of grease and food residue, so he doesn't have to work so hard.
4: Well, flap my wings. What'll he do with all that unused elbow grease?
3: Organize the fridge, the spice rack, the junk drawer.
4: What are you quacking on about? He's gonna make enchiladas.
3: More dishes? That's giving this duck goosebumps.
2: Dawn Platinum, the better grease getter.
5: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
5: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
5: 416-271-5992.
1: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
6: மிசிசாகா ஜெயதுர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca.
7: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
8: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,200 வரை கொடுக்கணும்.
7: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
8: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
9: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 416-834-2266.
8: ஜீவா Jewelers.
10: Listen to us around the universe. www.cmr.fm.

0: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: முதலிடம்
2: நியூஸ் ஃபர்ஸ்ட்.

0: வணக்கம். நேரம் முற்பகல் 11 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் பிரியா வின்சென்ட், செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம் பிரஷன். முதலில் தலைப்புச் செய்திகள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கான சொர்ணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
0: யாழ்ப்பாணத்திலிருந்து கடற்தொழிலுக்கு சென்று காணாமல் போயுள்ளதாக கூறப்படும் 4 கடற்தொழிலாளர்களையும் தேடும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. கர்நாடகாவில் அடுத்த முதலமைச்சராக டி கே சிவகுமார் ஜூன் 3 பதவியேற்க உள்ளார். 2026 முதல் காலாண்டில் 205 மில்லியன் டாலர் நட்டத்தை பதிவு செய்துள்ளதாக கனடா போஸ்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இணைந்து புதிய கடலடி ட்ரோன் தொழில்நுட்பத்தை உருவாக்க ஒப்புக் கொண்டுள்ளன.
2: இலங்கை செய்திகள்.
0: முன்னாள் அமைச்சரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளருமான பசல் ராஜபக்சே உள்ளிட்டோருக்கு எதிராக கொழும்பு கோட்டை நீதவான் பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளார். சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் முன்னாள் தலைவர் மற்றும் முன்னாள் முகாமைத்துவ பணிப்பாளர் ரூமி ஜவுஃபர் ஆகியோரும் உடனடியாக கைது செய்யப்பட்டு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கு 2014 ஊவா மாகாண சபை தேர்தல் பிரச்சாரத்திற்காக சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்திற்கு சொந்தமான 7.8 மில்லியன் ரூபாய் பொதுநிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை அடிப்படையாக கொண்டதாகும். சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இவர்களை சந்தேக நபர்களாக நீதிமன்றத்தில் அறிவித்ததைத் தொடர்ந்து பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் கைது செய்ய முயன்றபோது சந்தேக நபர்கள் அவர்களின் இருப்பிடங்களில் இல்லை என நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்லாமல் இருக்க வெளிநாட்டு பயண தடை விதிக்கவும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மேலும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திற்கு உடனடியாக அறிவிக்குமாறும் கூறப்பட்டுள்ளது. இந்து சமுத்திர பிராந்தியத்தை அமைதி மற்றும் ஒத்துழைப்பு வலயமாக பேண வேண்டும் என பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகொந்தா தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் மொஸ்கோ நகரில் நடைபெற்ற பாதுகாப்பு விவகாரங்களுக்கு பொறுப்பான உயரதிகாரிகள் பங்கேற்ற 14வது சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்து சமுத்திரத்தில் அதிகரித்து வரும் புவியியல் மற்றும் அரசியல் முக்கியத்துவத்தை இதன்போது சுட்டிக்காட்டினார். அத்துடன் கடல்வழி சுதந்திரம், சர்வதேச சட்டங்களுக்கு மதிப்பளித்தல் மற்றும் நாடுகளுக்கிடையிலான பயனுள்ள உரையாடல்களை நிலைநிறுத்துவதன் மூலம் பிராந்திய போட்டிகள் மோதல்களாக மாறுவதை தடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், இணையவழி குற்றங்கள், கடற்சார் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் அபாயங்கள் போன்ற நவீன சவால்களை எதிர்கொள்ள சர்வதேச ஒத்துழைப்பு, புலனாய்வு தகவல் பகிர்வு மற்றும் கூட்டு நடவடிக்கைகள் மிகவும் அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை தற்போதைய சிக்கலான உலக சூழலில் பேச்சுவார்த்தை, நம்பிக்கை மற்றும் பிராந்திய நிலைத்தன்மையை மேம்படுத்துவதில் சிறிய நாடுகளுக்கு முக்கிய பங்கு இருப்பதாகவும் பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகொந்தா வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் இலவச சுகாதார சேவையின் மனிதவள தரம் மற்றும் வினைத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் 515 பட்டதாரிகளுக்கு செவிலியர் உத்தியோகத்தர நியமன கடிதங்கள் உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வு கொழும்பு இலங்கை மன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதேச பங்கேற்று நியமன கடிதங்களை வழங்கினார். அரசு பல்கலைக்கழகங்களில் செவிலியர் பட்டப்படிப்பு நிறைவு செய்து நாடளாவிய 31 அரசு வைத்தியசாலைகளில் 6 கால ஒழுங்கமைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த பட்டதாரிகளுக்கு இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இவர்கள் தரம் 3 செவிலியர் உத்தியோகத்தர்களாக மத்திய அரசாங்கத்தின் கீழுள்ள தேசிய போதனா மற்றும் மாவட்ட பொது வைத்தியசாலைகளில் நிலவும் வெற்றிடங்களின் அடிப்படையில் பணியமர்த்தப்பட உள்ளனர். இந்நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் நரேந்திர ஜாதிஸ் 225 முதல் 2029 வரையான அரசாங்கத்தின் முதல் 5 ஆண்டு திட்டத்தின் கீழ் செவிலியர் சேவையில் 13,600 புதிய பணியாளர்களை இணைக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தனர். இந்திய கடற்படையின் INS ஏராவத் எனப்படும் கப்பல் 2026 June 1 முதல் 4 வரை இலங்கையின் கொழும்பு துறைமுகத்திற்கு செல்ல உள்ளது. இந்த கப்பல் எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிக்கொண்டு செயல்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளது. மேலும் இந்திய அரசின் நன்கொடையின் கீழ் இந்திய கடலோர காவல் படையிலிருந்து இலங்கை கடலோர காவல் கப்பலான முக்கிய உதிரி பாகங்களையும் இந்த கப்பல் கொண்டு செல்ல உள்ளது. கப்பல் கொழும்பில் தங்கியிருக்கும் காலத்தில் அதன் கட்டளை அதிகாரியான கொமாண்டர் IP பட்டேல் மேற்கு கடற்படை பகுதி தளபதியை சந்திக்க உள்ளார். அதேவேளை இந்திய மற்றும் இலங்கை கடற்படையினர் இணைந்து தொழில்முறை மற்றும் விளையாட்டு தொடர்பான நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளனர். மேலும் இலங்கையின் திட்டத்திற்கு ஆதரவாக கொழும்பு கடற்கரையின் இரு நாடுகளின் கடற்படையினரும் இணைந்து கடற்கரை சுத்தப்படுத்தும் நிகழ்ச்சியிலும் ஈடுபட உள்ளனர். இந்த வருகை இந்தியா மற்றும் இலங்கை இடையிலான கடல்சார் ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் புங்குடதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலை தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கைதையான பூபாலசிங்கம் ஜெயக்குமாரின் இறுதிக்கிரியையை இன்று நடைபெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் கோம்பையன் இந்து மயானத்தில் அரசு செலவில் அவருடைய உடலம் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை யாழ்ப்பாணம் சட்ட மருத்துவ அதிகாரி எஸ் பிரணவன் உறுதிப்படுத்தினார். வித்யா படுகொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் தண்டனையை உயர்நீதிமன்றம் கடந்த மே மாதம் உறுதி செய்தது. இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை அறிவிப்பதற்காக மரண தண்டனை கைதிகள் அனைவரும் யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தனர். இந்த நிலையிலேயே யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பூபாலசிங்கம் ஜெயக்குமார் கடந்த திங்கட்கிழமை தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். பிரேத பரிசோதனையின் பின்னர் உடலை பொறுப்பேற்பதற்கு உறவினர்கள் மறுப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற அனுமதியை பெற்று உடலம் அரசு செலவில் இன்று அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பரசத்துறை மற்றும் கற்கோவிளம் பகுதியில் இருந்து கடற்தொழிலுக்கு சென்று காணாமல் போயுள்ளதாக கூறப்படும் 4 கடற்தொழிலாளர்களையும் தேடும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 27 இரவு 11 2 படகுகளில் கடற்தொழிலுக்காக சென்ற அவர்கள் இதுவரை கரை திரும்பவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து கடற்தொழிலாளர்கள் பயணித்த திசைகள் குறித்த தகவல்களை கொண்டு தேடுதல் பணிகளை முன்னெடுத்து வருவதாக கடற்படை ஊடகப் பேச்சாளர் தெரிவித்தார். எனினும் காணாமல் போன கடற்தொழிலாளர்கள் தொடர்பில் இதுவரை எந்தவொரு தகவல்களும் நமக்கு கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை காணாமல் போன கடற்தொழிலாளர்களை தேடும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் பிரதி பணிப்பாளர் நாயகத்துக்கு கடற்தொழில் அமைச்சர் ஏற்கனவே பணிப்புரை விடுத்துள்ளார். அதற்கு மைய வான்படையின் உதவியுடன் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்க உள்ளதாகவும் கடற்படை ஊடகப் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தையீட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள தமது காணிகளை மீள கையளிக்குமாறு கோரி நேற்றும் இன்றும் காணி உரிமையாளர்கள் போராட்டம் நடத்தினர். குறித்த விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள ஏனைய காணிகளான தனியார் காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீள கையளிக்க வேண்டும் என கோரி ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
2: இந்திய செய்திகள்.
0: பாகிஸ்தானிலிருந்து ட்ரோன்கள் மூலம் இந்தியாவுக்குள் ஆயுதம் மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தப்படும் விவகாரம் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் 4 மாநிலங்களில் 12 இடங்களில் சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர். சமீபத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தின் எல்லைப்பகுதியில் செயற்கைக்கோள் கட்டுப்பாட்டில் இயங்கும் ட்ரோன்கள் மூலம் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் வீசப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பின்னர் அவை பஞ்சாப் மாநிலத்திற்கு காரில் கொண்டு செல்லப்பட்ட போது போலீசார் குல்விந்தர் சிங் மற்றும் ராபின் சிங் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் ட்ரோன்கள் மூலம் கடத்தப்படும் ஆயுதங்கள் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார் மற்றும் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு விநியோகிக்கப்படுவதாக தெரிய வந்தது. விசாரணையில் பாகிஸ்தான் ISI அமைப்புடன் தொடர்புடையவர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் இந்திய இளைஞர்களை ஆயுத கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தியிருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எரிபொருள் விலைகள் பொருளாதார நிலைத்தன்மைக்காக கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர் தெரிவித்துள்ளார். உலகளாவிய எண்ணெய் சந்தை அதிர்வுகள், போக்குவரத்து செலவுகள் மற்றும் உற்பத்தி விலைகள் ஆகியவற்றின் மீது எரிபொருள் விலை நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துவதால் அரசுகள் கவனமாக விலை மேலாண்மை மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக எரிபொருள் விலை உயர்வு, உணவுப் பொருட்கள் விநியோகம் மற்றும் அன்றாட வாழ்வின் பல்வேறு செலவுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நிலையில் அதனை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமானதாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் உலகளாவிய எண்ணெய் சந்தையில் நிலவும் மாற்றங்கள் காரணமாக பல நாடுகளில் எரிபொருள் விலைகள் ஏற்றஇறக்கமாக காணப்படுகின்றன. இதன் தாக்கம் இந்தியா உள்ளிட்ட இறக்குமதி சார்ந்த பொருளாதாரங்களில் அதிகமாக உணரப்படுவதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். கர்நாடகாவின் அடுத்த முதலமைச்சராக DK சிவகுமார் ஜூன் 3 பதவியேற்க உள்ளார். 2023 நடைபெற்ற கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்ததை தொடர்ந்து முதலமைச்சர் பதவிக்காக சித்தராமையா மற்றும் DK குமாரிடையே போட்டி நிலவியது. பின்னர் கட்சி தலைமையின் முடிவின் அடிப்படையில் சித்தராமையா முதலமைச்சராகவும் DK சிவகுமார் துணை முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றனர். இந்நிலையில் அண்மையில் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைகளுக்கு பின்னர் சித்தராமையா பதவி விலகியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனையடுத்து ஜூன் 3 DK சிவகுமார் கர்நாடக முதலமைச்சராக பதவியேற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக நடைபெறவுள்ள காங்கிரஸ் சட்டமன்ற குழு கூட்டத்தில் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் சித்தராமையா மற்றும் DK சிவகுமார் இடையே கருத்து வேறுபாடு நிலவுவதாக வெளியான தகவல்களை மாநில அமைச்சர் முனியப்பா மறுத்துள்ளார். எனினும் இந்த மாற்றம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை காங்கிரஸ் கட்சி இன்னும் வெளியிடவில்லை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழகமின் செய்திகள்.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 416-700-2222 J.CA.
2: கனேடிய செய்திகள்.
0: 2026 முதல் காலாண்டில் வரிக்கு முன்பாக $205 மில்லியன் நட்டத்தை பதிவு செய்துள்ளதாக கனடா போஸ்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. வருவாய் வீழ்ச்சி மற்றும் வணிக சவால்கள் காரணமாக நிறுவனத்தின் நிதிநிலை தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய கூட்டு ஒப்பந்தங்கள் தொடர்பான தொழிலாளர் நிச்சயமற்ற நிலைமையும் இழப்புக்கான முக்கிய காரணமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் விளைவாக வாடிக்கையாளர்கள் நிலையான சேவையை வழங்கும் போட்டி நிறுவனங்களை நாடியதனால் கடித மற்றும் பொதிகளை அனுப்பும் அளவுகள் குறைந்துள்ளன. 2026 முதல் காலாண்டில் பார்சல் வருவாய் மட்டும் கடந்த ஆண்டின் அதே காலத்துடன் ஒப்பிடுகையில் $79 மில்லியன் சரிந்துள்ளது. அதேவேளை பொதிகள் விநியோக அளவு 17% வீழ்ச்சியடைந்ததாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. கனேடிய பொருளாதாரம் தற்போது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். எனினும் நாடு அதிகாரப்பூர்வமாக மந்த நிலைக்குள் நுழைந்துவிட்டதாக அறிவிக்க இன்னும் காலம் உள்ளதாக சிலர் தெரிவிக்கின்றனர். கனடா புள்ளிவிபரவியல் திணைக்களம் வெளியிட்ட தரவுகளின்படி 2026 முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆண்டளவிலான கணக்கீட்டில் 0.1% குறைந்துள்ளது. இதற்கு முன் 2025 இறுதி காலாண்டு பொருளாதாரம் 1% வீழ்ச்சியை பதிவு சந்தித்திருந்தது. தொடர்ச்சியாக 2 பொருளாதார வளர்ச்சி எதிர்மறையாக பதிவாகும் போது அது பொதுவாக மந்த நிலை என அழைக்கப்படும். எனினும் காலாண்டு அடிப்படையில் பொருளாதார வளர்ச்சி குறிப்பிடத்தக்க மாற்றமின்றி காணப்பட்டதாக புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மற்றும் இந்த ஆண்டு மார்ச் மாதங்களில் ஜிடிபி குறைந்திருந்தாலும் இடைப்பட்ட 4 மாதங்களில் வளர்ச்சி நிலையாகவோ அல்லது நேர்மறையாகவோ இருந்தது. சீனாவுடனான கனடாவின் பொருளாதார உறவு முக்கியத்துவம் வாய்ந்தது என கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். சீன வெளியுறவு அமைச்சர் வாங் இ கனடாவுக்கு 3 நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் பிரதமர் மாகாணி உள்ளிட்ட தலைவர்களுடன் அவர் சந்திப்பை மேற்கொண்டு வருகின்றார். இதற்கிடையில் கனேடிய கடற்படையினர் HMCS சார்லட்டன் போர்க்கப்பல் கடந்த May 22 மற்றும் 23 தேதிகளில் தாய்வான் நீரிணை வழியாக வழமையான பயணங்களை மேற்கொண்டதாக தேசிய பாதுகாப்பு திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. சீன வெளியுறவு அமைச்சரின் விஜயமும் தாய்வான் நீரிணை வழியாக கனேடிய போர்க்கப்பல் பயணித்த சம்பவமும் இரு நாடுகளின் உறவுகள் மீதான கவனத்தை அதிகரித்துள்ளது. COVID-19 பெருந்தொற்று ஏற்பட்டு 6 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் கனடாவின் ஆரம்ப பாடசாலை வகுப்பு மாணவர்களிடையே வளர்ச்சி தொடர்பான சவால்கள் அதிகரித்துள்ளதாக புதிய ஆய்வு ஒன்று தெரிவிக்கின்றது. மெக்மாஸ்டர் பல்கலைக்கழகத்தின் அஃபோர்ட் குழந்தைகள் ஆய்வு மையம் மேற்கொண்ட ஆய்வில் நாடு முழுவதும் 540,000+ குழந்தைகளின் தரவுகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டன. ஆய்வுகளின்படி வளர்ச்சி பாதிப்புக்குள்ளாகும் குழந்தைகளின் வீதம் 27.3% இருந்து 28.5% உயர்ந்துள்ளது. குறிப்பாக உணர்ச்சி முதிர்ச்சி, கவனக்குவிப்பு மற்றும் நடத்தை கட்டுப்பாடு தொடர்பான சவால்கள் அதிகரித்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஆய்வை மேற்பார்வை செய்த பேராசிரியர் மக்டலேனா யானோஸ் இந்த அதிகரிப்பு சிறியதாக தோன்றினாலும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கூடுதலான மூளை வளர்ச்சி சிரமங்களை எதிர்கொள்வதை இது குறிக்கிறது என தெரிவித்துள்ளனர்.

0: உலகச் செய்திகள்.
1: ரஷ்யா உக்ரைன் மீது பாரிய தாக்குதலை முன்னெடுக்க தயாராகி வருவதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி எச்சரித்துள்ளார். டெலிகிராம் ஊடாக வெளியிட்ட தகவலிலும் பின்னர் தனது இரவு நேர காணொலி உரையிலும் அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ரஷ்யா மிகப்பெரிய புதிய தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக உளவுத்துறை தகவல்கள் கிடைத்துள்ளன. அதற்கேற்ப தமது பாதுகாப்பு பிரிவுகள் தயார் நிலையில் உள்ளன. வான்படை மற்றும் வான்வழி பாதுகாப்பு படையினர் வழக்கம்போல் 24 மணி நேரமும் பணியாற்றுவார்கள் எனவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ரஷ்யா கடந்த திங்கட்கிழமை தலைநகர் கீவ் மற்றும் அதன் சுற்றுவட்டார வட்டார பகுதிகளில் தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடத்த திட்டமிட்டுள்ளதாக அறிவித்திருந்தது. கடந்த வாரம் ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள லுஹான்ஸ்க் பகுதியில் அமைந்திருந்த விடுதியொன்றின் மீது நடாத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 21 பேர் உயிரிழந்ததாக மாஸ்கோ தெரிவித்துள்ளது. அந்த தாக்குதலுக்கு பதிலடியாகவே புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக ரஷ்யா கூறியுள்ளது. ஆனால் குறித்த தாக்குதலை தாம் மேற்கொள்ளவில்லை என உக்ரைன் மறுத்துள்ளது. அமெரிக்கர்களுக்கான எபோலோ தனிமைப்படுத்தல் மற்றும் சிகிச்சை மையத்தை கென்யாவில் அமைக்கும் அமெரிக்காவின் திட்டத்திற்கு கென்யா உயர்நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்துள்ளது. எபோலோ நோய் தொற்று இதுவரை பதிவாகாத கென்யாவில் அண்டை நாடான ஹொங்கோ ஜனநாயக குடியரசில் நோய் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய அமெரிக்கர்களை தனிமைப்படுத்தும் நோக்கில் இந்த மையம் அமைக்கப்படவிருந்தது. இந்த விவகாரம் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ எபோலோ நோய் தொற்றின் ஒரு சம்பவமும் அமெரிக்காவுக்குள் நுழைய அனுமதிக்கப்படாது என அறிவித்ததை தொடர்ந்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கென்யாவின் சிவில் சமூக அமைப்புகள் இது இரட்டை நிலைப்பாட்டை காட்டுவதாக குற்றம் சாட்டி கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன. கடந்த மே 15 ஹாங்கோவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட எபோலோ பரவல் வேகமாக தீவிரமடைந்து வருகின்றது. இதுவரை குறைந்தது 238 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 1000க்கும் மேற்பட்ட தொற்றுகள் பதிவாகியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்க திட்டம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெறும் வரை அதன் அமுல்படுத்தக்கூடாது என கென்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலடி கேபிள்களை பாதுகாப்பதற்கும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இணைந்து புதிய கடலடி ட்ரோன் தொழில்நுட்பத்தை உருவாக்க ஒப்புக்கொண்டுள்ளன. ஒலகஸ் பாதுகாப்பு கூட்டணியின் கீழ் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டம் அடுத்த ஆண்டுக்குள் தயாராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக பிரிட்டன் 150 மில்லியன் பவுன்களை முதலீடு செய்ய உள்ளதாக பிரிட்டிஷ் பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹூலி தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் நடைபெற்ற பாதுகாப்பு மாநாட்டில் 3 நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த புதிய கடலடி ட்ரோன் தொழில்நுட்பம் கடலடி கட்டமைப்புகளை பாதுகாத்தல், கண்காணிப்பு நடவடிக்கைகள், உளவு தகவல் சேகரிப்பும் மற்றும் தளபாடு விநியோக நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021 உருவாக்கப்பட்ட ஒலகஸ் கூட்டணி அணுசக்தி, நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் மேம்பட்ட ராணுவ தொழில்நுட்பங்களை பகிர்ந்து உருவாக்கும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது. இந்த முயற்சி இந்த பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் அதிகரித்து வரும் கடல்சார் ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் நடவடிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது.

0: கிங்ஸ் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் மொன்ட்ரியல் கனேடியன்ஸ் அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. கடினமான பிளே ஆஃப் பயணத்தை மேற்கொண்டு கனேடியன்ஸ் அணி காயங்களால் பாதிக்கப்பட்ட நிலையில் கரோலினாவின் ஆதிக்கத்தை சமாளிக்க முடியவில்லை. இந்த வெற்றியின் மூலம் கரோலினா அணி இறுதிப் போட்டியில் வேகஸ் கோல்டன் நைட்ஸ் அணியை எதிர்கொள்ளவுள்ளது. ஐபிஎல் 2வது தகுதிகான் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 7 விக்கெட்டுகளால் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. 214 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி ஆடிய குஜராத் 18.4 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 219 ஓட்டங்களை குவித்து அபார வெற்றியை பதிவு செய்தது. முன்னதாக தொடுப்படுத்த ஆடிய ராஜஸ்தான் 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 214 ஓட்டங்கள் எடுத்தது. இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி 96 ஓட்டங்கள் குவித்தாலும் அவரது போராட்டம் வீணானது. இந்த வெற்றியின் மூலம் குஜராத் டைட்டன்ஸ் அணி இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை நாளை எதிர்கொள்ளவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: செய்தியறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன் பயோசெல் கால் 416-700-2222 j.ca.
0: யாழ்ப்பாணத்திலிருந்து கடற்தொழிலுக்கு சென்று காணாமல் போயுள்ளதாக கூறப்படும் 4 கடற்தொழிலாளர்களையும் தேடும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. கர்நாடகாவின் அடுத்த முதலமைச்சராக டி கே சிவகுமார் ஜூன் 3 பதவியேற்க உள்ளார். 2026 முதல் காலாண்டில் $205 மில்லியன் நட்டத்தை பதிவு செய்துள்ளதாக கனடா போஸ்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது. அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இணைந்து புதிய கடலடி ட்ரோன் தொழில்நுட்பத்தை உருவாக்க ஒப்புக்கொண்டுள்ளன. இத்துடன் சிஎம்ஆர் தமிழகமின் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.
2: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி,
1: தமிழை இங்கு குட்டி
0: ஆண்ட்ரியா,
1: ஓ சொல்றேன் சொல்றேன்.
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit. Asian Textiles in Mavaram Mega Sale. Store-wide discount up to 80% off sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2,410, nighty $3,410. Silver items 50% off. Kriti blue leaf mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham and Lawrence 36 cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale.
3: Hi darling, காசு அனுப்பினான்னு வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
7: Listen to us around the universe. www.cmr.fm.
8: வலிக்க ஆரம்பிக்கிறது இது பச்சைக்கிளி முத்துச்சரம் திரைப்படத்திற்காக கிரஷ் கார்த்திக் நரேஷ் ஐயர் இணைந்து பாடிய பாடல் ஹரிஷ் ஜெயராஜன் செய்யும் தாமரையனுடைய வரிகள்.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 ஐஷா செல் கோடைகாலம் முழுக்க தரும் சம சேல், புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம். அனைத்தும் 30% தொடக்கம், 70% தள்ளுபடியில். நியூ டிசைன் காஞ்சிபுரம், டிசைனர் காஞ்சிபுரம், பியோர் கோல்ட் காஞ்சிபுரம், ஃபேன்சி சாரீஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், ஷல்வார், பஞ்சாபி சூட்ஸ், வென் ஷர்வானி, குர்தா செட்ஸ், ஜுவல்லரி, இன்னும் பல. பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பிரீத்தி ஸ்டீல் $190, ஸ்மித் $200. ஐஷா செல் 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச். 416-298-6116 ஐஷா செல்க். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757
3: Listen to us around the universe. www.cmr.fm.

சுயமாறு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 11:43 நிமிடமாகி இருக்கிறது. சரி, இன்னைக்கு படம் அப்படி இருக்க பகுதி, படச்சுருள் பகுதின்னு படம் அப்படி இருக்க பகுதியில் நாங்கள் வந்து இம்முறை இந்த நாட்களில் வெளியாகி அதிக பேரினுடைய விருப்பத்தை பெற்றிருக்கிற ஒரு படத்தை பற்றி பேச போகிறோம். அது ஒரு ஒரு வெற்று திரைப்படம், பிளாக்பஸ்டர் மூவியாக வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம். அது சூர்யாவினுடைய நடிப்பிலேயே வெளிவந்திருந்தது. சூர்யா மற்றும் ஆர்ஜி பாலாஜி, த்ரிஷா இந்த கூட்டணியிலே வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். இந்த படம் வந்து சரியாக விஜயினுடைய தேர்தல் வெற்றிக்கு பிறகு இந்த படமும் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். காரணம், இதுக்கு முன்னம் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. அதை வெளியிட முடியாமல், அதற்கான சான்றிதழ் கிடைக்காமல் ஆர்ஜி பாலாஜி மற்றும் குழுவினர் சந்தித்து வந்த அந்த இடர்பாடுகளுக்கு மத்தியில் சரியாக தேர்தல் முடிவடைந்து விஜயனுடைய வெற்றி அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு படமுமே வெளியாகி மிகப்பெரிய ஒரு வெற்றியினை ஈட்டியிருந்தது. அந்த வெற்றி குறித்த நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் நம்ம படம் அப்படி இருக்குன்னு மட்டும் பேசுவோம், சரியா? ஆனாலுமே எனக்கு என்னவோ இந்த படம் முழுமையாக பார்த்ததுக்கு பிறகு இந்த படத்துக்கான ஹைப் வந்து சரியான அதிகம். இது நல்ல படம், அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அப்பா சூர்யாவை பார்க்கவே இல்லாததில்ல, அப்படி இருக்குன்னெலாம் சொன்னது வந்து கொஞ்சம் ஓவர் ஹைப்போன்ற மாதிரி இருந்தது. ஆனால் அதுவுமே ஆட்களுக்கு ஆட்கள் வேறு படம் இல்லையா? சில பேருக்கு இப்போ தெலுங்கு படங்களை பார்த்தீங்கன்னா அப்படி அடித்த உடனே 10 பேர் பறப்பாங்க, அப்படி பறந்து போய் விழுவாங்க. அப்படி விழுகிற படங்கள் வந்து சில விதமான ஒரு விதமான ரசிகர்களை திருப்திப்படுத்தும். அந்த மாதிரி ஒரு மாஸ் ரசிகர் கூட்டத்துக்கு ஒருவேளை இந்த படம் பிடிக்கலாம். இன்னும் ஒரு சிலர் ஒரு ஆழமான கதை இல்லாவிட்டால் நிறைய நல்ல கதைகள் பார்த்து பழக்கப்பட்டவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த படம் ஆழமாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கென்னவோ படத்தில் வந்திருக்கக்கூடிய சில வசனங்கள், அந்த வசனங்கள் வந்து நிறையவே அப்படி நறுக்கண்டு இருந்தது. அது அப்படியே ஒரு செவிப்பறையில் அறையிற மாதிரியான வார்த்தைகள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான சில வார்த்தைகள் இருந்தது. அது எனக்கு இந்த படத்தில் மிக மிக பிடித்தமான விஷயம். அதே நேரம் சூர்யாவினுடைய நடிப்பு, ஏற்கனவே ஜெய்பீம் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஜெய்பீம் எவ்வளவு தூரம், அந்த படம் பார்த்ததுக்கு பிற்பாடுமே அதனுடைய தாக்கம் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. காட்சிக்கு காட்சி மிக எளிமையான காட்சிகள், இந்த பந்தோபஸ்து, ஒரு வக்கீலண்டாக இருக்கக்கூடிய அந்த மாஸ் எதுவுமே இல்லாமல் நிஜமான அந்த சவால்களை பேசியிருக்கக்கூடிய ஒரு படம். சூர்யாவினுடைய கண் இப்பொழுதுமே நமக்கு நினைவில் இருக்கும். தமிழ் சினிமாவில் கமல்ஹாசனினுடைய கண் நம்மளை பாதித்தது அதிகம், அந்த கண் பேசுகிற விடயங்கள். அதே போல் சிவாஜி கணேசனனுடைய கண்கள் நம்மளை பாதித்தது அதிகம். எனக்கு இன்னும் சூர்யாவினுடைய கண்கள், அதே காதல் பேசுவதாக இருந்தாலும் சரி, வீரம் பேசுவதாக இருந்தாலும் சரி, புரட்சி பேசுவதாக இருந்தாலும் சரி, எல்லா காட்சிகளுக்கும் அந்த உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்கள் பேசும். ஆக இதிலே அவர் ஒரு வக்கீலாக தோன்றியிருப்பார், ஒரு சட்டத்தரணியாக தோன்றியிருப்பார். அழுத்தமான ஒரு நடிப்பு, ஆனால் அந்த அழுத்தம், அந்த அளவு அழுத்தம் வந்து கதையில் இல்லை என்கிற பொழுது ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்கும். நிறைய படங்களில் அது நடந்திருக்கு. இதுக்கு முன்னமும் ஒரு படத்தில் நடந்திருக்கு. அந்த படத்தினுடைய கதை காவிய அதனுடைய வெயிட் இருக்கு இல்லையா, அதை விடவும் அந்த நடிகரினுடைய நடிப்பு அழுத்தமாக இருக்கிற பொழுது ஓவர் ஆக்டிங்காக தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் உண்மையிலுமே அந்த நடிகர் தன்னுடைய கதாபாத்திரத்துக்குரிய நியாயத்தை தான் செய்வார். ஆனால் எங்கே அந்த லேக் வரும், எங்கே அந்த குறைவு வரும்னு சொல்லி சொன்னால் கதையிலே அந்த பெருமதி இல்லாத போதும். ஆக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யாவினுடைய நடிப்பு, திரையிலே அவர் தோன்றி இருக்கிற விதம், ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அவ்வளவு அபாரமாக இருக்கும். அதுவும் அதில் கருப்பு என்பது உண்மையிலே கருப்பு கருப்பு கருப்பு ரெண்டு வார்த்தையுமே ரெண்டு இன்னுமே அதற்கான தர்க்கம் இருக்கிறது, பெரிய ரூவா சின்ன ரூவா என்பது போல். ஆனால் அந்த கருப்பு என்று தான் அதில் பயன்படுத்தி இருப்பார்கள். அது எல்லை காக்கிற சாமி ஐயனார் இருக்கிறார் இல்லையா, அவரையுமே கருப்பு என்று தான் சொல்லுவார்கள். ஐயனாரை பொறுத்த வரைக்கும் நீதி தெய்வம், காவல் தெய்வம் என்பது மக்களினுடைய நம்பிக்கை. ஆக எங்கு நீதிமன்றங்களை நம்புகிற மக்கள் அங்கே நீதி கிடைக்காத பொழுது எப்படி கடவுளை நம்புகிறார்கள், எப்படி நீங்கள் கர்மாவை நம்புகிறீர்களோ, கடவுளை நம்புகிறீர்களோ, அந்த நேரம் ஒரு கடவுள் வந்து அந்த மக்களுக்கு நியாயம் செய்தால் எப்படி இருக்கும். அதுவும் ஒரு ஊர் கடவுள், மக்களின் கடவுள், அதுவும் எல்லை சாமிகள்,
எல்லை சாமிகள் எப்பவுமே இந்த கற்ப கிரகத்தில் இருக்கிற சாமிகளை விடவும் மக்களுக்கு மனதுக்கு நெருக்கமானவர்கள், கூப்பிட்டா ஓடி வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு மக்கள் வழிபடுகிற சாமிகள். ஆக என்ன நடக்குதுன்னா, ஆர்ஜே பாலாஜியினுடைய இயக்கத்தில் உருவான திரைப்படம் தான் இது. ஆர்ஜே பாலாஜி இதில் ஒரு மோசமான சட்டத்தரணி, ஒரு வக்கீல். என்ன செய்வார், மக்கள்கிட்ட காசு வாங்கிட்டு அந்த காசுக்கு எதிராகவே வேலை செய்வார். இதில் எதிர்கட்சி வக்கீலாக வருவது த்ரிஷா. ஆனால் த்ரிஷா அதில் என்னத்துக்கு வராங்கன்னே தெரியலை. ஒரு நாலு சீனுக்கு சும்மா சும்மா வந்துட்டு போவாங்க. நிறைய படங்கள் இதற்கு முன்னும் அவங்க தேர்வு செய்த படங்கள் எல்லாம் த்ரிஷாவுக்கான எந்த ஒரு கதாபாத்திர முக்கியத்துவத்தையும் கொடுக்கவே இல்லை. அப்படி பார்க்க போனால் த்ரிஷாவுக்கு இது ஒரு பிழையான தேர்வு இந்த படம். ஆக ஒரு அவங்க எதிர்த்தரப்பு சட்டத்தரணியாக வருவாங்க. அவங்களுக்கான ஸ்கோப் மிக மிக குறைவு படத்தில். சும்மா ஒரு பொம்மை மாதிரி வந்து ஒரு ரெண்டு வசனம் பேசிட்டு அப்புறம் கடவுளை பார்த்து கும்பிட்டுட்டு இப்படி இருக்கிற காட்சிகள் தான் அவங்களுக்கு வரும். அதனால் த்ரிஷா ரசிகர்களுக்கு ஒரு வேளை இது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கறதாக இருக்கலாம். இன்னொரு பக்கம் ஆர்ஜி பாலாஜி, த்ரிஷா இவர்களெல்லாம் வக்கீலாக இருக்கிற பொழுது அங்கே ஒரு கேஸ் வரும். ஒரு அப்பாவும் ஒரு மகளும் சென்னைக்கு வராங்க. வருகிற அந்த வழியில் அவங்களுடைய நகையை தொலைச்சிட்டாங்க. தொலைத்தவர்கள் தங்களுக்கான நீதிக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது, காவல் நிலையத்துக்கு போகிற பொழுது அந்த காவல் நிலைய அதிகாரி அந்த நகைகளை எடுத்து அதை திருடி கொள்கிறாங்க. பிறகு அந்த காவல் நிலையத்திலிருந்து அவங்க பிறகு நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்துக்கு போகிற நேரம் வழக்காட ஒரு வக்கீல் வேணும்னு சொல்லி ஆர்ஜி பாலாஜியை கூப்பிட்றாங்க. போய் பொறியலை சிக்கி கொண்டவர்கள் மாதிரி ஆர்ஜி பாலாஜி கிட்ட சிக்கி கொண்ட உடனே அங்கே இருக்கிற வக்கீல்கள் எல்லாம் இருக்கிறத எப்படி பிடுங்கலாம் என்று பார்க்கிறார்களே ஒழிய அவர்களுக்கு நியாயம் பெற்றுத்தர்றதா இல்லை. அந்த அப்பாவும் மகளும் எதுக்காக சென்னைக்கு வந்தாங்க, அந்த நகை அவங்களுக்கு ஏன் முக்கியம், அவங்க எப்படி பிறகு அந்த நகையை மீட்டாங்க, இதில் யார் சூர்யா, சூர்யா என்ன கதாபாத்திரத்தில் வருகிறார், உண்மையிலேயே அந்த நகையை மீட்டாங்களா இல்லையா, அந்த நகையினால் அவங்களுக்கு பிரயோஜனம் கிடைச்சதா இல்லையா, இந்த படம் எப்படி முடிவடையுது, இதெல்லாமே நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த கதாபாத்திரத்தில் கடைசியாக நீதிமன்றங்கள் கைவிட்டதுக்கு பிற்பாடு அந்த தகப்பன், அந்த வயதான கேரளாவில் இருந்து வருகிற அந்த அப்பா போய் கடவுள்கிட்ட தான் மண்டாடுறார். அந்த நீதிமன்றத்துக்கு முன்பாக ஒரு ஐயனார் கோவில் இருக்கிறது. இப்போ அங்கே போய் ஒரு ஐதீகம் இருக்குது. அங்கே போய் மிளகாய் அரைச்சி நீங்கள் கடவுளின் தலையில் பூச வேணும். பூசின உடனே நீங்கள் என்ன நினைச்சாலும் நடக்கும்ன்றது அவர்களினுடைய நம்பிக்கை. என்ன நடக்குது, ஐயனார் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு ஒரு வக்கீலாக வருகிறார். அந்த வக்கீல் தான் சூர்யா. அவர் வழக்காடுகிறார். அந்த வழக்கில் கடவுளோட பவரை எல்லாம், கடவுள் வழக்காடினா கடவுளோட பவரை யூஸ் பண்ணி கெதியாக எல்லாத்தையும் முடிச்சிடலாம் இல்லையா, அப்படி பவரை யூஸ் பண்ணுறாரா இல்லையா, கடைசியில் என்ன நடக்குது, கடவுள் கடவுளாக தோற்றம் கொடுக்குறாரா. வழக்கமாக எல்லா படங்கள்லையும், பழைய படங்களில் எல்லா திருவிடையாடல்களும் முடிஞ்சதுக்கு பிறகு கடவுள் கடவுளாகவே தோன்றுவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டெக்னிக் இதில் இருக்கா, இதெல்லாமும் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். எனக்கு என்னவோ படம் வந்து மூக்குத்தி அம்மன் படத்தின் அப்படியே காப்பி மாதிரியே இருந்தது. கதைகள் எல்லாமுமே ஒரே மாதிரி தான். ஆனால் அங்கே வந்து ஒரு சாமியாருக்கு எதிராக அந்த கடவுள் யுத்தம் நடக்கும், இங்கே நீதிமன்றத்துக்கு எதிராக நடக்கிறது. ஆனால் அந்த படத்தின் சில வசனங்கள் இப்போவும் நெத்தியடியான வசனங்கள், அப்படியே முத்தாய்ப்பான வசனங்கள். அந்த வசனங்களுக்காக படத்தை பாராட்ட வேண்டும். சூர்யாவினுடைய நடிப்புக்காக படத்தை பாராட்ட வேண்டும். திரை காட்சிகளுக்காக படத்தை பாராட்ட வேண்டும். அதை தவிர்த்து வேறு எதுவும் எனக்கு தெரியலை. ஆனால் படம் ஒரு சாதாரண ரசிகரை நிச்சயமாக திருப்திப்படுத்தும். ரெண்டு மனத்தையாலும் சும்மா இருந்து பார்க்க வேண்டும், அதுவும் எல்லாரோடையும் பார்க்க வேண்டும்னு ஒரு படம் தேடினீங்கன்னா நிச்சயமாக கருப்பு உங்களுக்கான படமாக இருக்கும். ஒலிக்க ஆரம்பிக்கிறது இது அந்த திரைப்படத்தில் இருந்து பாடல். கருப்பு திரைப்படத்திற்காக சாய் அபேங்கர் கானா முத்து பாடலை பாடியிருக்கிறாங்க. படத்தின் இன்னொரு பிளஸ் சாய் அபேங்கரனுடைய இசை.

0: மஜா, சூப்பர் பாடி மஜா. ஹே, தி சுமார் மை கார் மை பெட்ரோல் மை ராட். நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட்டி.
1: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
2: If we know it's wrong, why do we still do it?
3: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
5: கிப்ளிங் ஸ்டீல் சந்திப்பில்
6: ஏசியா கோல்டன்.
5: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள். பொண்ணுக்கு தாலி கொடி, நகை திருத்த வேலைகள்,
6: விதவிதமான நகை தெரிவு,
5: 916 KDM முறையில் தரமான நகைகள்,
6: லேசர் கட்டிங்,
5: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம், துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
6: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
5: ஏசியா கோல்டன், 416-746-2742.
7: Can Smile Dentam Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656.
8: Can Smile Dental. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
9: Listen to us around the universe. www.cmr.fm.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் Pradhi Selvam 416-268-0155 416-268-0155. முதல் புல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000. ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
4: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து LED டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
7: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
6: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
7: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
6: சுகந்தன் 416-540-6269.
7: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
8: Listen to us around the universe. www.cmr.fm.
9: CMR தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:08 ஆகி இருக்கிறது. இது உரிமை கடமை சலுகை பகுதிக்கான நேரம். சரி, வழக்கமாக உரிமை கடமை சலுகை பகுதி சட்ட ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள், கடமைகள், சலுகைகள் குறித்து வெவ்வேறு தலைப்புகளில் பேசுவது உண்டு. அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு லேண்ட்லோர்ட் அண்ட் டெனன்ட், அதாவது குடியிருக்கிற குடியுரிமையாளர்கள், குடியிருப்பவர்கள் மற்றும் வீடு வாடகைக்கு கொடுப்பவர்கள், இவர்கள் பற்றியதான ஒரு விடயம், தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயத்தோடு வந்திருக்கிறேன். யாரிடத்துல கேட்டாலும் யாரிடத்துல பேசினாலும் இப்படி ஒரு விஷயம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா, ஐயோ நீங்கள் இதை செய்திருக்கலாமே, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அப்படி நடத்தும் போது நீங்கள் இதை செய்திருக்க வேணும், இல்லாவிட்டால் ஓ நீங்கள் உங்களுடைய பக்கத்தில் இருந்து இப்படி கிளைம் பண்ணி நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்க முடியுமே, அதுக்கான உங்களுக்கு உரிமை இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, அச்சச்சோ இது அப்போவே எனக்கு தெரியாமல் போயிட்டுதே, இதை தெரிஞ்சிருந்தா நான் அன்றைக்கு அதை வந்து பயன்படுத்தி இருப்பேனே என்று சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் தெரியும் எனக்கு, நிறைய பேர் சொல்லியும் இருக்கிறாங்க. அதனால இன்றைக்கு வந்து லேண்ட்லோர்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் நீங்கள் ஒரு வீட்டிலே சரியாக ஒரு வருட லீசிங் அக்ரிமெண்ட்டோடு ஒரு வீட்டில் நீங்கள் குடியிருக்கிறீர்கள், இல்லாவிட்டால் வீட்டை நீங்கள் ஒரு லீகல் பேஸ்மெண்ட்டோ ஒரு லீகல் கொண்டோவோ ஏதோ ஒன்றை நீங்கள் வாடகைக்கு கொடுத்துருக்கிறீங்க, ஒரு சட்ட ரீதியாக அதை நீங்கள் வாடகைக்கு கொடுத்துருக்கிறீங்க. நீங்கள் வாடகைக்கு கொடுத்தவரும் குடியிருப்பவரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து உங்களுடைய உரிமைகளை லேண்ட்லோட் அண்ட் டெனன்ட் போர்டில் சில அப்ளிகேஷன்ஸ், சில ஃபார்ம்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணுவதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் சார்ந்த நியாயத்தை நீங்கள் நிரூபிப்பீர்களாக இருந்தால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த என்னென்ன ஃபார்ம், என்னென்ன அப்ளிகேஷன், என்னென்ன சந்தர்ப்பங்களில் ரெண்டு தரப்புலையும் இருந்து நீங்கள் லேண்ட்லோடாக இருக்கலாம், வீடு வாடகைக்கு கொடுத்தவராக இருக்கலாம், இல்லாவிட்டால் டெனண்டாக வாடகைக்கு குடியிருப்பவராக இருக்கலாம், பயன்படுத்த முடியும் என்று அந்த அப்ளிகேஷன்ஸை மட்டும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இன்றைய நாளில் இந்த பகுதியில். முதலாவது T1, டெனன் பகுதியில் இருந்து வருகிற அப்ளிகேஷன்ஸ். டி ஃபார் டாம், டி என்கிற அந்த எழுத்தோடு ஆரம்பிக்கும். T1, T2, T3 என்று சொல்லி அது போய்கொண்டே இருக்கும். இந்த T1 அப்ளிகேஷன் ஏன் பயன்படுத்துவார்கள் என்று சொல்லி சொன்னால், உங்களிடத்தில் உங்களுடைய வீட்டு உரிமையாளர் இல்லீகல் ரெண்ட் இன்க்ரீஸ் என்று சொல்லுகிற முறையற்ற முறையில் வாடகையை வாங்குவது, இல்லாவிட்டால் மேலதிகமாக உங்கள் எந்த வாடகை பணம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இப்பொழுது ஒரு $1,000 உங்களுடைய வாடகை பணம் என்ன, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு 1,100 வாங்க முயற்சி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் நீங்கள் T1 ஃபைல் பண்ண முடியும். ஒரு முறையற்ற வித வாடகையை உங்களிடத்துல இருந்து தருவிக்க முயன்றால். இரண்டாவது, ஏதாவது லாண்ட்ரிக்காகவோ இல்லாவிட்டால் பார்க்கிங்குக்காகவோ ஏதாவது நீங்கள் உங்களுடைய அக்ரிமெண்ட்டில் அதுக்கு உடன்பட்டிருப்பீங்கன்னா அது வேறு விடயம். ஆனால் அந்த அக்ரிமெண்ட்டிலே சொல்லப்படாத, லீஸ் அக்ரிமெண்ட்டிலே இல்லாத வகையில் நீங்கள் வந்து இன்றைக்கு எக்ஸ்ட்ராவாக 2 தடவை லாண்ட்ரி போட்டுட்டீங்க, எனக்கு ஒரு $50 நீங்கள் அடிஷ்னலாக தாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு இல்லீகலாக பணம் அறவிட முயற்சிக்கிற வழி. ஆக அப்படி ஒரு சந்தர்ப்பம் நடந்திருக்குமாக இருந்தால், சில நேரம் நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொடுப்பீர்கள் இல்லையா ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது, அந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டில் அந்த லாஸ்ட் பேமெண்ட் ஒன்று நீங்கள் கடைசியாக வெளியேறும் போது அந்த கடைசி மாதத்துக்காக அது எடுக்கப்பட வேண்டும், இல்லை அது நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்டு நடக்க வேண்டும், இல்லாவிட்டால் நீங்கள் வெளியேறுகிற போது அந்த பணத்தை உங்களுடைய கையில் கொடுக்க வேண்டும் திருப்பி இல்லையா. ஆக அவ்வாறு ஒருவேளை சில லேண்ட்லோர்ட்ஸ் வந்து அந்த லாஸ்ட் பேமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க, அப்படி ரிட்டர்ன் பண்ணவில்லையாக இருந்தால் நீங்கள் முறையாக அந்த இடத்துல குடியேறி 1 வருடம் நீங்கள் அங்கே ஒரு ஸ்டாண்டர்ட் லீஸுக்கு கீழே இருந்திருப்பீங்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய உரிமையை பெறுவதற்காக LTB-யில் நீங்கள் இந்த T1 அப்ளிகேஷனை பதிவு செய்ய முடியும். அடுத்தது T2 அப்ளிகேஷன். இது மிக மிக முக்கியமான ஒரு அப்ளிகேஷன். அதாவது லேண்ட்லோட் ஹராஸ்மெண்ட், நீங்கள் எங்கே கேட்டாலும் காவல் நிலையங்கள்லேயும் சரி எங்கே கேட்டாலும் சரி அதிகப்படியாக தங்களுடைய எல்லையை தாண்டி லேண்ட்லோட் ஹராஸ்மெண்ட் வந்து அதிகமாக நடக்கும். அது சில நேரம் பாலியல் ரீதியான ஹராஸ்மெண்ட்டாக இருப்பது அது வேறு ஒரு வகை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த எப்படியான ஹராஸ்மெண்ட், உங்களுடைய ஒரு இடத்துல நீங்கள் வாடகை செலுத்தி இருக்கிறீர்களாக இருந்தால் அந்த இடத்துல ஒரு தகுதியான முறையான வாழ்க்கை முறை, ஒரு ரீசனபிள் என்ஜாய்மெண்ட் என்று சொல்லுவார்கள், நீங்கள் வாழுவதற்கான உகந்த இடமாக அது இருக்க வேண்டும். அதற்கு பங்கம் ஏற்படுத்துகிற வகையில், அதை தொந்தரவு செய்கிற வகையில், கணக்க சத்தம் போடுறது, அடிக்கடி ரூல்ஸ் போடுறது, உங்களுடைய அனுமதி இல்லாமல் அந்த இடத்துக்குள்ளே வாருது, பிறகு வந்து இந்த ஸ்பை பண்ணுறது, கண்ட இடங்களில் கேமரா போடுறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்வார்களாக இருந்தால், அதாவது சட்டத்துக்கு முரணான விதத்தில் அவைகளை செய்வார்களாக இருந்தால், நீங்கள் அவைகளை ஹராஸ்மெண்ட்டாக கருத்தில் கொண்டு உங்களுடைய T2 அப்ளிகேஷனை நீங்கள் பதிவு செய்ய முடியும். லேண்ட்லோட் அண்ட் டெனன்ட் போர்டில் நீங்கள் லேண்ட்லோட் அண்ட் டெனன்ட் போர்டினுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்களாக இருந்தால் அதிலேயே இருக்கும் ஒவ்வொரு ஃபார்ம்ஸும். அப்போ நீங்கள் எந்த ஃபார்ம் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று தெரிவு செய்து, அந்த ஃபார்மை தெரிவு செய்து, உங்களுடைய காரணத்தையும் தெரிவு செய்து, மிச்ச விடயங்களை நீங்கள் வந்து அங்கே குறிப்பிட வேண்டும். இப்பொழுது என்ன நடந்தது, இவைகளெல்லாம் சரியான திகதிகளோடு அங்கே டாக்குமெண்ட் செய்யப்பட வேண்டும். மிக முக்கியமானது, உங்களுடைய எல்லா கம்யூனிகேஷன்ஸும், உரையாடல்கள், தொடர்பாடல்கள் எழுத்திலே இருப்பது மிக மிக நல்லது. அது உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்ச லேண்ட்லோர்டாகவும் இருக்கலாம், நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம், எப்போவுமே நீங்கள் ஒரு சட்ட ரீதியான அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வருகிறீர்களாக இருந்தால் எப்பொழுதுமே எல்லாவற்றையும் எழுத்திலே வைத்து கொள்ளுங்கள். அது மிக மிக முக்கியமானது. அதே நேரம் T6, அது வந்து மெயின்டெனன்ஸ் அப்ளிகேஷனாக பதிவு செய்வார்கள். இப்போ நீங்கள் ஏதாவது மோல்ட் இருக்குது, லீக் இருக்குது, இல்லாவிட்டால் ஒரு ஹீட்டிங் ப்ரோக் ஆகிட்டு உடைஞ்சிட்டது, இல்லாவிட்டால் இந்த பூச்சிகளினுடைய தொல்லை இருக்கிறது, இந்த மாதிரி மிக முக்கியமான உங்களுடைய சுகாதார ரீதியான அவசர அடிப்படை தேவைகள் ரீதியான விடயங்கள் குறித்து ஏதாவது ஒரு ரிப்பேர், ஒரு திருத்த வேலைகள் குறித்து சொல்லி இருந்துமே அது கணக்கில் எடுக்கப்படாமல், செய்யாமல், சரியான நேரத்தில் நடத்தாமல் போயிருக்குமாக இருந்தால் அதனுடைய பாதிப்புகள் குறித்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபைல் செய்து நீங்கள் உங்களுக்கான தீர்வினை கம்பன்சேஷனை பெற்றுக்கொள்ள முடியும். அது வந்து உங்களுடைய லேண்ட்லோர்டு உங்களுக்காக இந்த அப்போது பாவம்னு கொடுக்கறது இல்லை, உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்காக நீங்கள் பெற்றுக்கொள்கிற சன்மானம், இழப்பீட்டுத் தொகை, இதை எப்படி வேணுமானாலும் நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரம் T5 வந்து எதற்காக பயன்படுத்துவார்கள் என்றால், T5 பயன்படுத்துவது பேட் ஃபெய்த்திலே ஒரு டெர்மினேஷன் நடக்கப்பட்டிருந்தால், குறிப்பாக சில ஒரு வீட்டை வாடகை கொடுத்ததுக்கு பிற்பாடு அதெல்லாம் நல்லபடியாக போய் கொண்டிருக்கும் போது சில நேரம் லேண்ட்லோர்டுக்கு அந்த வீடு திரும்பவும் தேவைப்படலாம். ஒரு பேஸ்மெண்ட் யூனிட்டாக இருக்கலாம், ஒரு வேறொரு ஒரு ஒன் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், அந்த இடம் திருப்ப தேவைப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் அவர்கள் டக்கன் ஓகே நீங்கள் 60 days வெளியில் போங்கன்ட்டு அந்த இடத்தை எடுக்க முடியாது. சரியாக உங்களுக்கு ஒரு N12 என்கிற ஒரு அப்ளிகேஷன், ஒரு நோட்டீஸ் கொடுக்க வேண்டும். N12 என்பது லேண்ட்லோர்டுக்கு திருப்பவும் அந்த இடம் தேவைப்படுகிறது, அவர் குடியேற போகிறார், இல்லாவிட்டால் அவருடைய பிள்ளை, அதுவும் எல்லாரும் வர முடியாது, இல்லாவிட்டால் ஒரு கேகிவர், இல்லாவிட்டால் அவருடைய சொந்த என்று வரும் இல்லையா, சொந்தக்காரரெல்லாம் கிடையாது, சொந்தமாக அவரோ அவருடைய பிள்ளைகளோ குடியேறப்போகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அதை திருப்ப பெற்றுக்கொள்வதற்கு 60 days உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்க வேண்டும். அந்த நோட்டீஸ் கொடுக்கறதோடு மாத்திரமல்லாமல் அந்த நோட்டீஸினுடைய காலக்கேடு முடிவெடுவதற்கு முன்னம் உங்களுடைய வாடகை, நீங்கள் $1,000 வாடகை செலுத்தலாம், $2,000 வாடகை செலுத்தலாம், அந்த வாடகையினுடைய 1 month வாடகை உங்களுக்கு இழப்பீடாக கொடுக்க வேண்டும். காரணம் நீங்கள் டக்குன்னு ஒரு 2 months இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருக்க மாட்டீங்க, நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிற பொழுது நீங்கள் கொடுப்பதற்கு உங்களுக்கு பணம் இருக்க வேண்டும். ஆக அங்கே கொடுக்க வேண்டிய அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டில் ஒரு பாதியை உங்களுக்கு கொடுத்து உதவுவதற்காக உங்களுக்கு தகுதியாக இல்லாவிட்டால் சட்ட ரீதியாக நீங்கள் உறுத்துடையவர் என்று கருதப்படுகிற அந்த 1 month வாடகையை அந்த N12 அவர்கள் சன்மான கம்பன்சேஷனாக உங்களுக்கு கொடுக்க வேண்டும். அது மட்டும் போதுமா என்றால் இல்லை, அதற்கு பிற்பாடு சரியாக அந்த நாள் முடிவடைவதற்கு முன்னம், இப்போ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் 60 days கொடுத்திருப்பார்கள் இல்லையா, அதற்குள்ளே நீங்கள் எழும்பி வேறு இடம் பார்த்து சென்று விட்டீர்கள் என்றால் வேறு, அப்படி இல்லாவிட்டால் L2 என்கிற அப்ளிகேஷனை அவர்கள் லேண்ட்லோர்ட் அண்ட் டெனன் போர்டிலே மறுபடியும் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்து உண்மையான காரணத்துக்காகத்தான் உண்மையாகவே நானோ என்னுடைய பிள்ளையோ அந்த இடத்தை எடுத்துக்கொள்ளப் போகிறோம் என்பதை நிரூபிக்க வேண்டும். நிரூபிப்பது மாத்திரமல்லாமல் அப்படி N12 கொடுத்து ஒரு டெனண்ட்டை நீங்கள் வெளியில் அனுப்புவீங்களாக இருந்தால் 1 year நான் நினைக்கிறேன் 1 year அந்த இடத்தை நீங்கள் வந்து வாடகைக்கு கொடுக்க முடியாது. தகவல்களை நீங்கள் சரிபாருங்க. ஆனாலும் 1 year வேறு யாருக்கும் லீகலாக நீங்கள் வாடகைக்கு கொடுக்க முடியாது. அதை தாண்டி உங்களுடைய டெனண்ட் அவ்வாறு N12 பெற்றுக்கொண்டு வெளியில் போய் அவர்கள் அதை கண்டுபிடித்தார்களாக இருந்தால் அதற்கு பெயர் நீங்கள் பேட் ஃபெய்த்தில் உங்களுடைய டெனண்ட்டை எவிக்ட் பண்ணியிருக்கிறீங்க, உண்மையான காரணத்தோடு நீங்கள் அந்த இடத்தை பெறவில்லை. அப்படி உங்களுடைய டெனண்ட் மறுபடியும் இந்த T5 பதிவு செய்வார்களாக இருந்தால், T5 பேட் ஃபெய்த் எவிக்ஷன் பதிவு செய்வார்களாக இருந்தால், கிட்டத்தட்ட சன்மானமாக 1 year வாடகையை திருப்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். அது உங்களுடைய அஜுடிகேட்டரை பொறுத்தது, உங்களுடைய ஹியரிங்கை பொறுத்தது, அங்கே நடக்கிற கொடுக்கப்படுகிற தீர்ப்புகள், சாட்சிகள் மற்றும் சூழ்நிலைகளை பொறுத்தது அது சூழ்நிலைக்கு சூழ்நிலை மாறுபடலாம். ஆனால் T5 என்பது இந்த பேட் ஃபெய்த் எவிக்ஷனுக்காக டெனன் தன்னுடைய தரப்பில் இருந்து ஒரு லேண்ட்லோர்டுக்கு எதிராக பதிவு செய்யக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஆக டெனன்ட் பக்கத்தில் இருந்து எனக்கு தெரிந்து பதிவு செய்யக்கூடிய அப்ளிகேஷன்ஸை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். லேண்ட்லோர்ட் பக்கத்தில் இருந்து பதிவு செய்ய வேண்டியது இன்னுமே அதிகமாக இருக்கும், இன்னொரு 4-5 இதை போல இன்னொரு மடங்கு இருக்கும். அதை இன்னொரு இல்லாவிட்டால் நாளை கூட நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். ஆக நீங்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு வீட்டுக்கு நீங்கள் போவதாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். சில நேரம் அவர்கள் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணலாம், உங்களுக்கு வந்து பார்க்கிங் தரலாம், உங்களுக்கு வந்து அச்சச்சோ உங்களோட யூனிட்டு கூட நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம், ஆனாலும் வருவாங்க. சரி, அதனால் எல்லாவற்றையும் சொல்லுவதை காட்டிலும் நீங்கள் எழுத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரம் நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் நீங்கள் சைன் பண்ணுறீங்கன்னா 10 times அதை வாசிங்க. இந்த ஜிம் ஜிம்முக்கு வருகிறவங்களுடைய அக்ரிமெண்ட் மாதிரி இல்லாமல் கடகடன்னு சைன் பண்ணிட்டு அனுப்பாமல் வடிவா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கூர்ந்து வாசிங்க. ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களுக்கு சட்ட ஆலோசனை தேவைப்படுகிறது, ஒரு வரி உங்களுக்கு புரியவில்லை, குழப்பமாக மயக்கமாக இருக்கிறதுன்னு சொல்லிச்சுன்னா கட்டாயம் நீங்கள் சட்ட ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க. நிறைய இடங்களில் சட்ட ஆலோசனைகள் கன்சல்டிங் வந்து இலவசமாகத்தான் வழங்கப்படுகிறது, சில இடங்களில் பணம் மறவிடப்படும். ஆக இந்த லேண்ட்லோர்டன் டெனன்ட் விவகாரத்தில் உங்களுக்கு தெரியவில்லை எப்படி இயங்குவது என்று சொல்லிச்சனால் நீங்கள் நேரடியாக லேண்ட்லோர்டன் டெனன்ட் போர்டுக்கு அழைப்பினை ஏற்படுத்தலாம், அவர்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்கிறது, அதனால் நீங்கள் வந்து உள அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு கூட அங்கே உளவள சிகிச்சைகளுக்கு உங்களை ரெஃபர் செய்வது, இந்த மாதிரியான நிறைய விடயங்கள் அங்கே இருக்கிறது. அதே போல் இந்த கன்சல்டிங் வந்து அங்கே உங்களுக்கு இலவசமாகவே கிடைக்கும். ஆக நீங்கள் இதே மாதிரி ஒரு லீகல் டெனண்டாக இருக்கிறீர்கள், நீங்கள் அக்ரிமெண்ட் உங்களுக்கு இருக்கிறது ஒரு லீஸ், ஸ்டாண்டர்ட் லீஸ் அக்ரிமெண்ட், நீங்கள் ஒரு வருடமாக ஒரு குறித்த இடத்துல இருக்கிறீர்கள், இப்படி எல்லாம் இருக்கமாக இருந்தால் நீங்கள் இந்த உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரம் இது எந்த காலத்துக்கு, ஒருவேளை என்னுடைய லீஸ் அக்ரிமெண்ட் முடிந்து விட்டது, அது எக்ஸ்பயர்ட் ஆகிட்டது, அதுக்கு பிறகும் நான் இதை பெற்றுக்கொள்ள முடியுமானா? கட்டாயம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வருடம் நீங்கள் ஸ்டாண்டர்ட் லீஸில் இருந்தால் நீங்கள் கட்டாயம் அதை, ஒரு சம்பவம் உங்களுக்கு நடந்து ஒரு வருடத்துக்குள்ளே, இப்பொழுது ஒரு ஹராஸ்மெண்ட் உங்களுக்கு போன வருடம் மே மாதம் நடந்திருக்கிறது என்று சொல்லிச்சுனால் இந்த மே மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே நடந்திருக்குமாக இருந்தால் இந்த மே மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்ய முடியும். ஆக அதே நேரம் நீங்கள் வெளியில் போயிட்டீங்க, அந்த வீட்டை விட்டு வேறு இடத்துக்கு எவிக்ட் ஆகி இன்னொரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா கூட நீங்கள் உங்களுடைய பழைய லேண்ட்லோர்டுக்கு எதிராக இந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் முன்னெடுக்கலாம், இந்த அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ஃபைல் பண்ணலாம்ன்றதை நீங்கள் மறக்காதீங்க. இதில் ஏதாவது விடுபட்டிருக்கும், இது ஒரு சாதாரணமான ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம்.

0: மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜே துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட், மிசிசாகா, hindumission.ca. கிச்சன ஓட்டலூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாடு இப்பொழுது ஸ்காப்ரூவில். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மென் முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர் செட்டிநாடு திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரூ, 416-299-9393.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
5: Listen to us around the universe. www.cmr.fm.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200, 9-5-7-6-7-2. ஐஷா செல் கோடைகாலம் முழுக்க தரும் சம சேல், புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம். அனைத்தும் 30% தொடக்கம், 70% தள்ளுபடியில். நியூ டிசைன் காஞ்சிபுரம், டிசைனர் காஞ்சிபுரம், பியோர் கோல்ட் காஞ்சிபுரம், ஃபேன்சி சாரீஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், ஷல்வார், பஞ்சாபி சூட்ஸ், மென் ஷர்வானி, குர்தா செட்ஸ், ஜுவல்லரி, இன்னும் பல. பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பிரீத்தி ஸ்டீல் $190, ஸ்மித் $200. ஐஷா சில்க், 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. Aisha Silk. டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளாண்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
2: Listen to us around the universe. www.cmr.fm.

0: மனு மற்றும் சித்ரா குரல்ல மைனா மைனா குரவை கேட்டிருக்கிற நேரம் 12:37 நிமிடம் ஒரு சனிக்கிழமை வார இறுதி விடுமுறை நாள் மிக அழகாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது.
1: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
3: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
4: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
5: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் kilikoot.ca.
6: Another Don Clean with the Don Ducks.
7: Oh, he's doing dishes with Dawn Platinum.
8: The only soap trusted to save wildlife affected by oil.
7: And Platinum removes up to 99% of grease and food residue, so he doesn't have to work so hard.
8: Well, flap my wings. What'll he do with all that unused elbow grease?
7: Organize the fridge, the spice rack, the junk drawer.
8: What are you quacking on about? He's gonna make enchiladas.
7: More dishes? That's giving this duck goosebumps.
6: Dawn Platinum, the better grease getter.
5: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் com.
9: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
5: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
9: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
10: Listen to us around the universe. www.cmr.fm.

சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். முத்து திரைப்படத்திற்காக தில்லானா தில்லானா ஒலி துவந்திருக்கிறது. இசைப்பியலையா ரகுமானின் இசையில் வைரமுத்துவின் வரிகள் அந்த பாடல் இடம்பெற்றிருந்தது. மனு மற்றும் சுஜாதா இணைந்து அந்த பாடலை பாடியிருந்தார்கள். சரி, இந்த வாரம் முழுக்க இந்த வார இறுதி முடிவடைந்து சரியாக ஜூன் மாதம் ஆரம்பிக்கிறது. சரியாக கோடை காலம் ரவுண்ட் த கோனர் என்று சொல்கிற மாதிரி கோடை காலம் மிக மிக நெருக்கமாக இருக்கிறது. இந்த வாரம் ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறம் ஜாம் ஜாமண்டு வெயில் கொளுத்த போகுது. ஆனால் அதுதான் விஷயமானா இல்லை, இந்த கோடை காலங்கள் தான் நீங்கள் வாழ்வாங்க வாழ்கிறதுக்கான காலங்கள். விதம் விதமாக உடம்பு போட்டுக்கொள்ளலாம், விதம் விதமான உணவுகள் உட்கொள்ளலாம், போக வேண்டிய இடமெல்லாம் போகலாம், கால்நடையாக நடக்கலாம். இந்த கனடா தேசம் ஒரு சொர்க்க பூமியாக எப்போது அதிகமாக உணரப்படும் என்று சொல்லிச்சுன்னா கோடை காலங்கள் தான். இந்த விலங்குகள் குளிர்காலத்தில் அப்படியே பொந்துக்குள்ள இருந்துட்டு கோடை காலம் வந்துட்டு அப்படான்னு வெளியில் அப்படியே வருவாங்க இல்லையா, ஈசல்கள் வெளியில் வர்ற மாதிரி. மனிதர்களும் பக்கத்து வீட்டுக்காரரையே நமக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனால் இந்த கோடை காலம் வந்துட்டால் தான் பாபிக்யூ போடுறது என்ன, வெளியில் பார்ட்டி பண்ணுறது என்ன, வெளியில் வந்து அந்த போட்டிக்கோல உட்கார்றது என்ன, இதெல்லாம் நடக்கிறது இந்த காலத்தில் தான். ஆக கோடை காலம் என்பது கொண்டாட்டத்தினுடைய காலம். அது வெளியரங்கமான கொண்டாட்டமாக நிறைய பேரை சேர்த்து கொண்டாடுறதாகவும் இருக்கலாம், மனதுக்குள்ளான கொண்டாட்டமாகவும் இருக்கலாம். அதிகப்படியாக நான் இந்த காலங்களில் பார்க்கக்கூடியது, மற்ற காலங்களில் பார்க்க முடியாதது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இயற்கை தான். இந்த இயற்கை எவ்வளவு பச்சையாக, எவ்வளவு அழகாக, இந்த நல்ல காற்று, நல்ல வெளிச்சம், நல்ல பச்சை பசேலண்டு இருக்கிற இயற்கை, இதை வந்து எல்லா காலங்களிலையும் இங்கே பார்க்க முடியாது. ஆனால் இந்த கோடை காலத்தில், வசந்த காலத்தில் இந்த நாடு அவ்வளவு அழகு. ஆக முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த குளிர்காலங்களில் இன்டோர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் இல்லையா, அந்த கஃபேக்கு போகிறது, ஏதாவது நிகழ்ச்சி பார்க்க போகிறது, மியூசியம் பார்க்க போகிறது, இதெல்லாம் வந்து குளிர்காலங்களில் கூட நீங்கள் செய்ய முடியும். ஏனென்னா அதெல்லாம் இன்டோர் ஆக்டிவிட்டீஸ். ஆனால் அதுவே இந்த ஹைக் போகிறது, நடை போகிறது, இல்லாவிட்டால் ஏதாவது விளையாட போகிறது, இது எல்லாமும் இந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள் அதிகமாக மற்ற காலங்களில் சாத்தியமாகிறது இல்லை. அதனால் இந்த காலத்தை அதிகமாக நான் இந்த ஹைக் போவது, நடப்பது, காடுகள் பார்க்க போவது, மலர்கள் பார்க்க போவது, இந்த மாதிரியான பிக்னிக் போகிறது, சன்செட் பார்க்குறது இருந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு செலவு செய்வது உண்டு. அதே மாதிரி உங்களுக்குமே விருப்பம் இருக்கமாக இருந்தால் இந்த நாட்களை நல்ல ஹைக் போகிறதுக்கு பயன்படுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற நல்ல காடுகளை கண்டுபிடிங்க, நல்ல ஹைக்கிங் ஏரியாஸ் கண்டுபிடிச்சு அது உங்களுடைய உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், மனசுக்கும் அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும். காடுகளுக்கு எப்போவுமே கிளென்சிங் பவர் இருக்குன்ற சொல்லுவார்கள். அது இயற்கையினுடைய எல்லா நிலைகளுக்கும் இருக்குது. தண்ணீருக்கும் அந்த கிளென்சிங் பவர் இருக்கிறது. நீங்கள் நடக்கிற இடத்துல அதிகமாக நீர்வீழ்ச்சிகளோ இல்லாவிட்டால் ஆறுகளோ குளங்களோ இருக்கமாக இருந்தால் அந்த தண்ணீரினுடைய சத்தமே உங்களுடைய மனதை அமைதிப்படுத்தும். இல்லாவிட்டால் ஒருவேளை நீங்கள் வந்து ட்ராமடைஸ் ஆகியிருப்பீங்க, வெளி நிறைச்சல்களால் ஒரு விதமான பதட்டத்தோடு இருப்பீங்கன்னா நல்ல ஒரு நடை நடந்துட்டு வாங்க, மனசுக்கு அவ்வளவு நிம்மதியாக இருக்கும். அதை தாண்டி இந்த ஒரு முதலாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் ஒரு அற்புதமான மாதம். இந்த ஜூன் மாதம் அப்படியே ஆரம்பிக்கிறதுலேருந்து நிறைவு வரைக்கும் செய்கிறதுக்கு அடுத்த 2-3 மாதங்களுக்கு நமக்கு நிறைய இருக்கும். ஆக சூடு டொரண்டோ என்ன சொல்லுகிறார்கள்னா, அடுத்தடுத்த முதலாம் தேதியிலிருந்து 6 தேதி வரைக்கும் என்னென்ன விடயங்கள் உங்களுக்காக டொரண்டோவில் காத்திருக்குன்னு சொல்லிச்சோன்னா, ஒன்று டூ வெஸ்ட் ஃபெஸ்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு நிகழ்ச்சி. அது ஒரு பாரம்பரிய கலை நிகழ்ச்சி. கோடை காலத்தை வரவேற்கும் முகமாக எல்லா பண்பாட்டுக்காரர்களும் கூடி அவர்களுடைய பண்பாட்டு உணவுகள், ஆடைகள், இவைகளை எல்லாம் பிரதிபலிக்கிற மாதிரி டூ வெஸ்ட் ஃபெஸ்ட் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடக்கும். இது டண்டா ஸ்ட்ரீட் வெஸ்டிலே அசிங்டன் மற்றும் லான்ஸ்டவுனுக்கு அருகாமையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. எவ்வளவு டிக்கெட் என்ன கேட்குறீங்கன்னா, இது இலவசமான நிகழ்ச்சி. இங்கே வந்து வடிவா வீட்டில் நீங்கள் துணையோடு போகலாம், தனியாக போகலாம், ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம், பிள்ளைகளோடு போகலாம், போய் வடிவாக சாப்பிட்டு அந்த கலை நிகழ்ச்சிகளை, இந்த நாட்டில் இருக்கிற வடிவே அந்த டைவர்சிட்டி தான் இல்லையா, அந்த கலை நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். இது எப்போ நடக்குதுன்னா June 5 and 7 நடக்குது. அதே மாதிரி நீங்கள் இசை பிரியர்களாக இருப்பீங்கன்னா சிங்கின் கன்சர்ட்னு சொல்லி ஒரு ஜாஸ் ஃபெஸ்டிவல் நடக்கிறது. உங்களுக்கு இந்த தமிழிசை தாண்டி உங்களுக்கு வந்து வேறு வேறு இசைகளை ரசிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா ஒரு ஜாஸ் ஃபெஸ்டிவல் நடக்கிறது. ஆனால் அதற்கான டிக்கெட் விவரங்கள் $20 இருந்து அதனுடைய டிக்கெட் ஆரம்பமாகிறது. ராயல் அன்டாரியோ மியூசியத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. ஒரு ஜாஸ் இசையிலேயே உலக புகழ் பெற்ற ஒரு
ஒரு குழு இந்த நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறாங்க. நீங்கள் அந்த நிகழ்ச்சி குறித்து தேடி பார்க்கலாம். ஜூன் 1ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி 7 மணிக்கு ஆரம்பமாகிறது. இதைவிடவும் லுமினாட்டோ ஃபெஸ்டிவல் அப்படி என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதாவது கிரியேட்டர்ஸ், கண்டெம்பரரி ஆர்ட்ஸ், அதே போல் வேறு வேறு உருவாக்குபவர்கள், இல்லாவிட்டால் ஆர்டிஸ்ட், கலைஞர்கள், கிரியேட்டர்ஸ் வந்து இணைகிறார்கள் இந்த நிகழ்வுக்காக. அது ஒரு அற்புதமான படைப்பாக்க புத்தாக்க நிகழ்ச்சியாக இருக்கும். வெவ்வேறு இடங்களில் நடைபெறுகிறது இது டொரண்டோவில். ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே இந்த ஆர்ட்ஸ் ஃபெஸ்டிவல், அதாவது கலை கொண்டாட்டம், கலை திருவிழாவாக இது நடைபெறுகிறது. இதுக்கான அனுமதி இலவசம். ஆக சனி ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்கன்னா இந்த தகவலை பயன்படுத்தி கொடுங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. டொரண்டோ ப்ளூ ஜெய்ஸ் மற்றும் பால்டிமோர் ஒரியோல்ஸ் இணைந்து விளையாடுகிற போட்டி, விறுவிறுப்பான போட்டி அடுத்த வாரம் இடம்பெறவிருக்கிறது, ஜூன் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில். இதுக்கான பயணச்சீட்டு, மன்னிக்கவும் அனுமதி சீட்டு, $25 இருந்து ஆரம்பமாகிறது. ராஜர்ஸ் சென்டரில் இந்த நிகழ்வு இடம்பெறுகிறது. இது ஒரு அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போட்டியாக கருதப்படுகிறது. ஆக அது அதிலேயே மிக முக்கியமாக இந்த ப்ரைட் நைட் கேம் ஆக இது கருதப்படுகிறது. ஆக நீங்கள் இந்த விளையாட்டில் ஈடுபாடுடையவர்களாக கோ ப்ளூ ஜெய்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்களும் அதில் ஒரு அணியாக, டீம் ப்ளூ ஜெய்ஸாக இருப்பீர்களாக இருந்தால் நீங்களுமே போய் உங்களுடைய ஆதரவை வழங்க முடியும். இது எப்போ நடக்குதுன்னா ஜூன் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில். அதே போல் லேக்ஷோர் வில்லேஜில் இன்னும் ஒரு அனுமதி இலவசமான நிகழ்ச்சி நடக்கிறது, கிரில் சீஸ் சேலஞ்ச். இதுதான் அதுக்கு பெயர், கிரில் சீஸ் சேலஞ்ச் என்று சொல்லி லேக்ஷோர் வில்லேஜில் ஒரு சும்மா ஒரு களியாட்ட ஒரு போட்டி நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஊரில் விளையாட்டு போட்டிகள் நடக்கிற மாதிரி ஒரு போட்டி நிகழ்ச்சி நடக்குது. இது லேக்ஷோர் பிளவடையில் நடைபெறுகிறது, இஸ்லிங்டன் அவென்யூ மற்றும் எட்டபிகோ. அட, நமக்கு மிக அருகாமையில் நடக்குது. ஆக இந்த எல்லையில் நீங்கள் இருப்பீங்களா இருந்தால் இந்த செய்தியை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஜூன் 6ஆம் தேதி ஒருக்கா இந்த லேக்ஷோர் பிளவடுக்கு போய் பார்த்தீங்களா இருந்தால் இந்த போட்டியில் நீங்களும் பங்கு கொள்ள முடியும். அதற்கான அனுமதி இலவசம். அதே போல் நிறைய இந்த கராஜ் செயல்களிடம் பெறுகிறது. அதே போல் இந்த மியூசிக் இவெண்ட்ஸ் நிறைய நடக்கிறது, நடன நிகழ்ச்சிகள் நடக்கிறது. அதே போல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கிற காலங்களும் இது தான். நான் நினைக்கிறேன் அடுத்த மாதம் அதை நாங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படி என்று சொல்லி. அதே போல் அக்சஸ் ஃபெஸ்ட் என்று சொல்லி ஒரு இசை நிகழ்ச்சி நடக்கிறது, வருகிற ஜூன் 6ஆம் தேதி டேவிட் பீகாட் ஸ்கேரில் இடம்பெறுகிறது, கிங் ஸ்ட்ரீட் வெஸ்டில் இந்த நிகழ்வு இடம்பெறுகிறது. ஆக ஜூன் 6ஆம் தேதி நீங்கள் டவுன் டவுன் போனீங்களா இருந்தால், டொரண்டோ போனீங்களா இருந்தால் நிறைய நிகழ்வுகளை நீங்கள் பார்வையிட முடியும். அதே போல் ப்ரைட் செலிப்ரேஷன்ஸ் நடைபெறுகிற நாட்களும் இந்த நாட்கள் தான். ஜூன் 6ஆம் தேதி இந்த ப்ரைட் அணிவகுப்பு இடம்பெற காத்திருக்கிறது. பாதஸ்ட் ஸ்டாக்ட் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய பாதஸ்ட் ஸ்ட்ரீட் பகுதியிலே தான் இது இடம்பெறுகிறது. இப்படி நிறைய நாடக நிகழ்ச்சிகள், இவைகள் எல்லாவற்றையும் தியேட்டர், ட்ராமா இதுகளில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குமாக இருந்தால் அவைகளை பார்வையிடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் விரும்புகிறபடி அந்த நாட்களை செலவு செய்ய முடியும். ஒரு ஹைக் போகலாம், இல்லாவிட்டால் இந்த ஃப்ளவர் கார்டன்ஸ் பார்க்க போகலாம். டியூலிப் ஏற்கனவே முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன், இதுக்கு பிறகு போய் வேலை இல்லை. ஆனால் மற்ற மலர்கள் மலர ஆரம்பித்திருக்கிறது. இனிமேல் லெவெண்டர் சீசன், ஆக நீங்கள் லெவெண்டர் ஃபார்ம்ஸ் கண்டுபிடிச்சு போகலாம். அதே மாதிரி டொரண்டோ மியூசிக் கார்டனில் இந்த கோடை காலங்களோ குறிப்பிட்ட நாட்களில், ஓர் 2 நாட்கள் இல்லாவிட்டால் வார இறுதி நாட்களில் பாடல்கள் இசைப்பார்கள். நீங்கள் வந்து அந்த ஹாபர் ஓரமாக உட்கார்ந்து அந்த பாடல்கள் கேட்க நல்லா இருக்கும். இல்லாவிட்டால் ஹாபர் ஃப்ரண்ட் போகலாம், இல்லாவிட்டால் இங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கிற எல்லோரா, அதே போல் சின்ன சின்ன கண்ட்ரி சைட்ஸ் இருக்கிறது இல்லையா, அக்ஸ்பிரஜ், இந்த மாதிரி ஒரு மணித்தியாலம், 1.5 மணித்தியாலம் தூரத்தில் இருக்கக்கூடிய அழகழகான சின்ன சின்ன கிராமங்களுக்கு நீங்கள் போகலாம். போகிற வழியில் நல்ல ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் இருந்து கொண்டு வந்த ஸ்ட்ராபெரிஸ் இருக்கும், ராஸ்பெரிஸ் இருக்கும், வாசல்லையே வச்சுருப்பாங்க, வீதிகளில் விற்பார்கள். அதை வாங்கி கொண்டு ஒரு கண்ட்ரி மார்க்கெட்டில் நல்ல ஒரு பூங்கொத்து வாங்கி கொண்டு அந்த பூக்களுடைய நறுமணத்தை நீங்கள் உணர்ந்த வண்ணம் நீங்கள் அந்த பயணத்தை செய்யும் போது அது அபரிமிதமாக இருக்கும். அதை யார் யார் அதை செய்து பார்க்கிறீர்களோ அப்போது தான் அந்த வாழ்க்கையினுடைய அழகும், நம்ம சுற்றி இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களினுடைய அழகும் புலப்பட ஆரம்பிக்கும்.
ஆக இந்த தகவல்களை தேவையானவங்க நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒலிக்க ஆரம்பிக்கிறது பாடல், இது நீ காற்று நான் மரம்.

0: சுயமார்த்தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். FM 101.3 வழியாக இந்த நேரம் நீங்கள் பாடல் விரும்பி கேட்கிற நேரம். அடுத்து வருகிற மனத்தையால் முழுக்க பாடல் கேட்க அழைப்பினை ஏற்படுத்தலாம். வழக்கமான தொலைபேசி இலக்கங்கள் காத்திருக்கிறது. 416-593-0055 அழைப்பினை ஏற்படுத்துங்க. யார் இந்த நேரம் அழைப்பில்? வணக்கம்.
1: வணக்கம் பிரியா, நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறேன் தேவகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறோம். அருமையான தகவல்கள் தந்தீங்க. உங்களை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை பற்றி எல்லாத்தையும் படிச்சவாரியா விவகாரம் சொல்லி கொண்டிருந்தீங்க. சிறப்புகள், நன்றி. உங்களுக்கு
0: நிச்சயமாக அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். என்ன பாடல் கேட்க போறீங்க தேவகுமார்?
1: எனக்கு கரசாமி அந்த கரா படத்தில இருந்து பாமுருகா அந்த பாடல் கேட்போம்.
0: கரா திரைப்படத்தில இருந்து, கருப்பு திரைப்படத்தில இருந்து, கரா திரைப்படத்தில இருந்து வாமுருகா பாடலா?
1: ஆமா ஆமா.
0: படம் பாத்துட்டீங்களா?
1: இல்ல இல்ல, பாக்கல.
0: சரி, பாட்டு உங்களுக்காக வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
1: நன்றி, வாழ்த்து. நன்றி.

0: சேமார் திரு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். கர திரைப்படத்திற்காக ஒரு நல்ல பாடல் ஒலி துவந்திருக்கிறது. ஜி வி பிரகாஷ் குமார் இசையில் அவரை பாடியிருக்கிறார் அந்த பாடலை. தனுஷ் ஜி வி கூட்டணி எப்பொழுதுமே அற்புதமாக இருக்கும். அப்படி ஒரு கர திரைப்படத்திற்காக அந்த பாடல் ஒலி துவந்திருக்கிறது. நேரம் 1:08. யார் இந்த நிறமழைப்பில்? வணக்கம். நல்லா இருக்கிறேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: வீட்டுக்கு
0: வேலை செய்தா அது சொந்த வேலை தானே,
1: அதுலயே நமக்குன்னு போறது இருக்கு, அவங்களுக்கு சேர்த்து போறது ஒண்ணு இருக்குல்ல.
0: அப்படின்றீங்க, அடுத்த முறை அவங்க சமைக்கும் போது அவங்களும் நமக்குன்னு சமைச்சிட்டா போதும் இல்லையா?
1: நாங்க கொஞ்சம் கூட போய் தண்ணி ஊத்துருவோம்ல, பொதுவாயிரும்ல.
0: சரி, என்ன பாட்டு வேணும்?
1: பாடல் வந்து மல்லிகைப்பூவுக்கு கல்யாணங்கிற பாடல், மாவீரன் நினைக்கிறேன் பாடம்.
0: அந்த பாட்டு ஜெயச்சந்திரன் குரல் உங்களுக்காக வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
1: நன்றி, வணக்கம்.
0: எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாத்தீங்களா?

0: நேரம் 1:14 ஆகி இருக்கிறது. இந்த நேரம் யார் அழைப்பில் என்று கேட்கலாம். வணக்கம். நல்லா இருக்கிறேன் புருஷோத்தமன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், நன்றி. எனக்கு பாட்டாளி பரவசம் திரைப்படத்துல இருந்து நீதான் என் தேசிய கீதம் என்ற பாட
0: நல்ல பாட்டு அது.
1: ஆமா, எனக்கு அந்த பாட மரியாதைக்கு உரியவள் என்ற ஒரு வார்த்தை வருது அல்ல, அந்த வார்த்தை கண்ணு அந்த பாடல் கேட்கிறேன். நல்ல
0: பாட்டாளி பரவசம் திரைப்படத்துக்காகவா?
1: பாட்டாளி பிரவசத்துல அந்த நீராலே தேசிய கீதம் பாடல அந்த மரியாதைக்குரியவள் என்ற ஒரு வார்த்தை வருது, அந்த வார்த்தைக்காக தான் அந்த பாட்டு திரும்பி கேட்கணும்.
0: இந்த பாட்டு வந்த புதுசுல வானொடிகள்ல அதிகமா ஒலிபரப்பப்படுகிற பாடல்.
1: பாட்டுக்காக இசையை ரசிக்கும் அனைத்து அன்பான உள்ளங்களுக்காக, சுயம் அனைத்து உலகத்துல வாழ்ந்த அனைத்து தமிழர்களுக்காக
0: பாட்டு வருது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளா இருக்கட்டும் புருஷோத்தமன், நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
1: நன்றி, வாழ்த்து, நன்றாக.

0: சுயமார்த்தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். 1:19 ஆகி இருக்கின்றது. யார் அழைப்பிலை என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கிறேன். யார் கதைக்கிறீங்க?
1: பவான். என் பேர் பவான்.
0: பவான், எப்படி இருக்கிறீங்க பவான்? நீங்க நலமா இருக்கிறேன். நானும் எப்படி போகுது? எப்படி இருக்கு வான்கூவரினுடைய காலநிலை?
1: நல்லா இருக்கு. இப்போ 18ல நிக்குது. மார்னிங் தான இப்ப 10:20.
0: நல்லது. என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு வந்து பாட்டு வந்து சாலாட்டு படம் வெண்ணிலாவுக்கு வானத பிடிக்கலையா அந்த படம்.
0: அச்சோ, யார் உங்களை கவலைப்படுத்தினது இன்றைக்கு?
1: கவலைப்படுத்தல, பழைய ஞாபகம் வந்து அழகு பாட கேட்போண்டு.
0: ஆஹா, இரவுல இந்த பழைய ஞாபகங்கள் வந்தா பரவாயில்ல, நித்ர கொள்ளும் போது மனசு அப்படியே லீஸ் ஆயிரும். மத்தியானம் வந்தா கொஞ்சம் கஷ்டமாயிருமே. அன்னைக்கு நாள் முழுக்க கவலையா தானே இருக்கும். சரி சரி, உங்களுக்கு இந்த பாட்டு தாரன் உங்களுக்காக ஆனா சிரிச்சு கொண்டே கேட்க வேண்டும். அதான் ஒரே ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு. சரி, அருண்மொழி மற்றும் ஜானகி பாடி பாடல் உங்களுக்காக வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக
1: நன்றி.
2: வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா, ஏன்

0: சுயமார்த்தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:25 ஆகி இருக்கிறது. பாடல் கேட்க அழைப்பினை ஏற்படுத்துங்க. யார் இந்த நேரம் அழைப்பில்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
1: நான் ராம் கதைக்கிறேன்.
0: வணக்கம் ராம், எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமா இருக்கிறேன்.
0: அப்படி போகுது உங்களுடைய நாள்?
1: இன்னைக்கு பரவாயில்ல, நல்லா தான் போகுது.
0: மத்தியான சாப்பாடு எல்லாம் முடிஞ்சுதா?
1: எனித்தான்
0: அதுக்கு முதல் பாட்டு, அதுக்கப்புறம் சாப்பாடு. இல்லாட்டி சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ற அந்த இடைவெளியில பாட்டு.
1: பாட்டு
0: என்ன பாட்டு வேணும்?
1: நான் புதுப்பாட்டு படத்துல இருந்து எங்க ஊர் காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த பாட்டு?
0: அது ஒரு நல்ல பாட்டு இல்லையா? கனடாவுக்கு பிறகு
1: அருமையான பாட்டு.
0: இப்படியான சில பாடல்கள் வந்து முத்து மாதிரியான பாடல்கள், எப்பவுமே நாங்க அதை கேட்க மாட்டோம். ஆனா நல்ல பாடல், இளையராஜா மற்றும் ஆஷா போஸ்லே குரலில் உருவான பாடல்,
1: அருமையான பாடல்.
0: உங்களுக்காக வருது நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
1: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
2: எங்க ஊர் காதல் பத்தி என்ன நினைக்கிறே?
3: அது எங்க ஊர் காதல் போல ஆழமில்லையே.
2: அப்படியா?
3: பின்ன எப்படியா?

0: இசைஞானி இளையராஜா குரலில் பாடல் கேட்பதும் நல்லா அழகாக இருக்கும். அதே போல் அவர் பேசுவது கேட்பதும் மற்ற இசை ரசிகர்களுக்கு அது ஏதோ குரு போதனை மாதிரி. பாடல் அலை தாய்ந்திருக்கிறது. நேரம் 1:31 நிமிடம். யார் இந்த நேரம் அழைப்பில்லை என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் கதைக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க சிவனிங்கம்?
1: நலமாக உற்சாகமா மகிழ்ச்சியா உங்களுக்கு
0: உங்களுடைய அழைப்பு தெளிவில்லாம இருக்க சிவலிங்கம். என்ன பாடல் கேட்க
1: ஏர்போர்ட்ல இருந்து கேட்கிறேம்மா.
0: என்ன பாடல் கேட்க போறீங்க? சரி, உங்களுக்காக பாட்டு வருது. அப்படி போதும். இன்னைக்கு
1: சனிக்கிழமை நான் ஊருக்கு போறேன், ஏர்போர்ட்ல இருக்கேன்.
0: எங்க போறீங்க?
1: ஸ்ரீலங்காவுக்கு போறேன்.
0: அப்படியா? சரி சரி சரி சரி சரி. அதுக்கு முதல் உங்களுக்கு அழைப்பு ஏற்படுத்தி இருக்கீங்க. சரி, உங்களுக்காக பாட்டு தயாரா இருக்கு. சும்மா ஜெய் ஜெய் என்று இருக்கட்டும் உங்களுடைய ஸ்ரீலங்கா இலங்கை பயணம். நன்றி. பாடல் உங்களுக்காக வருது. பாருங்க, அவர் இலங்கைக்கு போறாராம். இந்த கோடை காலத்தை நீங்க அதுக்கு கூட பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஒலிக்க ஆரம்பிக்கிறது பாடல் இது சுல்தான் திரைப்படத்திற்காக.

0: வணக்கம்.
1: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:37 நிமிடமாக இருக்கிறது. இந்த நேரம் யார் அழைப்பில் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
2: வர்ணன்.
1: உங்களோட பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வர்ணன் சூரியன். வருணன். அது வருணன் என்று வர வேண்டும். வருணன். அதே மாதிரி பஞ்சவர்ணம் வர்ணம் என்றும் சொல்லலாம்.
2: மணிவர்ணன்
1: வந்து கண்ணனுடைய பெயர். வேல் மணி வர்மன் வர்ணன். எல்லாரும் வந்துட்டாங்க. கிருஷ்ணர், முருகன் எல்லாரும் வந்துட்டாங்க. சரி, என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு யுத்தம் செய்வதிலிருந்து கன்னி பொண்ணு தீவா கட்டெரும்பு கண்ணா.
1: கன்னி தீவ பொண்ணா கட்டெரும்பு கண்ணா. வீட்டுல ஏதாவது பாட்டியா? ஆஹா, இன்னைக்கு நான் நினைச்சேன் நல்ல சாப்பாட்டோட வீட்டுல பாட்டி
2: என்ன. மத்தியான சாப்பாடு முடிஞ்சு இந்த பாட்டி விருப்பம் நல்ல வெளியல் தானே.
1: ஆஹா, உங்களுக்காக பாட்டு வருது. நன்றி இணைந்து.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: Welcome to the club.

0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:43. இந்த நேரம் யார் அழைப்பில் இருக்கிறார் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: நான் குயின்சன் கதைக்கிறேன்.
0: ஆட, அந்த வணக்கத்தை கேட்டாலே தெரியும் அது குயின்சன் தான்.
1: ஆமா,
0: எப்படி இருக்கீங்க குயின்சன்? எப்படி போகுது உங்களுடைய கோடை காலம்?
1: கோடைக்காலம் வேலையோட போகுது. கோடைக்காலம் தான் கொஞ்சம் பிஸியா இருக்கும்.
0: அதுதானே, அது வேற பிரச்சனை. நமக்கு கிடைக்கிற நேரமே இந்த கோடை காலம் தான். அப்பவும் வேலை வந்துருது இல்லையா?
1: ஆமா ஆமா.
0: சரி, என்ன பாட்டு வேணும் குயின்சன்?
1: பாட்ஷா திரைப்படத்துல அடுக்குள்ள ராரா ராமையா.
0: ராரா ராமையா.
1: ஓ
0: சரி, நீங்க உங்களோட வாழ்க்கையில எந்த இடத்துல இருக்கிறதா நினைக்கிறீங்க?
1: விளையாடாதது
0: விளையாட்டல்ல அதானே?
1: விளையாட்டு சொன்ன.
0: சரி, பாட்டு வரது நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
1: நன்றி. நன்றி. வணக்கம்.

0: ரா ரா ரா ராமையா, எட்டுக்குள்ள உலகம் இருக்கிறாமையா. இந்த பாட்டு எப்போ கேட்டாலும் இந்த பாட்டு ஒரு ஒரு வைப். இந்த பாட்டு கேட்டாலே ஆடாதவங்க பாடாதவங்க, ஆடாதவங்க ஆடுவாங்க, பாடாதவங்க பாடுவாங்க. ஒரே ஒரு பாஷா தான் ஊருக்கெல்லாம் இல்லையா. என்னதான் தலைமுறைகள் கடந்து நம்முடைய அப்பா, அப்பாவிந்த அப்பா எல்லாரும் பார்த்த ஒரு நடிகராக ரஜினி இருக்கிறார். திரையில் மக்களை மகிழ்ச்சிப்படுத்திய ஒரு கலைஞர். அந்த பாடல் அலை துவைந்திருக்கிறது பாட்ஷா திரைப்படத்திற்காக. யார் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: மாயவன்.
0: வணக்கம் மாயவன், எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன். வடிவான பேர் உங்களுக்கு?
1: நன்றி.
0: சரி, என்ன பாட்டு வேணும் மாயவன்?
1: இந்த இந்த மாதம் இந்த மூன்று பிள்ளைகள பர்த்டே வந்தது. அதால ஆயக்கலை விஸ்வதுலசில இருந்து ஆயக்கலைகள் 64 பிரம்மன் நவசனமா அல்ல அல்ல
0: விஸ்வதுலசி திரைப்படத்துல இருந்து அந்த பாடல் வேணுமா?
1: ஆமாமாம்.
0: சரி, முழுக்காக அந்த பாடல் தயாரா இருக்கு. உங்களுடைய மகள்கள்ட பேரை சொல்லலாமே, பிள்ளைகள்ட பேர்.
1: தமிழருவி, இளமகள், புலிமகள்.
0: அட, என்ன அழகான பேர். ஒவ்வொரு ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்குமே.
1: தமிழ் இளம் புலி, மூணு பேரும் இருக்கு.
0: தமிழ்
1: தமிழ் இளம் புலி என்ன கூப்பிடுறாங்க? தமிழ் தமிழருவி, இளமகள், புலிமகள்.
0: அட, அழகான பேர். உங்களை மாதிரி பேர் வைக்கிறவர்களை நிச்சயமா பாராட்ட வேண்டும் பிள்ளைகளுக்கு. தமிழ் இளம் புலி. அட, மூன்று பேரையும் சேர்த்தாலும் ஒரு பேர் வந்துவிடும் இல்லையா, ஒரு பெரிய தேசத்தினுடைய பெயர். ஆயக்கலைகள் பாடல் கேட்க போறீங்களா?
1: நன்றி.
0: யாரையெல்லாம் பாடலுக்காக சேர்த்து கொள்ள போறீங்க? அந்த பாட்டு உங்களுக்காக வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. எவ்வளவு அழகா பேர் வச்சிருக்கார் பாருங்க குழந்தைகளுக்கு. அவருக்காக விஸ்வ துளசி திரைப்படத்தில் இருந்து பாடு ஒலிக்க ஆரம்பிக்கின்றது. பாடல் கேட்டுக்கொண்டு நீங்களும் அழைப்பு ஏற்படுத்தலாம். 416-593-0055-க்கு விஸ்வதுலசி பாடல் என்று சொல்லும்போது தான் எனக்கு நந்திதா தாஸ் ஞாபகத்துக்கு வருகிறது. நேற்று ஒரு ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். ஒருத்தர் அந்த மூக்குத்தி பெண்களை பற்றி எழுதியிருந்தார். அதில் அற்புதமான ரெண்டு மூக்குத்தி பெண்கள் பற்றி எழுதியிருந்தார். அதில் ஒன்று விஸ்வதுலசியில் வருகிற நந்திதா தாஸ், அதே போல் வேதம் புதிதில் வருகிற அமலா, ரெண்டு பேரும் அணிந்திருக்கிற மூக்குத்திகளினுடைய சிறப்பு பற்றி எழுதியிருந்தார். அது எவ்வளோ தூரம் அந்த மூக்கு கெடுப்பாக இருக்கிறதுண்டு. அது படிக்கவே ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக இருந்தது. நந்திதா தாஸ் ஒரு இயல்பான அழகி. இயல்பு தானே அழகு என்ன?

0: ஒரு மிக அழகான பாடல் அலை தோய்ந்திருக்கிறது விஸ்வதுளசி திரைப்படத்திற்காக. எம்எஸ் விஸ்வநாதன் இசைஞானி இளையராஜா இணைந்து இசையமைக்க சுமதி ராம் ஸ்ரீனிவாஸ் அபர்ணா இணைந்து அந்த குழுவினர் அந்த பாடலிலே இணைந்திருந்தார்கள். நேரம் இப்பொழுது 2 மணி ஆகியிருக்கின்றது.
1: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
2: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை விரைவான அப்ரூவல் குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன் நியூ டு கனடா வொர்க் பெர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம் இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300
3: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன் காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங் உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358
4: Everything okay, no problem and it's nam.
5: Bar kalam closing da, tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
3: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
4: இருப்பவர்கள்
7: உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
8: Listen to us around the universe. www.cmr.fm

0: சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சு தட்டுகின்றதே.
1: ஒரு வட்டம் பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சு தட்டுகின்றதே.
2: வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் வி கேர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 2892004677 vkrh.com.
3: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
8: மியூசிக் கனெக்ட்ஸ்.
7: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
10: Why do we still do it?
11: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
12: Another Don Clean with the Don Ducks.
13: Oh, he's doing dishes with Dawn Platinum.
14: The only soap trusted to save wildlife affected by oil.
13: And Platinum removes up to 99% of grease and food residue, so he doesn't have to work so hard.
14: Well, flap my wings. What'll he do with all that unused elbow grease?
13: Organize the fridge, the spice rack, the junk drawer.
14: What are you quacking on about? He's gonna make enchiladas.
13: More dishes? That's giving this duck goosebumps.
12: Dawn Platinum, the better grease getter.
11: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. Call Naveen, Allstate Insurance.
15: Listen to us around the universe. www.cmr.fm.

0: listen to us around the universe. www.cmr.fm.
1: சரி, ரோஜா கடலே என் ராஜா மகளே பாடல் உலை தோய்ந்திருக்கிற நேரம் 2:18 ஆக இருக்கிறது. சரி, நான் வழக்கமாக இந்த உலா பகுதியில் எங்கெல்லாம் நீங்கள் போகலாம் என்பது குறித்து சொல்லுவேன். நான் ஏதாவது ஒரு புதிய இடத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவது வழக்கம். நான் அடிக்கடி போகிறது இந்த கஃபேஸ் தான், தேநீர் சாலைகள். இந்த தேநீர் சாலைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று தேடி போவாங்க. சில பேர் புதிய புதிய காடுகள் தேடி போவாங்க, சில பேர் புதிய புதிய கடல்கள் தேடி போவாங்க, சில பேர் புதிய புதிய மனிதர்கள் தேடி போவாங்க, புதிய பூங்காக்கள் தேடி போவாங்க. இப்படி நம்முடைய வழக்கமான இந்த ருட்டீனாக நாங்கள் போகிற வேலை, போய் வருகிற அதே வீதி, அதே வீடு, இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் அந்த ருட்டீனுக்கு வெளியில் நாங்கள் செய்கிற ஒரு சில மனசுக்கு நெருக்கமான விஷயங்களில் புதியவை தேடுவது, ஒரு விதமான க்யூரியோசிட்டியோடு அடுத்தது என்ன, இதை பழகி நான் எப்படி இருக்கும். இன்றைக்கெல்லாம் என்னுடைய நண்பரோடு பேசும்போது சொன்னாங்க, அவங்க வந்து இந்த தான் வந்து பெடல் போட்டிங் பழக போகிறேன் அப்படின்னு. இன்னொரு நண்பர் வந்து இந்த அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இப்படி வழுக்கி சறுக்கி எல்லாம் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அட்டையில் ஸ்கேட்டிங் ஆமாம், அந்த ஸ்கேட்டிங் பழகுவதாக, ஸ்கேட் போட்டிங் பழக போவதாக சொல்லிக்கொண்டு போனாங்க. இப்படி ஏதாவது புதுசாக கற்றுக்கொள்வது, புதிய இடங்களுக்கு போகிறது, வாழ்க்கை நம்முடைய நாட்கள் இலகுவாக சலிப்படையாமல் இருக்கிறதுக்கு, என்ன வாழ்க்கடா எப்போ பார்த்தாலும் ஒரே விஷயமா இருக்குன்ற மாதிரி ஒரு சலிப்பை கொடுக்காமல் எப்போவுமே நம்மளுடைய மனசை உற்சாகமாக வச்சுருக்கும். அதே மாதிரி கடவுள் இவ்வளவு அழகான உலகத்தை படைச்சிருக்கும் போது அதை எவ்வளவுக்கு எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு போய் பார்த்து அந்த அழகை மெச்சு, பக்கத்தில் ஒரு பூ இருக்குன்னா அதை நீங்கள் பறித்து வீட்டுக்கு கொண்டு போக தேவையில்ல, ஆனால் அட இவ்வளோ அழகான மலர் அப்படின்னு யோசிக்கிறதுக்கும், அட இன்றைக்கி வானம் எவ்வளோ வடிவாக இருக்குன்னு யோசிக்கிறதுக்கும், நிலா இன்றைக்கி நீலக்கலராக இருக்குன்னு யோசிக்கிறதுக்கும் ஒரு சின்ன சின்ன மூச்சு விடுகிற இடைவெளி நமக்கு அவசியமாக இருக்கும். அதுதான் நமக்கு நம்ம வாழறோம், நாங்கள் சர்வைவ் பண்ணல, சும்மா ஏதோ தப்பி பிழைக்கல, நாங்கள் நிஜமாகவே இந்த வாழ்க்கையை வாழறோம், இந்த வாழ்க்கை ஒரு கிஃப்ட் அப்படின்னு நினைக்க வைக்கிறது இந்த மாதிரியான குட்டி குட்டியான நிகழ்வுகள் தான். ஆக சரி, இவ்வளவும் சொல்ல வந்ததை மறந்துடுவேன். சரி, உங்கள்கிட்ட இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள நினைச்சது ஒரு கஃபே பற்றி, கஃபே ரொசாரியம் இதுக்கு பேர். இதை எப்படி உருவாக்கி இருக்கிறாங்கன்னா, இது ஒரு ஸ்பானிஷ் கஃபே, சரியா? கஃபே ரொசாரியம்னு சொல்லி ஒரு ஸ்பானிய குடும்பம் தான் அதை வந்து நடத்துகிறார்கள். அழகான ரோஸ் தீமில் தான் அது உருவாகி இருக்கிறது. கூடுதலாக அதிகமாக பெண்கள், இளம் பிள்ளைகள் அதிகமாக இந்த கஃபேஸை தேடி போவாங்க. அப்படி என்ன நான் டக்குன்னு சொல்லிடலாது, காரணம் நான் போகிற போது அங்கே பார்த்தது வந்து வயதானவர்களே, வயதான ரெண்டு கப்பல் உட்கார்ந்திருந்து ஒருத்தரோடு ஒருத்தர் முகம் பார்த்து பேசிக்கொள்கிறாங்க. இந்த தேநீர் சாலைகளினுடைய அழகே ஒருவர் ஒருவர் முகம் பார்த்து பேசுவது. அதை விட அங்கே என்ன அழகு தெரியுமா, அங்கே நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது. இப்போ இந்த பத்திரிகைகள் படிக்கிற ஆட்களை பார்த்து எவ்வளோ காலம் ஆகிட்டது இல்லையா, எல்லாரும் ஃபோனில் வாசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். வாசிப்பு என்பதே குறைந்து விட்டது, கையெழுத்து என்பதே இல்லாமல் போய்விட்டது, நமக்கு எழுதுறது மறந்துட்டது. அப்படி இருக்க கடிதம் எழுதுகிறவர்கள், பத்திரிகை வாசிக்கிறவர்கள் இன்னும் இன்னும் இந்த வாழ்வை உயிர்ப்போடு நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறவர்கள், இன்னும் கொஞ்சம் வேகமாக நகருகிற நாட்களை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுகிற ஆட்கள் இந்த ஆட்கள் தான். ஆக உங்களுக்கும் இந்த பத்திரிகை வாசிக்கிறது நல்ல பெரிய ஒரு சாளரத்தோடு உருவாகியிருக்கு, கண்ணாடி சாளரம். நீங்கள் அதில் இருந்தீங்கன்னா அந்த டவுன் டவுனில் போகிறவங்க, வாரவங்க, நடந்து போகிறவங்க, அவங்களுடைய ஃபேஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம். நிறைய காதல் இருக்கும், ஒருவர் ஒருவர் கைகோர்த்து கொண்டு பேசிக்கொண்டு சிரித்து கொண்டு போகிறது பார்க்க அழகாக இருக்கும். இப்படியும் வாழ்க்கை இருக்குன்ற மாதிரி இருக்கும். அதே நேரம் அது முழுக்க முழுக்க ரோஸ் தீமில் உருவாகி இருக்கா, அங்கே இருக்கிற நல்ல கேரட் கேக் இருக்கு, ஆல்மண்ட் க்ரசன் இருக்கு, எல்லா விதமான க்ரசன்ஸும் கிடைக்கும். பேக்கரி இந்த மாதிரி பேஸ்ட்ரிக்கடில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னா நீங்கள் அதை முயற்சி செய்து பார்க்கலாம். அதே நேரம் அங்கே வந்து மிக கரிசனையோடு இருப்பார்கள். எப்படி கரிசனையானா, ஒரு பிஸ்னஸை தாண்டி இருக்கும் இல்லையா, அங்கே பூக்கடை இருக்கிறது உள்ளே, ஒரு காஃபி பூக்கடை ரெண்டுமே இருக்குது, தேநீர் சாலை மற்றும் பூக்கடை சேர்த்து வடிவமைத்திருக்கிறார்கள். முன்பகுதியில்

வணக்கம். நீங்கள் தேநீர் சாலையில் கொஞ்சம் நேரம் இருந்த பேப்பர் படித்து உங்களுடைய விருப்பத்துக்குரியவங்களோட பேசிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது இதை வாங்கிட்டு போகிற வாங்கிவிட்டு போவதற்கான உங்கள் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதே நேரம் அங்கே உட்கார்ந்து அந்த பூக்கடை வைத்திருக்கிறவர் இருக்கிறார் இல்லையா, அவர் அங்கே உட்கார்ந்திருந்த பெண்களுக்கெல்லாம், அங்கே உட்கார்ந்திருந்த எல்லாருக்கும் பெண்களுக்கான பிரச்சனை ஆயிரும், உட்கார்ந்திருந்தவர்களுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு ரோஸ் கொடுத்து விட்டு போகிறார். அது டக்குன்னு வாடி போகிற ரோஸ் கிடையாது, நல்ல இயற்கையான ரோஜா மலர். அதற்கு கீழே அது வாடி போகாமல் இருக்க சின்ன ஒரு இதில் தண்ணீர் சேர்த்திருப்பார்கள். ஆக திடீரென்று உங்களுக்கு தெரியாத ஒருத்தர் அப்படி வந்து ஒரு மலர் கொடுக்கும்போது உங்களுடைய நாளே ஒரு மாதிரி இலகுவாக ஆகிவிடும் இல்லையா. அவரிடத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, அதுக்கு அவருக்கு பணம் தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுடைய ஒரு நாளை அழகாக்குறதுக்காக அவரால் முடிஞ்சது அவர் செய்து கொண்டு போகிறார். அப்படி மிக அழகான மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்கன்றதுக்கு அது ஒரு நல்ல சான்று. ஆக இந்த கஃபே ரொசாரியும் போய் பாருங்கள், நல்ல பிங்க் நிறத்தில் வடிவமைச்சிருக்கிறாங்க. கூடவே ரோஜா மலர்கள் சேர்த்து வடிவமைத்திருக்கிறார்கள், இயற்கையான மலர்கள். பாசல்ல இன்னொரு அழகான விஷயம் இருக்குது, ஒரு பிங்க் கலர் ரோஸ் வச்சுருந்தாங்க, அப்படி ஒரு வடிவம். உங்களுக்கு இந்த ரோஜா மலர்கள், இயற்கை மலர்கள், தேநீர் சாலை, இந்த சாளரம் வழியே மனிதர்களை பார்ப்பது, பத்திரிகை படிப்பது, இதெல்லாம் பிடிக்குமாக இருந்தால் கஃபே ரொசாரியும் உங்களுக்கான நல்ல தெரிவாக இருக்கும். அதே நேரம் ஒரு நண்பருடைய நண்பியினுடைய ஒரு பிறந்த நாளை கொண்டாட நினைக்கிறீங்க, ஒரு சின்ன புக் லான்ச், ஒரு புத்தக வெளியீடு நீங்கள் திட்டம் போடுறீங்க, ஒரு சின்ன நண்பர்கள் ஒன்று கூடுதல் நீங்கள் திட்டம் போடுறீங்கன்னா கஃபே ரொசாரியும் அதுக்குரிய நல்ல இடம். என்னென்னா ஒரு விதமான ராயல் லுக் இருக்கும், அதில் ஒரு ராயல் லுக்கும் இருக்கும், அதே நேரம் மனசுக்கு இதமாகவும் இருக்கும். போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் டவுன் டவுனில் இருக்குது கஃபே ரொசாரியும் அதனுடைய பெயர். உங்களுக்கு தேநீர் சாலைகள் பிடிக்கும், இந்த மாதிரி நான் சொன்ன சின்ன சின்ன அழகுகள் எல்லாம் நீங்களும் ரசிப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக கஃபே ரொசாரியும் உங்களுடைய ஒரு தேர்வாக இருக்கலாம். உங்களுடைய பர்த்டே, 21வது பர்த்டே கொண்டாட நினைக்கிறீங்க, மகளை வந்து சர்ப்ரைஸ் பண்ண வேண்டும், இதுக்கெல்லாம் அது பொருத்தமான அழகியலோடான இடம். ஆக இந்த முறை உலா பகுதியில் உங்களுக்காக நான் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்த பற்றி உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நானும் நிகழ்ச்சியில் இருந்து நிறைவடைகிறேன். நேரம் 2:25 தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு கலையகத்திலே செந்தில்நாதன் இணைந்திருப்பார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது பிரியாவின் சென்ட். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகட்டும் நேர்களே.

0: நேரம் 2:30.
1: CMR
0: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். யாழ்ப்பாணத்திலிருந்து கடல் தொழிலுக்காக சென்று காணாமல் போயுள்ளதாக கூறப்படும் 4 கடல் தொழிலாளர்களை தேடும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. மின் கட்டமைப்பில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட சமனற்ற நிலை காரணமாக கொழும்பு உள்ளிட்ட இலங்கையின் பல பகுதிகளில் மின் விநியோகம் தற்காலிகமாக தடைபட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் அடுத்த முதலமைச்சராக டி.கே. சிவக்குமார் ஜூன் 3 பதவியேற்க உள்ளார். 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் 205 மில்லியன் டாலர் நட்டத்தை பதிவு செய்துள்ளதாக கனடா போஸ்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது. அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இணைந்து புதிய கடலடி ட்ரோன் தொழில்நுட்பத்தை உருவாக்க ஒப்புக்கொண்டுள்ளன.

நன்றி பிரியா. நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எப்பொழுது முதல் 6 மணி வரை உங்களோடு என்றென்றும் அன்புடன் எஸ்டி செந்தில்லாகும். இன்று மே மாதம் 30ஆம் தேதி 2026 சனிக்கிழமை மதிய பொழுது இந்த பிற்பகல் பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் தொடர்ந்து நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். மே 30ஆம் தேதி இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் செய்யுமாறு கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அட்டோடு திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தோண்ட விரும்பாக்கத்தில் 18 பாக செலுத்ததாக இருக்கிறது. சூரிய ஒளி நிறைந்தொரு மிக சிறப்பான ஒரு நாளாக காணப்படுகிறது. காற்று தற்பொழுது வேகமாக வீசுவெளி தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ் என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய மாலை பொழுதிலே வெப்பநிலை இன்னும் அதிகரிக்கும். சூரியோலை நிறைந்த நாட்களாக தொடர்ந்து வரும் நாட்கள் இருக்கின்றன. வருகின்ற வியாழக்கிழமை வரை பார்க்கும்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படியே எந்த நில மாற்றமும் ஏற்படாமல் இந்த டபுள்யூ சில வழிகளிலே மாறும் அது வெதரை அதைத்தான் சொல்லுகிறேன். வெதரும் வீக்கும் மாறலாம். வேறு என்ன தெரியா, வேறு டபுள்யூ தெரியாது. சரி, அந்த இரண்டும் சில வழிகளில் மாறலாம். ஆனால் இதில் எந்தவித மாற்றமும் இருக்காது என்று நம்புகிறோம். இன்று 28 பாகை செல்சியஸாக இருக்கும், 22 பாகை செல்சியஸாக இருக்கும் அதிகூடிய வெப்பநிலை. நாளை ஞாயிற்றுக்கிழமை 26 பாகை செல்சியஸாகவும், திங்கட்கிழமை 22, பின்பு செவ்வாய் புதன்கிழமைகள் 24 பாகை செல்சியஸாகவும், வியாழக்கிழமை 27 பாகை செல்சியஸாகவும் பகல் பொழுது அட்டகாசமாக இருக்கப் போகிறது. இரவு பொழுது சராசரி வெப்பநிலை 12 பாகை செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நேர்கள் 3 மணிக்கு அன்றா என்றா நிகழ்ச்சியினை கேட்கலாம். அன்றைய பாடலுக்கும் இன்றைய பாடலுக்குமான போட்டி, அந்த பாடல் உங்களை எப்படி கவர்ந்திருக்கிறது என்பதனை நீங்கள் தெரிவிக்கலாம். 4169 3005 5. 4 மணிக்கு உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். இன்று விடுமுறை நாள் என்றபடியால் அட்டகாசமான துள்ளிசை பாடல்களோடு நீங்கள் மணிந்து கொள்ளலாம். 4 மணிக்கு 5:30 செய்தி அறிக்கையினை கேட்கலாம். 6 மணியிலிருந்து தொடர்ந்தீர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு காலை 6 மணி வரை இணைந்திருக்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மில் ஒலிக்கும் பாடல் மெகந்தி சர்க்கிள் திரைப்படத்திலிருந்து பிரதிபிக்குமார் நித்யஸ்ரீ பாடுகின்ற பாடல். 3 மணிக்கு நேரில் கேட்க இருப்பது அன்றா என்றா.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
5: நேரம் 2:41. சீமா தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 3 மணிக்கு அன்றா இந்த நிகழ்ச்சியினை கேட்கலாம். அன்றைய பாடலுக்கும் இன்றைய பாடலுக்குமான போட்டி நிகழ்ச்சியில் நீங்கள் 2 பாடல்களையும் கேட்டுவிட்டு வாக்களிக்கலாம். 416-593-0055. ஒலிக்கும் இந்த பாடல் தீபக் பாடுகின்ற பாடல், திரைப்படம் பிச்சைக்காரன்.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM. ஆயிஷா செல் கோடைகாலம் முழுக்க தரும் சம சேல், புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம், அனைத்தும் 30% தொடக்கம் 70% தள்ளுபடியில். நியூ டிசைன் காஞ்சிபுரம், டிசைனர் காஞ்சிபுரம், பியோர் கோல்ட் காஞ்சிபுரம், ஃபேன்சி சாரீஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், ஷல்வார், பஞ்சாபி சூட்ஸ், வென் ஷர்வானி, குர்தா செட்ஸ், ஜுவல்லரி, இன்னும் பல. பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பிரீத்தி ஸ்டீல் $190, ஸ்மித் $200. ஆயிஷா செல் 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. ஆயிஷா செல். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462 416-821-0462.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு $100-150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு $1,000-1,800 வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5%
5: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
5: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR டிவியை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இங்கல்ல இலங்கையிலும் எரிபொருளின் விலையில் திருத்தம் ஏற்படப்பட உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி ஆட்டோ டீசல் 15 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 407 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. அதோடு லங்கா சூப்பர் டீசல் 20 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 478 ரூபாயாக விற்கப்படுவதாகவும், ஆக்டன் 92 பெட்ரோல் எரிபொருள் 224 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 410 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டது நேற்று வரை. இன்று இப்பொழுது இரவு பொழுது அங்கே, எனவே இரவிலிருந்து அமுலுக்கு வருவதாக 434 ரூபாயாக விற்பனை செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆக்டன் 95 எரிபொருள் பெட்ரோல் 25 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 495 ரூபாயாக விற்பனை செய்யப்பட இருக்கிறது. எண்ணெயின் விலை 20 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு, மண்ணெண்ணெயின் விலை 20 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 285 ரூபாயாக விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இலங்கையில் பெட்ரோலின் விலை கூடுதலாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் கனடாவை பொறுத்தமட்டிலே பரவாயில்லை, 2% குறைந்திருக்கிறது இரவு பொழுது. இன்று இரவு பொழுது என்னவாக இருக்கும் என்று தொடர்ந்து பார்ப்போம். 3 மணிக்கு அன்றாக நிகழ்ச்சியை கேட்கலாம். இப்பொழுது ஹரிகரன், ஸ்வேதா மோகன் பாடுகின்ற பாடல் அமரன் திரைப்படத்திற்காக, ஜி வி பிரகாஷ் இசையிலே

0: சூப்பர் ஹிட் பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da, tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
6: முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
7: இங்கு குட்டி
6: ஆண்ட்ரியா
7: சொல்றியா
6: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
8: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
9: இல்லடா.
8: ஹலோ, காசு வந்ததாடா?
9: இன்னும் வரல காசு.
8: காசு வந்துச்சா?
9: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
10: What's happening? So sad.
11: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 905-456-8433.
0: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு.
12: அடுத்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருந்து பாடுகிறார்கள் அனுருத், அனந்தாக்ஷன்.

0: நேரம் 3:01 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் அனுசரணை வழங்குபவர் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா. 416-245-6555.
0: இந்து சமுத்திர பிராந்தியத்தை அமைதி மற்றும் ஒத்துழைப்பு வலயமாக பேண வேண்டும் என பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் சூயகுந்த வலியுறுத்தியுள்ளார். இந்திய கடற்படையின் INS எரவத் எனப்படும் கப்பல் 2026 June 1 to 4 வரை இலங்கையின் கொழும்பு துறைமுகத்துக்கு செல்ல உள்ளது. இந்தியாவிடமிருந்து பிரமோஸ் அதிவேக ஏவுகணைகள் மற்றும் காமிக்ஸ் ட்ரோன்கள் கொள்முதல் செய்வதில் சர்ப்ரைஸ் நாடு ஆர்வம் வெளியிட்டுள்ளது. சீனா மீண்டும் கனடாவுக்கான குழு சுற்றுலாவை அனுமதிக்க தொடங்கியுள்ள நிலையில் கனடியர்கள் மத்தியில் சீனாவுக்கான பயண ஆர்வம் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மிக சிறந்த ஆரோக்கியத்துடன் உள்ளதாக அவரது வருடாந்த மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் வெள்ளை மாளிகை மருத்துவர் தெரிவித்துள்ளார்.
1: செய்தி சுருக்கம் அனுசரணை வழங்கியவர் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா. 416-245-6555. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகீட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.

0: நேரம் 3:03 சிம்மார் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிம்மார் தமிழ் எஃப்எம்மில் நேர்கள் தொடர்ந்து கேட்க இருப்பது என்ன? அன்றாகின்ற நிகழ்ச்சி தொடர்ந்த பெரும்பாக்கத்திலே 18 பாகை செலுத்ததாக இருக்கிறது. சூரிய ஒளி நிறைந்த நாளாக காணப்படுகிறது. காற்று தற்பொழுது தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இரவு பொழுது 11 பாகை செல்சியஸாக குறைவடைந்து நாளை பகல் பொழுது ஞாயிற்றுக்கிழமை 26 பாகை செல்சியஸாக இருக்கும். தொடர்ந்து வருகின்ற வியாழக்கிழமை வரை சூரிய ஒளி நிறைந்த நாட்களாக இருக்கப் போகின்றன. ஞாயிற்றுக்கிழமை 26, திங்கட்கிழமை 22, செவ்வாய்க்கிழமை 24, புதன்கிழமையும் 24, வியாழக்கிழமை 27 பாகை செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது சராசரி வெப்பநிலை 12 பாகை செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நேர்கள் இப்பொழுது முதல் அன்றா இன்றா நிகழ்ச்சியினை கேட்கலாம். உங்களுக்காக அன்றைய பாடலும் இன்றைய பாடலும் போட்டியிட இருக்கின்றன. இன்றைய நிகழ்ச்சியிலே தமிழர் பண்பாட்டிலேயே மிக முக்கியமான ஒரு குடும்ப விழா என்று சொல்லலாம். கூடுதலானவர்கள் குடும்ப விழாவாக அதை இப்பொழுது புலம்பெயர்ந்த நாடுகளிலும் கொண்டாடுகிறார்கள். இந்த விழா என்ன விழாவாக இருக்கும்? இது கூடுதலாகவே தமிழ்நாட்டிலே கொண்டாடப்பட்ட விழா, இப்பொழுது புலம்பெயர்ந்த நாடுகளிலும் எம்முடைய மக்கள் ஈழத் தமிழர்கள் இதை கொண்டாட ஆரம்பித்திருக்கின்றார்கள். பல வீடுகளிலே மிக மகிழ்ச்சியாக இதை கொண்டாடுகிறார்கள். காரணம், அதாவது ஒரு தமிழர் பண்பாட்டில் மிக முக்கியமான ஒரு குடும்ப விழாவாகத்தான் இப்பொழுது இந்த விழா மாறியிருக்கிறது என்று நினைக்கலாம். இலங்கையை பொறுத்த மட்டும் இல்லை, முன்பு இப்படி கொண்டாட்டங்கள் மிக குறைவாக அரிதாக இருந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது எங்குமே தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த கொண்டாட்டங்கள் நடக்கின்றன. இந்த கொண்டாட்டம் என்பது வளைகாப்பு. அதாவது வளைகாப்பு என்பது கர்ப்பமாக இருக்கின்ற பெண்ணுக்கு அவள் வயிற்றில் வளர்கின்ற குழந்தைக்கும் நலமும் வளமும் வேண்டி நடத்தப்படுகின்ற ஒரு பாரம்பரிய சடங்கு என்று கருதப்படுகிறது. பொதுவாகவே கர்ப்பத்தின் 7வது அல்லது 9வது மாதத்திலே இந்த விழாவை கொண்டாடுகிறார்கள். வெளிநாட்டவர்கள் இப்பொழுது மேலத்திய நாட்டவர்களோட பேபி ஷவர் என்று அழைக்கப்பட்டு அதை ஒரு விழாவாக கொண்டாடுகிறார்கள். பேபி ஷவர் என்று ஆங்கிலத்திலே அழைக்கப்படுகிறது. இந்த வளைகாப்பு என்ற பெயருக்கேற்ப இந்த கர்ப்பிணி பெண்களின் கைகளிலே பல வண்ண வண்ண நிறங்களிலான வளையல்கள் அணிவிக்கப்படுகின்றன. அந்த விழா நாளில் அன்று வளையல்கள் ஒன்றோடொன்று உரசும் பொழுது எழும் அந்த இனிய ஒலி இருக்கிறது அல்லவா? வளையல்கள் ஒன்றோடொன்று, நிறைய வளைகள் கையிலே போட்டிருந்தால் அந்த வளையல்கள் ஒன்றோடொன்று உரசும் பொழுது அந்த வளை ஓசை கலகல என்று பாடல் இருக்கிறது. அதே மாதிரி இந்த வளை ஓசை அந்த கலகல சத்தங்கள் எல்லாம் இனிய ஒலி தாயின் வயிற்றில் இருக்கின்ற குழந்தை கேட்டு மகிழும் என்று நம்பப்படுகிறது. அதாவது பொதுவாகவே அந்த கர்ப்பகாலத்திலே தாய் என்னென்ன இனிமையான பாடல்களை கேட்டால் அந்த குழந்தை இனிமையான பாடல்களை அது ஒரு சுகமான சூழ்நிலையிலே அந்த பிள்ளை வளரும் என்று தெரிவிக்கப்படுகிறது. சில பிள்ளைகள் வீட்டிலே சண்டை பிடித்து அப்படின்னு சொன்னால் ஒரு கோபகார பிள்ளை ஆகும் என்று சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கிறது. எனவே இந்த வளையல்கள் எழுப்புகின்ற இந்த இனிய ஓசையை கேட்டு தாயின் வயிற்றில் இருக்கின்ற குழந்தை கேட்டு மகிழும் என்று நம்பப்படுகிறது. மேலும் அந்த ஒலி குழந்தையின் செவிப்புலன் வளர்ச்சிக்கு உதவும் என்றும் அவங்களுடைய முன்னோர்கள் கருதி இருக்கின்றார்கள். அதனால் தான் இந்த வளைகாப்பு விடயத்தை இங்கு முன்னெடுக்கின்றார்கள். குறிப்பாக இந்த விழாவிலே கூடுதலாக நாங்கள் அடிக்கடி விழாக்களிலே எங்கேயாவது ஒரு விழாவிலே தான் இந்த உறவினர்கள் எல்லோரும் சந்தித்துக் கொள்வோம். இப்பொழுது மிக அரிதாகிவிட்டது. நண்பர்கள் கூட சேர்ந்து பேசிக்கொள்வது கூட அரிதாக இருக்கிறது. அந்த வகையிலே தான் இப்படியான விழாக்களின் மூலம் இந்த உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. எனவே இந்த விழாவிலே உறவினர்கள் நண்பர்கள் ஒன்று சேர்ந்து கூடி இந்த கற்பிணி தாயை வாழ்த்தி ஆசீர்வதிப்பார்கள். பல வகை பழங்கள், இனிப்புகள், பூக்கள், மஞ்சள்கள், குங்குமம் போன்ற மங்கள பொருட்களாக தாயை அலங்கரித்து அவளது மனம் மகளும் சூழலை உருவாக்குறாள். எனவே ஒரு கற்பிணி தாய் மனமகிழ்ச்சியோடு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மகப்பேறு காலத்தில் இந்த தாய் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பல வகை பழங்கள், இனிப்புகள், பூக்கள், மஞ்சள், குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை தாயை அலங்கரித்து அவளை மனமகள சூழலை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் அந்த அவர் மனமகளும் பொழுது இந்த வைக்கப்பட்ட பழங்கள், இனிப்புகளை வருபவர்கள் எல்லாம் சாப்பிடுவார்கள். அவர்களும் மனமகள வேண்டும் அல்லவா? அதற்காக அவர்கள் அதை அவருக்காக வைத்துவிட்டு பின்பு அவர் அதை வைத்து சாப்பிடுவார்கள். சரி, அதை ஒரு கரையில் வைத்து விடுவோம். வளைகாப்பு என்பது ஒரு சடங்கு மட்டுமல்ல, அது ஒரு பெண்மையின், ஒரு தாய்மையின் புதிய பயணத்தில் அடியெடுத்து வைக்கும் தருணத்திலே குடும்பமும் சமூகமும் கொண்டாடுகின்ற அன்பின் விழாவாக கூட சிலர் கருதுகிறார்கள். கர்ப்பகாலத்தில் தாயின் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு உயர்ந்த சிந்தனையில் இதில் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய நவீன உலகத்திலும் கூட இந்த வளைகாப்பு விழா தனது பாரம்பரிய சிறப்பை இழக்காமல் தொடர்ந்தும் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு எங்கும் இப்பொழுது புலம்பெயர்ந்த நாடுகளும் இது ஒரு குடும்ப உறவை வலுப்படுத்துவது செல்வதோடு தலைமுறைகளாக நாம் கலாச்சாரம் பண்பாட்டை எடுத்துச் செல்லும் ஒரு அழகிய மரபாகவும் இது விளங்குகிறதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த வளையல் ஓசையில் வளரும் குழந்தை வாழ்த்தின் ஒளியில் வளரும் தாய்மை என்று சொல்கிறார். வளையல் ஓசையில் வளரும் குழந்தை, குழந்தை அந்த வளையல் ஓசையிலே வளரும் என்று சொல்கிறார்கள். வாழ்த்தின் ஒளியிலே வளரும் அந்த தாய்மை, அந்த பெண்ணுடைய தாய்மை வளரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வளையோசைக்கு ஏற்ற பாடல்கள் தான் இன்று உங்களுக்காக வரப்போகின்றன. பாடலை முதலில் ஓரிரு வரிகளை, தொடக்க வரிகளை கேட்போம். கேட்டுவிட்டு எந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கிறது, ஏன் பிடித்திருக்கிறது, அத்தோடு இந்த வளைகாப்பு விசேஷங்கள், சில வழியில் உங்களுக்கு தெரிந்தவர்கள் வீட்டில் வளைகாப்பு நடக்கும் பொழுது ஏதாவது சிறப்பான விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றனவா, அதுகளை பற்றியும் நாங்கள் பேசிக்கொள்ளலாம். நிகழ்ச்சியிலே நீங்களும் கலந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4 6 5 9 3 0 0 5 5. இப்பொழுது வளைகாப்பு பாடல், அன்றைய பாடலும் இன்றைய பாடலும் ஒலிக்கப் போகிறது. சரி, அன்றைய பாடல் என்று சொன்னால் வடிவுக்கு வளைகாப்பு, வடிவுக்கு வளைகாப்பு அது திரைப்படத்தின் பெயர். அந்த திரைப்படத்தில் இருந்து, அது கிட்டத்தட்ட 1962 வெளிவந்த திரைப்படம். ஏ.பி. நாராயணன் இயக்கத்திலே வெளிவந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் நடிப்பு, திலகம், சாவித்ரி மற்றும் பலர் நடித்திருக்கின்றார்கள். கண்ணதாசன் இந்த பாடலை எழுதியிருக்கின்றார். அது அன்றைய கால பாடலாக ஒலிக்க இருக்கிறது. இன்றைய காலத்து பாடல் என்று சொன்னால் அந்த பாடல் 2018 வெளிவந்த பாடல். இது பாண்டியனின் இயக்கத்திலே விமல் மற்றும் ஆனந்தி பலர் நடித்திருக்கின்றார்கள். ஒரு நகைச்சுவை திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கிறது. பூபதி பாண்டியன் இயக்கிய திரைப்படம், பூபதி பாண்டியன் இயக்கத்திலே வந்த திரைப்படம் அது, மன்னர் வகையரா. அந்த திரைப்படத்திலிருந்தான் அந்த வளைகாப்பு பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. அந்த பாடலின் ஒரு வரிகளை உங்களுக்கு தருகிறோம். அந்த வரிகளை வைத்துக்கொண்டு என்னென்னு பழைய பாடலும் கேட்டிருப்பார்கள், மிக அரிதாக இருக்கும். அதை விட்டு புதிய பாடலும் அரிதாகத்தான் கேட்டிருப்பார்கள். இருந்தாலும் அந்த பாடலின் தொடக்க வரியை உங்களுக்கு தருகிறோம். கேட்டுக்கொண்டே நீங்களும் வாக்களிக்க தயாராகுங்கள். அதோடு வளைகாப்பு பற்றிய சிறப்புகளை பற்றியும் பேசப்படுவோம். உங்களுக்கு தெரிந்த பாடலை பற்றி பேசப்போகிறோம். பாடலின் சிறப்பு எப்படி இருக்கிறது, அந்த பாடலில் ஏன்படுத்திருக்கிறது, இந்த பாடலில் ஏன்படுத்தியிருக்கிறது என்பதையும் நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். பிந்தைய பாடலை எழுதியிருக்கின்றார் கவிஞர் மணி அமுதவாணன். மணி அமுதவாணன் அந்த புதிய பாடலை எழுதியிருக்கின்றார். சரி, இப்பொழுது பழைய பாடலை புதிய பாடலை கேட்போம். ராமரசன் தொடங்குங்கள்.
1: அன்றா இன்றா, பழசுக்கும் புதுசுக்கும் மோதல். இன்றைய மோதலில்
2: பழைய பாடல்,

0: அன்றா இன்றா பழசுக்கும் புதுசுக்கும் மோதல் அன்றா இன்றா உங்கள் வாக்கு எதற்கு?
1: நீங்களும் நிகழ்ச்சியிலேயே கலந்து கொள்ள 416-593-0055 416-593-0055 சரி. அன்றைய பாடல் வடிவுக்கு வளைகாப்பு திரைப்படத்தில் கண்ணதாசன் எழுதியது, ஏ பி நாராயணன் இயக்கிய திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. அந்த திரைப்படத்திற்கு கே வி மகாதேவன் இசையமைத்திருந்தார். புதிய திரைப்படம் மன்னர் வகையாரா, இந்த பாடல் எழுதியிருந்தார் மணி அமுதவாணன். இந்த படம் பூபதி பாண்டியன் இயக்கத்திலே விமல் மற்றும் ஆனந்தி நடித்திருந்தார்கள். இந்த படத்துக்கு இசை ஜாக்ஸ் பெய்ஜாய் என்பவர் சேமித்திருக்கின்றார். எனவே இரண்டு பாடலையும் கேட்டிருக்கீர்கள். இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கிறது. 416-593-0055
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம், 905-667-7200 9-567-6672-7.
4: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
5: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து Vacuum இலவசமாகவும், $299 6 கதரைகளுடன் Dining Table கொள்வனம் செய்து Microwave இலவசமாகவும், $699 Sofa, Love Seat, Chair கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். Bramptonil Queen and Gateway சந்திப்பில், இலக்கம் 294 Walker Drive, Grand Home Furniture, 905-302-9494 Grand Home Furniture.
6: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸ் இன் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன், குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
7: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். CMR தமிழ் FM அதிர்வெண் 101.3.
1: நேரம் 3:14. அன்றா நிகழ்ச்சியில் 2 பாடல்கள் ஒலிபரப்பாகின. வடிவுக்கு வளைகாப்பு திரைப்படத்திலிருந்து ஒலிபரப்பான பாடல், அதோடு மன்னார் வகையார், இந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலித்தன. இன்றைய பாடல்களின் சிறப்பு என்னென்னு சொன்னால், ஒரு வளைகாப்பு பாடல்களாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. வளைகாப்பு என்பது கர்ப்பமாக இருக்கும் ஒரு பெண்ணுக்கு அவளின் வயிற்றில் வளர்கின்ற குழந்தைக்கும் நலமும் மலமும் வேண்டி நடத்தப்படுகின்ற ஒரு பாரம்பரிய சடங்குகளிலே பாடப்படுகிற பாட்டு. திரைப்படங்களிலே நாங்கள் முழுமையாக வீடுகளிலே பாடல்கள் பாடுவோம் என்று சொன்னால், பாடினால் வீட்டில் இருப்பவர்கள் ஓடிவிடுவார்கள், எனவே பாடுவது குறைவு. சார், எந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கிறது? புதிய பாடலா, பழைய பாடலா? நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு வாக்களிக்கலாம். 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம், நான் பவி அழைக்கிறேன்.
1: பவி சொல்லுங்கள். பவி, பவியா? பவி, பவியா, பவி சொல்லுங்கள். இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கிறது?
8: வளைகாப்பு படத்திலிருந்து அந்த பாட்டு தான் எனக்கு பிடித்தது. கவிஞர் கண்ணதாசன் தானே
1: பவிக்கு
8: விளங்கக்கூடிய பாட்டு. ரெண்டாவது பாட்டு விளங்கவும் இல்லை பாட்டு.
1: வளைகாப்பு பாட்டு, வடிவுக்கு வளைகாப்பு,
8: வடிவுக்கு தானே வளைகாப்பு,
1: வடிவுக்கு தானே வளைகாப்பு வேண்டும். மன்னார் வகையரா தேவையில் என்று சொல்லுகிறீர்களா? மன்னர் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாருக்காவது வளைகாப்பு நடந்து நீங்கள் சென்றிருக்கிறீர்களா? கூடுதலாக இந்த வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சரி, அப்ப சென்றிருக்கிறீர்களா வளைகாப்புக்கு? இங்கே புலம்பெயர் செல்லவில்லை. சரி, பார்ப்போம். நன்றி பபி, நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு
8: நன்றி.
1: அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? யாரு? லலிதா? கணேஷ். கணேஷ் சொல்லுங்கள். கணேஷ்,
9: எனக்கும்
1: வடிவுக்கு வளைகாப்பு தான் பிடித்திருக்கிறேன். ஏன் புதிய பாடல் பிடிக்கவில்லையா?
9: இது வந்து வடிவுக்குத்தானே வளைகாப்பு போடுவாங்க.
1: வடிவுக்குத்தான் வளைகாப்பு என்று சொல்லுகிறீர்கள்.
9: ஆமாம்.
1: சரி, எனவே வடிவுக்கு வளைகாப்பு தான் உங்களுக்கு பிடித்திருக்கிறது. சரி, நீங்கள் ஏதாவது வளைகாப்பு இப்படி எங்களுக்கு சென்றிருக்கிறீர்களா?
9: இல்லை, நான் செல்ல இந்தியாவில் பார்த்துருக்கேன். தமிழ்நாட்டில் இங்கேயும் வளைகாப்பு போட இருக்கிறாங்க.
1: எனவே நீங்கள் கூடுதலாக செல்லவில்லை. ஆனால் பேபி ஷவருக்கு சென்றிருக்கிறீர்களா? பேபி ஷவர் என்று சொல்லி வேற்றினத்தவர்கள் சிலர் கொண்டாடுகிறார்கள். அதுவும் வளைகாப்பு நிகழ்வு தான். அந்த காலகட்டத்தில் தான் அது நடைபெறுகிறது. சரி, பார்ப்போம். நன்றி கணேஷ்.
9: நன்றி நன்றி நன்றி.
1: சரி, கணேசத்தை தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம் குரு.
1: குரு சொல்லுங்கள். குரு,
10: எனக்கு அன்றைய காலத்துல தான்
1: அன்றைய காலத்தில் குருவன் நிற்கிறார் என்று சொல்லுகிறீர்களா? நீங்கள் எங்கேயாவது வளைகாப்பு விழாக்கு போயிருக்கலாம், அல்லது உங்கள் வீட்டில் ஏதாவது வளைகாப்பு விசேஷம் எல்லாம் நடத்தி இருக்கிறீர்களா? ஊர்ல செய்யவில்லை. இல்ல இல்ல, இங்கே கனடாவை பொறுத்த மட்டும் புலம்பெயர்ந்த பின்பு ஏதாவது? நோ நோ, அடித்து சொல்லுகிறீர்கள். நோ என்று சொல்லி பார்ப்போம். நன்றி குரு. நன்றி குருவை தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
11: வணக்கம்,
1: குயின்சன் சொல்லுங்கள்.
11: புதிய பாடல்.
1: குயின்சன் புதிய பாடல் என்று சொல்லுகிறீர்கள். ஏன் குயின்சன் புதிய பாடல் பிடித்திருக்கிறது? பழைய பாடல் பிடிக்கவில்லையா?
11: பழைய
1: பாடல் விளங்கவில்லை, புதிய பாடல் விளங்கி இருக்கிறது. வண்ண வண்ண வளையல் என்று தொடங்குகின்ற பாடல் என்று சொல்லுகிறீர்கள். சரி, குயின்சன் நீங்கள் எங்காவது சென்றிருக்கிறீர்களா? அந்த வளைகாப்பு வைபவத்துக்கு சென்றிருக்கிறீர்களா? விழாக்களுக்கு
11: பொதுவாக பெண்கள்லாம் செல்வார்கள்.
1: ஓஹோஹோ, பொதுவாக பெண்கள் செல்வார்கள் வளைகாப்புக்கு. சில வேளையில் இந்த ஆண்களும் அழைத்து செல்வார்கள், அதற்காக தந்துடும். சரி, பார்ப்போம். நன்றி நன்றி குயின்சன்.
11: நன்றி
1: குயின்சனை தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
12: வணக்கம், ரமேஷ்.
1: ரமேஷ், இரண்டிடத்திலே வளைகாப்பு விழா செய்தீர்கள். சி, அதே என அப்படி வந்தது. சரி, ரமேஷ் சொல்லுங்கள். ரமேஷ் சொல்லுங்கள். அதாவது ஊர்லையும் நடத்தினீர்கள், கனடாவிலையும் நடத்தினீர்கள், ஆனால் ஒரே ஆளுக்கு தான் நடத்தினீர்கள். சரி, இது எப்படி இருக்கு? நாங்களே முடிவு பண்ணிட்டோம், ரமேஷ் அப்படியானவர் அல்ல என்பதை உறுதிப்படுத்தி விட்டோம். சரியா, சொல்லுங்கள் ரமேஷ். பழைய பாடலா புதிய பாடல் படித்திருக்கிறதா?
12: புதிய பாடல் தான். இசையங்கள் பழைய பாடல் ஓகே தானே? புதிய பாடல் இசையும் நல்லா இருக்கு, கொஞ்சம் இதாகவும் இருக்கு, அதனால புதிய பாடல் தான்.
1: புதிய பாடல் தான். ஆஹா, சரி. நீங்கள் நீங்கள் எப்படியும் நீங்கள் கட்டாயமாக சென்றிருப்பீர்கள். தமிழ்நாட்டிலும் தான் இந்த இந்த வளைகாப்பு விழா தொடங்கியது என்று பெரும்பாலும் கருதப்படுகிறது.
12: இங்கே நான் 4-5 இடத்துக்கு போயிருக்கேன் நான். ஊர்லயும் போகும்போது நடக்கும், போயிட்டு தான் இருக்கும்.
1: அவர்கள் வளைகாப்பை போட்டு வாழைப்பழத்தை வைத்து பழங்களையும் வைத்து பூசை எல்லாம் செய்வார்கள். ஆனால் இங்காலே சாப்பாடு தான் முக்கியம்.
12: நமக்கு சாப்பாடு பழங்கள் இனிப்பு எல்லாம்
1: அதுலயும் உறவினர்கள் நண்பர்களை ஒரு சந்தித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும்.
12: சரி,
1: அந்த வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு தானே.
12: சில பேர் இந்த வளைகா நமக்கு எப்பதான் நினைக்கிறேன், வளைகா நமக்கு வந்து வயிற்றுல இருக்கும்போது அடி வாங்கியிருப்பாங்க போட்டு. நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன்
1: நானு. அவ்வளவு உங்களுடைய அம்மா நிறைய அடி வாங்கியிருக்கிறார்.
12: அடி வாங்கினாங்களா திட்டு வாங்கினாங்களா என்னன்னு தெரியாது.
1: தெரியல, நீங்கள் அடி வாங்கியிருக்கிறீர்கள்.
12: நாங்க அடி வாங்கிட்டு
1: என்றாலும் உங்களுடைய மனது நல்ல மனது தானே? எனவே உங்களுடைய அம்மாவும் மனது நல்ல மனது, நல்ல மனது உள்ளவர்களோடு பழகி இருப்பார் என்று நம்புகிறேன். சரி, பார்ப்போம். என்ன
13: நிகழ்ச்சியிலே
1: கலந்து கொள்ள பல நேர்கள் அழைத்திருக்கிறீர்கள், காத்திருங்கள். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம். 416-599-3005 என்று வளைகாப்பு பாடல்கள், அன்றைய பாடலாக ஒலித்த பாடல் ஒரு வரிகள் வடிவுக்கு வளைகாப்பு, கண்ணதாசன் கண்ணதாசன் எழுதிய பாடல். இதில் ஏ பி நாராயணன் இயக்கிய திரைப்படத்திலிருந்து நடிகர் தகவல் சிவாஜி கணேசன், சாவித்ரி மற்றும் பலர் நடித்திருக்கின்றார்கள். இது கே வி மகாதேவன் இயக்கிய, அதாவது இசையமைத்த திரைப்படம். என்ன இயக்கமும் இசையமைப்பு மாறி மாறி வருகிறது. புதிய பாடல் மன்னர் பகையாரா திரைப்படத்திலிருந்து மணி அமுதவன் அமுதவாணன் எழுதிய பாடல். இதுக்கு ஜாக்ஸ் பேயா இவர் இசையமைத்திருக்கின்றார். பூபதி பாண்டியன் இயக்கிய திரைப்படம், விமல் ஆனந்தி நடித்த திரைப்படம். சரி, அந்த இரண்டு திரைப்பட பாடல்களுமே இங்கே ஒலிபரப்பாகி இருக்கின்றன. சரி, எந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கிறது? 4-1-6-5-9-3-0-5-5 ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.
14: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
15: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
16: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
17: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
18: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
17: 416-700-2222 J.CA. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட்

0: நேர்களை சந்திப்பதில் மீண்டும் கேட்காத நேர்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம். இரண்டு பாடல்கள், வளைகாப்பு தொடர்பான பாடல்கள் இதோ உங்களுக்காக.
1: பழசுக்கும் புதுசுக்கும் மோதல். இன்றைய மோதலில்
2: பழைய பாடல்.

0: அன்றா இன்றா இன்றா பழசுக்கும் புதுசுக்கும் மோதல்.
1: சார், இரண்டு பழைய பாடல், அதாவது பழைய பாடலையும் புதிய பாடலையும் கேட்டிருப்பீங்க. எந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கிறது? வளைகாப்பு பாடல். வளைகாப்பை பற்றியும் பேசிக்கொள்ளலாம். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், செதிலான
1: குமார் சொல்லுங்கள். குமார்,
2: எனக்கும் வந்து அன்றைய பாடல் தான்.
1: ஓ, உங்களுக்கும் அன்றைய பாடல் தான் பிடித்திருக்கிறது சொல்லுங்கள். அப்படியோ?
2: ஆமா.
1: சரி, அன்றைய பாடல் பிடித்திருக்கிறது. ஏன் அன்றைய பாடல் பிடித்திருக்கிறது குமார்?
2: கே வி மாதவன் இசையும் மற்றது கண்ணதாசன் வரி,
1: வரிகளும் பிடித்திருக்கிறது. சரி, நீங்கள் எங்கேயாவது சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது? வளைகாப்புக்கு போகவில்லை. அப்போ நாங்கள் தான் வளைகாப்பு செய்யணும் உங்களுக்கு. உங்களுக்கு இருந்துச்சா நீங்கள் வருவதற்கு, நீங்கள் வருவதற்கு அதைத்தான் சொல்லியிருந்து. சரி, நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்? சரி, அவருடைய இணைப்பில் ஏதோ பிள்ளை இருக்கிறது. அவர் மீண்டும் அழைக்கலாம். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம்,
1: வெண்பா சொல்லுங்கள். எந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கிறது வெண்பா?
3: புதிய பாடல்.
1: புதிய பாடல் சொல்கிறீர்களா? ஆ, ஏன் புதிய பாடல் வெண்பாக்கு பிடித்திருக்கிறது?
3: ஏன்னா வளைகாப்பு தாய்க்கு சந்தோஷமா இருக்கணும், அதில் சாவித்திரி சந்தோஷமா இல்லை, இதில் ஆனந்தி சந்தோஷமா இருக்கா?
1: வளைகாப்பு தாய்க்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த அந்த பாடலே அவ்வளோ சந்தோஷமாக இல்லை, அவர் சந்தோஷப்படுத்துகிறார்கள் பாடல் மூலம். அப்படியோ? புதிய பாடல் தான் உங்களுக்கு பிடித்திருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீர்களா? புதிய பாடல் பாட்டு சீனை வைத்து நீங்கள் அதை காட்சியை வைத்து சொல்லி இருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். சரி, நீங்கள் ஏதாவது வளைகாப்பு விடயங்களுக்கு சென்றிருக்கிறீர்களா? சென்றிருக்கிறீர்கள். எப்படி சிறப்பாக நடந்திருக்கிறதா? மஞ்சள் எல்லாம் கன்னத்திலே பூசுவார்கள், அப்படி சிறப்பாக நடக்கும். பின்பு பலகாரம் தருவார்கள். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் சாரி இருந்தது போறவர்கள் கொடுக்கிறார்களா சாரி? அப்போ ஆண்களுக்கு போனால் வேட்டி சால் கொடுப்பார்களோ? அவர்களுக்கு இல்லை, அனுமதி இல்லை. சரி, பார்ப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பேக்கி பண்பா. பண்பாவை தொடர்ந்து அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம்,
1: சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த பாடல், பழைய பாடலா புதிய பாடலா பிடித்திருக்கிறது?
4: எனக்கு பழைய பாடல் தானே.
1: உங்களுக்கும் பழைய பாடல் பிடித்திருக்கிறது சொல்லுகிறீர்கள். ஆஹா, ஏன் காரணம் பழைய பாடல்? கே வி மகாதேவன் சேமித்திருக்கிறார், கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் என்று பார்க்கும்பொழுது பழைய பாடல்தான் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறதா? சரி, நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மேக்கே
4: நன்றி.
1: ஆமாம், நீங்களும் கலந்து கொண்டு வாக்களிக்கலாம்.
0: உங்கள் வாக்கு எதற்கு?
1: அன்றா இன்றா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம் அண்ணா, தேவகுமார்.
1: தேவகுமார் சொல்லுங்கள்.
5: எனக்கு புதிய பாடல்.
1: தேவகுமாருக்கு புதிய பாடல் படித்திருக்கிறது என்று சொல்லுங்கள். ஏன் தேவகுமார் புதிய பாடல் படித்திருக்கிறது?
5: புதிய பாடல் இல்லை, அது வாசுற மாதிரி இருக்குது. இந்த
1: புதிய பாடல் வாழ்த்துற மாதிரி இருக்கு, பழைய பழைய பாடல் வாழ்த்து மாதிரி தெரியவில்லை.
5: நிறைய
1: போயிருக்க, நிறைய நண்பர்கள் தோழர்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறார்கள். அதையோட பேட்டி நேர்த்தவர்கள் பேபி ஷவர் செய்வார்கள்.
5: அந்த குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தாமதமா கிடைக்கும்.

0: இன்னும் சிறப்பாக செய்வார்கள்.
1: கொஞ்சம்
0: இன்னும் சிறப்பாக செய்வார்கள்,
1: சந்தோஷமாக
0: செய்வார்கள். அப்படியான விழாக்கள் எல்லாம் நடந்திருக்கிறது என்று சொல்லி பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கும் நன்றி. நேரம் 3:29 நிமிடம். விளம்பரங்களை தொடர்ந்து இந்த பாடல் முன்னணியில் நிற்கிறது என்று பார்ப்போம். மொத்தமாக வாக்களித்த நேயர்கள் 9 பேர். 9 பேரிலே எத்தனை வாக்குகள் பழைய பாடலுக்கு, எத்தனை வாக்குகள் புதிய பாடலுக்கு கிடைத்திருக்கின்றது என்று பார்ப்போம்.
2: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
3: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் 3:30 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து விரும்பாகத்தில் 18 பாக செல்சியஸாக இருக்கிறது. சூரியொளி நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. தொடர்ந்து வரும் நாட்களும் வியாழக்கிழமை வரை சூரியொளி நிறைந்த நாட்களாக இருக்கும். காற்று தற்பொழுது தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 12 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய இரவு பொழுது அதிகாலை பொழுது 11 பாக செல்சியஸாக இருக்கும். நாளை ஞாயிற்றுக்கிழமை 26 பாக செல்சியஸ் சூரியொலியோடு, திங்கட்கிழமை 22 பாக செல்சியஸ், செவ்வாய்க்கிழமை 24, புதனம் 24, வியாழக்கிழமை 27 பாக செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது சராசரி வெப்பநிலை 12 பாக செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை விதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நேரல் 4 மணிக்கு உங்களுக்கு ஆலோசியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியிலே பவி, கணேஷ், குரு, குயின்ஸ்டன், ரமேஷ், குமார், எஸ்டி, வெண்பா, காசிநாதன், தேவகுமார், 9 நேயர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த 9 நேயர்களே பழைய பாடலுக்கு வாக்களித்தவர்கள் பவி, கணேஷ், குரு, எஸ்டி குமார், காசிநாதன். எனவே 5 நேயர்கள் அந்த பாடலுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். குயின்ஸ்டன், ரமேஷ், வெண்பா, தேவகுமார், 4 நேயர்கள் புதிய பாடலுக்கு வாக்களித்தார்கள். எனவே 1 வாக்கு வித்தியாசத்திலே பழைய பாடல் தெரிவாக இருக்கிறது. வடிவுக்கு வளைகாப்பு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், அந்த பாடல் கேவி மகாதேவன் இசையமைத்த பாடல், கண்ணதாசன் பாடல் வரிகள், பாடலை பி சுசீலா பாடியிருக்கின்றார். வடிவுக்கு வளைகாப்பு 1962 வெளிவந்த திரைப்படம். இதிலே ஏ பி நாராயணன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படத்திலேயே நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், சாவித்ரி மற்றும் பலர் நடித்திருக்கின்றார்கள். இப்பொழுது வடிவுக்கு வளைகாப்பு, நாங்களும் சென்று வளைகாப்பை சிறப்பாக நடத்தி வைப்போம்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் வந்துச்சு. நாம்
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155 416-268-0155.
0: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
1: செல்லம் இல்லடா செல்வம்.
0: சரி சரி,
4: கிப்ளிங் ஸ்டீல் சந்திப்பில்
5: ஏசியா கோல்டு
4: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள். பொண்ணுக்கு தாலி கொடி, நகை திருத்த வேலைகள்,
5: விதவிதமான நகை தெரிவு,
4: 916 கேடிஎம் முறையில் தரமான நகைகள்,
5: லேசர் கட்டிங்,
4: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம், துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
5: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
4: ஏசியா கோல்டு இங்க், 416-746-2742.
6: கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்னோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
7: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். CMR தமிழ் FM அதிர்வெண் 101.3.
8: நேரம் 3:38. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4 மணிக்கு உங்களுக்கு அலட்சியை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். 5:30 செய்தி அறிக்கையினை கேட்கலாம். ஒலிக்கும் இந்த பாடல் வெற்றிவேல் சக்திவேல் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. இந்த பாடல் பழைய பாடலை புதிதாக மாற்றி இசையமைத்திருக்கின்றார்கள். எனவே அந்த பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்போம். SP பாலசுப்ரமணியம், சித்ரா பாடிய பாடல் இது.

0: சூப்பர் ஹிட் பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
1: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
2: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
3: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்காத்தா சாப்பிட வர போய் கோசரியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன் டீன்கலி.
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன், மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
1: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: 905-270-8800 905-270-8800
1: உதயம் சூப்பர் மார்க்கெட். ஐஷாசில் கோடைகாலம் முழுக்க தரும் சம சேல், புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம், அனைத்தும் 30% தொடக்கம் 70% தள்ளுபடியில். நியூ டிசைன் காஞ்சிபுரம், டிசைனர் காஞ்சிபுரம், பியோர் கோல்ட் காஞ்சிபுரம், ஃபேன்சி சாரீஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், ஷல்வார், பஞ்சாபி சூட்ஸ், மென் ஷர்வானி, குர்தா செட்ஸ், ஜுவல்லரி, இன்னும் பல. பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பிரீத்தி ஸ்டீல் $190, ஸ்மித் $200. ஐஷா சில்க் 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் 416-298-6116 Aisha Silk.
5: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS Mr. P. Singaraj. பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
6: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால.
7: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
8: நேரம் 3:46 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். 4 உங்களுக்கு ஆலோசனை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். சிஎம்ஆர் இணையதளத்தினோடாக கேட்கும் நேயர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது. என்னவென்றால், சிஎம்ஆரின் செயலி இப்பொழுது இயங்கவில்லை, இணையத்திலிருந்து அது இயங்க மறுத்து கொண்டிருக்கிறது. தொழில்நுட்ப கலைஞர்கள் அதை செயல்பட வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே நீங்கள் இணையத்தில் கேட்க விரும்புபவர்கள் சிஎம்ஆர் ரேடியோ ஸ்டேஷன் என்று கூகுளிலே நீங்கள் தேடினீர்கள் சொல்லலாம், அல்லது லிசன் டு சிஎம்ஆர் ரேடியோ 101.3 FM என்று கூகுளிலே தேடலாம். நீங்கள் கனடா ரேடியோ ஸ்டேஷன் அந்த தளத்திலும் கேட்கலாம், அல்லது மைடியூன் ரேடியோவிலும் நீங்கள் கேட்கலாம். இப்படி நிறைய, அல்லது நீங்கள் சிஎம்ஆர் லைவ் தமிழ் ரேடியோ, அல்லது கனடா ரேடியோ ஸ்டேஷன், அல்லது ஆன்லைன் ரேடியோ FM அவற்றிலும் கேட்கலாம், கூகுள் பிளேயிலே கேட்கலாம், லைவ் ஆன்லைன் ரேடியோ இவற்றிலெல்லாம் நீங்கள் சிஎம்ஆர் கேட்கலாம். சிஎம்ஆர் செயலியை தவிர மற்ற எல்லாத்திலையும் கேட்கலாம். சங்கர் மகாதேவன் பத்மலதா பாடுகின்ற பாடல்
9: மக்கள் திலகம் டாக்டர் MGR.

0: அட்டகாசமான பாடலுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
4: Another Don Clean with the Don Ducks.
5: Oh, he's doing dishes with Dawn Platinum.
6: The only soap trusted to save wildlife affected by oil.
5: And Platinum removes up to 99% of grease and food residue, so he doesn't have to work so hard.
6: Well, flap my wings. What'll he do with all that unused elbow grease?
5: Organize the fridge, the spice rack, the junk drawer.
6: What are you quacking on about? He's gonna make enchiladas.
5: More dishes? That's giving this duck goosebumps.
4: Dawn Platinum, the better grease getter.
7: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
8: இல்லடா.
7: ஹலோ, காசு வந்ததாடா?
8: இன்னும் வரல காசு.
7: காசு வந்துச்சா?
8: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
9: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
10: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: மனம் கவர்ந்த பாடல்களோடு உங்கள் சிஎம்ஆர் தமிழ் FM உங்களுக்காக.
1: நேரம் 3:55, 4 மணியிலிருந்து உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு 5 மணி வரை பாடல்களை கேட்கலாம். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பாடல்களை கேட்க 4165930055 சனிக்கிழமை மாலை பொழுது உற்சாகமான பாடல்களோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 4165930055

0: அட்டகாசமான பாடல்களுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM. நேரம் 4 மணி.
1: CMR தமிழ் FM.
0: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். யாழ்ப்பாணம் பொங்கடிதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலை தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கைதியான பூபால் சிங்கம் ஜெயக்குமாரின் இறுதி கிரியை இன்று நடைபெற்றுள்ளது. தாயிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள தமது காணிகளை மீள கையளிக்குமாறு கோரி நேற்றும் இன்றும் காணி உரிமையாளர்கள் போராட்டம் நடத்தினர். பாகிஸ்தானிலிருந்து ட்ரோன் மூலம் இந்தியாவுக்குள் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தப்படும் விவகாரம் தொடர்பாக 4 மாநிலங்களில் உள்ள 12 இடங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இணையவழி மூலம் நச்சுப் பொருட்கள் விற்பனை செய்து பலரின் தற்கொலைக்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்ட கெனடியரான கெனத்லா தன் மீது சுமத்தப்பட்ட 14 குற்றச்சாட்டுகளையும் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் சாத்தியமான ஒப்பந்தம் குறித்து உறுதியற்ற நிலை நீடித்து வருகிறது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
2: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். உங்கள் மனம் விரும்ப

0: நேரம் 4:02. இப்பொழுது முதல் உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை 5 மணி வரை கேட்கலாம். 416-593-0055 டொரண்டோ பெருமாகத்திலே சூரியோடி நிறைந்திருக்கிறது. 18 பாக சிறந்ததாக இருக்கிறது. காற்று வடமேற்கு துறைக்கு மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்திலே வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 9 பாக செலுத்ததாக குறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமை துறக்கம் பெறுகின்ற வியாழக்கிழமை பெற இன்று போல்தான் சூரியொளி நிறைந்த நாட்களாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நாளை 25 பாக செல்சியஸ், திங்கக்கிழமை 22 பாக செல்சியஸ், செவ்வாய் புதன் 24 பாக செல்சியஸ், வியாழக்கிழமை 27 பாக செல்சியஸ், வெள்ளிக்கிழமை 28 பாக செல்சியஸாக இருந்தாலும் சூரியொளியின் முகில் குட்டவணைத்து காணப்படும். லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 30%. இரவு பொழுது சராசரி வெப்பநிலை 12 பாக செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை நிலையம் தெரிவித்திருக்கின்றது. இப்பொழுது முதல் நேர்கள் பாடல்களை கேட்கலாம். துள்ளிசை பாடல்கள், அதாவது அட்டகாசமான பாடல்கள், உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் பாடல்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் முதல் நேயர் என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறார் கேட்டு பார்ப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சாரி, அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. சாரி, மீண்டும் அழைத்திருக்கிறார் என்று நம்புகிறோம். வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம்,
0: வெண்பா சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: எனக்கு 5 படத்துல இருந்து காதல் ஆசை யாரை விட்டது.
0: காதல் ஆரை ஆசை யாரை விட்டது என்று சொல்லி ஜுவன் சங்கர் ராஜாவும் சூரஜ் சந்தோஷம் கேட்கிறார். சரி, இது உங்களுக்காக பாடல் நடிக்கிறது. யார் யாரையெல்லாம் இந்த காதல் ஆசை விட்டு இருக்கிறது கேட்டு பார்ப்போம். நன்றி.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நேரம் 4:08. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4169 3005 5:30 செய்தி அறிக்கையினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: மாலை வணக்கம் குமார், எப்படி இருக்கிறீங்க?
1: குமார், எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகத்தான் இருப்போம். நன்றி குமார். என்ன பாடல்
2: இன்றைய கேட்போம்? உலகம் சுற்றும் பாலிவன் படத்துல இருந்து
1: உலகம் சுற்றும் பாலிவன். நீங்கள் எந்தெந்த ஊர்களுக்கு எல்லாம், உலகத்துக்கு எல்லாம், நாடுகளுக்கு சென்றிருக்கீர்கள்?
2: கடைசியா போட்டு வந்தது பேங்காக், தாய்லாந்து.
1: ஓ, தாய்லாந்துக்கு போட்டு வந்திருக்கீர்கள். வியாபார நிமித்தமாக போயிருக்கிறீர்கள் போல தெரிகிறது. வியாபார நிமித்தமாக போய் வந்திருக்கிறீர்கள்? திருமண வைபவம் அங்கே பெங்களூரில் நடந்திருக்கிறது. சரி, பார்ப்போம். இது உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கிறது, பச்சைக்கிளி முத்துச்சரம் உலகம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடுகின்ற பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையிலே பாலி பாடல் வரிகளை எழுதியிருக்கின்றார்.

0: தமிழகம் கேட்டாயா? பழைய பாடல்கள் கூட இனிமையாக கேட்கிறது.
1: அப்படியா?
0: பாஷாந்தா, இருவருமாக சேர்ந்து கேட்போம்.
2: நேரம் 4:15 சேம்பார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கான நிகழ்ச்சியிலே 5 மணி வரை நீங்களும் கலந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: மாலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ரமேஷ், நன்றி. சரி சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள் ரமேஷ்?
3: பாடல் வந்து அதிசய பிறவி படத்திலிருந்து அன்னக்கிளியே சொன்னக்கிளியே சந்தேகம் யானமாங்கிற பாடல்.
2: மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ரமேஷ்.
3: நன்றி, வணக்கம்.
4: அன்னக்கிளியே சொன்னக்கிளியே சந்தேகம் பூன

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: நேரம் 4:20 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொடுக்கிறீர்கள். 5 வரை பாடல்களை கேட்கலாம். 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம்,
1: யார் பேசுகிறீர்கள்?
2: நான் வேர்ணன் பேசுகிறேன்.
1: வேர்ணன், சொல்லுங்கள், என்ன பாடல்?
2: எனக்கு
1: கன்னித்தீவு பண்ணு பாடலை கேட்கிறீர்கள். சரி, உங்களுக்காக பாடல் ஒலிக்கிறது எம்எல் கார்த்திகேயன் மற்றும் குழுவினர் பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு
2: நன்றி.
1: இது அட்டகாசமான பாடல்.

0: அட்டகாசமான பாடலுடன் அதிரடிக்கும் அதிர்வெண். 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். அட்டகாசமான பாடலுடன் அதிரடிக்கும் அதிர்வெண். 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
2: நேரம் 4:26 நிமிடம். உங்களுக்கான நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? பவான், எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகத்தான் இருப்போம். நன்றி பவான். என்ன பாடல்?
3: எனக்கு வந்து நினைத்தாலே இனிக்கும் படத்திலிருந்து எங்கேயும் எப்போதும் அந்த படகம்.
2: நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து எங்கேயும் எப்பொழுதுமா? சரி, இதோ எங்கேயும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்?
3: விருப்பம்
2: விளங்கவில்லை.
3: துள்ளிசை பாடல் கேட்டீங்க.
2: துள்ளிசை பாடல் கேட்டபடியா தான் எங்கேயும் எப்போதும் கேட்டிருக்கிறீர்கள், தெரியுது. உங்களுக்காக பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கும்.
3: நன்றி.
2: எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர்.

கட்டழகு பொண்டிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை.

செய்து உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை.

மனித சுகத்தை மறுப்பதில்லை. கட்டழகு பொன்னிருக்கு வட்டமேடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பம் இல்லை. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டார்.

0: இருக்கின்றது. சூரிய ஒளி நிறைந்திருக்கின்றது. காற்று தற்பொழுது தெற்கு தென் கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 13 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 9 பாக செல்சியஸாக இருக்கும். நாளை ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுது சூரிய ஒளியோடு 25 பாக செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது 11 பாக செல்சியஸாக குறைவடைந்து திங்கட்கிழமை 22, செவ்வாயும் புதனும் 24, வியாழக்கிழமை 27 பாக செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை வானிலை நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சராசரி வெப்பநிலை இரவு பொழுது 12 பாக செல்சியஸாக இருக்கும். உங்களுக்கு ஆலோசனை கலந்து கொள்ள போறோம். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சிவகுமார் சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: கருப்பு படத்தில இருந்து நமக்கான காலம்.
0: சரி, இது ஒலிக்கிறது சிலம்பரசன் மற்றும் அசல் கோளாறும் குழுவினர் பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
1: நன்றி. நன்றி.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3 பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3
1: நேரம் 4:38 உங்களுக்கு ஆட்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு. வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: ஹலோ, வணக்கம், நான் ஆனந்தன்.
1: ஆனந்தன், சொல்லுங்கள், என்ன பாடல்?
2: கன்னி
1: பருவத்தில் திரைப்படத்திலிருந்து பாடல்.
3: பட்டு வண்ண ரோஜாவே
1: உற்சாகமான பாடல்கள் இதுவும் ஒன்று.

0: உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களோடு சிஎம்ஆர் தமிழ் FM உங்களுக்காக
1: 4:43 சிஎம்ஆர் தமிழ் FM இல் உங்களுக்கான சிலை கலந்து கொள்ள வரும். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நீங்கள் என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
2: நான் கேட்கும் பாடல் சூரிய வம்சம் படத்துல நட்சத்திர கன்னங்கள் வானம் பற்றி
1: பார்க்கிறேன்.
2: லாஸ்டே நீங்க மூன்று பேர் நட்சத்திரங்களை கொண்டிருந்தீங்க, அவைகளோட கடைசி நேரம் தான் போச்சு. என்னோட கதைக்கு வந்து
1: அவைக்கு
2: வாழ்த்து சொல்ல வரும், அது அவை இந்த நிகழ்ச்சி மென்மேலும்
1: நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு வாழ்த்துக்கும் நன்றி. இதோ மனோ சுஜாதா மற்றும் குழுவினர் பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
2: நன்றி. வணக்கம்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.9.
1: நிமிடம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், நான் சாந்தி வைக்கிறேன்.
1: சொல்லுங்கள், என்ன பாடலை தேர்வு செய்திருக்கிறீர்கள்?
2: எனக்கு ஆண்டவர் படத்துல நிகாரா நிகாரா என் தாலாட்டு.
1: சரி, வினித் ஸ்ரீனிவாசன் மற்றும் குழுவினர் பாடுகிற பாடல் இது உங்களுக்கு அகோலிக்கிறது. நன்றி.
2: நன்றி.

0: பாடுங்கள் பாடுங்கள் கொண்டாடுங்கள். சிஎம்ஆர் தமிழகம் உங்களுக்காக.
1: நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வரும் மாடுதிரை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
2: தேவா
1: சொல்லுங்கள், என்ன பாடல்?
2: பொன்மகள் வந்தால் என்ற பாட்டு.
1: பொன்மகள் எப்பொழுது வந்தால்?
2: எப்பொழுதும்
1: அறிவினம். சரி, இது உங்களுக்காக பாடல் அளிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மேக்கி.
3: சிரிக்கும் நிலத்தில் வித்திக்கும் நினைப்பை விதைக்கும்

0: அட்டகாசமான பாடல்களுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM.
1: உங்களுக்கான நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வர நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், அலோசியஸ் காய்கின்றேன்.
1: அலோசியஸ் சொல்லுங்கள், என்ன பாடல் அலோசியஸ்? பயந்து விட்டேன், போக்கிரி என்று சொல்லிவிட்டேன். சரி, நவீன் சார், ஆமாம், நானும் அதைத்தான் நம்பினேன். சார், இதோ பாடல், நவீன் குழுவினர் பாடுகின்ற பாடல். நன்றி கலந்து கொண்டமைக்கு அலோசியஸ். வலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது உங்களுக்காக. நிகழ்ச்சி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.

0: அட்டகாசமான பாடல்களுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM.
1: நேரம் 5:02.
2: CMR தமிழ் FM.
1: CMR தமிழ் FM செய்தி சுருக்கம். தையட்டு விகாரை பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடி ஒளிப்படங்களை எடுத்த இரு இளைஞர்களை பலாலி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை உட்பட்ட மாநிலத்தில் 5 மாவட்ட ஆட்சியாளர்களை மாற்றி தமிழக அரசு புதிய நியமனங்களை அறிவித்துள்ளது. இணையவழி மூலம் நச்சுப் பொருட்களை விற்பனை செய்து பலரின் தற்கொலைக்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்ட கெனடியரான கெனட்லா தன் மீது சுமத்தப்பட்ட 14 குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். போதைப்பொருள் கடத்தல் படகை இலக்காக கொண்டு நடத்திய தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. CMR தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் என்றும் உங்களுடன்.
1: நேரம் 5:03 தொடர்ந்து பிற்பகத்தில் 18 பாகை செலுத்தியதாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. சூரியொளி நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. காற்று தற்பொழுது தெற்கு தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 9 பாகை செலுத்தியதாக இருக்கும். வானம் தெளிவாக காணப்படும். நாளை ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுது சூரியொலியோடு 25 பாகை செலுத்தியதாக இருக்கும். தொடர்ந்து வருகின்ற வியாழக்கிழமை வரை சூரியொளி நிறைந்த நாட்களாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. திங்கட்கிழமை 22 பாகை செல்சியஸ், செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 24 பாகை செலுத்தியதாக இருக்கும். வியாழக்கிழமை 27 பாகை செலுத்தியதாக இருக்கும். வெள்ளிக்கிழமை 28 பாகை செலுத்தியதாக இருந்தாலும் சூரியொலியுடன் மிகழ் கூட்டம் நிறைந்து காணப்படும். 30 கிலோ மழைக்குரிய வாய்ப்புகள் தாக தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது சராசரி வெப்பநிலை 12 பாக செலுத்தியதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 5:30 சிஎம்ஆர் தமிழ்நாட்டின் மாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். ஒலிக்கும் பாடலோடு ஸ்ரீனிவாஸ் சுஜாதா காஷ்மீர் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: ஒலித்த அந்த பாடலை காஷ்மீரிலிருந்து பாடியவர்கள் ஸ்ரீனிவாஸ் சுஜாதா. ஓ, காஷ்மீர் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீர்கள்.
1: CMR தமிழ் FM, இனிக்கும் இனிய பாடல்களும். CMR தமிழ் FM 101.3 FM. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
1: ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர். சின்மயி,
3: தமிழை இங்கு குட்டி தீரா,
1: ஆண்ட்ரியா,
3: ஓ சொல்றியா
1: July 4 Whitby Event Center Hill. ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773. Soul and Fire Events. kilikoot.ca. Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-vil, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ மற்றும் Airbrake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
4: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
5: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம், தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
5: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
5: 416-271-5992.
1: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
6: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
0: நேரம் 5:13, 5:30 செய்தி அறிக்கை நிகழ்கலாம். சிஷா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. ஹரிகரன், உமா ரமணன் பாடுகின்ற பாடல்.

0: வாழ்க்கை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: வேற 5:21 கிருஷ்ணமூர்த்தி சுஜாதா பாடுகின்ற பாடல் நட்புக்காக.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். நாங்கள் பாடும் சிந்து சிஎம்ஆர் தமிழகம்.
1: பிரவின் மணியின் செயல் சஹானா பாடுகிற பாடல் பாடல்கள் சிஎம்ஆர் ஸ்டார் செய்து

0: நேரம் மாலை 5:30 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன், செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டு விகாரை பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடி ஒளிப்படங்களை எடுத்த இரு இளைஞர்களை பலாலி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை உட்பட்ட மாநிலத்தின் 5 ஆட்சியர்களை மாற்றி தமிழக அரசு புதிய நியமனங்களை அறிவித்துள்ளது. இணையவழி மூலம் நச்சுப் பொருட்களை விற்பனை செய்து பலரின் தற்கொலைக்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்ட கெனடியரான கெனத்லா தன் மீது சுமத்தப்பட்ட 14 குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். போதைப்பொருள் கடத்தல் படகை இலக்காக கொண்டு நடத்திய தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 4 கிலோகிராமுக்கும் அதிகமான குஷ் வகை போதைப்பொருளுடன் 2 சந்தேக நபர்களை காவல்துறையினர் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். விமான நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இன்று அதிகாலை வருகை முனையத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பில் முதல் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 4 கிலோ 104 கிராம் குஷ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அந்த போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரும் விமான நிலைய வளாகத்திலேயே கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர்கள் நீர்கொழும்பு மற்றும் கல்ஸ்கை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த போதைப்பொருள் சர்வதேச கடத்தல் வலையமைப்புடன் தொடர்புடையதா என்பது குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தையிட்டு விகாரை பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடி ஒளிப்படங்களை எடுத்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்களை பலாலி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விசாக் தினத்தை முன்னிட்டு விசேட வழிபாடுகள் தையிட்டு விகாரையில் நடைபெற்று வரும் நிலையில் விகாரைக்கு சற்று தொலைவில் காணி உரிமையாளர்கள் போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். இந்த நிலையில் வடமலாட்சி பகுதியைச் சேர்ந்த இரு இளைஞர்கள் விகாரைக்கு செல்வதாக கூறி விகாரை பகுதிக்கு சென்று அங்கு சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடி ஒளிப்படங்களை எடுத்துள்ளனர். இதனை அவதானித்த காவல்துறையினர் இருவரிடம் விசாரணைகளை முன்னெடுத்தவளே அவர்கள் முன்னுக்கு பிறனான தகவல்களை வழங்கியுள்ளனர். இதனையடுத்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் பலாலி காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றான வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் திருக்கேஸ்வர ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் தீர்த்த திருவிழா இன்று சனிக்கிழமை காலை மிக விமரிசையாக நடைபெற்றது. வசந்த மண்டபத்தில் விசேட பூசை வழிபாடுகள் இடம்பெற்றதைத் தொடர்ந்து உற்சவமூர்த்திகள் கொடித்தம்பத்துக்கு எழுந்தருளி செய்யப்பட்டு சிறப்பு பூசைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து ஆலய உள்வீதியுலா சிறப்பாக இடம்பெற்றது. பின்னர் பஞ்சமூர்த்திகள் மன்னார் பாலாவி தீர்த்தக்கரைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு தீர்த்த உற்சவம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் பங்கேற்புடன் நடைபெற்றது. பக்தர்கள் தமது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றும் வகையில் பாலாவி தீர்த்தத்தில் புனித நீராடி தீர்த்த செம்புகளை நீரை எடுத்துச் சென்று மகாலிங்க பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். மாலை வழியில் கொடியிறக்க நிகழ்வு நடைபெற்றது. தேசிய சுற்றுச்சூழல் வாரம் இன்று முதல் June 5 வரை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் மனப்பான்மை அபிவிருத்தி, தூய்மை, காற்று மாசடைவதை கட்டுப்படுத்தல், பல்லுயிர் பாதுகாப்பு, நீர் பாதுகாப்பு மற்றும் கடற்கரை சுத்திகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய பல வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. தொழிற்க இடமளியங்கள் எனும் கருப்பொருளின் கீழ் நடத்தப்படும் உலக சுற்றுச்சூழல் தின தேசிய மகாநாடு June 5 ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவின் தலைமையில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மகள் டிஃபானி டிரம்ப் மற்றும் அவரது கணவரான மைக்கேல் போலோஸ் ஆகியோர் இந்தியாவின் உலக புகழ்பெற்ற காதல் சின்னமான தாஜ்மஹாலை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர். இந்தியாவுக்கு தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொள்ளும் நிலைவர்கள் உத்தரப்பிரதேசம் ஆக்ராவில் அமைந்துள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க பளிங்கு மாளிகையை இன்று பார்வையிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிர்வாக சீரமைப்பின் ஒரு பகுதியாக சென்னை உட்பட்ட பல மாவட்டங்களில் 5 ஆட்சியாளர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். மாநிலம் முழுவதும் பல்வேறு IAS அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியாளர்களை இடமாற்றம் செய்யும் பெரிய அளவிலான நிர்வாகப் பணி மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் முக்கிய நகரங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் புதிய ஆட்சியாளர்கள் வருகின்றனர். இந்த மாற்றம் மாநில நிர்வாகத்தை மேலும் செயல்திறன் செயல்படுத்துவதற்கும் முக்கிய நோக்கில் மேற்கொள்ளப்பட்டதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த சில வாரங்களாகவே தமிழகத்தில் தொடர்ச்சியாக உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகங்களில் மாற்றங்கள் நடைபெற்று வருகின்றன. சென்னை நிர்வாகத்திலும் புதிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் பிற முக்கிய மாவட்டங்களிலும் ஒருங்கிணைந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நடவடிக்கையின் மூலம் அரசு திட்டங்களின் செயல்பாடு, நலத்திட்ட விநியோகம் மற்றும் மாவட்ட நிர்வாக திறன் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிமார் தமிழ் எஃப்எம்இன் மாலை செய்தி அறிக்கை.
1: கனேடிய செய்திகள்.
0: இணையவழி மூலம் நச்சுப் பொருட்களை விற்பனை செய்து பலரின் தற்கொலைக்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்ட கனடியரான கெனத்லா 14 குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். 60 வயதான முன்னாள் சமையல் கலைஞரான கெனத்லா நேற்று ஒன்றாரியோ நீதிமன்றத்தில் முன்னிலையாகி குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருந்த மேலும் கடுமையான கொலை குற்றச்சாட்டுகளை அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மீளப் பெற்றுள்ளனர். இணைய தற்கொலை கலந்துரையாடல்கள் தளங்கள் மூலம் தொடர்பு கொண்டவர்களுக்கு அவர் சுமார் 1200 நச்சுப் பொருள் பொதிகளை விற்பனை செய்துள்ளார். அவை 40 நாடுகளுக்கு அனுப்பப்பட்டதாகவும் அதில் சுமார் கால்பங்கு பொதிகள் ஐக்கிய ராஜ்யம் நோக்கி அனுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தற்போதைய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் கனடாவில் உள்ள பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்புடையவை. எனினும் அவர் வழங்கிய பொருட்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் 79 பிரிட்டிஷ் மரணங்கள் குறித்து பிரித்தானியாவில் வழக்கு தொடரப்படாத தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தினர் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். COVID-19 பெருந்தொற்று ஏற்பட்டு 6 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் கனடாவில் ஆரம்ப பாடசாலை வகுப்பு மாணவர்களிடையே வளர்ச்சி தொடர்பான சவால்கள் அதிகரித்துள்ளதாக புதிய ஆய்வொன்று தெரிவிக்கிறது. மெக்மாஸ்டர் யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட் குழந்தைகள் ஆய்வு மையகம் மேற்கொண்ட ஆய்வில் நாடு முழுவதும் 540,000 மேற்பட்ட குழந்தைகளின் தரவுகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டன. ஆய்வுகளின்படி வளர்ச்சி பாதிப்புக்குள்ளாகும் குழந்தைகளின் வீதம் 27.3% 28.5% உயர்ந்துள்ளது. குறிப்பாக உணர்ச்சி முதிர்ச்சி, கவனக்குவிப்பு மற்றும் நடத்தை கட்டுப்பாடு தொடர்பான சவால்கள் அதிகரித்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஆய்வை மேற்பார்வை செய்த பேராசிரியர் மெக்டல்லோனா யானூஸ் இந்த அதிகரிப்பு சிறிதாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கூடுதலான மூளை வளர்ச்சி சிரமங்களை எதிர்கொள்வது இது குறிக்கிறது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
1: உலகச் செய்திகள்.
0: அமெரிக்காவைச் சேர்ந்த சர்வதேச கடன் மதிப்பீட்டு நிறுவனம் S&P குளோபல் ரேட்டிங் பிரான்ஸ் அரசாங்கத்தின் கடன் மதிப்பீட்டை A+ நிலையில் மாற்றமின்றி தொடர்ந்துள்ளதாக அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நீடித்து வரும் போர் மற்றும் அதன் பொருளாதார விளைவுகள் உலக சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையிலும் பிரான்சின் கடன் தரத்தில் இம்முறை மாற்றம் செய்யப்படவில்லை. கடந்த ஆண்டு S&P மற்றும் ஃபிச் நிறுவனங்கள் பிரான்சின் கடன் மதிப்பீட்டை குறைத்திருந்தன. அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி 2026 முதல் காலாண்டில் பிரான்சின் பொருளாதாரம் 0.1% சுருங்கியுள்ளது. இதற்கிடையில் அரசின் செலவு கட்டுப்பாடு மற்றும் நிதி ஒழுக்கு நடவடிக்கைகள் காரணமாக வரவு செலவு திட்ட பற்றாக்குறை கட்டுப்பாட்டில் இருக்கும் என மதிப்பிடப்படுகிறது. நிதி அமைச்சகம் அரசு பற்றாக்குறை மற்றும் கடன் சுமையை குறைக்கும் முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் படகை இலக்காக கொண்டு நடத்திய தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை பசிபிக் பெருங்கடல் பகுதியில் நடைபெற்றது. இந்த படகு சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வழித்தடத்தில் பயணித்ததாக செயற்கை நுண்ணறிவு தகவல்கள் உறுதிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இது அண்மைய நாட்களில் நடைபெற்ற இதே வகையான தாக்குதல்களின் தொடர்ச்சியாகும். கடந்த சில மாதங்களாக அமெரிக்கா மேற்கொண்டு வரும் கடல்வழி நடவடிக்கையில் சந்தேகிக்கப்படும் போதைப்பொருள் கடத்தல் படகுகள் மீது பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கைகள் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புகளை ஒழிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக அமெரிக்க அரசு விளக்கி வருகிறது. இருப்பினும் இத்தகைய தாக்குதல்களில் சட்டபூர்வமான தன்மை மற்றும் மனித உரிமை அம்சங்கள் குறித்து சர்வதேச அளவில் விமர்சனங்களும் கேள்விகளும் எழுந்துள்ளன. இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தையெட்டு விகாரை பகுதியில் சந்தேகத்திடமான முறையில் நடமாடி ஒளிப்படங்களை எடுத்த 2 இளைஞர்களை பலாரி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை உட்பட்ட மாநிலத்தின் 5 மாவட்ட ஆட்சியாளர்களை மாற்றி தமிழக அரசு புதிய நியமனங்களை அறிவித்துள்ளது. இணையவழி மூலம் நச்சுப் பொருட்களை விற்பனை செய்து பலரின் தற்கொலைக்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்ட கனடியரான கெனத்லா தன் மீது சுமத்தப்பட்ட 14 குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். போதைப் பொருள் கடத்தல் படகை இலக்காக கொண்டு நடத்திய இத்தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழகமின் மாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. இரவு 11 மணிக்கு இரவு பிரதான செய்தி அறிக்கையினை நீங்கள் கேட்கலாம்.

நேரம் 5:41.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொண்டை பிரிவாகத்தில் 19 பாக செல்வதாக இருக்கிறது. சூரியோலை நிறைந்த நாளாக இன்றைய நாள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. காற்று தற்பொழுது தெற்கு தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய அதிகாலை பொழுது 9 பாக செல்வதாக குறைவடைந்து நாளை ஞாயிற்றுக்கிழமை 25 பாக செல்வதாக இருக்கும். சூரியோலை நிறைந்த நாளாக ஞாயிற்றுக்கிழமை பொழுதும் இருக்கப் போகிறது. தொடர்ந்து வருகின்ற வியாழக்கிழமை வரை சூரியோலை நிறைந்த நாட்களாகத்தான் இருக்கப் போகிறது. திங்கட்கிழமை 22 பாக செல்சியஸ், செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் 24 பாக செல்சியஸாக இருக்கும். வியாழக்கிழமை 27 பாகை செல்சதாக இருக்கும். வெள்ளிக்கிழமை 28 பாகை செல்சதாக இருந்தாலும் சூரியொளியுடன் முகில் கூட்டம் இணைந்து காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே தொடர்ந்து வரும் நாட்கள் சூரியொளி நிறைந்த நாட்களாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதார நிலையம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் இந்த டபுள் ஜூஸ்களை நம்ப முடியாது என்று சொல்கிறார்கள். இந்த வெதர் ஒர்க், அடுத்தது வெல்ஃபேர் சார், பிரச்சனை முடிஞ்சது. இரவு பொழுது சராசரி வெப்பநிலை 12 பாக செல்சியஸாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருளின் விலையில் சிறிய மாற்றம் ஏற்பட இருக்கிறது. 3% குறைய இருக்கின்றது. எனவே 3% குறைந்து 169.9 விற்பனை செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மாலை பொழுதிலேயே இதைவிட குறைந்த விலையிலே சாதாரண எரிபொருள் விற்பனை ஆகி கொண்டிருக்கும். எனவே இன்றைய பொழுதிலே எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிரப்பிக் கொள்ளலாம். அல்லது நாளை இரவு நிரப்பிக்கொள்ளலாம். இன்னும் மேலதிகமாக லிட்டருக்கு நீங்கள் பணத்தை சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. நேரம் 5:42. வீட்டவோ விருப்பம் இல்லை போடாது.
1: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும் இலவசம்.
4: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-465-4661-416-465-4665-4661.
6: The friendly radio for channels around the universe. CMR Tamil FM 101.3.
0: நேரம் 5:44 விடம் CMR Tamil FM கேட்டுக் கொடுக்கிறீர்கள். ஒலிக்கும் இந்த பாடல் எஸ்பிபி சரண் மற்றும் சௌமியா பாடுகின்ற பாடல் கஜேந்திரா திரைப்படத்திற்காக.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது ஜிடிஏ கிரெடிட்.
2: ஜிடிஏ கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் சிஆர்ஏ ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000. உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
3: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசரோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
5: மணி 51 நிமிடம். ஹரிகரன் ஸ்ரேயா குஷல் பாடுகின்ற பாடல் ரெட்டைச்சொலி திரைப்படத்திலிருந்து அளிக்கிறது.

நேரம் 5:55 நிமிடம். சரி நேர்களே, நானும் விடைபெற்று செல்லும் நேரம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தோத்து விளங்க கலையத்தில் எஸ் எஸ் வாசன் இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் மற்றொரு ஒளிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கட்டும். இரவு பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். மீண்டும் ஒரு பொழுதிலே சந்தித்துக் கொள்வோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்நாத். வணக்கம் நேர்களை, மீண்டும் சந்திப்போம்.

0: இதுவரை நிகழ்ச்சியில் இணைந்திருந்த உங்களை மகிழ்வித்த செந்தில் நாதனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நேர்கள் சுயம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளுடன் இணைந்திருக்கும் நேரம் இப்பொழுது முதல் 10 மணி வரை நேர்கள் வழமை போல் சனி மாலை தோறும் உங்களை மகிழ்விக்கின்ற பல்சுவை நிகழ்ச்சிகளுடன் நேர்கள் இணைந்திருக்கலாம். 6 மணி தொடக்கம் 7 மணி வரை நேர்கள் வழமை போல் காட்சியும் கேள்வியும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து 7 மணி தொடக்கம் 8 மணி வரை முடிவிலோர் ஆரம்பம் நிகழ்ச்சியும், 8 மணியிலிருந்து 9 மணி வரை நேர்கள் இன்றைய நிகழ்ச்சிகளில் இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பீர்கள். அதனைத் தொடர்ந்து 9 மணி தொடக்கம் 10 மணி வரை கவியில் பிறக்கும் கானங்கள் உங்களை மகிழ்விக்கும். நான் உங்களுடன் எஸ் எஸ் வாசன்.
1: எட்ட முடியா இல்லை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.

0: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
1: நேரம் இப்பொழுது 6:02. நேர்கள் இப்பொழுது செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

தையிட்டி விகாரை பகுதியில் சந்தேகத்துக்கு இடமான முறை நடமாடி புகைப்படங்களை எடுத்த இரு இளைஞர்கள் பலாலி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை உட்பட மாநிலத்தின் 5 மாவட்ட ஆட்சியாளர்களை மாற்றி தமிழக அரசு புதிய நியமனங்களை அறிவித்திருக்கின்றது. இணையவழி மூலம் நச்சுப் பொருட்களை விற்பனை செய்து பலரின் தற்கொலைக்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்ட கனேடிய கென்னத் லா தன் மீது சுமத்தப்பட்ட 14 குற்றச்சாட்டுக்களை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். போதைப்பொருள் கடத்தல் படகை இலக்காக கொண்டு நடத்திய தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்திருக்கின்றது.

0: அந்த பாடல் ஒலித்தோ இந்த நேரம் சரியாக 6:09.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
4: GTA முழுவதும் அதிர்வெண் 101.3, அகிலமங்கும் www.cmr.fm.
5: உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
6: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
8: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: நேர்கள் காட்சியும் கேள்வியின் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இன்றைய காட்சியும் கேள்வியின் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற முதலாவது காட்சி இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. இந்த காட்சியிலிருந்து உங்களுக்கு உரிய வினாக்கள் தொடுக்கப்படுகின்றது. முதலாவது வினா, ஒரு அரை எண்ணின் இலக்கம் சொல்லப்படும், அந்த எண் யாது? ஒரு அரை எண்ணின் இலக்கம் சொல்லப்படும், அந்த எண் யாது என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இரண்டாவது, இந்த காட்சியிலே ஒரு நாட்டின் பெயர் வரும், அந்த நாடு எது? மூன்றாவது, இந்த திரைப்படத்தை இயக்கியவர் யார்? இந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் இலகுவாக கண்டுபிடிப்பீர்கள். இந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படத்தை இயக்கியவர் யார்? இது பஞ்சதந்திரம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற காட்சி. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் யார் என்பது கேள்வி. முடிந்தவர்கள் அந்த பஞ்சதந்திரம் என்பது என்ன, பஞ்சதந்திரம் என்பது என்ன, சுருக்கமாக உங்களுக்கு தெரிந்தவற்றை சொல்லலாம். தெரிந்ததை பஞ்சதந்திரம் என்றால் என்ன என்று சுருக்கமாக ஒரு இது வரிகளில் சொன்னால் போதுமானது. மீண்டும் ஒரு முறை, இடம்பெறப்போகின்ற காட்சியில் ஒரு அரை எண்ணின் இலக்கம் சொல்லப்படும், அந்த இலக்கம் என்ன? மூன்றாவது, ஒரு நாட்டின் பேர் சொல்லப்படும், அந்த நாடு எது? மூன்றாவது, இந்த திரைப்படத்தை இயக்கியவர் யார்? மேலதிகமாக ஒரு கேள்வி, பஞ்சதந்திரம் என்ற ஒரு திரைப்படத்தின் காட்சி தான் இடம்பெற இருக்கின்றது. இந்த பஞ்சதந்திரம் என்பதை ஓரிரு வரிகளே என்ன என்று சொன்னால் போதுமானது. முடிந்தவர்கள் அது கேள்விக்கு அப்பாற்பட்டது. அலையுங்கள் 4169-3005. ஆனால் இப்பொழுது காட்சி இடம்பெறுகிறது, கேட்டு பாருங்கள். மிக பரிச்சயமான காட்சி தான்.
9: சந்தோஷமா குடும்பம் நடத்தினாரு. பனைமரத்து அடியில் ரெண்டு பாலை குடிச்சாலும் கல்லுன்னு தானே நினைப்பாங்க. அப்படி ஒரு பூகம்பம் வந்தது இந்தியாவில இருந்து போன் மூலியமா.
10: நீ தங்கி இருக்க பிளாட் பக்கத்துல ஹோட்டல் ஹோட்டல் ஹோட்டல் ஹாலிடே இருக்குல்ல, அங்க உடனே உடனே போ.
11: ஹாலிடே எனக்கு
10: அது அங்க என் பழையல ஒரு நிர்மலா இருக்கா.
11: சரி, நிர்மலாவுக்கு என்ன ஆச்சு?
10: அவ தற்கொலை பண்ணிக்கிறாங்கடா. அதுவும் இல்லாம என் பேர் எழுதி வச்சு சாக போறாங்கடா. எப்படியாவது நீ போய் சமாளிக்கல, அவ்வளவுதான் நான் காலி. பெரிய பிசினஸா, அனாவசியமா குழைய
9: வேண்டியதா
10: இருக்குது. நீ மரியாதை அங்க போய் எப்படியாவது அவளை சமாளிக்கல, அவ்வளவுதான்டா நான் ஜெயிலுக்கு போக வேண்டியதான்டா.
11: இந்த லேண்ட் லைன்ல சரியா கேட்கல, நான் என்னோட செல்போன்ல கூப்பிடுறேன். ஹலோ,
10: யார் யாரு?
11: friend pilot friend ambla pilot romba varshama inge irukan paavam engine problem
9: holiday illaya
11: don't be silly holiday in pakkathula airport irukku airport la aircraft irukku aircraft la it's an engine ambla engine I mean male engine upper deck la plane la you know it's getting too technical na poi paathittu vandren
9: nirmala yaaru
11: andha peru onnu kapidi theriyum
9: bedroom la sonningle
11: did I
9: avanga thana 720 la irukanga
11: ரூம் நம்பர் எப்படி தெரியும்?
9: இப்பதானே இங்க சொன்னீங்க.
11: Oh, I said that too, huh?
9: What? What?
11: No, I'm just thinking. நான் பெட்ரூம்ல சொன்ன நிர்மலாங்கிற பேரையும் இங்க 720 னு சொன்ன ரூம் நம்பரையும் நீ தப்பா இல்லாம கரெக்ட்டா கனெக்ட் பண்ணிட்டீங்க. நிர்மலாங்கிறது அந்த சொல்ல அந்த ஆம்பள பைலட் ஃப்ரெண்ட் அவனுடைய பொம்பளை வைஃப்.
9: அவங்களுக்கு என்ன
11: ஆச்சு? I think she is pregnant in India.
9: ஹஸ்பண்ட் இங்க இருக்கும்போது அவங்க எப்படி அங்க பிரெக்னன்ட்டா இருக்க முடியும்?
11: நோ நோ நோ நோ ஹாலிடே போய் இருக்கும்போது அங்க டோன்ட் டாக் லைக் தட்
9: ஐ'll பேண்ட் போட்டுட்டு போங்க.
11: கோர்ஸ் ஆம்பள ஃப்ரெண்டா இருந்தாலும் பேண்ட் போட்டு தான போணும்.
9: வாட்
11: இட்ஸ் a good joke isn't it? நோ
9: ஓகே
11: யூ ஆர் ரைட்
9: ஆஃப் கோர்ஸ்.
12: Everything okay, no problem undichinam
13: bar kalamu closing da tadikira nadi
14: customer you're trying to reach is not available.
15: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam 416 268 0155, 416 268 0155.
12: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
13: செல்லம் இல்லடா செல்வம்.
12: சரி சரி
0: நீர்கள் இப்பொழுது காட்சியும் கேள்வி நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். காட்சியும் கேள்வியும் நிகழ்ச்சியில் நாங்கள் கொண்டு வந்த முதலாவது காட்சிக்குரிய வினாக்கள் ஒரு அறையன் சொல்லப்பட்டது. அந்த அறையன் இலக்கம் என்ன என்பதை சொல்ல வேண்டும். இரண்டு நாடுகள் சொல்லப்பட்டது, நீங்கள் ஏதாவது ஒரு நாட்டை சொல்லலாம். இரண்டு நாடுகள் பற்றி பேசினார்கள், ஒரு நாட்டின் பெயரை சொல்லலாம். மூன்றாவது இந்த திரைப்படம் பஞ்சதந்திரம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற காட்சி, இதன் இயக்குனர் யார் என்று கேட்டிருந்தோம். இன்னொரு மேலதிகமாக கேட்டோம், அந்த பஞ்சதந்திரம் என்பது என்ன என்று நீங்கள் பஞ்சதந்திரம் சொல்ல தேவையில்லை, அது என்ன என்று சொன்னால் போதுமானது விரும்பினார். இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள், இணைத்துக் கொள்வோம். வணக்கம்
16: குமார்.
0: வாங்கோ.
16: அரையன் வந்து 720
0: வணக்கம்.
17: வணக்கம். கேஎஸ் ரவிக்குமார் திரைப்படம், அவருக்கு பிறந்த நாள் போல.
0: ஆமா,
17: பஞ்சதந்திரத்துக்கு அர்த்தம் அஞ்சு தந்திரங்கள். மற்றது 720 ரூம் நம்பர், மற்றது கனடா.
0: நன்றி நன்றி குயின்சன்.
17: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
18: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் வாங்க.
18: அது 720 தான் அரையன் கனடா இந்தியா. கே எஸ் ரவிக்குமார் இயக்குனது. பஞ்சதந்திரம் ஐந்து தந்திரங்கள், கிட்டத்தட்ட நாலு தந்திரங்கள் ட்ரம்ப் யூஸ் பண்றான்னு
0: நினைக்கிறேன். போ சரியா, உலக நாடுகள் இன்றைக்கு அஞ்சையும் யூஸ் பண்ணுது, அதுல ட்ரம்ப் நாலு வச்சிருக்கேன்.
18: நாலு அஞ்சு சேர்த்துக்கலாம், அதுக்கு நான் ஒன்னு ஏழு ஒன்னு பிரிவா இருக்கும்.
0: அந்த அந்த சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். உண்மையில நாடுகள் இதைத்தான் பின்பற்றுது இன்னைக்கு. உலக நாடுகள் இந்த பஞ்சதந்திரத்தை பின்பற்றி தான் இன்னைக்கு நாட்டை உலகத்தை எல்லாம் பிரித்தாளுகின்றார். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
19: வணக்கம் அண்ணா. தேவகுமார்.
0: தேவகுமார் வாங்க.
19: இது கே எஸ் ரவிக்குமார் அவற்ற பிறந்த நான் நினைக்கிறேன்.
0: ஆ,
19: மற்றது மற்றது கனடா, மற்றது பஞ்சதந்திரம் என்று சொல்றது இழப்பு வீடு அடைதல் ஒன்று.
0: இல்ல, நீங்க அஞ்சு சொல்ல வேண்டாம், நீங்க பஞ்சதந்திரம் என்ற விளக்கத்தை
19: சொன்னாங்க. பஞ்சதந்திரம் என்று சொல்றது அஞ்சு தந்திரம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
20: வணக்கம்.
0: இதே
20: கே எஸ் ரவிக்குமாரன் டைரக்டர், அறை நம்பர் 720, கனடாவும் இந்தியாவும் மற்ற அஞ்சு தந்திரங்கள்.
0: அந்த ஹோட்டல் பேர் தெரியுமா என்ன?
20: அது நீங்க கேட்கல. அப்ப கவனிக்க.
0: சரி, நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
21: வணக்கம். நன்றி.
0: நீங்கள் எப்படி?
21: ஹோட்டல் வந்து ஹோலிடே இன், ரூம் நம்பர் 720.
0: அதுதானே.
21: கே எஸ் ரவிக்குமார் இயக்குனர். மற்றது
0: அது போனஸ் கேள்வி, அது விரும்பாது. ஹோலிடே உங்களோட ஊர்லான் இருக்கு போல, வெங்குவர்லான் இருக்கு போல. சரியா சொல்றீங்க. நன்றி பாபா. ஆமாம், நேர்கள் அத்தனை பேரும் மிகச் சரியான விடைகள் தந்தார்கள். இரண்டு நேர்கள் மேலதிகமாக நின்றார்கள், ஏனையோர் விடை சொல்ல ஓடிவிட்டார்கள். பல நேர்களின் நினைப்பு என்னவென்றால், மற்றவர்கள் விடை சொன்னால் பிறகு தாங்கள் சொல்ல முடியாது என்ற அப்படியல்ல. அவர்கள் சரியான விடை சொன்னாலும் தவறான விடை சொன்னாலும் நீங்கள் காத்திருந்து விடை சொல்ல வேண்டும். ஆமாம், அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். மிகச் சரியான விடை 720, அரையன், இரண்டு நாடுகள் இந்தியா கனடா. இப்போது ரெண்டும் தான் கைகோர்த்து கரம் கோர்த்து கூட்டிணைந்து பொருளாதார வர்த்தக மேம்பாட்டுக்காக உழைக்க நிற்கின்றார்கள். பஞ்சதந்திரன் திரைப்படம் கே எஸ் ரவிக்குமாரின் இயக்கத்தில் இடம்பெற்றது. குயின்சன் மற்றும் தேவகுமார் சொன்னது போல அவர்களது பிறந்த நாள் கே எஸ் ரவிக்குமாரின் பிறந்த தினம் என்று அதனால் தான் அந்த திரைப்படத்தை கொண்டு வந்தோம். இந்த பஞ்சதந்திரங்களை தான் இப்போது உலக நாடுகள் பல கொண்டாடுகின்றன. அதை நான் சொல்ல வந்தேன், ரமேஷ் பூடகமாக சொல்லி வைத்தார், ரம் பயன்படுத்துகின்றார் என்று. இந்த பஞ்சதந்திரங்கள் ஐந்தையும் மிக சுருக்கமாக சொன்னால், ஒன்று நட்பை பிரித்தல். இப்போ நேர்களுக்கு தெரியும், நேர்களை சொல்லவிட்டால் நேரம் இன்றைக்கு அப்படியே போயிடும். ஒன்று நட்பை பிரித்தல், இரண்டாவது நட்பை பெறுதல், மூன்றாவது உறவும் பகையும், நான்காவது கைப்பொருள் இழப்பு, ஐந்தாவது விசாரிக்காமல் செயல் புரிதல். இவைகள் தான் ஐந்து பஞ்சதந்திரங்கள் என்று சொல்லப்படும். பஞ்ச என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும், அது ஐந்து. ஐந்து தந்திரங்களை வைத்து தான் உலகம் இன்று ஆளப்படுகின்றது. அந்த காலத்தில் மன்னர்கள் இவற்றை பின்பற்றினார்கள். இப்போது உலக நாடுகள் பல இந்த நட்பை பிரிக்கின்ற, நட்பை பெறுகின்ற, உறவையும் பகைமையும் ஒரே நேரத்தில் பேணுகின்ற. பாருங்கள், பல நாடுகளில் உறவையும் வைத்துக் கொள்வார்கள், அதே வேளை பகையையும் வைத்துக் கொள்வார்கள். இப்போ கனடா அமெரிக்கா உறவாகவும் உள்ளது, சில இடங்களில் பகையாகவும் இருக்கின்றது. அதே போல் கைப்பொருள்களை இழத்த, இப்படி ஐந்து தந்திரங்கள். விசாரிக்காமல் செயல் புரிதல், எந்த விசாரணைகளும் இல்லாமல் செயல் புரிதல். இந்த ஐந்து தந்திரங்களை பயன்படுத்தித்தான் உலகம் இன்று ஆளப்படுகின்றது என்பதையும் இந்த வேளையிலே நாங்கள் நினைவு கொள்ள வேண்டும். உண்மையில் இந்த வினா, இந்த காட்சி கொண்டு வந்ததன் நோக்கம் மிகப்பெரும் பழம்பெரும் என்று சொல்லலாம். பழம்பெரும் என்பதை விட ஒரு மிகப்பெரிய இயக்குனர் என்று சொல்லலாம், கே எஸ் ரவிக்குமார். பெரிய பட்ஜெட் திரைப்படங்களை எடுத்து வருபவர், எடுப்பவர். அதுவும் நட்புக்காக திரைப்படத்தின் பின்னர் பல வெற்றி திரைப்படங்களுக்கு சொந்தக்காரர். புரியாத புதிர் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகத்தில் காலடி வைத்த கே எஸ் ரவிக்குமார் மிகப்பெரிய சிறந்த பல திரைப்படங்களை பிற்காலத்தில் தந்தவர். அது நீங்கள் பார்த்து ரசித்த பல திரைப்படங்கள், தசாவதாரம், அதேபோல் லிங்கா, ஆதவன், வில்லன், பஞ்சதந்திரம், சமுத்திரம் என்று தெனாலி என்று நீட்டி, மின்சார கண்ணா தெனாலி என்று நீட்டிக்கொண்டே செல்லலாம் அந்த திரைப்படங்களை. இப்பொழுது விடைகளுடன் இணைந்திருந்த நேயர்களுக்கு நன்றிகள். பஞ்சதந்திரத்திலிருந்து ஒரு பாட்டு.

நேர்கள் காட்சியும் கேள்வியின் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். காட்சியும் கேள்வியின் நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்த ஒரு காட்சியுடன் இணைந்திருக்க போகிறோம் நேர்களே. அந்த காட்சியில் உங்களுக்காக மூன்று வினாக்கள் கேட்கப்படும். அந்த வினாக்களிலிருந்து விடைகளை கண்டறியுங்கள். இப்பொழுது வருகின்ற இந்த காட்சியில் ஒரு பழம்பெரும் திரைப்படம் பற்றி பேசப்படும். ஒரு திரைப்படத்தின் பெயரை இந்த திரைப்பட காட்சியில் இடம்பெறுகின்ற ஆனந்தராஜ் பேசியிருப்பார். அந்த திரைப்படம் என்ன? இரண்டாவது, இந்த திரைப்படம், இந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் என்ன? ரெண்டு திரைப்பட கேள்விகள். இந்த திரைப்படத்தில் ஒரு காட்சியில் ஒரு திரைப்படம் பழம்பெரும் அல்லது ஒரு பிரபலமான திரைப்படம் பற்றி சொல்லப்படும். அந்த திரைப்படம் என்ன என்று கண்டுபிடிக்கலாம். நீங்கள் காட்சியை சரியாக கேட்டால் இரண்டாவது இந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் என்ன? மூன்றாவது வினா, மூன்று இளைஞர்கள் மீது ஒரு குற்றம் சுமத்தப்படும். தமது கிராமத்தின் எல்லையை தாண்டியவர்கள் என்ற ஒரு குற்றம் சுமத்தப்படும். இவர்கள் எத்தனை தடவைகள் இந்த எல்லையை தாண்டினார்கள்? அந்த தடவைகளுக்கும் ராமாயணத்துக்கும் தொடர்பு இருக்கு. அதை மனதில் வைத்தாலே விடை கண்டறியலாம். எத்தனை தடவைகள் இவர்கள் ஊர் எல்லையை தாண்டினார்கள் என்று அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்படும். இப்பொழுது காட்சியை கேளுங்கள், விடைகள் இலகுவாக இருக்கலாம். மூன்று வினாக்கள். இந்த திரைப்பட காட்சியில் ஒரு பிரபல திரைப்படம் பற்றி சொல்லப்படும். ஆனந்தராஜ் அந்த திரைப்படத்தை சொல்வார். இரண்டாவது, இந்த திரைப்படம் இடம்பெற்ற, இந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் என்ன? மூன்றாவது, மூன்று இளைஞர்கள் மீது குற்றம் சுமத்தப்படும். எத்தனை தடவைகள் இவர்கள் ஊர் எல்லையை

0: தாண்டினார்கள் என்று அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்படும். காட்சியை கேளுங்க.
1: நம்ம ஊரை அவர்கிட்ட காப்பாத்தினதே நான் பெரிய ஐயாவும் கரகாட்டக்காரரும் மிலிட்டரிக்காரரும்
2: தான். ஓடி போயிருங்க.
3: பின்னால் என்ன வர்றதா சொல்லுங்க. முன்னால வந்துட்டீங்களா?

0: டேய் வாட்ச் ஓடுதா? ஓடுதுங்க. என் வாட்ச் ஓடுது, ஆளை காணாம. அது சரி, ஊராம் பஞ்சாயத்துனா ஓடி வந்து பைசல் பண்ணிருப்பாரு. சொந்த புள்ளையே பஞ்சாயத்துல நிக்கிறான். டேய் கூட்டத்துல எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காரா பாடுறா?
1: யோ பெரிய பத்தி தப்பா பேசாதயா.
0: நிறுத்தியா? ஊரா பஞ்சாயத்துனா ஒரு நேரம், சொந்த பஞ்சாயத்துனா ஒரு நேரமா? அது சரி, பஞ்சாயத்துல என்ன தீர்ப்பு சொல்லணும் எழுதி பாக்கெட்ல வச்சுட்டு வரணும் இல்ல? கொஞ்சம் நேரம் ஆகும். வரட்டு வரட்டு வரட்டு.
2: பெரிய வந்துட்டாரு.
0: படையப்பா படம்
3: பார்த்தேன். ஐயா ஆரம்பிக்கலாமா?
0: ரொம்ப சீக்கிரம் வந்துட்டாரு. இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு ஆரம்பிங்களா? ஏன் சடங்கு ஏதாவது பண்ணணுமா? என்ன சட்டு புட்டு ஆரம்பிங்கயா?
4: என்னப்பா
0: வந்து

0: அடங்கோப்பன் தாமர பண்ணி தரம்போது கத்தரனை பூரா விட்டு காக்கா பூரா வெட்டி விட்டான்.
1: தலையார் இனி ஆரம்பி.
2: மிலிட்டரிக்காரர் மாணிக்கத்தின் மகன் விநாயகம், கரகவாதியார் மகன் சாமி கண்ணு, மாண்புமிகு பஞ்சாயத்து தலைவர் அம்பலவாணன் அவர்களின் மகன் ராமராஜன் ஆகிய மூணு பேரும் இத்தனை நாளாக நம்ம கட்டி காத்த கட்டுப்பாடு ஒழுக்கம் இதையெல்லாம் மீறி 14வது முறையாக ஊரை விட்டு தப்பிக்க பார்த்துருக்காங்க. திருவிழாவுக்கு காப்பு கட்டினதுக்கு அப்புறம் ஊர் எல்லையை தாண்டக்கூடாதுன்னு இத்தனை வருஷமா நம்ம கட்டி காத்த வழக்கத்தையே மீறிட்டாங்க. அதனால தான் இந்த பஞ்சாயத்தை கூடியிருக்கு.
1: பிடிச்சது யாரு?
3: ஐயா நாங்க தான். நம்ம மேட்டு திருமாயண்டி கரும்பு தோட்டத்து பக்கத்துல தான் பிடிச்சோம்.
1: குற்றத்தை ஒப்புத்துக்கிறாங்களா?
3: இதை நாங்க ஒத்துக்க மாட்டோம். இது ஒரு பொய் குற்றச்சாட்டு.
1: அப்படின்னா அந்த நேரத்துல தோட்டத்துல ஓடி பிடிச்சா விளையாண்டுட்டு இருந்தீங்க?
3: ஆமா, ஓடி பிடிச்சு தான் விளையாண்டு
1: இருந்தோம். என்னடா விளையாடுறீங்க? சாமி கண்ணு, நீ ஒரு தெய்வ பிறவி. உன்னை நாங்க எல்லாரும் தெய்வமா மதிக்கிறோம். உண்மைய சொல்லு. எனக்கு தெரியும் உன் வாயில பொய்யே வராதுன்னு. பொய் சொன்னா என்ன ஆகுன்னு உனக்கு தெரியும்ல.
4: நீங்கள் இந்த காட்சியில் ஒரு திரைப்படத்தின் பெயர் சொல்லப்படும். ஆனந்தராஜ் வாயிலிருந்து அந்த திரைப்படத்தின் பெயர் வரும். அது முதலாவது வினா. இரண்டாவது, இந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் என்ன? மூன்றாவது, இந்த மூன்று இளைஞர்களும் எத்தனை தடவைகள் ஊரை விட்டு ஓடுவதற்கு முயற்சித்தார்கள் என்று சொல்லப்படும். இவைகள் தான் வினாக்கள். நீங்கள் விடைகளுடன் இணைந்திருக்கலாம். அலையுங்கள். 416-6-4-1-6-5-9-3-0-0-5-5 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து நேர்கள் விடைகளுடன் இணைந்திருக்கலாம்.
5: ஆளை காணாம. அது சரி. ஊரா பஞ்சாயத்துனா ஓடி வந்து பைசல் பண்ணியிருப்பாரு. சொந்த பிள்ளைய பஞ்சாயத்தில் நிற்கிறான். டேய், கூட்டத்தில் எங்கேயா ஒழிஞ்சிட்டு இருக்காரா
6: பாரு. பெரிய பத்தி தப்பா பேசாதயா.
5: நிறுத்தியா. ஊரா பஞ்சாயத்துனா ஒரு நேரம், சொந்த பஞ்சாயத்துனா ஒரு நேரமா? அது சரி. பஞ்சாயத்தில் என்ன தீர்ப்பு சொல்லணும் எழுதி பாக்கெட்ல வச்சுட்டு வரணும் இல்ல? கொஞ்சம் நேரம் ஆகும். வரட்டு வரட்டு வரணும்.
7: பெரிய வந்துட்டாரு.
5: நேத்தான் படையப்பா படம் பார்த்தேன். ரொம்ப சீக்கிரம் வந்துட்டாரு. இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு ஆரம்பிங்களா? ஏன் சடங்கு ஏதாவது பண்ணணுமா? என்ன சட்டு போட்டுன்னு
3: ஆரம்பிங்கய்யா?
5: உன் தலைவரை பேச சொல்லு.
8: என்னப்பா
5: வந்து

0: மேடம் கோப்பம் தாமரை பண்ணிட்டு கிளம்புது. கத்தரண பூரா விட்டு காக்கா பூரா வெட்டி விட்டான்.
1: தலையார் இனி ஆரம்பி.
2: மிலிட்டரிக்காரர் மாணிக்கத்தின் மகன் விநாயகம், கரகவாதியார் மகன் சாமிக்கண்ணு, மாண்புமிகு பஞ்சாயத்து தலைவர் அம்பலவாணன் அவர்களின் மகன் ராமராஜன் ஆகிய மூணு பேரும் இத்தனை நாளாக நம்ம கட்டி காத்த கட்டுப்பாடு ஒழுக்கம் இதையெல்லாம் மீறி 14வது முறையா ஊரை விட்டு தப்பிக்க பார்த்திருக்காங்க. திருவிழாவுக்கு காப்பு கட்டினதுக்கு அப்புறம் ஊர் எல்லையை தாண்டக்கூடாதுன்னு இத்தனை வருஷமா நம்ம கட்டி காத்த வழக்கத்தையே மீறிட்டாங்க. அதனாலதான் இந்த பஞ்சாயத்தை கூடியிருக்கு.
1: பிடிச்சது யாரு?
3: ஐயா நாங்க தான். நம்ம மேட்டு திருமாயண்டி கரும்பு தொட்டது பக்கத்துல தான் பிடிச்சோம்.
1: குற்றத்தை ஒப்புத்துக்கிறாங்களா?
3: இதை நாங்க ஒத்துக்க மாட்டோம். இது ஒரு பொய் குற்றச்சாட்டு.
1: அப்படின்னா அந்த நேரத்துல தோட்டத்துல ஓடி பிடிச்சா விளையாண்டுட்டு இருந்தீங்க?
3: ஆமா, ஓடி பிடிச்சா விளையாண்டு இருந்தோம்.
1: என்னடா விளையாடுறீங்க? சாமி கண்ணு, நீ ஒரு தெய்வ பிறவி. உன்னை நாங்க எல்லாரும் தெய்வமா மதிக்கிறோம். உண்மையை சொல்லு. எனக்கு தெரியும் உன் வாயில பொய்யே வராதுன்னு. பொய் சொன்னா என்ன ஆகுன்னு உனக்கு தெரியும்ல?
4: ஆமாம், அந்த வினாக்களுக்கான விடைகளுடன் இணைந்திருக்கு நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். எல்லா நேர்களும் காத்திருந்து விடை சொல்லுங்கள், நீங்கள் ஓடி போக தேவையில்லை. அனைத்து நேர்களும் காண சந்தர்ப்பங்களும் வணக்கப்படும், காத்திருந்து விடை சொல்லலாம். வணக்கம் சொல்லுங்கள்.
5: வணக்கம். வணக்கம். குமார்.
4: குமார் வாங்க.
5: சொந்த படம் என்ன? படையப்பா. மூன்று பேரும் பதினாலு பேருக்கு பதினாலு தடவை
6: பழைய படம் வந்து தாமரபரணி அனந்தராஜன்னது. 16 முறை இவை தப்பி நடந்தது எனக்கு நாட்டாமையோ நட்புக்காகவோ தெரியல.
4: சரி, நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம்.
4: வணக்கம். யார் பேசுறீங்க?
7: நான் பிரம்டன்ல இருந்து ரஞ்சினி பேசுறேன்.
4: ரஞ்சினி வாங்கோ. வணக்கம்.
7: வணக்கம். படம் வந்து படையப்பா. காட்சி இடம் பெற்ற படம் கோவா. நாட்டை கடந்தது 14 தரம்.
4: ராமனும் 14 ஆண்டுகள், வீரம் 14 தடவை. என்ன? நன்றி ரஞ்சினி.
7: நன்றி.
4: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
8: வணக்கம். நான் சுதா. எப்படிங்க?
4: நலம் சுதா. நன்றி. நீங்கள் எப்படி?
8: நான் வந்து படம் படையப்பா. மற்றது வந்து அந்த படம் தான் நட்புக்காக நாட்டாமையாக மற்ற கோவாவோ தெரியல. விஜயகுமார் தான் அந்த நாட்டாமையா வர பார்த்து நான் படம் மறந்துட்டேன். மற்றது வந்து 14 தரம்.
4: நன்றி. நன்றி சுதா.
8: நன்றி. நன்றி.
4: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
9: வணக்கம். சொல்லப்பட்ட படம் படையப்பா. சொல்லும் படம் கோவா. 14 தடவை சொல்லணும்.
4: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
10: வணக்கம் அண்ணா. தேவகுமார்.
4: சொல்லுங்க தேவகுமார்.
10: 14 தடவை எல்லையை தாண்டதுக்கு முயற்சித்தவர். மற்றது படம் வந்து கோவா. அவர் படையப்பா படம் தான் பார்த்தேன். நேற்று பார்த்தேன். ராமராஜ். நன்றி.
4: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
11: வணக்கம்.
4: பத்மநாதன் வாங்க. வணக்கம்.
11: வணக்கம். படம் படையப்பா 14 கோவா.
4: கோவா. நன்றி.
11: நன்றி. வணக்கம்.
4: ஆமாம், மிகச்சரியான விடையுடன் இணைந்திருந்தார்கள் நேர்கள். அத்தனை பேருக்கும் இந்த வேளையில் வாழ்த்துக்கள். ஆமாம், அது அந்த காட்சியில் ஒரு திரைப்படத்தின் பேர் சொல்லப்படும். அது படையப்பா திரைப்படம், பிரபலமான ஒரு திரைப்படம் என்று சொன்னோம். தாமிரபரணி என்ற பெயரிலும் திரைப்படம் இருக்கின்றது. அதில் படையப்பாவை தான் நாங்கள் கேட்டிருந்தோம். இரண்டாவது வினா, எத்தனை தடவைகள் ஊர் எல்லையை தாண்ட முற்பட்டார்கள்? 14 தடவைகள். அது கம்பராமாயணத்தில் 14 தடவைகள் காடாள வேண்டும் என்றதை தான் நாங்கள் தொடர்புபடுத்தி இருந்தோம். நிகழ்ச்சியில் இன்னொரு நேர் காத்திருந்தார். வணக்கம். சங்கர். வணக்கம்.
12: வணக்கம். வணக்கம்.
4: வாங்கோ.
12: படையப்பா 14 நாட்டை விட்டு கோவா கோடி இருக்கார்.
4: சரி, நன்றி.
12: நன்றி. நன்றி.
4: அப்படி ஒரு வரியாலேயே விடையை தந்தார் சங்கர். ஆமாம், அது 14 ஆண்டுகள், 14 தடவைகள் இவர்கள் இங்கு தாண்ட முற்பட்டார்கள். அடுத்தது கோவா திரைப்படம். இந்த கோவா திரைப்படத்தை இன்று ஏன் நினைத்தோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. இப்போது மிக நீண்ட காலமாக இந்தியாவில் 25 மாநிலங்கள் இருந்தன. இந்தியாவின் 25வது மாநிலமாக பிரகடனப்படுத்தப்பட்டது கோவா. அது இன்றைய நாளில் தான், மே மாதம் 30 தேதி 1987 ஆண்டு கோவா என்பது இந்தியாவின் 25வது மாநிலமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. இது கோவா என்பது போர்த்துகீசரது ஆட்சியின் கீழ் இருந்தது. எவ்வாறு இலங்கையை போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் ஆட்சி புரிந்தார்களோ அப்படி இந்தியாவையும் போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரிந்தார்கள். இந்தியாவில் இந்த நால்வரையும் விட பிரான்சியரும் ஆட்சி புரிந்தார்கள். அதுதான் இன்றைய பாண்டிச்சேரி. அவர்கள் ஆட்சி புரிந்த பகுதி தான் பாண்டிச்சேரி அல்ல புதுச்சேரி என்று அழைக்கப்படுகின்றது. இதேபோல் தான் கோவா மிக நீண்ட காலமாக போர்த்துகீசரது ஆட்சியின் கீழ் இருந்தது. அது 1965 ஆண்டு போர்த்துகீசரின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றது. பாருங்கள், இந்தியா சுதந்திரம் பெற்றது 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 தேதி. ஆனால் கோவா சுதந்திரம் பெற்றது 1965 ஆண்டு. அதுவரை போர்த்துகீசரது ஆட்சியின் கீழ் இருந்தது. பாண்டிச்சேரியும் அப்படித்தான் மிக நீண்ட காலமாக பிரான்சியரது ஆட்சியின் கீழ் இருந்து பின்னர் விடுதலை பெற்றது. இந்த கோவா மாநிலம் கோவா யூனியன் பிரதேசமாக இருந்து பிறகு மாநில அந்தஸ்தை பெற்றது 1987 ஆண்டு. 65 விடுதலை பெற்றாலும் 87 ஆண்டு தான் அது இந்திய மாநிலமாக தரம் உயர்த்தப்பட்டது. மே மாதம் 30 தேதி இன்றைய நாளில். இன்று இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய சனத்தொகை கொண்ட மாநிலங்களின் பட்டியலில் முதலாம் இடத்தை உத்தரப்பிரதேசம் பெறுகிறது. இந்த கோவா என்ற மாநிலம் 25வது இடத்தில் இருக்கின்றது சனத்தொகை. அதேபோல் இந்தியாவில் காணப்படுகின்ற மிகப்பெரிய பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் என்ற பெருமையை ராஜஸ்தான் பெறுகிறது. இந்த கோவா 28வது மிகப்பெரிய மாநிலம் என்ற பெருமையை பெற்றிருக்கின்றது. இப்படி இருக்கக்கூடிய கோவாவின் சுதந்திர நாள் அல்லது கோவா ஒரு மாநிலமாக பிரகடனப்படுத்தப்பட்ட நாளை இன்று கோவா கொண்டாடுகின்றது. அதனால் தான் இந்த கோவா என்ற அந்த திரைப்படத்திலிருந்து காட்சியை கொண்டு வந்தோம். விடைகளுடன் இணைந்திருந்த அத்தனை நேருள்ளங்களுக்கும் நன்றிகள். தொடர்ந்து அடுத்த காட்சிக்குள் நுழைவோம்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165 ஐஷா செல் கோடைகாலம் முழுக்க தரும் சம சேல் புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம் அனைத்தும் 30% தொடக்கம் 70% தள்ளுபடியில் நியூ டிசைன் காஞ்சிபுரம் டிசைனர் காஞ்சிபுரம் பியூர் கோல்ட் காஞ்சிபுரம் ஃபேன்சி சாரீஸ் பிரைடல் லெஹெங்காஸ் டிசைனர் லெஹெங்காஸ் ஷல்வார் பஞ்சாபி சூட்ஸ் மென் ஷர்வானி குர்தா செட்ஸ் ஜுவல்லரி இன்னும் பல பிரீத்தி எக்கோ பிளஸ் $150 பிரீத்தி ஸ்டீல் $190 ஸ்மித் $200 ஐஷா சில்க் 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் 416-298-6
1: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
2: 905-270-8800
0: உதயம் சூப்பர் மார்க்கெட்
3: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு தமிழ் FM
0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
4: தமிழை இங்கு கொட்டி
0: ஆண்ட்ரியா
4: சொல்றியா
0: July 4 Whitby Event Centerல் ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்செர்ட்டுக்கு போகலாம் Book now to get attractive discounts 647-505-7773 Soul and Fire events.kilikoot.ca புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம் HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள் CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார் மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல் பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்
3: 4161-0462
5: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச் கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல் அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா
6: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate Smart Serve License PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll Accounting Services அனைத்து விதமான Sponsorship PR Citizenship Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
7: மார்க்க மக்களே தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது
8: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்
7: பவுன் அடகு சேவை கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை
8: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 905-667-7200 9-5-7-6-7-2-0-0
9: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3
10: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
11: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
10: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
11: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
10: சுகந்தன், 416-540-6269.
11: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
12: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
13: வொர்க்கிங் ஃபார் யூ.
12: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
13: Working for you.
14: நேர்களை அடுத்த காட்சி இடம்பெற இருக்கின்றது. அந்த காட்சியில் 3 வினாக்களை கொண்டு வருகின்றோம். முதலாவது வினா, இந்த நாதஸ்வரத்தில் பல்வேறு விதமான உருப்படிகள் வாசிக்கப்படும். ஸ்வர வரிசைகள், ஆலாபனைகள், கீர்த்தனைகள், மெல்ல அறி, பக்தி பாடல்கள் என்று, சினிமா பாடல்கள் என்று பல வாசிக்கப்படும். இதில் ஒரு உருப்படி பற்றி இந்த காட்சியில் சொல்லப்படும். அந்த உருப்படியின் பெயர் என்ன என்பது முதலாவது வினா. இரண்டாவது, இந்த திரைப்படத்தில் நாதஸ்வரத்துடன் வருகின்ற நடிகர் ஒரு பிரபல ஒரு இயக்குனர், அது மட்டுமல்ல மிகச்சிறந்த கதாசிரியர், ஒரு நகைச்சுவை குணச்சித்திர நடிகர், எம்மிடம் இருந்து காணாமல் போயிருப்பவர், மறைந்திருப்பவர், அந்த நடிகரின் பெயர் என்ன? மிக பிரபலமானவர். அதேபோல் மூன்றாவது வினா, இந்த காட்சியிலே முன்பு அரசர்கள் தமது படைகளை பாதுகாக்கின்ற ஒரு இடம் பற்றி சொல்லப்படும். அந்த இடத்தின் பெயர் என்ன? காட்சிகளை மிக நுணுக்கமாக கேளுங்கள் நீர்களே, அப்போதுதான் உங்களுக்கு விடைகள் புரியும்.
15: மாரியா ஆனந்தமா வாசிட்டு இருக்கும் போது எதுக்கு சார் அள்ளி கூட்டிட்டு வந்தீங்க?
16: இந்த பல இறங்கு
15: சார். மல்லாரிய ஆனந்தமா வாசிட்டு இருக்கும் போது எதுக்கு சார் அள்ளி கூட்டிட்டு வந்தீங்க?
16: இந்த பல்லாரி மல்லாரி எல்லாம் எனக்கு தெரியாது, எல்லாரும் வாங்க உள்ள.
17: கல்யாணம் மாதிரி விசாலமா இருக்கு, நல்லா படுத்து தூங்கலாம் போல.
16: ஓரமா போய் உக்காரு. வந்துட்டானுங்க
15: சார். எங்களை எதுக்கு கூட்டிட்டு
16: வந்தீங்க? நைட் டியூட்டிக்கு ஆள் இல்ல, அதான் கூட்டிட்டு வந்தேன். எங்களுக்கு வேற வேலை இல்ல
15: சார். சார் சார் சார், காலையில கச்சேரி இருக்கு சார், கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி விட்டீங்கன்னா நல்லது சார்.
16: உங்களை சந்தேக கேஸ் தான் என் கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்க மேல எந்த கேஸும் போடல.
15: எந்த கேஸும் இல்லையாடா, வாங்கட போலாம்.
16: நான் சொல்றத கேட்டினா உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது. நாளைக்கு என்ன நாள் தெரியுமா?
15: உங்க கல்யாண நாளா இருக்கும்.
18: அது நாளைக்கு இல்ல, இன்னைக்கு.
16: டேய், அதை ஏண்டா நான் பத்திர? அதுக்கு தானே நைட் டியூட்டி வந்திருக்கேன்.
15: நல்லா அடி வாங்கியிருப்பார் போல இருக்கு. வெளியதான் புலி, வீட்டுல எலி போல இருக்கு.
18: நாளைக்கு பாபர் மசூதி இடிச்ச நாள்
15: சார். அதுக்கே சார் எங்களை எழுத்துட்டு வந்தீங்க?
16: பட்டையும் புட்டும் வச்சிருந்தா நல்லவும் நம்பிடுவோமா? அதுக்கு தான் என் சந்தேக கேஸ்ல புடிச்சிட்டு வந்தேன்
15: சார். எங்கேயோ அடிச்சதுக்கு எங்களையே அடிக்கிறீங்க.
16: ஐயோ, இவனுக்கு எப்படி புரியுது?
15: சோடா கொண்டு வர சொல்லிட்டா?
16: நீ தட்சணை வாங்காம போக மாட்டேன்னு
15: நினைக்கிறேன் சார். நான் பேசுறது வாசிக்கிற மாதிரியே இருக்கா? தட்சணை எல்லாம் தரேன்றீங்களே. யோ மேலோ, வாசியா
16: நான் சொன்னது இந்த லந்தி தட்சணையா? போய் ஓரம் உக்காரியா.
15: அப்படிங்களா? சரி சார்.
16: ஐயோ
15: சார், நான் என்ன நீங்க வாசிக்க போறீங்களா?
16: ஐயப்பா,
15: ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அப்பா ஏன்பா இந்த இடத்த விட்டு சீக்கிரம் போயிருவோம் நினைக்கிறியா? ஏன் இப்படி திருத்தன முடிக்கிறியா?
16: வாணி
19: சார்,
16: மணி 6 மணிக்கு மேல ஆகுது இல்ல, இன்னும் அந்த பொண்ணு ஹோம் கன்ஃபார்ம் உட்கார வச்சிருக்கீங்க.
20: வீட்டுக்கு தவறு சொல்லிட்டேன், அவங்க அப்பா அம்மா வந்துட்டு இருக்காங்க. அதான்
19: உடம்பு
15: தாங்காதமா, ஒரு நாள் லீவ் எடுத்துதான்
19: நினைச்சுக்க. உடம்ப பத்தி நீ பேசுற கம்மு நெறியா? லத்தி நினைச்சு உன்ன தூக்கி போட்டு அடிச்சிட போறாங்க.
15: சரி சரி சரி சரி, போ போ போ போ.
20: ஏன் வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டிக்கிற? வாய வச்சு சும்மா இருக்க மாட்டியா?
15: ஊதுன வாயா எப்படி அடங்கும்?
19: மாமூலம் வாங்கிட்டு மங்கத்தாடுறியா?
20: கேவலப்படுத்தாத, உள்ள ஐயா இருக்காருலாம்.
19: அப்ப நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்றது?
20: ரெக்கமெண்ட் எதுக்குன்னு கணக்கு வேண்டாம். ஆமா, இந்த உலகத்துல எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த ரிட்டையர்னு ஒண்ணு இருக்க, அது உங்களுக்கு கிடையாதோ? கபரு, இப்பதான் கொஞ்சம் கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கேன், அதுல மண்ணெண்ணி போட்டுறாத. ரெக்கமெண்ட் ஐயா இருக்கு கேக்கலாமா? ஐயா இல்லைன்னு வச்சுக்கோ. பாப்பா அங்க உட்காரு.
19: யோ மாமுள்வாங்க வருவேல, பேசிக்கிறேன் வாயா. இந்த ஆளை நம்பி மாமுளும் கொடுத்துட்டு போய். ஐயோ ஐயோ,
13: காவல் நிலையம். மன்னர்கள் காலத்தில் வீரர்கள் ஓய்வெடுக்கின்ற இடத்திற்கு பெயர் பாசறை. தற்காலத்தில் காவல்துறை வீரர்கள் பணிபுரிகின்ற இடத்திற்கு பெயர் காவல் நிலையம். காலத்திற்கு தகுந்தாற்போல் கட்டிடங்களும் மாறுகின்றன, அவற்றின் பெயர்களும் மாறுகின்றன.
14: நேர்கள், இந்த காட்சியில் ஒரு நாதஸ்வரத்தின் உருப்படி பெற்றி சொல்லப்பட்டது. அந்த உருப்படி என்ன? இரண்டாவது, ஒரு பிரபல இயக்குனர், நடிகர், நகைச்சுவை நடிகர், குணச்சித்திர நடிகர் ஒருவர் நம்மை விட்டு பிரிந்தவர் நடித்திருந்தார், அவரது பெயர் என்ன? மன்னர்கள் காலத்தில் காவலர்கள் ஓய்வெடுக்கும் இடம் என்னவென்று சொல்லப்பட்டது. இவைகள் தான் வினாக்கள். இப்போது விடைகள் உடன் இணைந்திருக்க நேர்கள், வணக்கம்.
21: வணக்கம். அந்த நாதஸ்வர இது வந்து மல்லாரி, நனகம் கோட்டை ஆகும்
14: ராஜா இல்ல, படை வீரர்கள், படை வீரர்கள்,
21: படை வீரர்கள்.
14: பால மனோகர், பார்ப்போம். கிட்ட வந்தீங்க, பார்ப்போம், பார்ப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
22: வணக்கம். குமார்.
14: குமார் சொல்லுங்க. கொஞ்சம் உசாரா கதைங்க குமார்.
22: மல்லாரி தான் அந்த ராகம். அதாவது மனோபாலா.
14: சரி, நன்றி, நன்றி குமார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
23: சுதா.
14: சுதா சொல்லுங்க.
23: நமது பேருந்து வேலை வந்துட்டு மனோபாலா மற்றது மல்லாரியும் மல்லாரி அந்த மற்றது வந்து பாசறை இதில் தங்க விட.
14: சரி, நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
24: வணக்கம். தேவகுமார்
14: சொல்லுங்க. தேவகுமார்,
24: இன்றைக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும் என்று சொன்னால், ஒன்று மறைந்த நடிகர் இயக்குனர் மனோபாலாவை கடந்து ஒரு திரைப்படம், தமிழ் திரைப்படங்கள் இருக்குன்னு சொன்னால் அது இல்லையான்னு சொல்லலாம். அப்படியான ஒரு நாட்டு நட நல்ல நடிகர், நல்ல ஒரு மல்லாரி மற்றது பாசர்.
14: சரி, நன்றி, நன்றி தேவகுமார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
25: ஹலோ, வாசன பவன். மனோபாலா மற்றது மல்லாவி மற்றது கோட்டை.
14: சரி, நன்றி, நன்றி பவன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
26: வணக்கம்.
14: இதேன்னு சொல்லுங்க.
26: மல்லாரி இது நாதஸ்வரத்துல, மற்றது பாசர மனோபாலா.
14: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
27: வணக்கம் வாசன், நான் மதன் கழிக்கின்றேன்.
14: மதன் சொல்லுங்க.
27: அது நானு மனோபாலா மற்றது சூரி மற்றது ராதா ரவி மூன்று பேர் நடிச்சிருக்கீங்கன்னா மற்றது பாசர மற்றது நினைக்கிற படம் திருட்டு பார்வையில அப்படியே இருக்கும் உனக்கு.
14: சரி, நன்றி, நன்றி. ஆமாம், நேர்கள் தந்த விடைகள் சரியானது. முதலாவது மெல்லாரி, நாதஸ்வரத்தில் உள்ள உருப்படி மெல்லாரி. மெல்லாரி பல வகைப்படும், நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை பற்றி பேசுவேன். அடுத்தது நேர்களே, இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த நடிகர், குணச்சித்திர நடிகர், உதவி இயக்குனர், இயக்குனர் என்று பல பன்முக பண்பு கொண்டவர், ஒரு யூடியூபராகவும் கடந்த இறுதி காலங்களில் இருந்தவர் மனோபாலா. மறைந்த ஒரு பிரபலமான ஒரு திரையுலக நட்சத்திரம் மனோபாலா. அதேபோல் கோட்டை, அந்த மன்னர்கள் காலத்தில் காவலர்கள் ஓய்வெடுக்கும் இடம் பாசறை என்று பாஸ்கர் சொன்னார். சரியான அவரது அந்த வசனத்தில் வந்தது. அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேயர்களுக்கு நன்றிகள். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விடை தந்த குமார், குயின்ஸ்டன் ரமேஷ், தேவகுமார், இதயன், பவான், ரஞ்சினி, சுதா, பத்மநாதன் மற்றும் சங்கர், மதன் ஆகியோருக்கு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம்.
28: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
28: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
1: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
28: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. Smart Restoration.
2: CMR. Tamil FM 101.3.
14: நேரம் இப்பொழுது 7:05. நேர்கள் இப்பொழுது முதல் 8 வரை முடிவில் ஒரு ஆரம்பம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். முடிவில் ஒரு ஆரம்பம் நிகழ்ச்சியில் என்ன சொல்லில் நீங்கள் பாடல் கொண்டு வர வேண்டும் என்பதற்கான முதலாவது பாடல் இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. அந்த பாடலை தொடர்ந்து பாடலின் இடையில் நாங்கள் பல்லவி அல்லது சரணத்தில் உங்களுக்குரிய அந்த பாடலை தருவோம். நீங்கள் அவற்றை அடையாளம் கண்டு சரியான பாடல்களை கொண்டு வாருங்கள். அந்த எழுத்தில் தொடங்குகின்ற பாடல்களை நேர்களை உங்களது இந்த பாடல்கள் பொதுவாக 5 நேர்களைத்தான் நாங்கள் போட்டிக்கு இணைத்துக் கொள்வது. ஆனால் நிகழ்ச்சிகளில் உங்கள் ரசனைகளை நாங்கள் பரீட்சிக்கும் நேரம். ஆகவே உங்களது ரசனைகள் மற்றும் இத்தனை பாடல்கள் இருக்கின்றன என்ற அந்த ஒரு நல்ல விடயத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். உங்களது சிந்தனைகளா அது எல்லோருக்கும் உடனடியாக அந்த சிந்தனைகள் வராது. சிலருக்கு இப்படியெல்லாம் பாடல்கள் இருக்கின்றன என்ற ஒரு மின்னல் போல மின்னி வரும் அந்த பாடல்கள் எல்லாம். அந்த பாடல்களை நீங்கள் கொண்டு வந்து அறிமுகம் செய்யலாம். அறிமுகம் செய்கின்ற போது அவை நேர்களுக்கு ஒரு நல்ல விருந்தாக அமையும். ஆகவே அத்தனை நேர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகின்ற போது காத்திருந்து உங்களது விடைகளை சொல்லுங்கள். விடைகளை சொன்னால் அது பலருக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை மறந்து விடாதீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியில் நாங்கள் பாடலுக்குள் செல்வோம். நிகழ்ச்சியில் பாடலுடன் இணைந்திருப்பதற்கு முன்னர்
28: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
28: 416-700-2222 புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887 9358 647 887 9358.
4: சொல்ல சொல்ல சொல் பாட்டு.
5: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: What's happening? So sad.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

நேர்களே, அருமையான ஒரு எழுத்தில் நீங்கள் பாடலை கொண்டு வரப்போகிறீர்கள், சொல்லில் பாடலை கொண்டு வரப்போகிறீர்கள். வெண்ணிலா என்று இங்கே பல்லவியில் ஒரு சொல் வந்தது. அந்த வெண்ணிலவை நீங்கள் கொண்டு வரலாம். வெண்ணிலா என்ற ஆரம்பிக்கின்ற அல்லது நிலவு தொடர்பான பாடல்களை கொண்டு வரலாம். அனைத்து நேர்களும் இணைந்து கொள்ளுங்கள். எல்லா நேர்களது பாடல்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்வோம். நிலவு அல்லது வெண்ணிலா அல்லது பௌர்ணமி, இன்று பூரணி நாள் என்பதனால் நீங்கள் நிலவு தொடர்பான, பூரணி தொடர்பான எந்த, அதுவும் இன்றைய நாள் மிக முக்கியமான பூரணி நாள், அதனால் தான் அந்த பாடலை கொண்டு வருகின்றோம். ஒரு திட்டமிட்டு தான் கொண்டு வருகின்றோம் அந்த பாடலை. இன்று பூரணி நாள், அந்த பூரணி நாளையொட்டி நீங்கள் நிலவு அல்லது பூரணி பௌர்ணமி தொடங்குகின்ற பாடல்கள் எதையும் கொண்டு வரலாம். அந்த பாடல்களை அடிக்கடி நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அடிக்கடி எங்களது போட்டி நிகழ்ச்சிகளில் அந்த நிலவு பாடல்கள் பலவற்றை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய தினம் மிக முக்கியமான தினம் என்பதனால் உங்களுக்கு தெரியும் இன்றைய பூரணி மிக முக்கியமான பூரணி நாள் என்பதால் இந்த பாடல்.

0: ஆமாம், இன்று ஒரு மிகச்சிறப்பான நாள். எல்லோருக்கும் தெரியும், ப்ளூ மூன் டே என்று இன்றைய நாள் உலகெங்கும் விமர்சிக்கப்படுகின்றது. பொதுவாக இந்த ப்ளூ மூன் என்று சொன்னால் ப்ளூ மைக்ரோ மூன் என்று இதை அழைப்பார்கள். இதேன் இப்படி அழைக்கப்படுகின்றது என்றால், ஒரு மாதத்தில் இரண்டு பௌர்ணமிகள் வந்தால் அந்த இரண்டாவது பௌர்ணமியை ப்ளூ மைக்ரோ மூன் என்ற ஒரு அதிசய நிகழ்வாக உலகம் பார்க்கின்றது. பொதுவாக இந்த மாதத்தில் முதலாம் திகதி பௌர்ணமி தினமாக இருந்தது. இப்பொழுது 31ஆம் திகதி 30ஆம் திகதி ஆகிய இரண்டு தினங்களிலும் இந்த பௌர்ணமி கொண்டாடப்படுகின்றது. குறிப்பாக இன்றைய நாளில் இந்த பௌர்ணமி ஆரம்பமாகின்றது. இதை பொதுவாக ப்ளூ மைக்ரோ மூன் டே என்று சொல்லுகின்றார்கள். இலங்கையில் இது தொடர்பான ஒரு மிகப்பெரிய சர்ச்சை நிலவியது. வெசாக் தினத்தை கொண்டாடுவது தொடர்பாக மே மாதம் முதலாம் திகதி அல்லது இரண்டாம் திகதி விடுமுறை விடுவதா, அல்லது மே மாதம் 31ஆம் திகதி விடுமுறை விடுவதா என்ற நீண்ட சர்ச்சைகள் இடம்பெற்றன. இப்பொழுது நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் மே மாதம் 31ஆம் திகதியை இலங்கை அரசாங்கம் வெசாக் தினமாக பிரகடனம் செய்து பொது விடுமுறையை அறிவித்திருக்கின்றது. இப்படி இந்த மே மாதம் ஒரு இரண்டு பௌர்ணமிகளை சந்தித்திருக்கின்றது. அதனால் இன்றைய பௌர்ணமி ப்ளூ மைக்ரோ மூன் என்று அழைக்கப்படுகின்றது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு வானில் இந்த அதிசய நிகழ்வு இன்று தோன்ற இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இவ்வாறான அதிசய நிகழ்வை ஒட்டித்தான் நீங்கள் நிலவு பற்றி என்ன பாடலை கொண்டு வந்தாலும் ஆரம்பத்தில் இருக்க வேண்டும். அதை முக்கியம் என்றால் நீங்கள் நிலவு அல்லது சந்திர பௌர்ணமி என்று பல பாடல்களை கொண்டு வரலாம் என்பதனால் கொஞ்சம் இருக்கம் முதல் எழுத்தாக அது வர வேண்டும். கவனமாக இருங்கள். இப்பொழுது நிகழ்ச்சியில் காத்திருக்க நேர்கள், எல்லா நேர்களும் ஓட வேண்டாம். பாடல் தந்துவிட்டு அவர் தந்துவிட்டார் என்று நீங்கள் ஓட தேவையில்லை. உங்களது ரசனைகளுக்கு தான் இங்கே முதலிடம். வெற்றி தோல்வி அல்லது யாரின் பாடல் ஒளிபரப்பாகும் என்பதை விட நீங்கள் என்ன பாடலை கொண்டு வருகிறீர்கள் என்பதுதான் மிக முக்கியமானது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே காத்திருந்து உங்கள் விடைகளை தாருங்கள். நிகழ்ச்சியில் முதலாவது நேர் வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: மதன், சொல்லுங்க.
1: வானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தே.
0: சார் நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் ஆசாரி பவன். வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா அந்த பாட்டு?
0: என்ன வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா, என்ன பிரச்சனை? வெண்ணிலவு
2: தாலாட்டு பாட வந்த படத்துல இருந்து அருண்மொழி பாடின பாட்டு.
0: சரி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: ஹலோ வணக்கம், நான் கணேஷ் கலைக்கன்.
0: கணேஷ் சொல்லுங்கள்.
3: வெண்ணிலா முகம் பாடுது.
0: வெண்ணிலா முகம் பாடுத.
3: வெண்ணிலா முகம் பாடுது தண்ணிலே சுகம் தே.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம், குமார்.
0: குமார் சொல்லுங்கள்.
4: வெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணை தாண்டி வருவாயா.
0: மின்சார கனவுல நிற்கிறீங்களா? சரி நன்றி. நன்றி குமார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா. தேவகுமார்.
0: தேவகுமார் வாங்க.
5: வெண்ணிலவை வெண்ணிலவை வானத்தை விட்டுமா.
0: வெண்ணிலவை எல்லாரும் வெண்ணிலவிலேயே கொண்டாருங்க கட்டிக்கார். வெண்ணிலவை வெண்ணிலவை அது சரி இல்ல, அது வாழ்த்துக்கள் என்று தான் சொல்றேன். வேற ஒன்றும் சொல்லு. என்ன ஒரு இலக்கம் சொல்லுங்க தேவகுமார். ஏனைய நேர்கள் காத்திருங்கள், உங்கள் ரசனைகளுக்கு முன்னுரிமை. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: சிவாஜினி.
0: சிவாஜினி வாங்க.
6: நிலவு ஒரு பெண்ணாகி
0: என்ன கொஞ்சத்தால் உழவும் என்ன. நன்றி நன்றி சிவாஜினி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: புது
0: பாடலோட நிக்கிறீங்க. நன்றி இதயன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: சுதா.
0: சுதா சொல்லுங்க.
8: நான் நிகழ்ச்சி பாடலாம் சொல்லிட்டேன், புது பாடலாம் சொல்லிருக்கேன். அந்த பாட்டு
0: நிலவே முகம் காட்டு திரைப்படமும் இருக்கு. நன்றி சுதா. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், பேசுங்கள். வணக்கம், சொல்லுங்கள்.
9: முருகன், எப்படி இருக்கீங்க?
0: நலம் நலம். என்ன பேர் உங்களோட?
9: என்ன
0: பேர்? நிலாவேவா, என்ன பெயர் உங்களோட?
9: முருகன்.
0: முருகனா? முருகன் தூர நின்று கதைக்கிறீங்க. ஊர்ல ஊர்ல முந்தி கிணறு கேட்க கிணத்துக்கு நின்று கதைச்சவா இருக்கு முருகன். கிட்ட இருந்து கதைங்க. நிகழ்ச்சி நடத்துறேன். வணக்கம்.
10: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி வாங்க.
10: எனக்கு மின்னலை வடத்துல வெண்மதி வெண்மதியே நில்லு.
0: வெண்மதி வெண்மதியே நில்லு. நன்றி நன்றி
10: நன்றி.
0: நிகழ்ச்சி நடத்துறேன். வணக்கம்.
11: வணக்கம், சிவபாலன்.
0: சிவபாலன் வாங்க.
11: எனக்கு பௌர்ணமி நிலவில் பதிவிடும் இரவில்.
0: யார்பா அந்த பாடல் கொண்டறிவினோன்னு பார்த்தேன். பௌர்ணமி நிலவில். நன்றி நன்றி சிவபாலன். நிகழ்ச்சி நடத்தினர். வணக்கம்.
12: வணக்கம், நான் தலைவதி அம்பராஜ். வணக்கம் பாஷன், நலமா இருக்கிறீங்களா?
0: நலம் நலம் தலைவதி. வாங்கும் நீங்கள படி. சரி, என்ன பாடல்?
12: நிலவை பார்த்து வானன் சொன்னது என்னை தொடாதே சவாலே சமாளிட்டு பழைய படம்.
0: திரு நீலகண்டரின் மனைவி சொன்னது. நன்றி. நிகழ்ச்சி நடத்தினர். வணக்கம்.
13: வணக்கம், நான் தேவன்.
0: தேவன் நலம். நன்றி. நீங்கள் எப்படி?
13: நலமா இருக்கின்றேன்.
0: என்ன பாடல்?
13: நிலவுக்கு என்ன அடி கோபம் பாட்டு.
0: நிலவுக்கு என் மேல் என்ன அடி கோபம்.
13: நன்றி. வணக்கம்.
0: நெருப்பா எரிகிறது. நிகழ்ச்சி நடத்தினர். வணக்கம்.
14: வணக்கம், குயின்சன்.
0: குயின்சன் சொல்லுங்கள்.
14: நிலா காயின் நேரம் சரணம் புலா போக நீயும் வரணும்.
0: செம்பருத்தியோ?
14: ஓ,
0: குயின்ஸ்டன். நிலா காயின் நேரம். நன்றி குயின்ஸ்டன்.
14: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
15: வணக்கம் ரமேஷ். என்னன்னே தெரியாது, எல்லாம் நிலா வெண்ணிலா அப்படி இப்படின்னு போகுது. அதனால நான் கருப்பு நீலா கருப்பு நீலாங்கிற பாடம்.
0: அதை விடக்கூடாது, என்ன கருப்பு நீலா.
15: ஆமாம்.
0: நன்றி நன்றி. ஆமாம், எத்தனை பாருங்கள், எத்தனை பாடல்கள் இருக்கின்றன. இப்படி பல பாடல்களுடன் நேர்கள் இணைந்திருந்தார்கள். அத்தனை நேர் உள்ளங்களுக்கு நன்றிகள். இப்பொழுது ஒரு நேர் அழைத்து விட்டோம்னு தெரியல. வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
16: வணக்கம். வணக்கம்.
0: நீங்கள் சொல்லிட்டீங்கள் என்ன. நன்றி நன்றி. ஆமாம், இப்பொழுது தேவகுமார் வாக்களித்திருந்தார் இலக்கம் மூன்று என்று. அந்த இலக்கம் மூன்றில் இடம்பெறுகின்ற பாடல் என்ன என்பதை நாங்கள் விளம்பர இடைவேளையின் பின் பார்ப்போம்.
17: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ் இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
18: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
19: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
18: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
0: ஆமாம், நிகழ்ச்சியிலே பாடல் இலக்கம் மூன்று தெரிவு செய்யப்பட்டது தேவகுமாரால். அது நிஷாவின் தெரிவு பாடல் இப்பொழுது ஒலிக்கின்றது.

இத்தனை பாடல்கள் இருக்கின்றனா உன் என்ற எழுத்தில் சொல்லில் ஆரம்பமாகும் எழுத்துக்கள். உன் ஊனா இரண்டு சொல்லி என்னென்னா உன் என்ற சொல்லில் ஆரம்பமாகும் பாடல்களுடன் இணைந்திருங்கள்.

0: ஆமாம், அந்த பாடலிலிருந்து நாங்கள் ஒரு எழுத்தை கொண்டு வந்தோம். உன் என்ற எழுத்து, உன்னை உனது என்ற அந்த முன்னிலை, தன்மை முன்னிலை படற்கை நினைவுக்கு வரும் நேர்களுக்கு இப்பொழுது இதை சொல்லுகின்ற போது, தன்மை நாம் நமது நான் என்றெல்லாம் வரும், படற்கை அவன் அவள் அது என்று வரும். அதேபோல் நீ உன் உனது எல்லாம் முன்னிலையாக இருக்கும், உன்னை போன்றன. அந்த முன்னிலை எழுத்து உன், அது உனதாக இருக்கலாம், உன்னையாக இருக்கலாம், உன் என்று ஆரம்பிக்கலாம். அப்படியான எழுத்துக்களில் ஆரம்பமாகின்ற சொற்களில் ஆரம்பமாகின்ற பாடல்களுடன் நேர்கள் இணைந்திருக்கலாம்.
1: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு தமிழ் எஃப்எம்.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேன் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 9054176069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ்.சி

0: 905-417-6069. பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல் 292 1900 கிங்பேட் ஒன்றை கொள்வனம் செய்து வெக்யூமை இலவசமாகவும் 292 1900 ஆறு கதறிகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும் 292 1900 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 292 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494 கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன். அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஆமாம், நிகழ்ச்சியில் காத்திருக்க நேர்களை இணைத்துக் கொள்வோம். நேர்களை அத்தனை நேர்களையும் இணைத்துக் கொள்வோம். காத்திருங்கள், இப்பொழுது முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வாங்க.
2: நான் நம்பிக்கை
1: சொல்லுங்க.
2: உன் பதில் வேண்டி ஜுகம் பல வேண்டி.
1: நன்றி நம்பி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்,
1: கரண் சொல்லுங்க.
3: என்ன
1: பாடல்?
3: உன்னநிலத்தில் பாட்டு படித்தேன் அவரு சோரர் பாட்டு அவரு சோரர்
1: உன்ன நினைச்சு பாட்டு
3: படித்தேன்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
4: வணக்கம் வாசன. இதேன்னு
1: சொல்லுங்க. அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம் காத்திருக்கும் நேர்களில். வணக்கம்.
5: வணக்கம் வாசன். செல்வி.
1: செல்வி வாங்க.
5: வணக்கம். உன் விழி சொல்லும் சிறுகதை என்று அரங்கேறப்பட்டிருக்கிறது.
1: உன் விழி சொல்லும்
6: உன்னை
1: காணாத கண்ணும் கண்ணல்ல. நன்றி. நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். மன்னிக்கவும் ஒரே நேரை இணைத்துக் கொண்டால் புலம்புவார்கள். ஆகவே வணக்கம். வணக்கம்
7: வணக்கம். நான் சத்யன் கலைக்கிறேன்.
1: சத்யன் வாங்க. வணக்கம்.
7: வணக்கம்.
1: என்ன பாடல்?
7: உன்னை பார்த்த விந்து நான் நானாகவில்லை.
1: காதல்
7: மன்னன்.
1: ஒரு இலக்கம் சொல்லுங்க. காதல் மன்னன் சத்யன்.
7: மூன்றாம் நம்பர்.
1: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: குமார்.
1: குமார் சொல்லுங்க. பாடல்
8: என்ன?
1: உன்னை நான் சந்தித்தேன் ஆயிரத்தில் ஒருவன். ஓர் ஆயிரத்தில் ஒருவன். என்ன? நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம் வாசன். நான் பவன். நான் வச்சு ரெண்டு பாட்டும் போயிட்டு உன்னை காணாத கண்ண கண்ண எல்லாம் அந்த மற்ற பாட்டு ஓகே.
1: சரி, அதோட அதோட நினைச்சு கொள்வோம். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம். திலகவதி.
1: திலகவதி வாங்க.
10: உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் இந்த பாடல் அவளுக்கும் தோறும் நம்பிடத்துல.
1: உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என் உள்ளம் எங்கு உன்னை நினைத்தேன். நன்றி.
10: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: சுதா.
1: சுதா.
11: உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் அந்த பாடல்.
1: நீயா எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். மதன் சொல்லுங்க.
12: உன்னோடு தான் கனாவிலே மயங்கி மயங்கி கிடந்தேன். அந்த பாட்டு
1: அருமையான பாடல். நன்றி
12: நன்றி நன்றி. வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
13: வணக்கம். நன்றி சார்.
1: நிஷா சொல்லுங்க.
13: உன் மனசுல பாட்டு தான் இருக்குது. அந்த பாட்டு
1: மனசுல பாட்டு தான். சரி நன்றி நிஷா. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
14: வணக்கம். சிவபாலன்.
1: சிவபாலன் வாங்கோ.
14: உன்னிடம்
1: மயங்குகிறேன்.
15: உன்னைத்தானே தஞ்சம் என நம்பி வந்திருந்தானே.
1: அதுவும் ஒரு சோகராக உன்னைத்தானே தஞ்சம் என நல்லவனுக்கு நல்லவன். நன்றி
15: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். தேவகுமாருக்கு ஆறாவது இலக்கம் வந்தது. ஆனா இரண்டாம் திறன் தேவகுமாருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல. அதுக்காக தான் நான் சொன்னேன், திரும்ப அழைத்தால். சொல்லுங்கள் தேவ.
15: எனக்கு உன் ரெட்டைச்சடை கூப்பிடுது முத்தம்மா. உன் ரெட்டைச்சடை கூப்பிடுது முத்தம்மா.
1: உன் ரெட்டைச்சடை. அருமை அருமை. நன்றி நன்றி தேவகுமார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம். யாராது நின்றுட்டு வர்றது. வணக்கம் வணக்கம் பேசுங்கள். வணக்கம்.
16: ஹலோ
1: சொல்லுங்கள்.
16: ஹலோ
1: சொல்லுங்கள்.
16: நான் கணேஷ் நாயகன்.
1: சொல்லுங்க கணேஷ். ஹலோ ஹலோ வேண்டாம சொல்லுங்க பாட்டு.
16: உண்மை ஒன்று கேட்டேன்.
1: உன்னை ஒன்று கேட்டேன். உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாடச் சொன்னால் என்ன பாட
16: தோன்றும்?
1: புதிய பறவை தோன்றும். நன்றி
16: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
17: வணக்கம் வாசன். எஸ் டி குமார்.
1: எஸ் டி குமார். எங்க குமார்? காணாமல் போன குமார்.
17: உன்னை நான் பார்த்ததே வெண்ணிலா வேளையில்.
1: அது ஒரு தரம் ஒன்றே. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
18: வணக்கம் வாசன். சாரா.
1: சாரா வாங்கோ. என்ன பாடு? நிறைய பாடல்கள் உன் என்ற எழுத்தில் ஆரம்பமாகின்ற அல்ல உன்னை என்ற எழுத்தில் ஆரம்பமாகின்ற பல பாடல்கள் இருக்கின்றன. நேர்கள் அவற்றை மிக சிறப்பாக கொண்டு வந்தார்கள். இத்தனை நேர்கள் அத்தனை நேர்களையும் இணைத்துக் கொண்டோம். இப்பொழுது என்ன பாடல் தெரிவில் பொறுத்திருந்து
19: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
20: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்.
19: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044.
1: இப்பொழுது பாஸ் மார்க் பெற்று அடுத்து நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சத்யனின் தெரிவில் இதயன் சத்யன் தெரிவு செய்தார். இதயன் விருப்பப்பாடு. அது இடம்பெற்ற திரைப்படம் பாஸ் மார்க்.

படி. நேர்களை, இன்று பௌர்ணமி நாள். இந்த பௌர்ணமி நாளில் கனவுகள் பலிக்கும் என்று சொல்வார்கள். ஆகவே கனவு என்ற சொல்லில் ஆரம்பமாகும் பாடல்கள் கனவே கனவு அப்படி பல. அது கனவு என்ற சொல் எந்த வடிவத்திலும் வரலாம். ஒரு விழிப்புக்குறியாகவும் வரலாம், ஒரு முட்டுப்புள்ளியாகவும் வரலாம், அல்லது வினாக்குறியாகவும் வரலாம். எப்படியாகவும் அந்த கனவு என்ற சொல்லில் தொடங்குகின்ற பாடலுடன் இணைந்திருங்கள். உங்கள் பாடல் ரசனைகள், தெரிவுகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எத்தனையோ பாடல்களை நீங்கள் கொண்டு வருவார்கள். அவற்றை மீறி நீங்கள் பாடல்களை கொண்டு வருகின்ற போது பாருங்கள், பல நேர்கள், கடைசியாக நாங்கள் கேட்ட வினாக்களிலே 20 மேற்பட்ட நேர்கள் கலந்து கொண்டார்கள். அத்தனை நேர்களுக்கும் பாடல் இருக்கின்றது என்பது உண்மையில் ஒரு வியப்பு தான். அது ஒரு வியப்புக்குறிதான். பார்ப்போம் உங்களது ரசனைகளை.

0: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு.
1: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
5: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
6: ஏசியா கோல்டு.
5: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள். பொன்னுருக்கி, தாலிக்கொடி, நகை திருத்த வேலைகள்,
6: விதவிதமான நகை தெரிவு,
5: 916 KDM முறையில் தரமான நகைகள்,
6: லேசர் கட்டிங்,
5: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம், துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
6: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
5: ஏசியா கோல்டு, 416-746-2742.
7: நேர்களே, அப்துல் கலாம் கனவு காணுங்கள் என்று சொன்னார். கனவு காண்பது என்பது நீங்கள் இரவில் காண்பதல்ல, பகலில் காண்பது கனவு என்று சொல்லியிருந்தார். அவரது அந்த கனவு பற்றிய சிந்தனை உலகெங்கும் பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்தியது. பொதுவாக கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பது தூக்கத்தில் வருவது மட்டுமல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வது எதுவோ அதுதான் கனவு. செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி உலகில் ஒவ்வொரு வருடமும் உலக கனவு தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்த கனவு என்ற சொல்லில் தொடங்கும் பாடல்களுடன் இணைந்திருக்க சொன்னோம். நீங்கள் கனவு அல்லது கனவே என்று பல சொற்கள் இருக்கின்றன, அவற்றிலிருந்து ஆரம்பமாகும் பாடல்களுடன் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM 101.3.
8: CanSmile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆஃபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656. CanSmile Dental. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
8: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661-4765-4661.
7: முடிவில் ஒரு ஆரம்பம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம், நிகழ்ச்சியில் முதலாவது நேரம் இணைகின்றார். வணக்கம். வணக்கம் வணக்கம், பேசுங்கள். அவர் பேசுவதாக இல்லை, பார்ப்போம். அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
9: வணக்கம்,
7: எஸ்டிகுமார், வாருங்கள். என்ன விக்குது விக்குது, என்ன
9: பிரச்சனை?
7: நிகழ்ச்சி நடத்த நேர். வணக்கம்,
10: சிவபாலன்
7: வாங்க.
10: எனக்கு கனவுகளை கனவுகளை காலமெல்லாம் மாறிடும்.
7: உத்தமன்,
10: உத்தமனோ?
7: கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறிடும். நிகழ்ச்சி நடத்த நேர். வணக்கம்.
11: ஹலோ, நான் கணேஷ் நினைக்கிறேன்.
7: கணேஷ் சொல்லுங்கள்.
11: கனவு கண்ட காதல்,
7: கனவு கண்ட காதல்,
11: அவை கண்ணீர் ஆச்சு.
7: நன்றி, நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம்
12: வணக்கம் அண்ணா, தேவகுமார்.
7: தேவகுமார் வாங்க.
12: கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து சோகம்.
7: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
13: வணக்கம்.
7: சொல்லுங்கள் பாடலை. பாடலை சொல்லுங்க திலகவதி.
13: கனாக்கண்டேன் தோழி வாராய் என்ற பாடல்.
7: கனாக்கண்டேன்
13: தோழி, கனாக்கண்டேன் தோழிய ரவிகாந்தர படம்.
7: கனாக்கண்டேனடி தோழி, கனாக்கண்டேன் கண்டேன், கனாக்கண்டேனடி கனாக்கண்டேன். மது பாலகிருஷ்ணன் பாடிய பாடல். நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம், பேசுங்கள், இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம். அவர் பேசுவதாக இல்லை. வணக்கம்.
14: வணக்கம். நான் நம்பி அழைக்கிறேன்.
7: நம்பி வாங்க.
14: ஒரு நாள் ஒரு கனவு.
7: ஒரு நாள் ஒரு கனவு. நம்பி
14: கனவுக்குள் நில நில. ஒரு நாள் ஒரு கனவு.
7: ஒரு இலக்கம் சொல்லுங்க நம்பி.
14: அஞ்சுக்குள்ளையா?
7: ஓ,
14: முதலாவது
7: இலக்கம் உண்டு. நன்றி.
14: நன்றி.
7: நிகழ்ச்சியில் அடுத்த நேர இணைப்போம். வணக்கம்.
15: வணக்கம் குரு. வணக்கம் குரு.
7: குரு வாங்கோ.
15: கனவு காணும் வாழ்க்கையாகும்.
7: கனவு காணும் வாழ்க்கையாகவும் வந்துவிட்டது, பரவாயில்லை. நன்றி குரு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். மதன் சொல்லுங்க.
16: பிரசாந்த படம். கனவே கலையாதே கையேந்தியே நான் கேட்கிறேன்.
7: நல்லது, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், பேசுங்கள். மூன்று நேர்கள் அழைப்பில் இருக்கின்றார்கள், பேசுவதாக இல்லை. காரணம் என்னவோ தெரியவில்லை. ஆமாம், நேர்களை நாங்கள் தொடர்ச்சியாக இணைத்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நேர்கள் பாடல் ஒளிபரப்பாக வேண்டும், 8 மணிக்கு அடுத்த நிகழ்ச்சிக்குள் செல்ல வேண்டும். இப்பொழுது நிகழ்ச்சியிலே நம்பி வாக்களித்த பாடல் எது என்பதை நாங்கள் அடுத்து பார்க்க இருக்கின்றோம்.
17: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
18: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
17: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
18: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
19: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
18: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
17: 416-834-2266.
18: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: இப்பொழுது ஒரு நேரை மட்டும் இணைத்துக் கொண்டு நீண்ட நேரமாக நிற்கின்றார். வணக்கம்.
20: வணக்கம். ராஜன் கலக்கின்றேன்.
7: ராஜன் வணக்கம். வாங்கோ.
20: ஓமாம், பழைய பாட்டு உண்டு கண்டசாலா. கனவிது தான் நிஜம் இது தான் உலகினில்லே என யார் வெல்லுவார், விதி யார் சொல்லுவார்.
7: கண்டசாலா மாதிரி இருக்கு. நன்றி ராஜன். நன்றி. இப்பொழுது நிகழ்ச்சியில் பாடல்களுக்கு முன்னர்
21: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
22: அப்படின்ற
0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
22: கனா கண்டே நடி தோழி.
7: அது திலகவதி அமிர்தராஜ் அவர்களின் தெரிவில் நம்பி ராசையா வாக்கில் பாடல் இடம்பெறுகிறது.